0: கத்திரி சித்தமலால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாளத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
1: காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
0: ஆமே காட் பிளஸ் அருமையான வார்த்தையும் வலிச்சு அந்த நின்னிடத்திலும் உங்களிடத்திலும் என்னத்தை எதிர்பார்க்கிறேன், தங்கத்தை எதிர்பார்க்கிறா, வைரத்தை எதிர்பார்க்கிறா, உள்ளத்தை அல்லவா எதிர்பார்க்கிறோம். இந்த உள்ளத்துல என்ன இருக்க வேண்டும், மனத்தாழ்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், அவருடைய நீதி வழிபடும், அவருடைய அன்பு வழிபடும், கொடுத்த அந்த ஆவியின் கனிகள், அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் எங்களுக்கு உள்ள இடத்துல எல்லா இருந்தா நாங்க எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். உள்ளும் புறம் எங்களுடைய தேவன் விரும்புகிற எதிர்பார்க்கிற கனிகள் வழிபடட்டும். அது செய்யா கிரியா விசுவாசத்தின் கிரியா வெளிப்பட்டு நாம் மகிமைப்படட்டும். அப்படிப்பட்ட ஒரு கனமுள்ள பாத்திரமாக நீங்கள் நானும் வரைந்திடவே இந்த வரைய வேண்டும் வரைய அத்த சித்தம் கொண்டிருக்கிற விட்டு கொடுப்போம் குயவனிடத்துல வளிமண்ணானங்களை வரைந்திடும்படியாக மற்றவர்களையும் நாங்கள் அந்த அன்பிலே அந்த இறக்கத்தில அந்த மனத்தாழ்மையில வழிபட்டு அவர்களும் தேவனை அறியத்துவன் நம் மூலமாய். அமேன். கர்த்தர் நான் உமையப்படும் இந்த வார்த்தையை ஆசீர்வாதமாக இருந்தது எனக்கு, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது நான் கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். இந்த வார்த்தையின் வெளிச்சம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுக்கும். அமேன். இதுவே நமக்கு விழுந்த சுவிசேஷ பாரமாகும். சரியாற்ற ஒன்று நேரம் 8:04 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோட வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் சார். பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
2: ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவேளையில மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். அப்படி இருக்கிறங்களில் கண்களை மூடி ஜபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். பரிசுத்தாவியானவர் மிகுந்த ஜெயமாய் கர்த்தரை நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் இந்த காலவேளையில நீங்கள் தியானிக்கிற இந்த வார்த்தையை கர்த்தரங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. என்னோடும் எங்களோடும் கர்த்தர் பேசும். உடைய வார்த்தை தான் எங்களை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே. உடைய வார்த்தை தான் எங்களை உயிர்ப்பிக்கிறது. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிற வார்த்தை ஆண்டவர். உயிரடைந்து ஒரு பெரிய சேனையாக எலும்ப பண்ணுகிற இந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில கொடுத்து இன்னைக்கு உலர்ந்து போய் இருக்கிற என்னையும் எங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. கேட்கிற ஜனங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. நீர் இந்த வார்த்தையை ஜனங்களுக்கும் எங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனா மயப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே நாம் மயப்படட்டும். இந்த நாளில் நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 49:22 23-24 இந்த வசனங்களை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49:22-24 இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆணுடைய வார்த்தை சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோப்பின் வல்லவரின் கரத்தால் பலத்தான், இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலுக்கு கண்மலையும் ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு கண்மலையும் ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். சமீப நாட்களா ஒரு காரியத்தை பார்த்துட்டு வரோம். அடையாளம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தியானிச்சு கொண்டு வருகிறோம். அடையாளம் என்கிற தலைப்புல நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, யோசேப்ப கர்த்தர் தேசத்துக்கு ஒரு பெரிய அடையாளமா நிறுத்தினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை நான் சொல்றேன், உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா இந்த காரியத்தை சொல்றேன். தேசத்துல ஆண்டவர் உங்களை என்னையும் கர்த்தரை அடையாளப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடையாளப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிற இந்த தேசத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் தம்முடைய வேலைக்காக தம்முடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் செய்கிற ஊழியம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தோட பதினொன்னா இல்லைங்க. நீங்களும் நானும் செய்கிற ஊழியம் ஆண்டவருக்கு விசேஷமானதாய் மாறும். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு விசேஷ விதத்துல தேசத்துல ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா அப்படின்னாலதான் நீங்க சொல்லிக்கோங்க, நம்ம சொல்லணும் ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த கனமான வேலைக்காக, இந்த கனமான ரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் கொடுத்து கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு அவன் பிரியமானவனாய் இருந்தான், தகப்பனுக்கு அவன் பிரியமானவனாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த காரியம் தெரியும். ஆதியாகமம் 37:3 வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். முதிர் வயதிலே யாக்கோப்புக்கு யோசேப்பு பிறந்தபடியினால் தன்னுடைய சகோதரர் எல்லா தன்னுடைய பிள்ளைகள் எல்லார காட்டிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்தார், அதிகமாய் நேசித்தார். இன்னைக்கும் நான் சொல்ல முடியும், இந்த கடைசி காலங்களில நமக்கு முன்னாடி ஊழியம் செய்த நிறைய முற்பிதாக்களை நம்ம பார்க்கிறோம். ஊழியங்களை கற்றுக் கொடுத்த, ஜபத்தை கற்றுக் கொடுத்த, பிரசங்க கலையை கற்றுக் கொடுத்த, விடுதலின் ஊழியத்தை கற்றுக் கொடுத்த நிறைய பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கிறோம். நிறைய பரிசுத்தவான்களை ஓடி முடித்த நிறைய தேவ மனிதர்களை நம்ம பார்த்தோம். ஆனா உங்களை என்னையும் ஆண்டவர் விசேஷ விதத்துல ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்றத ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. ஒரு நாளும் நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா மறந்து போயிடக்கூடாது. அவர் தெரிந்து கொண்டது மாத்திரம் அல்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வசனம் முடியும் போது பார்க்கிறோம். அப்பொழுது அவன் அவன் அவங்களுக்கு என்ன செஞ்சார்னு கேட்டீங்கன்னா ஒரு பலவர்ணமான அங்கியை என்ன செஞ்சார்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு செய்து கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு செய்து கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கும் என்னையும், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகிமையான கிருபையை, ஒரு மகிமையான வஸ்திரத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறத பார்க்கிறோம். 3 வசனத்துல ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உங்க மேலையும் என் மேலையும் ஒரு பெரிய கிருபைய, ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் எந்த காலத்துலயும் அந்த திட்டத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா மறந்து போயிடவே கூடாது, மறந்து போயிடவே கூடாது. ஆண்டருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதுல நம்ம பார்க்கிறோம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோசேப்புடைய நாட்கள் கடந்து போகுது, யோசேப்புடைய நாட்கள் கடந்து போகுது. அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா ஒரு சொப்பனத்தை இந்த யோசேப்பு பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய அரிக்கட்டுகள் தன்னை வணங்குறது போல ஒரு சொப்பனத்தை இந்த யோசேப்பு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறார். ஸோ 37 வாசிக்கிறோம். 37:5 வாசிக்கிறோம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அப்படின்னு பார்க்க 4 வசனம் சொல்லுது. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், ஒரு வேளை இந்த ஊழிய காலத்துல இந்த இந்த நம்ம ஓடுகிற இந்த பிரயாணத்துல நமக்கு எதிரடியாய் நிற்கிற, நம்மை பகைக்க நினைக்கிற சத்துருக்கள் இருக்கிறாங்க. சத்துருக்கள் நிறைய பேர் நமக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிற, நம்ம எலும்ப கூடாது வளரக்கூடாதுன்னு நினைக்கிற சத்துருக்கள் ஏராளம் உண்டு. அதுலயும் ரொம்ப நம்ம வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சத்துருக்கள் புறஜாதி மக்கள் கிடையாது, யாரோ யாரோ ஒருத்தவங்க இல்லை, நம்ம கூட வளர்ந்த நம்ம கூடயே இருக்கிறவங்க தான் நிறைய நேரத்தில் நமக்கு எப்படிப்பட்டவங்களா மாறுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்துருக்களாக மாறி போகிறாங்க, சத்துருக்களாக மாறி போகிறாங்க. கவனிங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பு இவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. கவனிங்க, யோசேப்பு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பு போட்டிருக்கிற வஸ்திரம் பலவர்ணமான அங்கி தான் இவங்களுக்கு என்னவா மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையாக மாறுச்சு. நான் சொல்கிறேன், இன்றைக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் மேலே என் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் பாருங்கள் அழைப்பு. இந்த அழைப்பு ரொம்ப மகிமையானதுங்க. இந்த அழைப்பு ரொம்ப மகிமையான ஒரு காரியம். இந்த அழைப்பு ரொம்ப மகிமையான ஒரு காரியம். அப்போது யோசேப்பு ஒரு சொப்பனத்தை, இந்த இந்த இந்த யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டார் பாருங்கள். என்ன கண்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். என்ன சொப்பனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7வது வசனம் சொல்லுது பாருங்கள், நாம் வயலிலே அரித்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். ஒரு நாள் வரும், நான் வந்து தேசத்தில் உயர்ந்த நிலைமையில் நிற்பேன், நீங்க எல்லாரும் என்னை வணங்கி நிற்கிறது போல நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றார். ஒரு சொப்பனம். இன்னொரு சொப்பனத்தை கண்டார், தகப்பனும் தாயுமே என்னை வணங்கி நிற்கிறது போல ஒரு காரியத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரிடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். கவுனிங்க, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு, பிரமிக்கத்தக்க ஒரு காரியத்தை, ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லும்போது எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்ம அங்கீகரித்து இருக்கிறாங்க. வா, வெரி குட், சூப்பர். ஆண்டவனு கொடுத்த தரிசனத்தை கேட்கும்போதே என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்குது, உன் கூட நான் நிற்கிறேன், உன் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உன் கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை எத்தனை பேர் நம்மகிட்ட இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்மளை நிந்திக்கிற, பரியாசம் பண்ணுகிற, நம்மளை தரிசனத்தை கனவீனப்படுத்துகிற, நம்ம தரிசனத்தை பலனிலந்து போக செய்கிற ஆட்கள் தான் நிறைய பேர் நிறைய நேரத்தில் உங்க கூட என் கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்றேன், நிச்சயம் ஆண்டவர் நம்ம கொடுத்த தரிசனம் நிறைவேறியே ஆகுங்க. நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறியே ஆகும். நான் சொல்ல முடியும், தமிழ்நாட்டில் காலம் சென்ற ரெண்டு பரிசுத்தவான்களை நான் நன்கு அறிந்தேன். ஒரு தேவனுடைய மனுஷன், அவங்க இப்போ இல்லை அவங்க. ஆனால் அந்த பரிசுத்தவான் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் அவரை நேராக சந்திக்கும் போது சொன்னாங்க, பாஸ்டர் இந்த வருஷத்துக்குள்ள இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு தேவனுடைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பெரிய திருச்சபை கூட, அவரை நான் பீட் பண்ணணும் அப்படின்னா, ஆத்துமாக்கல்ல கட்டடத்தில் அவரை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தரிசனம், ஒரு தரிசனம் அவருக்குள்ள இருந்தது. நான் சொல்ல முடியும்னா, அந்த மனுஷனுடைய ஜீவ கால வரைக்கும் அதுக்காக அவங்க போராடினாங்க, போராடினாங்க. இன்னைக்கு நான் சொல்ல முடியுங்க, ஆண்டவர் உங்க கையில என் கையில கொடுத்த தரிசனத்துக்காக நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம். போராடணும், போராடணும், போராடணும். ஆனா நான் சொல்றேன், நிச்சயம் ஒரு நாள் நமக்கு தரிசனம் நிறைவேறியே ஆகும். நம்முடைய தரிசனம் செத்து போனதல்ல, நம்முடைய தரிசனம் தோத்து போனதல்ல, நம்முடைய தரிசனம் நிறைவேறாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிறவரா இல்லை. நமக்கு நேரம் அதிகமானபடினால வேகமாக நான் சம்பவத்தை மாத்திரம் சொல்கிறேன். இங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சகோதரர்களுக்கு என்ன அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பு மேலே இருந்த இந்த பலவர்ணமான அங்கி, அவங்க உடுத்திருந்த இந்த வஸ்திரம் தான் அவங்களுக்கு கண்ணை உறுத்துறதா மாறுச்சு. கவுனிங்க, ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நினைக்கிறாங்க ஒரு காலம், இன்னைக்கு நிறைய பேர்த்த ஏன் உங்களை என்ன எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே ஆண்டவர் வச்ச தரிசனம், நம்ம மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் இன்னைக்கு சத்துருவுக்கு பொறுக்கலை, இன்னைக்கு சத்துருக்களுக்கு பொறுக்கலை. அதனால தான் சில நேரத்தில் நம்ம பகைக்கிறாங்க, பொறாமை, எரிச்சல், வன்கண்கள், நம்ம வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த இடத்துல மனுஷங்க நீங்களும் நானும் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, எந்த எல்லையில் நீங்களும் நானும் எழும்பக்கூடாது அப்படின்னு மனுஷங்க நினைக்கிறாங்களோ, ஆண்டவர் அதே எல்லையில் உங்களை என்னையும் கத்தர் மகிமையா எழுப்ப ஆரம்பிப்பார். உங்களை என்னையும் கத்தர் மகிமையா பயன்படுத்தி தேசங்களுக்கு ஒரு அடையாளமா கத்தர் வைக்க ஆரம்பிப்பார். இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த இந்த சம்பவங்களை நம்ம வாசிட்டு வரும் பொழுது அவங்க என்ன என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 37 நம்ம வாசிட்டு வரும்போது அவன் தன்னுடைய அவனுடைய அவன் அவனை அவனை பகைக்கிறாங்க, அவனை பகைக்கிறாங்க. அவனை பகைக்கிறது மாத்திரம் அல்ல, அவனை கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளில் தன்னுடைய தன்னுடைய தகப்பன் சொல்றாரு, இப்பா நீ போய் என்ன செய்யன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சகோதரருடைய அவங்க சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுடைய சுக செய்தியை விசாரிச்சு கொண்டு வா அப்படின்னு அவனை அனுப்பும்போது தான் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதே 37 அதிகாரத்தில் அதை அப்படியே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சம்பவம் தெரியும். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வழியில் வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறான் என்றான். அப்போ அவன் சொல்கிறான், இங்கே என் சகோதரர்கள்

23வது வசனம் பாருங்க, 37:23. யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ணமான அங்கியை அவர்கள் கழற்றி அப்படின்னு பார்க்கும். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பு கொண்டிருந்த தரிசனம், யோசேப்பு உடுத்திருந்த பலவர்ணமான அங்கி. இதை தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிடுங்கிடுறாங்க. அந்த அங்கியை பிடுங்கினது மாத்திரம் அல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அதை பிடுங்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் தகப்பனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. அந்த வஸ்திரத்தெல்லாம் பிடுங்கிட்டு தன் தகப்பனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, அது 37:33 வாசிக்கிறோம். ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. 32லேருந்தே வாசிட்டு வந்துடுவோமே, சாரி 31லேருந்தே வாசிட்டு வந்துடுவோமே. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்தில் தோய்த்து அப்படின்னு பார்க்குற, ரத்தத்தில் தோய்த்து தன் தகப்பனுக்கு அந்த செய்தி அனுப்புகிறாங்க. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, யாக்கோப்பு அவனுடைய யாக்கோப்புக்கு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். அவங்க சொல்கிறாங்க, உன் பிள்ளைய சாகத்து, உன் பிள்ளை செத்துட்டான் அப்படின்னு அவனுக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சகோதரர் எல்லாருமே அவனை வணங்கி நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு தரிசனம் இருந்தது. நான் சொல்கிறேன், என்ன வேணாலும் செய்யலாம் மனுஷங்க, உங்களுக்கு எனக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் மேலே என் மேலே ஆண்டவர் வச்ச தரிசனத்தை ஒரு நாளும் கொல்லவே முடியாதுங்க. அந்த தரிசனம் ஒரு நாளும் செத்து போகாது, தைரியமாக நில்லுங்க. ஏன்னா உங்களுக்கும் எனக்கு தரிசனத்தை கொடுத்தது கர்த்தர். இந்த சம்பவத்தை நான் தியானித்து வரும்போது என்னுடைய ஆவியை ரொம்ப உயிர்ப்பிக்க பண்ணின ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு தரிசனத்துக்கு அடையாளமாக ஆண்டவர் கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பலவர்ணமான அங்கி. அந்த பலவர்ணமான அங்கி இந்த சகோதரர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிந்தோ தெரியாமையோ யோசேப்பின் வஸ்திரத்தை பிடுங்கினவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தில் வஸ்திரத்தை தோய்க்கிறாங்க. அந்த ரத்தத்தில் வஸ்திரத்தை தோய்த்தாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களை என்னைய தரிசனத்தை மேலே கொண்டு வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தம். ஒருவேளை நான் சொல்கிறேன், மனுஷன் கையில் இவங்க கொடுக்கலைங்க, மனுஷங்கிட்ட இவங்க என்ன செய்யலைன்னா வஸ்திரத்தை கொடுக்கல, இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆட்டுக்குட்டியானோடைய ரத்தத்தில் அந்த வஸ்திரத்தை தோய்க்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்மளையும் ஆண்டவர் அப்படி தான் அழைத்திருக்கிறார். நம்ம மேலே ஜெயத்தை கொண்டு வருகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தம். இவங்க அந்த வஸ்திரத்தை பிடுங்கி யாரோ ஒருத்தனுடைய கையில் கொடுத்துர்லங்க. எரிந்து போடலை, கிழித்து போடலை, இன்னைக்கு அவங்க தீட்டுப்படுத்தி போடலை. இன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஆட்டுக்குட்டியானோட அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ரத்தத்தில் வஸ்திரத்தை துவைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தகப்பன் கொடுத்த வஸ்திரத்தை ஈஸியாக பிடுங்கிட முடியும், தகப்பன் கொடுத்த வஸ்திரத்தில் ஈஸியாக பிடுங்கிட முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட அந்த வஸ்திரத்தில் ஒரு பெரிய ஜெயம் இருந்ததை பார்க்கிறோம். அந்த வஸ்திரத்தை அந்த தகப்பன் அவங்க மேலே உடுத்தினாங்க. ஏசப்பா அவன் மேலே அந்த வஸ்திரத்தை போட்ட பொழுது, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் அந்த வஸ்திரம் தோய்க்கப்பட்ட பொழுது அதனுடைய நிலம் மாறுச்சு. ஒருவராலும் பறித்து கொள்ள முடியல. அடுத்து யோசேப்பு ஒவ்வொரு எல்லையாக அப்படியே ஜெயித்து கொண்டு போகிறதே நம்ம பார்த்துட்டே வருகிறோம், ஜெயித்து கொண்டு போகிறத பார்த்து கொண்டே வருகிறோம். எந்த தகப்பனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாங்களோ, உன் பிள்ளை பீருண்டு போனான், செத்து போகிறோம் அப்படின்னு அனுப்புனாங்களோ, அதே தகப்பன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பை கண்டார். எப்படி கண்டான்னு கேட்டிங்கன்னா, தோத்து போனவனா இல்ல, குழியில எரியப்பட்டவனா அல்ல, சிங்காசனத்தின் மேல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறவனா பார்த்தார். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், தரிசனம் நிறைவேறினத பார்த்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கடைசிக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசத்துல பஞ்சம் வந்த போது ஆண்டவர் தேசத்துல யோசேப்பை உயர்த்தி வச்சிருக்கிறார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சகோதரர்கள் நீங்கணும்னாலும் எலும்ப கூடாதுன்னு நினைச்சாங்களோ, எந்த சகோதரர்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அதே சகோதரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பித்தார். இன்னைக்கு அதே போலதாங்க, உங்களை எந்த மனுஷங்க நீங்களும் நானும் எலும்ப கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க முன்னாடியே ஆண்டவர் உங்களை என்னையும் கர்த்தர் வாழ வைப்பார், கர்த்தர் வாழ வைப்பார், கர்த்தர் வாழ வைப்பார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்தது கேட்டிங்கன்னா, ஒரு நாள் வருது, தன்னுடைய சகோதரர்கள் தங்களுக்கு

0: தங்களுக்கு தானியங்கள் வாங்கி கொண்டு வரும்படி எகிப்துக்கு வந்தபோது எகிப்தில் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அவங்க பல நாட்கள் கழித்து யோசேப்பை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டார் இது நம்ம சகோதரர்கள் தான் அப்படின்னு. ஆனால் சகோதரர்களுக்கு யோசேப்பை அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பை உயர்த்தி கர்த்தர் வச்சிருந்தார், யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்கள் வருங்க எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சு நின்னோமோ, எந்த சகோதரர்கள் நம்ம எழும்பக்கூடாதுன்னு நினச்சாங்களோ, அவங்க முன்னாடி உங்களை என்னை ஆண்டவர் அடையாளமே தெரியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி உங்களை என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்துல நம்ம தரிசனத்தை அளிக்கணும்னு நினைச்சாங்களோ, அவங்க முன்னாடியே ஆண்டவர் உங்களை என்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பார், கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நமக்கு கையில கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் என்ன பண்ண போவதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, செத்து போவதில்லை. நம்ம கையில ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் நான் சொல்றேன் தோத்து போக வேண்டியதை தோத்து போறதில்லை. ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த இடத்துல நம்ம கனவீனப்படுத்தப்படுகிறோமோ, எந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்படுகிறோமோ, அதே இடத்துல ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி தேசங்களுக்கு அடையாளமாக ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார், கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க, என்ன யோசேப்புக்குள்ள இருக்கிற குணத்தை நம்ம பார்க்கிறோம், ஒரு மகிமையான ஒரு குணத்தை யோசேப்புக்குள்ள நம்ம கண்டுக்கிறோம். என்ன கண்டுகொள்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தரிசனத்துக்காக எதையும் சகித்து கொள்கிற, எதையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை இந்த யோசேப்புக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல யோசேப்பு சொல்லுவார் பாருங்க, தன்னுடைய சகோதரர்கள் யாக்கோப்பு மரித்து போறார், எல்லாரையும் யாக்கோப்பு ஆசீர்வதித்து அவங்களுக்குரிய வார்த்தையை சொல்லும்போது, ஆதியாகமம் 50 நம்ம வாசிட்டு வந்தோம்னா, எல்லாரையும் அவன் ஆசீர்வதிக்கிறான். அவன் 49:50 வரும்போது எல்லாரையும் அவன் ஆசீர்வதம் வரும்போது சகோதரர்கள் நினைக்கிறாங்க, நம்ம இவனுக்கு தீமை செய்ய ஆரம்பித்தோம், நம்ம யோசேப்புக்கு தீமை செஞ்சோம், கட்டாயம் இவன் நம்மளை சும்மா விடமாட்டான் அப்படின்னு நினைச்சு வரும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க. 18 18:18 வாசிக்கிறோம், பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். கர்த்தர் கொடுத்த தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறினதை பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறுகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 19:19 யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா என்றார், தேவனா என்றார். 20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடியப்பண்ணினார், அதை நன்மையாய் முடியப்பண்ணினார். இன்னைக்கு நான் சொல்றேன், மனுஷங்க உறவுகள் உடன்பிறப்புகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு தீமையா செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, ஆண்டவர் அந்த காரியத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுகிறார், கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுகிறார். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்க கையில என் கையில ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை, அந்த தரிசனம் ஒரு நாளும் மடிந்து போவதில்லை. ஆண்டவர் நம்ம கொடுத்த தரிசனம் உண்மை, கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிற அழைப்பு உண்மை, கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்காக, இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பெரிய ஆயுதம். நிறைய காரியங்கள் உண்டு அதுல. ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிற இந்த சங்கம வானொலிய ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அருமையான ஊழியத்தை நடத்தி வருகிற நம்ம கையில ஆண்டவர் கொடுத்த தரிசனம் உண்மை. காலங்கள் மாறி போகலாம், தரிசனத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் நிச்சயமா இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். நான் அடிக்கடி எங்க சர்ச்சில் பாஸ்டமா கிட்ட ஒரு காரியம் நான் பகிர்ந்து கொண்டது உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப யோசேப்ப தன்னுடைய சகோதரர்கள் அந்த குழிக்குள்ள தள்ளுவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னைக்கு ஆண்டவர் யோசேப்புக்கு எகிப்தில் ஒரு மகிமையான சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம்தான், எகிப்துல யோசேப்புக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வச்சினதுக்கு அப்புறம்தான் தன்னுடைய சகோதரர் கையில யோசேப்பை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அந்த அந்த ஆள் இல்லாத கிணத்துக்குள்ள தள்ளி விடுவதற்கு, அந்த குழிக்குள்ள தள்ளி விடுவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஒரு வேளை உங்க கையில என் கையில ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ரொம்ப பெருசா இருக்கலாங்க, ரொம்ப பெரியதா இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன் நிச்சயம் அந்த தரிசனம் நிறைவேறி ஆகும். நிச்சயமா உங்க கையில என் கையில ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய திட்டம் அந்த தரிசனம் நிறைவேறி ஆகும். ஒரு மனுஷனாலையும் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அந்த தரிசனத்தை அழித்து போட முடியாது, அந்த தரிசனத்தை பாழாக்கி போட முடியாது. ஒருவேளை நான் சொல்றேன் இன்னைக்கு எப்பேற்பட்ட நிலையில இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே எனக்கு தெரியாது, உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்துறேன். நம்மள ஆண்டவர் அடையாளப்படுத்த விரும்புகிறார், தரிசனத்தை ஆண்டவர் அடையாளப்படுத்த விரும்புகிறார். நம்மளை இந்த தரிசனத்தை சுமக்கிற நம்மளை ஆண்டவர் தேசத்தில் அடையாளப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை அடையாளப்படுத்தணும்னா வயது அவருக்கு ஒரு ஒரு ஒரு பெரிய விஷயம் அல்ல, எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நம்ம தேசத்துக்கு அடையாளப்படுத்த முடியும். படிப்பு அவருக்கு ஒரு ஒரு விஷயம் அல்ல, நம்முடைய பண பலம் ஆண்டவருக்கு ஒரு விஷயம் அல்லவே இல்லை, ஒன்னே ஒன்றுதான் முக்கியம், அந்த தரிசனத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம் அப்படிங்கறதான் முக்கியம். தரிசனம் முக்கியம், அந்த தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த தேசத்துல உங்களை என்னையும் மிகுந்த ஆசீர்வாதமா கத்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார், மிகுந்த ஆசீர்வாதமா உங்களை என்னையும் கத்தர் மகிழ்வியா பயன்படுத்த ஆரம்பிப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தரிசனம் யோசேப்போட வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு காரணம், எந்த நிலைமையிலையும் இந்த யோசேப்பு எதை இழந்து போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய கர்த்தருக்கு முன்பாக அவர் எடுத்துக்கொண்ட பரிசுத்தமான வாழ்க்கைய இந்த யோசேப்பு என்ன செய்யவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இழந்து போகவே இல்லை. தரிசனம் இருந்தது, திட்டம் இருந்தது, அதுக்கேற்ற சூழ்நிலை இருந்தது, ஆனா அதே சேம் டைம் யோசேப்போட வாழ்க்கையில இந்த பரிசுத்தத்தை இழந்து போவதற்குண்டான நிறைய வாய்ப்புகள் கூட அமைஞ்சிருந்தது. என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா போர்த்திபாருடைய மனைவி தன்னோட நீ பாவம் செய்யணும்னு சொல்லி அவனை வசப்படுத்த நினைச்சாங்க, ஆனா சொல்றான் என் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி தன்னோட வஸ்திரத்தை விட்டுட்டு விலகி ஓடுகிறவனா மாறினான். இன்னைக்கு நான் சொல்றேன் நம்ம மேல ஒரு பெரிய அழைப்பு உண்டு, நம்ம மேல ஒரு பெரிய கனம் உண்டு, நம்ம மேல ஒரு பெரிய திட்டம் உண்டு, நம்ம மேல ஒரு பெரிய திட்டம் உண்டு, ஆனா அந்த திட்டத்தை செய்து முடிப்பதற்கு நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதிஷ்டை இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம், ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம். ஏன்னா இந்த சமீப காலங்களா பரிசுத்தம் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லைங்க, நிறைய இடத்துல ஊழியக்காரங்கிட்டே இல்லை, விசுவாசிங்க கிட்டே இல்லை, நிறைய இடத்துல அந்த காரியத்தை இழந்து போயிட்டோம். ஆனா நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்களும் நான் அப்படி இல்லைங்க, ஏன்னா நம்ம மேல ஒரு பெரிய தரிசனம் உண்டு, அந்த தரிசனத்தை நம்ம செய்து முடிக்கணும்னா கத்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் வேணும், கத்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் வேணும். நீங்களும் நானும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா கத்தர் இந்த நாளில தேசத்துல உங்களை என்னை கத்தர் மகிமையா பயன்படுத்த ஆரம்பிப்பார். நம்ம இருக்க இடங்களில கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாங்களா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை எனக்கு தாங்கப்பா, நான் திருப்திப்படுகிற பரிசுத்தம் அல்லப்பா, ஆண்டவரே நான் திருப்திப்படுகிற பரிசுத்தம் அல்ல, நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை எனக்குள்ள தாங்கப்பா, நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை எனக்குள்ள தாங்கப்பா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறணும், என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த திட்டம் நிறைவேறணும். ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா, தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் என்னையும் எங்களையும் பயன்படுத்துங்க, தேவனுடைய நாமையும் படட்டும். ரட்சிதரேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தை வெளிச்சத்தில அருமையான தேவ செய்தி வழிபாடுகளோடு வெளிப்படுத்தினீர்கள். ஆவியானவர் வழிபட்டார். அங்கே ஆதியாம் புஸ்தகம் 49 அதிகாரம் 22 வசனம் 23 வசனத்தின் அடிப்படையில யோசேப்பு அவ்வளவுக்கு கனிதரும் திராட்சை செடியாய், மற்றவளுக்கு கனி கொடுக்கிற திராட்சை செடியாய் அவள் அங்கே இருந்தான், செடி கனிதரும் செடியாக. அங்கே கர்த்தாவன் உடுத்தி வஸ்திரங்களை கிழித்தாலும் தேவன் கொடுத்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அந்த உயர் உன்னத வஸ்திரத்தை யாராலுமே கிழிக்க முடியாது, பறிக்க முடியாது, அபகரிக்க முடியாது. அதுக்கு காரணம் பரிசுத்தம். அவன் பரிசுத்தத்தில் நினைத்திருந்தால் தரிசனம் நிறைவேறியது. அதே போல நாங்களும் தங்களுக்கு பிரியமான பரிசுத்தத்தில் நாங்கள் நினைத்திருக்கும் போது தரிசனங்கள் நிறைவேறும், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது. ஆசீர்வாதமாய் நமக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம், மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும், கனிஞரின் சாட்சி செடியாய் வழங்க முடியும். ஆழமான சத்தியத்தை அழகாக நம்ம கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்து உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்கள், சபை ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். ஆமீன். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் எங்களுக்கு ஆழத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நிச்சயமாக அந்த ஆழம் அநேக சத்தியத்தின் ஆழத்தை விளங்கப்படுத்தி இருக்கும். வெளிப்பாடுகள், அதாவது தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தத்தை. அந்த பரிசுத்தத்தில் நாம் இருக்கும் போது அவரோடு இன்னும் இணையலாம், இன்னும் அந்த அன்பின் உறவில நாங்கள் இணையலாம். அவருடைய தரிசனங்கள், வெளிப்பாடுகள் நமக்குள்ளே வெளிப்படும். அந்த யோசேப்பு எப்படி கனிதரன் சாட்சி செடியை போல இருந்தாரோ அதே போல செடி கொடி, அதாவது கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுக்கும். அதே போல நாங்கள் செடியான தகப்பனை நிலைத்திருந்து அதிக கனிகளை கொடுத்து யோசேப்பு போல நாங்கள் ஆசீர்வாதமாக வாழலாம். அருமையான வார்த்தையின் வெளிப்பாடுகள். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்திய காலத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த சுவிசேஷ பாரமாகும். ஆமீன். சரியாற்றொன்று நேரம் 8:35 வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக உங்கள் சகோதரி வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைகிறேன். என்னோடு இணையுங்கள். கர்த்தர் பெரிய கிருபை செய்கிறார். கர்த்தர் பாருங்கள், எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபித்து துதித்து வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆமென். செபிப்போம். சோஸ்திரம் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல கர்த்தாவே. அப்பா, நீங்க ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யற தேவன், ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க கர்த்தாவே. ஆனால் எங்களுடைய கண்களோ காண மறக்கிறது அப்பா. தகப்பனை செவிகளோ கேட்க மறக்கும், இதயத்தலை தோன்றவும் இல்லையப்பா. ஆனாலும் நீ செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குது. அந்த பயங்கரமான காரியங்களுக்காக ஒரு சோஸ்டர் நீங்கள் வெளிப்படுற காரியங்களுக்காக நன்றி, வெளிப்படுத்துற காரியங்களுக்காக நன்றி. வானொலி அப்படி ஆசீர்வித்து மகளை பண்ற கிருபிகளுக்காக நன்றி கத்தா. நிதி வெளிச்சத்தின் ஆசீர்வித்துற கிருபைக்காக நன்றி. இந்த வேலையிலும் உடசிற்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனையே கட்டுக்கிறோம், நேர்களை ஒப்பு கொடுக்கிறோம். மறு ஒழிப்ப கேட்கப்படும் நேர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரை பேர் பேரா, குடும்ப குடும்பமா, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வித்து எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறோம் அப்பா. முடிய பெரிய நிலைத்திருக்கிறவனே ரசிக்கப்படுவான்னு சொல்லி அந்த முடிய பெரிய நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை நிலைப்படுத்துவியா. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவியா. கனிதரின் செடியாய் யோசிப்பு போல நாங்கள் கனி கொடுக்க அப்பா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போவோமே அப்பா. அந்த நிறைவானவர் நிறைவாயங்களை நடத்தும்படியா வெள்ள கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கும். அடியாளையும் இடத்திற்கு தருகிறேன். என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. நீரவளவேன பெருகன் சுருகணும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து செவம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். எத்தனா ஒன்றை மையப்பட ஒரு பாடலை பாடி தோண்டி வார்த்தைகளாய் கடந்து செல்வோம். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து

நீங்க இசு என்னவருக்கலா, பள்ளி தூரம் போகலா, கால்நடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே ஆதரவாய் நின்றவர் நீரே, கல்லறியும் கூட்டத்தின் முன்னே.

என்னை தள்ளாத தகப்பன் நீரே, நீர் என்ன மறக்க என்னை விட்டு விலகல, இயக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க இசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக

0: என்னால எங்கிதான் நீங்க இசு என்ன வெறுக்கலா, பள்ளி தூரம் போகலா, நடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. அமீன் கேட்ட நான் ஒன்றிய மையப்படுவதாக நேற்று தினத்தில் நாங்கள் ஒரு வார்த்தையின் வெளிச்சத்தை கண்டோம். அதாவது முறிக்காதவரும் அணைக்காதவரும் நம் தேவன். முறிக்காதவர் எதை முறிக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கிய நேத்திரியை அணைக்காதவரும் நம்முடைய தகப்பன். அதை ஏசாயம் புஸ்தகம் 42:3 அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் நேற்று தினத்தில். அதன் தொடர்ச்சி தான் இன்றைய நாளும் நாங்கள் வாத்தியானிக்கப் போகின்றோம். ஆவியானவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பாடுகள் வெளிப்படுத்துவாராக. ஆமென். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கிய திரியை அணியாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். எந்த சூழ்நிலை அப்படி இருந்தாலும், இது இப்படி அது அப்படி என்று சொல்லி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் இப்படியாயிருக்கலாம் அப்படியாயும் இருக்கலாம், உலகம் நூறை சொல்லித்தான் செய்யும். அந்த 100 சொல்லுகிற உலகத்துக்கு 100க்கும் அதிபதியான தேவன், 100 தள்ள இந்த உலகத்தையே ஆளுகிற தேவன் நம்முடைய தகப்பன். அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர். நாணல் நெறிந்திருக்கலாம், அது சூழ்நிலையால புத்தியினால அந்த நாணல் நெறிந்து போயிருக்கலாம். அந்த காற்றடிக்கிறதால பெருமழையால முறிக்கல முறிந்து விடுவனோ என்று சொல்லி அது இருக்கலாம். மங்கியரே சிறிய எண்ணெய் இல்லாமல் மங்கி மங்கி என் வாழ்க்கை எரிந்து கொண்டிருக்கலாம். வெளியில வெளியில வெளியிருக்கிட முடியாத சூழ்நிலை, அப்படிப்பட்ட வேதனைகள், கண்ணீரின் பாதைகள், கவலையின் இறுக்கங்கள், தாக்கங்கள், வெட்கங்கள், அப்படியாக நாங்கள் நின்றாலும் அந்த சூழ்நிலையை விட என் தேவன் பெரியவர். எப்படிப்பட்ட பெரியவரா, நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துற கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த நியாயத்தை வெளிப்படுத்துற தேவன் தான் நம்முடைய தகப்பன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அன்று கல்வாரி சிலுவையில எனக்காக உங்களுக்காகவும் அடிக்கப்பட்டார். மயிர் கத்திருக்கிற முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல அங்கே தன்னை ஒப்பு கொடுத்தார். அங்கே ஒப்பு கொடுத்தார் கல்வாரி சிலுவையில. அங்கே அவர் மகிமையின் தேவனாய் வெளிப்பட்டார். உயிர்த்தெழுந்த வல்லமையால வெளிப்பட்டார். என்றும் நம்ம தீர உலாவுகிறார் கர்த்தரே. ஆவியானவர் ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய தினத்துல பார்த்த தொடர்ச்சியை காண்போம். நெறிந்த நாணலை முறிக்காத மங்கிய திரிய அணைக்காத நல்ல தகப்பன் எனக்கு உங்களுக்கு உண்டு என்று எருசலேமிலிருந்து எரியோக்கு போன அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை, அந்த நெறிந்து போன அந்த உள்ளத்தை, மங்கி எறிந்தது அவனுடைய வாழ்க்கைய கர்த்தர் உயிர்ப்பித்தார். சமாரியனாய் வந்து நல்ல சமாரியன் காயம் கட்டி எண்ணெய் பூசிய சத்திரத்துல ஏற்றி அவனை பாதுகாத்தார், இரக்கம் செய்தார். இரக்கத்தின் ஐஸ்வர்யவன் நம்முடைய தகப்பன் அல்லவா? அப்படிப்பட்ட தகப்பன் தான் என்றும் நம்மோடு பேசுகிறார். யாரை பாப்புவன் சொன்னால், உதாரணத்துக்கு அங்கே நெறிந்து போன வாழ்க்கை, மங்கி எறிகிற வாழ்க்கை யாருடையது? ஜோபுருடைய வாழ்க்கை. ஜோபு உதவியதான் என்று சொன்னார். அவன் சன்மார்க்கம் தேவனுக்கு பயந்தவன், அப்படிப்பட்ட நீதி உள்ள மனுஷன்தான் இந்த ஜோபு. ஜோபை பற்றி சொல்ல தேவையில்லை. ஆனால் அவன் என்ன செய்தார்? கர்த்தர் அனுமதித்தார் சாத்தானை சோதிக்கும்படியாக. அனுமதித்தவர் அங்கே என்ன செய்யறார்? சோதிக்கும்படி அனுமதித்தாலும், அவன் சோதனைக்காரன் சோதனைக்கு உட்படுத்தினாலும், சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய வாழ்க்கை மங்கி ஏறிய தோல் முதலானவை அழுகி போனாள். அவன் சொல்றான் இந்த வார்த்தையில ஜோபுவின் புஸ்தகம் 19:25 அங்கே 25 உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். ஜோபுவின் புஸ்தகம் 19:25 இப்படி சொல்றது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த வாக்கு சொல்லுவது, இந்த என் தோல்வியானவைகள் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அப்பே அவனுடைய உள்ளம் சோர்ந்து போகிறது. வேதனையில் துடிக்கிற தோல் முதலாளவை அள்ளி போய்விட்டது. அவற்றை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்பா, இன்னும் நீர் உன்னுடைய உத்தமத்தில இருப்பீரோ. அந்த நெறிந்த நாட அந்த மங்கேறியது அவருடைய வாழ்க்கை. அந்த மனைவி கூட அவனை என்ன செய்யறா, தேவனை தூஷித்து போட்டு உங்களுடைய ஜீவனை விடும் அப்பா, நீர் மங்கி மங்கி எரிஞ்சது போதும் அப்பா என்று சொல்லி மனைவி சொன்னாலும், மறுபக்கத்துல இருந்து மனைவி பதில் கொடுத்தாலும், அங்கே பெண் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற நானும் உயிரோடு இருப்பேன். என்னுடைய நெறிந்த நானலை நான் நெறிந்து போயிருக்கலாம் சூழ்நிலையால, சுற்றோத்து பலவீனத்தினால, என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வத்தினால நான் நெறிந்து போயிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம், வங்கி எறிகிறேன் நிலைமையாயிருக்கலாம் வியாதி பேதனையினால். ஆனால் யோபு என்ன சொல்கிறார், பெண் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன். யாருடைய கண்கள் அது? என்னுடைய சொந்த கண்களே காணும் என்று சொல்லுவோம், என்னுடைய சொந்த கண்களே காணும். ஆம் பிரியமான, இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தை அந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தை மேலான வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது, ஜீவனை கொடுத்த நெறிந்த நாணலை முறிக்காத மங்கிரி அவனுடைய வாழ்க்கை அணைக்காமலும் மீண்டுமாக ஜோபு எதையெல்லாம் இழந்தானோ அது எல்லாம் தனியாய் கொடுத்து யோவின் முன்னிலைமை கட்டணும் அவருடைய பின்னிலைமையை அரட்டந்தனியாய் ஆசீர்வித்தார் என்று சொல்லி யோவின் புஸ்தகம் 42 அங்கே 10 இப்படி சொல்வது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டு செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவுக்கு முன்னிருந்து எல்லாவற்றை பார்க்கிறோம், இரட்டந்தனியாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார். இதுதான் கத்தர் நெறிந்த நாளை முறித்தார், மங்கிரி திரையானைக்கார் அவரையே சோதனைக்கு உட்படுத்தினார். தன் பிள்ளை எப்படி தகையவன், எப்படிப்பட்டவன், நான் எப்படி அவனை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறேன் என்பதை சத்துருவுக்கு வெளிப்படுத்தினார். தன் பிள்ளையோடு தான் கூட இருக்கிறேன் என்பதை என்ன செய்ய வெளிப்படுத்தினார். சத்துரு தோற்று போனான், சத்துரு தோற்று போனான். அப்ப அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காகவே, நடத்தின பாதைகளும் நன்மைக்காகவே ஜோபுவை கத்தர் ஆசீர்வைத்தார். அவனுடைய பின்னிலமை ஆசீர்வைத்தார். இழந்து போனதை, சுகத்தை இழந்தான், சொத்தை இழந்தான், என் சொந்த பந்தங்களை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அந்த நாணல் நிறைய போயிருந்தது, மங்கி இருந்தது. அந்த வாழ்க்கையை கத்தர் துளிர்விட்டு உயிர்ப்பித்து மீண்டும் ஆசீர்வத்தை கொடுத்து அங்கே என்ன செய்தார், வாழ வைத்தார் ஜோபு. அவன் ஜோபு 4 கண்டு அவன் என்ன செய்றான், அதுக்கு பிற்பாடு ஜோபு என்ன செய்றான், நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான். பூரண வயது என்பது அது ஒரு நிறைவு, அந்த நிறைவானது அதை அவர் தான் அப்பாதான் கொடுக்க முடியும், அப்பாவெல்லாம் கொடுக்க முடியும். இன்றைக்கு உழைப்பாலேயோ சொத்தாலேயோ சுகத்தாலேயோ இல்லை பண பட பலப்பல அது பட படிப்பின் அதிகாரத்தினாலேயோ எதுவா இருந்தாலும் அது ஒரு நமக்கு ஒரு நிறைவை தர முடியாது. இன்னும் காணாது, இன்னும் போதாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்றுதான் எங்கள் உள்ளமும் மனமும் வேங்கும் துடிக்கும் செய்யும். ஆனால் அந்த அந்த சொல்றதுகள் ஒன்றுமே நமக்கு என்ன செய்யல, நிறைவை தராது. அந்த நிறைவான பூரண நிறைவை தருகிறவர் அந்த பூரண புருஷராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரால் தான் நிறைவான கொடுக்க முடியும். அதனால் அவன் பூரண வயதுள்ளவன் மாறித்தான். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட நெறிந்து போன வாழ்க்கை, எப்படி மங்கி எறிஞ்சது வாழ்க்கை. ஆனா சத்தர் விடவே இல்லையே, ஜோவின் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதே போலதான் என்னையும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், இதை என்ன செய்ய வேண்டும், குறை சொல்லக்கூடாது, முறுமுறுக்க கூடாத சூழ்நிலை பார்த்து, இல்லை நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்தாலும் அவர்களோடு சேர்ந்து நாமும் 1001 பேசி விடக்கூடாது, தேவனை தூஷித்து விடக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யவே கூடாது. இன்னும் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவர் என்று அறிந்து புரிந்து இன்னும் அவர்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் அறிக்க பண்ணி ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாய் நானும் நீங்களும் போல பாவம் செய்யாதபடிக்கு, தேவனை பற்றி குறை சொல்லாதபடிக்கு நாங்கள் எங்கள் நாவை என்ன செய்ய வேண்டும், காக்க வேண்டும். எங்கள் நாவில துதி மாத்திரமே எழும்ப வேண்டும், செபத்தோணி மாத்திரமே எழும்ப வேண்டும், அவர் நாமமே உயர்த்த வேண்டும். இதைத்தானே யோபு செய்தார், அதைத்தானே தேவனும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் ஆட் பண்ணிப்போமா? இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் உதாரணமா பார்க்க போகிறோம். அன்னாள் அன்னாள் அங்கே பெரியநாளால் என்ன செய்தவற்றால் பெரியநாளால் அதிகமாக வேதனைப்படுத்தப்பட்ட குழந்தையே இல்லை, குழந்தை இல்லை என்ற வேதனை ஆருக்கு? அன்னாளுக்கு. அவளுடைய சக்காலத்தி ஆகிய அவள் என்ன செய்தாள்? அதிகப்படியாக அன்னாளில் அதிகமாக வார்த்தையினால கொட்டி கொட்டி என்ன செய்து விட்டாள்? வார்த்தையால நெறித்து போட்டு நெறிந்த நாளாக்கி விட்டாள். அன்னாளுடைய வாழ்க்கை எப்படி போனது? பெண்ணி நாளால நெறிந்த நாளா மங்கியது. ஏன் இவ்வளவுதான? இவ்வளவு மனக்லேசமாய் மாற்றி வாய் திறக்காத படிக்கு அவளுடைய வாய் அடைத்து விட்டாள். அவளுடைய சக்காலத்தியாகி பெண்ணினாள். ஆனால் அவளுடைய கணவனில் காணவும் அதிகமாய் நேசி அதிகமாய் அன்பு கொண்டான். ஆனால் அவளோ ஒரு நிறைந்த நாளை போல துக்கம் வேதனை வாழ பிள்ளை இல்லை என்ற கவலை மன கிளேசம் மன வேதனை மன உளைச்சல் மன பாரம். எனக்கு இதுதான் வாழ்க்கையா? எனக்கு இதுதான் சூழ்நிலை? எனக்கு இதுதான் இவ்வளவுதானா என்ற நிலை அப்படியாக இருந்த நான் ஒரு விசை அங்கே என்ன செய்தவன் அவளுடைய விண்ணப்பத்தை கண்ணீரக்க அவள் கொட்டி விட்டு அந்த விண்ணப்பத்தை தேவன் என்ன செய்து விட்டார்? ஏற்றுக்கொண்டாள். அங்கே நெறிந்து போய் முடங்கி போய் மனங்கசந்து மனவேதனைப்பட்டு ஓடி போய் ஆலயத்துல போய் தேவனும் நானுமே தவிர வேறு ஒருவரும் எனக்கு இந்த தீர்வு தர முடியாத என்னுடைய நெறிந்து போன இந்த வாழ்க்கைய என்னுடைய கற்பத்தை கத்தராலதான் என்ன செய்ய முடியும்? உயிர்ப்பிக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அவராலதான் தர முடியும் என்று சொல்லி அவள் ஓடி போய் அந்த ஆலயத்துக்குள்ள போய் பிரவசித்து தேவனோடு பேசுகிறாள். தேவனோடு அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அழுது விண்ணப்பம் பண்ணினத கத்தர் அந்த சன்னிதானத்தை கேட்டார். அந்த விண்ணப்பத்தை கேட்டார். அதுக்கு பிற்பாடு அன்னால் என்ன செய்யவில்லை? கவலைப்படவே இல்லை, துக்கப்படவே இல்லை. அன்றிருந்து அவளுடைய வாழ்க்கை நெறிந்து போன வாழ்க்கை மங்கியது. அந்த கற்பம் என்ன செய்துவிட்டது? உயிர்ப்பிக்கப்பட்டது, உயிர்ப்பிக்கப்பட்டது. சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கொடுத்தார் கர்த்தர். மீண்டும் பிற்பாடும் 5 குழந்தைகளை கொடுத்து அன்னாளை ஆசீர்வதித்தார். அந்த நெறிந்து போன நாளை கர்த்தர் முறிக்கவில்லை. அங்கே மங்கியறிய வாழ்க்கையின் மாணிக்கவில்லை அல்லவா? வாழ்வு கொடுக்கிறது அவன் வாழ்வை கொடுத்தார் அல்லவா? வாழ்வு தரும் வார்த்தை அவளை வாழ வைத்ததல்ல, அந்த வார்த்தை தேவனாயிருக்குது அல்லவா? அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில எல்லாமே என்று சொன்ன நெறி வேதனை அவமானம் என்றது நெறி அங்கே முறிந்து போடு. அங்கேறிய அந்த கற்பத்தை கனி, கற்பம் இல்லை, அந்த கற்பம் செத்த கனி, செத்து போட சொன்ன அந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றம் கத்தர் அடைத்தார் என்று சொன்னார். நிச்சயமாக கத்தர் திறப்பாள். அவரோ தன்னுடைய மகிமை வெளியரங்கமாகும்படியாக நான் நெறிந்த நாளை முறைக்காதவர் என்று உணர்த்தும்படியாக மங்கேறிய அவருடைய வாழ்க்கையில நான் பிரகாசிக்க செய்வேன். நான் ஒளியாயிரு உலகத்துக்கு வெளிச்சமாய் என்பதை வெளிப்படுத்தினார். அந்த மங்கேறிய அவருடைய வாழ்க்கை உறவை மீண்டுமாக உயிர்ப்பித்து பிரகாசிக்க செய்தார் அல்லவா? அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிய அன் கொடுத்தார் அல்லவா? அதுவரைக்கும் அன்னாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நெறிஞ்சு போய் கிடந்து மங்கி போய் கிடந்து. ஆனா கத்தர் விடவே இல்லையே. அவர் பிரகாசிக்க செய்தார். அவர் அது எலும்பு திரும்பமாய் கட்டினார். மீண்டும் அன்னாள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். ஆம் பிரியவான், இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையினோடு உங்களோடு பேசுகிறார். எங்கள் சூழ்நிலைகள் மாறலாம், சூழ்ந்திருக்கிறவர்கள் பேசலாம், சூழ்ந்திருக்கிற காரியங்கள் சொல்லலாம், டாக்டருடைய ரிப்போர்ட்டுகள் சொல்லலாம், அங்கே என்ன எடுத்துவிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் சொல்லலாம், எழுத்துகள் பல வழிகளை சொல்லலாம், பார்க்கிற கண்கள் பல மாதிரி பேசலாம். எதுவாயிருந்தால் அப்ப சொல்லுற நான் முறைக்க மாட்டேன். இந்த மங்கியில் இருந்த வாழ்க்கையை நான் அணைக்க மாட்டேன். நான் அணைக்கிறதுக்கு அணைக்கிறவர் அல்ல. நான் ஆளுக செய்யறது, நான் ஆளுக செய்யறது உங்களை ஆழ்ந்து நீங்க எங்க நீங்க இந்த ஆசீர்வாதத்தோடு வாழணும், மீண்டுமாக வாழணும். உயிர்ப்பிக்கிறது இதோ மறுத்து சதா காலம் உயிரோடு இருக்கு சொன்னது என்றும் செவிக்கிறார். இன்று நம் மத்தியில உலாவிக்கின்றோம். அந்த தேவன் தானே நீ உங்களையும் பார்த்து சொல்லுவார். எப்படி அன்னாளுடைய வாழ்க்கையின் கற்பத்தை உயிர்ப்பித்தார், மங்கிய போன அந்த கற்பத்தை மீண்டும் ஆயுள் ஐந்து குழந்தைகளை மீண்டும் கொடுத்து ஆசீர்வதித்து பண்ணினாரோ, எந்த ஆசீர்வாதம் இல்லை என்றவளுடைய வாழ்க்கை மங்கி போய் கிடந்தது. எந்த ஆசீர்வாதம் இல்லை என்றவளுடைய பெரிய சக்காலத்தை போட்டு வாய் சொற்களாலும் நெரித்து போட்டாலும், ஆனால் கத்தரோ உள்ளத்தை பார்க்கிற கத்தர், அவருடைய உள்ள கூமுறுதலை கேட்ட கத்தர், கண்ணீரை கண்ட கத்தர், விண்ணப்பத்தை கேட்கிற நம் தகப்பன் அந்த நாள் அந்நாளுக்கு அந்த பதிலை கொடுத்து ஆசீர்வதித்து அவளை பிரகாசிக்க செய்தார், அவருடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்தார், அவருடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்தார். அதே தேவன் தான், நேற்று இன்று மாறாதது இருக்கிறவராய் இருக்கிற தேவன் இன்று நம் மத்தியில இருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் நிறைந்த நாளை குறைக்க மாட்டேன், மங்கியதை தெரிய அணைக்க மாட்டேன். நீங்கள் ஒருவேளை உங்கள் சூழ்நிலையால் அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டாலும் தேவன் எங்களோடு மீண்டுமாய் பேசுகிறார், நான் முறிக்க மாட்டேன், இந்த வாழ்க்கையை நான் முறிக்க மாட்டேன், நான் கட்டுவேன், நான் இடிக்க மாட்டேன், நான் நாட்டுவேன், அதை பிடுங்க மாட்டேன். அதனால நெறிந்த நாளை உரைக்காத தவிரத்தில், மங்கியத்திரி அணைக்காத தவிரத்துல, அந்த ஆளை அணைக்கிற நம் தகப்பனுடைய கரத்துக்குள்ள நாம விட்டு கொடுப்போமா? அவருடைய கரத்தின் நிலநாளங்களை மறைத்து வைத்து நம்முடைய ஏற்ற காலத்தை நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து எங்களை மகள பண்ணி கழனி செய்கிற தகப்பன் இன்று நம்மளுடைய ஒளியாயிருக்கிறார். வெளிச்சமா நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்கிறார். அந்த வெளிச்சத்தின் தகப்பனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், நாங்கள் மற்றவருக்கு வெளிச்சமாக மாறுவோம். எப்படியாக சாமுவேலை கொடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பி என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுகிறதோ, எப்படியாக யோபு எப்படி முன்னிலைமை காட்டும் பின்னிலைமை ஆசீர்வதித்து பூரண வயதுள்ளவனாய் அவனை மறிக்கும்படியாக இழந்ததை எல்லாம் பெற்றுக் கொடுத்து வேண்டுமா யோபுவின் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்த தேவன் என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்க செய்வார். இந்த நெறிந்த நாள் முறிக்காமல் மங்கியதை தெரிய அணைக்காமல் இருக்கிற தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இந்த நாளிலும் நெறிந்த நாளை முறிக்காமல் மங்கியதை அணைக்காமலும் இருக்கிற நல்ல தகப்பன் எங்களுக்கு உண்டே அப்பா, வேண்டுமா எங்களோடு பேசுறது, இந்த வார்த்தை கூட எங்களை நடத்துகிறது, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் உங்களோட பாதத்துல கத்தாவே. அப்பா எங்கள் சூழ்நிலையை பார்க்காத, சூழ்ந்திருக்கிற மனுஷர் வார்த்தைகளை பார்க்காத அப்பா, எந்த சூழ்நிலை இருந்தால் எந்த நிலைமையில இருந்தால் எங்களை பொறுக்காது, எங்களை தள்ளாது, எங்களை கைவிடாதவர், எங்களை மறக்காதவர், தூரத்தில் இருந்த எங்கள் நினைவுகளை அறிகிறவர், உள்ளம் தெரியங்கள் ஆராய்ந்து அறிகிறவர், நடந்தாலும் படுத்திருந்தால் எங்களை சூழ்ந்திருக்கிறவர், உங்களுடைய கரத்தின் நிழலாங்களை மறைத்து வைத்து கூடார மறைவில் ஒழித்து வைத்து வைக்கிறவர், எங்கள் தலைகளை நிமிடப்பண்ற தகப்பனிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எந்த நிலைமை இருந்தால் நீங்க எங்களை அணைக்காமல் மறக்காமல் மறைக்காமல் முறைக்காமல் எங்களை காக்கிற தேவன் நீங்க, இஷ்டவரின் தேவன் என்பதை அப்பா, உறங்குவதில்லை தூங்குவதும் இல்லை என்பதை நீங்க எப்பொழுதும் ஆண்டவர், அப்பொழுது என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று சொல்லி அந்த கூப்பிடுற குரலுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தகப்பனாயிருக்கிறபடி அவன் சுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு அடியாளி வார்த்தை ஐயா கேட்டு ஒவ்வொரு நேர்களையும் இடத்திருக்கிறதுக்குள்ள ஒப்பு கொடுக்க ஆசீர்வதி. எங்கள் வாழ்க்கையை செழிப்பை காணப்படும் எந்தெந்த சூழ்நிலைகள், எந்தெந்த நேரங்கள்ல, எந்தெந்த காலநிலைகள்ல அப்பா மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மாறாதவராயிருந்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பி பிரகாசிக்க செய்த தேவனுக்கு கொடி சோஸ்து. அப்படியாக நீங்க செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டு. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, இந்தியான வார்த்தையும் வெளிச்சத்தை அது வழி நடத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சிவங்கிற நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. வார்த்தையும் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருந்தோம். கர்த்தர் நல்லவர், என்னோடு பேசின வார்த்தை எங்களோடு பேசினிருக்கும், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த வார்த்தையின் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. ஆமேன். நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். சரியா 1:58 அடுத்ததாக வார்த்தையும் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். ஆஸ்டர் ராசநாயகம் அவர்கள் இணைப்பில் இருக்கும் மொழிய காரணங்கள் அழைப்பில் கொண்டு வந்து வார்த்தையும் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் லார்ட் நேயர்களே,
0: பிரைஸ் லார்ட் பாஸ்டர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வாழ்வுக்கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம், அடுத்து வாருங்கள்.
1: ஆமீன். நாங்கள் இடுக்கமான வாசல் வழியாக நாங்கள் பரலோகத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பினால எங்களை இழுத்து கொண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும், மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை நோக்கி பார்க்க, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை நோக்கி பார்க்க, இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளை நோக்கி பார்த்து அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள நீர் அவர்களோடு ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. ஒவ்வொருவரும் நரகத்துக்கு போவது உம்முடைய விருப்பம் அல்ல. நரகம் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு மக்களும், மதங்கள் எல்லாம் மக்களை உருவாக்கின தேவன் நீர், நீர் என்பதை இந்த உலகத்தில் உள்ள ஐந்து கண்ட மக்களும் விசேடமாக தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள, மதங்களால மதங்களுடைய ஆவிகள், துரைத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே அந்த ஆவிகள்ல இருந்து உம்முடைய சரியான இருதயத்தை கொடுத்து, நவமான ஆவியை கொடுத்து ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. என்னுடைய வாய் வார்த்தைகளும் இருதயத்தை தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க நீர் பேசும்படியாக. உம்முடைய வசனம் வறுமையாக திரும்பாது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உணர்வுள்ள இருதயமாக்கும்படியாக. கட்டப்பட்ட அவர்களுடைய பாதைகள், கட்டப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரோடும் உடைப்படுவீராக. உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக அவருடைய வாழ்வில வருவதாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உம்மக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாங்கள் லூக்கா 13:23 வசனத்தில பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், எங்களுடைய வீட்டு எஜமானாகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். பாருங்கள், கதவு பூட்டின பின்பு எங்களுடைய இயேசு கிறிஸ்து திறக்க மாட்டார். இதற்காகத்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தமாக இருக்கும்படியாக எந்த நேரத்திலையும் அவர் வருவார். யாருக்கும் தெரியாத விதமாகத்தான் அவர் வரப்போகிறார். நாங்கள் விழித்திருக்க வேண்டும், ஜெபித்திருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானவர்களாக ஜபத்தில துதியில இருந்து அவரை எதிர்பார்த்திருக்க வேண்டும். உங்களுடைய வேதாகம வசனத்துல அவர் எப்ப வருவார் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அறிகுறிகள் எல்லாம், அந்த அறிகுறிக்கான காரிய காலங்களை நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படித்தான் லூக்கா 13:25 வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு, நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், பாருங்கள், நாங்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் தான், இயேசுவோடு அற்புதங்களை செய்தவர்கள் தான், ஆனா அக்கிரமக்காரர்களாக இருந்து கொண்டு செய்தவர்கள் இப்படித்தான் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வார்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், இப்படித்தான் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 7:19 நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் பாருங்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அவருடைய கனிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். மனிதன் கொடுக்கிற கனிகள் அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இப்படியான இயேசுவுடைய கனிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். பாருங்கள், அதோட வரங்களையும் இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரங்களை பிரதானமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்திலே வஞ்சிக்கிற ஆவிகள், பலவிதமான மனிதர்கள் நான் தான் இயேசு என்று கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், இப்படியாக பலவிதமான மனிதர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி இந்த வஞ்சிக்கிற ஆவிகளை கண்டுகொள்கிற ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் வசனத்தை அறிந்து கொண்டு கனிகளுக்கூடாக வஞ்சிக்கிற ஆவிகளுக்கூடாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். வாருங்கள், ஒரு ஒரு பாஸ்டரையோ, ஒரு கடவுளுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரனையோ எப்படி கண்டுபிடிப்பதென்றால், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இப்படியான கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்ட கனிகள் காணப்படுகிறதா அல்லது அவர்கள் மாம்சத்திலே செயற்படுகிறார்களா என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, பாருங்கள், மாம்ச சிந்தை இந்த உலகத்து மக்கள் செய்வது போல செய்து கொண்டிருப்பது, விபச்சாரம், வேசித்தனம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியான பாவத்திலே வாழுகிற வாழ்வு, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்வு. நாங்கள் கனிகளை கொடுத்து அவரோட இணைந்து இருக்கும் பொழுதுதான் நாங்கள் கனிகளை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து எங்களுடைய ஆவியோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கூடாக அந்த பரிசுத்த ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு செயற்படுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், Matthew 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்கள், அக்கிரமங்களை செய்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டு பாருங்கள், இயேசு மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறான். பாருங்கள், அவர் அந்த தாவீதை தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனை பிள்ளைகளையும் அவருக்கு முன்பாக கொணர்ந்து விடுகிறார்கள். சாமுவேல் இப்படியாக அந்த இளைய மகனை தேவனுக்கு பிரியமான இருதயம் உள்ளவனாக, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை தேவன் தெரிந்து கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், நான் மனிதர் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கிறதில்லை, மனிதனோ முகத்தை பார்ப்பான், அவர்கள் வைத்திருக்கிற வீட்டை பார்ப்பான், காரை பார்ப்பான், இப்படியாக அந்த பொருட்களை தான் பார்ப்பான். தேவன் பார்க்கிறது எங்களுடைய இருதயத்தில இருதயத்திலே தேவனுக்கு உரிய இருதயமாக தேவனை தொழுது கொள்ளுகிறார்களா? தேவனுக்கு ஏற்ற இருதயம் இருக்கிறதா? தேவனை போல கட்டளைகளை கற்பனை கொள்ள செய்கிறார்களா? அன்பு செய்கிறார்களா? தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தியோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூற வேண்டும், பிறரை அன்பு கூற வேண்டும். இதைத்தான் தேவன் இருதயத்தை அறிகிறவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், மனிதனால கொண்டு கொள்ள முடியாது. இப்படியாகத்தான் தேவன் செயற்படுகிறவராக இருக்கிறார். அப்படியானவர்கள் தான் பாருங்கள், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். இது ஒரு பிந்தினோருடைய காலமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே பாருங்கள், ஆதி காலத்திலே இருந்து அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்திலே இருந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னத்தை பிரசங்கித்தாரோ, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு வருகைக்கு நாங்கள் இரண்டாவது வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் முதலாவது வருகைக்கு அவர் மரிப்பதற்காக வந்து அந்த வருகைக்கு அவர் ஆயத்தப்படுத்தினான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்படியாக இயேசு பிரசங்கித்தார். இப்படியாக அப்போஸ்தலர்கள், இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இன்றைக்கு நாங்கள் கடைசி காலத்துல வந்து கடைசி கால காரியங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு நாங்கள் இன்னும் கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள இந்த கடைசி காலத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவர்களை நம்பித்தான் தேவன் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவர் இந்த வாக்கு தத்தங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் பாருங்கள், சுவிசேஷம் அறிவித்தால் தான், சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு கொண்டால் தான் சோய்ஸை உங்களிடத்துல தந்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொண்டு அந்த மெய்யான தேவனை தெரிந்து கொண்டு பரலோகத்துக்கு போகிற பாதை, அது ஒரு இடுக்கமான பாதை, அதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவர் தந்த பரிசுத்த ஆவியானவர்களால நிரப்பிக் கொண்டு இன்றைக்கு இந்த சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோவில் இணைந்திருக்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் அவரால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அந்த இடுக்கமான வாசலில நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், உலகம் போகிற பாதை அகலமான பாதையாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் இயேசுவை அறியாதபடி மரித்து கொண்டிருக்கிறார்கள். பல மனிதர்கள் தேவன் இரக்கமுள்ளவராக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களை தான் நம்பி இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை போல ஊழியம் செய்த இந்த சுவிசேஷத்தை எல்லா நாடுகளிலேயும் எல்லா கிராமங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் அறிவித்து விட வேண்டும். அன்பாக தேவனுக்கு பிரியமாக அந்த காரியங்கள் அக்கிரமத்தோடு நாங்கள் செய்யக்கூடாது, அன்போடு தேவனுக்கு பிரியமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், மணவாளன் இப்படித்தான் வரப்போகிறார். மத்தேயு 25:6 நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுகள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இப்படிதான் இயேசு வரும்பொழுது கதவு அடைக்கப்படும். நீங்கள் விழித்திராவிட்டால், கதவு அடைக்கப்பட்ட நேரத்திலே நீங்கள் விழித்திருந்தால், நீங்கள் அந்த மணவாளன் வருகைக்கு எதிர்கொண்டு போக முடியாதவர்களாக போய்விடும். அதனால தான் இந்த கடைசி காலத்திலே தேவனுக்கு பிரியமாக ஜெபித்திருக்க வேண்டும். அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையை செய்ய வேண்டும். அவருடைய சித்தம் இந்த பூமியில வர வேண்டும். அந்த 1000 வருட ஆட்சி வர வேண்டும். அவரோடு வாழுகிற வாழ்வு வர வேண்டும். அந்த வாழ்வை நீங்கள் ருசித்து விட்டால், இந்த வேதாகமத்தில் எழுதின அவருடைய அந்த அந்த 1000 வருட ஆட்சியில நீங்கள் வாழ விரும்பி கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த இடத்துல பிசாசு தீமைகள் அந்த தேசத்துல இருக்காது. இந்த உலகம், புதிய வானம், புதிய பூமியில இயேசு ராஜா எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். வேறு எந்த ஒரு ராஜாவும் இல்லை. பாருங்கள், இப்படியான அவர் அவர் இன்றைக்கு அப்படியான அந்த ராஜ்யத்துல இயேசுவுக்கு பிரியமாக நீங்கள் வாழ வேண்டும். அந்த ராஜ்யத்துல அப்படியாக அந்த ராஜ்யத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுக்கு பிரியமாக இந்த உலகத்திலேயே நீங்க வாழ பழகி கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக, இயேசுவுக்கு பிரியமாக வாழ வேண்டும். கதவு அடைக்கப்பட்ட பின்பு பிறகு பாருங்கள், இயேசு அந்த கதவை திறக்க மாட்டார். இப்படியாக நாங்கள் மத்தேயு 25:11 வசனத்திலேயும் பாருங்கள், அவர்கள் எண்ணியை வாங்கி கொண்டு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று பொய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இப்படிதான் கதவு அடைக்கப்படும். பாருங்க, புத்தி உள்ள கன்னிகைகளாக தேவனுக்கு பிரியமாக கதவு அடைக்க முன்பாக முழித்திருக்கிறவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். பாருங்க, நோவாவின் காலத்துல கூட இப்படித்தான் நடந்தது. கதவு, நோவா அந்த பேழையை கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக அந்த பேழையை கட்டினான். அவன் பேழையை கட்டி கொண்டே அவன் சுவிசேஷத்தையும் அறிவித்தான். சுவிசேஷத்தை அறிவித்தான், வெள்ளம் வரப்போகிறது, இந்த உலகம், உலகத்தின் தீமை, அக்கிரமம், அக்கிரமங்கள் பெருகும் பொழுது பாருங்கள், மக்கள் அக்கிரமதம் பெருகும் பொழுது தேவன் அந்த இடத்துல ஒரு நீதி செய்ய வேண்டிய தேவனாக அவர் மாறுகிறார். பாருங்கள், சோதோம் குமரா அழிக்கப்படும் பொழுது அவர் அந்த தேசத்துல 10 நீதிமான்கள் கூட இல்லாத பட்சத்தில் அவ்வளவு ஒரு மோசமான மகா பாவிகளாக அந்த தேசம் இருந்தது. சோதோம் குமரா 10 நீதிமான்களை கூட எண்ண முடியாத அளவுக்கு அந்த தேசம் பாவத்தினால நிறைந்திருந்தது. பாவத்தை குடித்து கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் இன்றைக்கும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார், நோவாவின் காலத்துல நடந்தது போலதான் இந்த மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும். பாருங்க, நோவாவின் காலத்துல என்ன நடந்தது என்றால், நாங்கள் ஆதியாகமம் 7:15 இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாம்சமான ஜந்துக்கள் எல்லாம் ஜோடி ஜோடாக நோவாவிடத்தில் பேழை பிரவேசித்தன. கிட்டத்தட்ட 100 வருடங்களாக அந்த பேழையை கட்டி முடித்து எல்லாருக்கும் அந்த தேசத்தில இருந்த அத்தனை மக்களுக்கும் நோவா சுவிசேஷம் அறிவித்து, மனம் திரும்புங்கள், வெள்ளம் வந்து அழிய போகிறீர்கள், வந்து பேழைக்குள் வந்து விடுங்கள் என்று பாருங்கள், அவர்கள் கேட்கவில்லை. தேவன் ஆதியாகமம் 7:16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். பாருங்கள், உள்ளே விட்டு கதவை அடைத்தார். வெளிப்பக்கமாக கதவை அப்படியாக அடைத்து விட்டார். பாருங்கள், நோவா ஒரு இரக்கமுள்ளவனாக கதவை திறந்து விடுவான் என்று தேவன் அந்த கதவை அடைத்தார். யாராலும் திறக்க முடியாது. பாருங்கள், கதவு அடைக்கப்பட்ட பின்பு மக்கள் எல்லாரும் போய் அந்த கதை தட்டி இருப்பார்கள் நிச்சயமாக. பாருங்கள், பூட்டப்பட்ட கதவை அவர் திறக்க மாட்டார். நீங்கள் அதை பூட்டப்படுவதற்கு முன்பாக மனம் திரும்பி விட வேண்டும். பாருங்கள், நாங்கள் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, மத்தேயு 24:36 பாருங்க, நோவாவின் காலத்தை பற்றி சொல்லப்படுகிறார். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும்.

அழைத்து செல்வதற்காக வருகிறார். மணவாட்டி ஆயத்தமாக இருக்கவன், ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு மக்களும். பாருங்கள், இப்படித்தான் நோவாவின் காலத்திலே, பாருங்கள், நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும்தான் இப்படியாக தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள். ஆனால் மற்ற அனைத்து மக்களும் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். மத்தேயு 24:38 எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் கொண்டு குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலே நடக்கும். பருங்கி பல மக்கள் மதங்களில் வாழுகிற மக்கள் இப்படியாக இந்த மக்கள் இப்படித்தான் வாழுகிறார்கள். ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மாட்டோம் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். இன்றைக்கு நீங்கள் இந்த வெள்ளப்பெருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட நோவாவின் பிரளயத்தை போல அந்த வெள்ளப்பெருக்குகளை எல்லா தேசங்களிலேயும் பாருங்கள், கடந்த ஒரு 4-5 வருடங்களாக வெள்ளப்பெருக்குகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எத்தனையோ மக்கள் வாரி கொண்டு போகப்படுகிறார்கள். இப்படித்தான் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். உங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 24:42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நீங்கள் அவரிடத்திலே தனிமையிலே இருந்து சத்தமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி விடும். ஒன்றிலிருந்து நீங்கள் உம்முடைய வாயில சொல்லுகிற சத்தம் உங்களுடைய காதுகளுக்கு கேட்கத்தக்கதாக நீங்கள் தனிமையில இருந்து தேவனோடு இயேசுவோடு பேச வேண்டும். என்னுடைய நான் பாவி, எல்லோருமே பாவிதான். நாங்கள் தாயின் வயிற்றில் ஒரு பாவ ஆதாம் அவ்வாளின் சந்ததியாகிய நாங்கள் பாவ சந்ததியாக நாங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். நாங்கள் அவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் அவருடைய ரத்தத்தினாலே 1 ஜோவான் 1:7 கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. இப்படியாக அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஆவி எங்களுக்குள்ள வருகிறது. இப்படியாக நாங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். பெற்றுக்கொண்டு நாங்கள் அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது அவர் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரை நாங்கள் 100% நம்ப வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 91:1 பார்க்கும் பொழுது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே நடக்கலாம், என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். பாருங்கள், என் தேவன் அவர் தான் ஒன்றானமை தேவன். யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மைத்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அவரை அறிய அறிய அவருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வுக்கு வள்ளமாகிறது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார் மத்தேயு 6:33, அவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எங்களுடைய நீதி அல்ல, மனிதர்களுடைய நீதி அல்ல, மதங்களுடைய நீதி அல்ல, பெயராகமத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளதான் வருகிறது. அவருடைய அபிஷேகத்தினால நாங்கள் நிரப்பப்படும் பொழுது எங்கள் தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள வருகிறது. எங்களுடைய பெயர்கள் அவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. நாங்கள் பரலோக பிரஜைகளாக வாழுகிறோம். முடிவு பெரியந்த நாங்கள் பரிசுத்தமாக தேவனுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து தேவனுக்கு பயப்பட வேண்டும். பயப்படுவது என்பது அவருடைய கட்டளைகளை

கண்கொண்டு நடப்பது. அவர் எங்களுக்கு அடைக்கலமாக கோட்டியாக எங்களுக்கு இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 91:3 அவர் எங்களை வேடனுடைய கண்ணிக்கு பாழான கொள்ளை நோக்கி தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே எங்களை மூடுவார். அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகவுமாயிருக்கும். பாருங்கள், சிறகுகள் கோழிக்கு கோழி குஞ்சுகள் தன்னுடைய தாயின் சிறகுகளுக்கு போவது போல அவருடைய சிறகுகளுக்கு எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பாருங்கள், பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். தீங்கு நாள்கள் வரும் பொழுது அவர் தான் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு வாலிப பிராயத்தில எரேமியா 17:17 நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். பாருங்கள், நோவாவின் காலத்தை போல தீங்கு நாட்கள் வரும். ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், சோதோம் குமரா பாவத்து பாவங்கள் பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த தேசத்திலே, அந்த தேசத்துக்கு அவர் நீதி செய்யும் பொழுது, தீங்கு நாளில் இயேசுவை நம்புகிறவர்கள், அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவர்கள், இப்படி நான் தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலாம். பாருங்கள், வாலிபர்களுக்கு சொல்லுகிறார், வாலிபனே உன்னுடைய வாலிப பிராயத்தில அந்த மெய்யான உன்னை படைத்த தேவனை, உனக்கு சுவாசத்தை தந்த தேவனை நீ நினை. பாருங்கள், தீங்கு நாட்கள் உனக்கு வரும். அந்த நாட்களுக்கு முன்னாக நான் வாசிக்கிறேன், பிரசங்கியர் 12:1 நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன்னை படைத்தவரை, நீ எந்த மத இனமாக இருந்தாலும் உன்னை படைத்தவர் அந்த ஒன்றான மெய்த்தேவன், பைபிளில சொல்லப்பட்ட அந்த மெய்த்தேவன். நீ உன் வாலிப பிரேயத்திலே உன்னை சிரிஷ்டந்தவரை நினை. தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்பு இந்த நோவாவின் காலங்களைப் போல பாருங்கள், அவ்வளவு அழிந்தார்கள். இந்த இப்படியாக சோதோம் குமரா அழிக்கப்பட்டது போல இந்த தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் உன் சிரிஷ்டிகளை நினை. தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும் சூரியன் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், பாருங்கள், புதிய வானம் புதிய பூமி உருவாவதற்கு முன்னும், மழைக்கு பின்பு மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்பும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பிலசாலிகள் கூறி போய் எந்திரம் இறக்கிறவர்கள் கொஞ்சமாய் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்களும் இருண்டு போகிறதற்கு முன்னும், இப்படியாக ஒரு மரணம் வருவதற்கு முன்பாக இறுதியாக சொல்லுகிறார். வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாளுடைந்து துறவண்டையில் உருளை நுறங்கி, இது ஒரு மரணத்துக்கு முன்பாக நடக்கிற காரியங்கள். இவ்விதமாய் பிரசங்கி 12:7 இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்பும் அவரை வாலிப பிராயத்தில் நினை. அந்த வாலிப பிராயத்தை நீ பாவத்தில சாபத்தில இந்த போதை வஸ்துக்களில இப்படியான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில செலவழியாமல் தீங்கு நாட்கள் வரப்போகிறது. இந்த காலத்தில வாழுகிற ஒவ்வொரு வாலிபனும் நீ அந்த மெய்யான தேவனை இரட்சகராஜ இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து தீங்கு நாட்களுக்கு முன்பாக மனம் திரும்பி வர வேண்டும் என்று தேவன் எச்சரித்து அன்பாக ஒவ்வொரு வாலிபருக்கு கட்டளையிடுகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

ஆண்டவரே, கூப்பிடுங்க அவருக்கும் இருதயத்திலே இந்த கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன். கூப்பிடம் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையை கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. ஆமாண்டவரே, அந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரானவரே, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர், துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். ஆமாண்டவரே, நாங்கள் எல்லோரும் உண்மை அறியாத காலத்தில் ஒரு பாவிகளாக இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். எங்களை பிரித்தெடுத்து நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், ஆனாலும் நீர் எங்களை தகுதிப்படுத்தி, தாவீது சொன்னது போல நாங்கள் எம்மாத்திரம் ஆடு ஆடு மேய்ப்பவனாக இருந்த தாவீதை பிரித்தெடுத்து அரசனாக மாற்றினீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இறுதிக்கால ஊழியத்துக்காக அழைத்தீரே. நாங்கள் எம்மாத்திரம் ராஜா,

0: உயிருள்ள நாள் எல்லாமே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் அறியாமல் வாழ்கிறார்கள் பல மக்கள் ஆண்டவரே, அவர்களுடைய அறியாமை செய்த பாவங்களை தாயின் வயிற்றில பாவ உணர்வோடு பிறக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த காலத்தில செய்த பாவங்களை இந்த நேரத்தில் மன்னிக்கும்படியாக உம்முடைய இரத்தத்தினான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஒன்று ஜோவான் ஒன்று ஏழின்படி அவர்கள் இன்றைக்கு பாவத்தில் வாழுகிற ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரியும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாத ஒவ்வொருவருடைய பாவங்களை கழுவி அவர்களிடத்திலே நீர்தான் ஒரே ஒரு ரட்சகர் என்பதை அறிந்து கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரும் உண்மையோடும் ஆவியோடும் அவர்கள் தொழுது கொள்ளும் பொழுது இருதயத்திலே இருந்து அவர்கள் இருதயத்திலே உம்மை கூப்பிடும் பொழுது, உதட்டில் அல்ல உள்ளத்திலிருந்து கூப்பிடும் பொழுது, கூப்பிடும் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நீர், உயிர் உள்ளவர் நீர், உண்மை உள்ளவர், உண்மை தேடி வருகிற யாரையும் புறப்பே தள்ளாதவர். இந்த நேரத்தில உண்மையாக கூப்பிடுற ஒவ்வொருவரோடு முடையப்படும்படியாக, ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்பும் முடிய இரக்கத்தினால அன்பினால பரிசுத்தினால நிரப்பி பரிசுத்த பாதையில வழி நடத்துவீராக. அந்த இடுக்கமான வாசல் வழியாக ஒவ்வொருவரையும் பிரவேசிக்க செய்வீராக. உம்முடைய ராஜ்யத்தில உண்மையோடு முத்தமத்தோடு உண்மை போல வாழ்ந்து உம்முடைய இடுக்கமான பாதை எழியூடாக அந்த பரலோக ராஜ்யத்தில், அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. சத்துரு கட்டப்பட்டு போவானாக, தீமையான காரியங்கள் அவர்களுடைய வாழ்விலிருந்து அகன்று போவதாக. தொடர்ந்து உம்முடைய வசனத்தின்படி அவருடைய வாழ்வை வல்லமாக மாற்றும் உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைந்திருக்க இந்த பரலோக சந்தோஷத்தை நாங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்க பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்தது போல இந்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரோடும் உடைப்படும். நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி, கூட நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்தும் அவர்களை நீர் வழி நடத்தும் மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் ஒவ்வொருவர்களுக்கும் அந்த இடத்துல மினிஸ்டர்களின் ஏஞ்சல்ஸ் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் அவர்கள் பாதுகாப்பு கொடுத்து தீமைகள் அணுகாதபடி தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலோ ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், எளிமையான வார்த்தையின் வெளிச்சம், இடுக்கமான வாசல்கள் கட்டுக்கு போற வாசல் அகலமாயும் விரிவாயும். குலத்தவர்கள் அப்படிப்பட்ட வாசலை தேடுகிறார்கள். ஆனால் அழைத்து நாங்களும் அவருடைய இடுக்கமான வாசல்கள் பிரவசித்து உள்ளும் புறமும் சென்று நல்ல நீச்சலை கண்டடைய முடியும். அகலமான சத்தியத்தை அழகாக நமக்கு வெளிப்படுத்தின திருடம் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் அன்றி வேறென்றுக்கும் வரான். நானும் அவர்கள் ஜீவன ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட அந்த வாசலுக்குள்ளி சுதந்திரத்து வாழணும். அழமான சத்தியத்தை அழகாக எங்களுக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளோடு கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் சபை ஊழியங்களையும் கைட்டுச்சல் எல்லா காரியங்களையும் கற்று நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். இதுவரை நேரமும் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்தோம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்தார். இந்த ஆட்களும் அவர்களை முன்குறித்தரும் அழைத்து வந்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக செலுத்தினார். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. இந்த வார்த்தையின் வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அதனால் இதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். விசேஷ பாரம் ஒன்று என்னை உங்களை நெருக்கி ஏவட்டும். இப்படியாக இந்த வார்த்தைகள் எனக்கு ஆசீர்வாதம் அறிந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதம் அறிந்ததை நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இதுவரை நீர உதவி செய்த அந்த எபினேசருக்கு நாங்கள் நன்றி சொல்லி என்னுடைய உச்சபத்தை ஏறெடுக்க போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மட்டும் நீர் உங்களை வழி நடத்தினார். திருவாய்தேவனுக்கு சோஷம் நன்றி சொல்லி செவிப்போம். கர்த்தர் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் 35 நிமிடங்கள் இந்த நிமிடம் வரைக்கும் கர்த்தர் எபினேசர் உதவி செய்தார். தடைகள் வந்தது, தடைகளை கர்த்தர் உடைத்தார், காரியத்தை வாய்க்க பண்ணினார். அவருடைய நாம் ஒன்றிய மகிமைப்படுவதாக. நாலு முடிவு செவ்வாய் தேர்தெடுக்கு சிஸ்டர் டோலி ஒரு இணைப்பில் இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்
2: சிஸ்டர்.
1: பேசுல சிஸ்டர், முடிவுச்சபை தேரடைகள் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இணைந்திருக்கிறீர்கள். கதை நான் உண்மைப்படுவதாக நீங்கள் செபிங்க ஒரு மனப்பாடம்.
2: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உங்களுக்கு முன்பாக நாங்கள் எவ்வளவோ மனத்தாழ்மையோடு, தாழ்மையான உள்ளத்தோடு உங்களுக்கு முன்பாக ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிறதுக்கும் ஆராதனை செய்வதற்கும் தந்த அந்த மகா பெரிதான பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உங்களுக்கு உண்மையுள்ளவர்களாக ஜீவிப்பதற்கு கடைசி காலம் மட்டும் உங்களையே மட்டும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்த கிருபையில் நன்றி அப்பா. இவர்களை நடத்துறவர்களை நீங்க அப்பா இன்னும் அதிகமாக உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இன்று ஆண்டவரே வந்து ஒவ்வொருவர்களே ஒவ்வொருத்தரையும் உங்களோட சித்தத்தின் பணி நடத்துங்க ஆண்டவரே. சிஸ்டர் ஷியானி அவர்களை ஆண்டவரே நீங்க அருமையான வார்த்தையின் மூலமாக அது என்னையும் தொட்டுச்சு அப்பா. இன்னும் அநேரையும் தொட்டு அந்த வார்த்தைகள் மூலமாக நீங்க பேசி இருப்பீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த வார்த்தையின் படி ஆண்டவரே நாங்க உங்களுக்கு முன்பு
3: சமீபம்
2: இரக்கமுள்ளவராக வெளிப்படுத்தி கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் சிஸ்டர் ஷியானி. அவங்களோட குடும்பத்தார் யாவரையும் இன்னும் அதிகமாக உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நாங்கள் செய்வதற்காண்டவரே எங்களை அழைத்து வந்த உங்களோட அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி அப்பா. நன்றி சுவாமி இயேசுப்பா. எம் சிஸ்டர் சுபா காண்டி வருகிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே அம்மையின் ஆண்டவரே உங்களை நாங்கள் தண்ணீரில் நடக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த விதமான புயல்கள் எங்கள் மேலப்பா வந்தாலும் உங்களோட வல்லமை நிறைந்த கரம் குறுகி போகவில்லை. உங்க நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் செவி ஆண்டவரே மந்தமாகவில்லை ஆண்டவரே. நீங்க அப்பா கேட்கறதுக்கு அதிகமாக அவங்க பெல்லப்படுத்தி உங்களுக்கு அதிகமாக வேறொன்றி நிற்பதற்கு கொடுத்த அந்த மகா பிரதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்களையும் அவங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க கேட்கறதுக்கு அதிகமாக அந்த வீட்டோட சமாதானத்தையும் உங்களுடைய அன்பையும் அப்பா உங்களோட கிருபையும் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் சிஸ்டர் சுபா. செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க அப்பா. அந்த மகள் உங்களுக்குரியவள் என்று அப்பா நீங்க அந்த உன்னதமான அந்த ஜீவ புத்தகத்துல அவளோட பேர் எழுதி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதன்படி குடும்பத்தார் முழுவதையும் அப்பா நீங்க ரட்சிக்கும் படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நன்றி நன்றி. உங்களுக்கு கோடி கோடி நன்றி அப்பா. இன்று மட்டும் சங்கமம் வானொலியில் வந்து அப்பா உத்தமுள்ள ஊழிய காரியமாக உங்களோட வார்த்தையை எங்களுக்கு பயந்து கொடுக்கிற சிஸ்டரின் அதிகமாக ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்ததுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மறுபடியாக ஆண்டவரே வருகிறேன். அதுக்கு முதல் பாஸ்டர் ஜெயராஜா அவர்களுக்கான வர அவரும் அருமையான வார்த்தை மூலமா எங்களை எங்களையோட பேசின இந்த வார்த்தைகள் எங்கள் மூலமா பேசக்கூடியதா இருந்துச்சு ஆண்டவரே. அவர்களையும் ஆண்டவரே அவரது தாழ்மையாக அந்த கத்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுத்தி இருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் அவரங்களை அழைத்த அழைப்பு எங்களுக்குள்ள எவ்வளவோ அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள நிலை நிறுத்தி இருக்கிறபடியா அது எந்த விதமான புயல் வந்தாலும் எங்களை அது வந்து தடை செய்யாத வண்ணமாக நீங்க எங்களை அழைப்பின்படி நீங்க எங்களை உங்களோட நாமத்தை தொழுந்து கொள்வதற்கு எங்களை நீங்க உங்களோட உன்னதமான மறைவில் மறைச்சி இருக்கிற உங்களை உங்களுடைய நிழலுக்கான நான் நன்றி செலுத்துறேன். அந்த பாஸ்டரை ஆண்டவரே அவங்க கொடுத்த அருமையான வார்த்தையில் ஆண்டவரே எவ்வளவு இனிமையாக உள்ளது ஆண்டவரே. அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை அன்பாக நீங்க ஆசீர்வதித்து தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் அவங்களோட சபையில் உள்ள அப்ப ஊழியக்காரங்க யாவரையும் ஒரு சித்தத்தின்படி நடத்துங்க. இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. அவங்கள போக்கிலும் மரத்துல இருந்து அவங்களை அப்பா பாதுகாக்கும்படியாகவும் ஜபிக்கிறேன். உங்களை நான் மட்டுமே மகிமை பட கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நான் பாஸ்டர் ஆண்டன் ராசன்காண்டி வருகிறேன். அவர்கள் கொடுத்த வார்த்தைகளையும் ஆண்டவரே நீங்க சீக்கிரமா வரப்போறீங்க. அதன்படி ஆண்டவரே அவங்க கொடுத்த வார்த்தையும் படி ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நாங்க ஆண்டவரே நீங்க எங்களுக்கு எங்களை வெளியேற்று பெற்ற இடத்தினால மீட்டெடுத்தீங்க. அந்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க அவர் உங்களுடைய வார்த்தை உங்களோட வசனத்தின்படி நாங்க அப்பா ஏனோதானமாக ஜீவிக்காமக்கு அப்பா நாங்க ஜெபிக்கிற ஜபங்கள் ஆண்டவரே ஒரு ஹிப்போக்ரிஸ்டான ஜபமா இல்லாதவைக்கு உண்மையும் உத்தமுள்ள ஆவியாளர்களை கொடுத்து நீங்க வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. பாஸ்டர் ஆண்டன் ராசன் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அருமையான ஜீவனுள்ள வார்த்தையை பயந்து கொடுக்க அழைத்து வந்த பாஸ்டர் பாஸ்டர் ஆண்டனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டர். அப்பா அவர்களும் அவட ஊழியத்திலும் அவங்களோட குடும்பத்திலும் அப்பா அவங்க போக்கிலும் வரத்துல இருந்து அவர்களையும் நீங்கள் பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. இன்று மட்டும் காத்தவரே நீர், எபெனேசரே நீர், இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கிறீங்க அப்பா. இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் இந்த பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவங்க திறந்து கொடுத்த அந்த ஊழியங்கள் எல்லாம் உங்களுக்குரிய ஐயா. நீங்கள் அவர்களுக்கு அந்த அழைத்த அழைப்புக்கு அப்பா பாத்திராக இன்னும் அதிகமாக உங்களோட இரத்த கோட்டைகள் மருத்துவத்தின் அத்தேகருக்கு அவங்க சாட்சியா இருப்பதற்கு அப்பா நீங்க அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். எனக்கு ஆண்டவரே நான் எதிர்பாராத வேணுமாக்க நான் ஆராதனை எடுக்க யோசித்தும் இருக்கையில இருந்தாலும் கத்தர்ட வார்த்தை எவ்வளவு உண்மையானது. அந்த நேரத்துக்கு அந்த அந்தபடி அடுத்த அடுத்தா கர்த்தருக்கு பாட்டுகளை கொடுத்து அதுக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. நாங்கள் உங்களுக்கு முன்பாக ஒரு விதமான அப்பா நாங்கள் தகுதி இல்லாத எங்களை தகுதியாக்கி உன்னதமான மறைவில் எங்களை நிறுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காடி நன்றி அப்பா. உன்னதத்தின் ஆசீர்வாதங்களுக்காடி நான் நன்றி செலுத்துறேன். உங்களுடைய ஈவின் உங்களுடைய அம்மனுப்பா ஃபில்லஸ் வித் யோர் கிஃப்ட் அப்பா. உங்களோட ஈவு மூலமாக எங்களின் அதிகமாக அலங்கரிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நீங்க பரிசுத்தமா இருக்க போல யாவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட பரிசுத்தத்தின் அலங்காரத்தோட எங்களையும் அலங்கரித்து அப்பா உங்களோட வருகையில நாங்கள் எடுப்படக்கூடியதாக இன்னும் எங்களுக்கு தேவ பயத்தையும் மனத்தாழ்மையும் கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லாரும் யாவற்றையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மறுபடி நடக்க போற அடுத்த நாள் இரவு நடக்க போற எல்லா விதமான நிகழ்ச்சியும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். இன்று மட்டும் உங்களோட வாக்கு தத்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நான் நன்றி செலுத்தி இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளுத்த நிகழ்ச்சியில நடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நன்றி செலுத்தி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிரிவலுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறார். ஆமேனப்பா. முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது நீங்க அங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு அதிகமாக கொடுத்து உங்களோட உன்னதத்தின் அலங்கரிப்பால் எங்களை நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களை அலங்கரிக்கும்படியாக தாழ்த்தி ஜபிக்கிறன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் சிஸ்டர் ஜிபா சுபா.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். நாங்கள் உருவனப்பட்டவராய் சொல்லுவோம். என்
2: ஆத்மாவே என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 91 வாக்குறுதிகள் நிறைந்த சங்கீதம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாயிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்போமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அருமையான தேவ பிள்ளையே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் சத்துரு எழும்பி வருவான், ஆனால் அவன் ஏழு வழியாய் ஓடி போவான். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அதை செய்து தம்முடைய வல்லமை விளங்க

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஜபமே ஜெயம் 2014 சிறப்பு பிரார்த்தனை கூட்டம். நம் அன்பு சகோதரர் GPS ராபின்சன் அவர்கள் விசுவாசமுள்ள ஜபம் என்ற தலைப்பில் தேவ செய்திகளுக்கு நமக்காக ஜெபிக்க உள்ளார்கள்.
1: இந்த மாலையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். சரி, இப்போது வேகமாக தேவனுடைய வசனத்துக்கு நாம் போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew 21:22. மத்தேயு 21:22 வாசிக்க கேட்போம்.
2: மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய்
1: ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ
2: அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்.
1: மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி உங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட விசுவாசமுள்ள ஜபம் என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். விசுவாச ஜபம், ஜபத்தில் விசுவாசம். நீங்கள் வேதத்தில் குறிப்பாக அத்தனை சுவிசேஷத்தில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆண்டவராக இயேசுவின் ஊழியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், பார்க்கிறோம். ஏராளமான அற்புதங்களை இயேசப்பா செய்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த புத்தகத்தில் எழுதியிராத இன்னும் அநேக அற்புதங்களை அவர் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புவார். அது என்ன சொல்லுங்க பாப்போம், யாராவது? நீ விசுவாசிக்கிறாயா? எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரோ அங்கே ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, நீங்கள் எந்த ஊர், எந்த சர்ச் மெம்பர், அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்பதை நாம் வேதத்தில் பல சந்தர்ப்பங்களில் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு பிள்ளையின் தகப்பனுடைய அந்த பிள்ளை அவனுடைய மகனை பிசாசு அலகழித்த போது சீஷர்களெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அந்த பிசாசை சீஷர்களால் துரத்த முடியாத பட்சத்தில் கடைசியில் அந்த தகப்பனார் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து அந்த அவனுடைய மகனை நிறுத்தும்போது உன்னுடைய சீஷர்கள்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, பிசாசு போகலாண்டவரே, உமக்கு சித்தமானால் இவனை சுகமாக்கும். இயேசு அவனை அந்த தகப்பனாரை பார்த்து என்ன கேட்டார்? இவனை சுகமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் ஜெபமே ஜெயம் என்ற இந்த கூட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற முக்கியமான பாடம் விசுவாசம். விசுவாசம், விசுவாச ஜெபம், இது மிக மிக மிக முக்கியமான காரியங்கள். பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் இந்த நாட்களில் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். விசுவாசத்தினால்தான் கர்த்தர் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வருகிறார். விசுவாசம் என்றால் என்ன, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், கூட்டத்துக்கு வரோம், எல்லாம் நான் ஆண்டவர், நான் விசுவாசி, இந்த சபை விசுவாசி, அந்த சபை விசுவாசி என்று நாம் சொல்லிக்கொள்ளுகிறோம். ஆனால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்றால் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 11 Hebrews 11:1. எபிரேயர் 11 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
2: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும்
1: காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் பிரசங்கிக்க கேட்கும்போது முதல்ல நம்ம அதை நம்ப வேண்டும். ஆமேன், நம்ப வேண்டும். நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒரு காரியம் சாதிக்க முடியாது. ரெண்டாவது, உங்கள் கண்களால் இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாதங்களை நான் காண்கிறேன், காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்றால் உங்கள் கையில் அது இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அதை எனக்கு தரப்போகிறார் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் காணப்படாதவைகளின் அது நிச்சயம். ரோமர் கழுதன நிருபத்திலே 8 ரோமன் சாப்டர் 8, நீங்கள் வேத வசனத்தை திறந்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். 25 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
2: நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம்
1: நாம் பார்க்காததை நம்பினோம் என்றால், இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கல, நீங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல, சரி, ஆனால் நான் நம்புகிறேன் அந்த ஆசீர்வாதம் வரும் என்று ஒருவன் சொல்வார் என்றால் அதற்கு பெயர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்போது கிரியை செய்யும் என்றால், நான் பார்க்காததை நம்பினோம் என்றால் அது வருகிற வரைக்கும் நாம் பொறுமையோட காத்திருப்போம். கையை வைத்து கத்தரை மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்தை சற்று தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்கள் விசுவாசிக்காவிட்டாலும் ஒருவேளை விசுவாசம், அந்த தகப்பனார் சொல்லுகிறார் பாருங்க, நீ விசுவாசிக்கிறாயா, உன்னுடைய மகனை நான் சுகமாக்குவேன் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபோது தகப்பனார் என்ன சொன்னார், நான் விசுவாசிக்கிறாண்டவரே, அப்புறம் ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இதிலிருந்து அதை ரொம்ப நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விசுவாசம் அனுபவிக்க முடியும். ஆமேன். விசுவாசம் என்பது ஒரு வரம் என்று 1 கொரிந்தியர் 12 ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பட்டியலில் இந்த விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து வைத்திருக்கிறார். அதை 1 கொரிந்தியர் 12 நீங்கள் காண முடியும். இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்று வல்லமையாய் பிரசங்கிக்கிற தேவ மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமேன். நம்முடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பணத்தின் மேல் விசுவாசம் இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் நம்முடைய படிப்பின் மேல் இருக்கிறது, சிலருடைய விசுவாசம் அவங்க அப்பா அம்மா மேலே இருக்குது, எங்கள் அப்பா இதை தருவாங்க, எங்கள் அம்மா அதை தருவாங்க, எங்கள் இவங்க அவங்க தருவாங்கன்னு அவங்க நம்பியிருந்தேன், இவங்க பணம் கொடுப்பான்னு அவங்கள நம்பியிருந்தேன். நம்ம ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் மனுஷர் மேலே நம்பிக்கையோடு போவோம். அவங்க இந்த பணத்தை தருவாங்கன்னு நம்பியிருந்தேன், அவர் எனக்கு இந்த வேலையை வாங்கி தருவார்னு நம்பியிருந்தேன், எனக்கு தருவேன் என்று சொன்னார், அவருடைய வார்த்தையை நம்பியிருந்தேன், ஆனால் கடைசியில் அவங்க தராமல் போயிட்டாங்க என்று நம்ம மனுஷனை பற்றியே நம்ம குறை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறார். நீங்கள் பைபிளை திருப்புங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11 மார்க் எழுதின சுவிசேஷம் 11 எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 22 வசனத்தை வாசிக்க கேட்கலாமா?
2: இயேசு அவர்களை நோக்கி
1: தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். திரும்ப வாசிங்க,
2: இயேசு
1: அவர்களை நோக்கி
2: தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்.
1: இயேசு அவர்களை நோக்கி என்று அந்த வசனம் துவங்குகிறது. இயேசு யாரை நோக்கி, எவர்களை நோக்கி என்றால் தம்முடைய சீஷர்களை, தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பின்னால வந்துட்டீங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுறேன், உங்களுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுறேன், நீங்க என்னை விசுவாசிக்கிறீங்க, என்னை ஃபாலோ பண்றீங்க, என் உபதேசத்தை கேட்குறீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். நம்மளும் விசுவாச கிறிஸ்தவளாக மாறிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானசன சபையில் போகிறோம், அபிஷேகம் பெற்றோம், அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம சில அற்புதங்களை பெற முடியாமல் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வராமல் இருப்பதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதை இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி எழுதுகிறாங்கன்னு கேட்டால், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். ஆமேன். தேவனுடைய விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, தேவனுடைய விசுவாசம். சில சொல்லுவாங்க, எங்க மனைவிக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, எங்க அப்பாவுக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, எங்க பாஸ்டருக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய விசுவாசம், அந்த அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, தேவனுடைய விசுவாசம்னா என்ன பிரதர், தேவனுடைய விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமாக ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார், அவன் வீட்டுக்குள் இருக்கிறவனை வெளியே வா என்று கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் வானத்தை அண்ணாந்து பார், எதை பார்க்கிறாய் என்று கேட்டார். உடனே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கிறேன், அழகாய் மின்னி கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை நான் பார்க்கிற ஆண்டவரே என்று அவன் சொன்னான். சரி, அடுத்த கேள்வி ஆண்டவர் என்ன கேட்டார், இந்த நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியுமா? அது எப்படி முடியும் ஆண்டவரே, இவ்வளோ நட்சத்திரங்களை என்னால கவுண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு திரளாய் பெருகி இருக்கிறதுன்னு சொன்னார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த நட்சத்திரங்கள் எப்படி பெருகி இருக்கிறதோ அதை போல உன்னுடைய சந்ததி பெருகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆமேன். ஒரு தேவ மனிதன் பிரசங்கிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மின்னுகிறதை ஆபிரகாம் அந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளைப் போல அவன் பார்த்தான். ஆமேன். ஏனென்றால் தேவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ளே வந்துவிட்டது. தேவனுடைய விசுவாசம் என்னென்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ரோமர் 4:17 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கும் கர்த்தர். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய விசுவாசம். இங்கே உதாரணத்துக்கு நான் மிகுந்த தாழ்மையாக அன்பாக சொல்கிறேன், இப்போ நம்ம பிரேயர் சென்டருக்கு வருகிற ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள், நண்பர்கள், மற்ற ஜப வீரர்கள் வரும்போது இதை எப்படி நீங்கள் கேட்டீங்க, யார் ஆர்கிடெக்ட், இதுக்கு எந்த யார் என்ஜினியர், யார் பிளான் போட்டாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க, ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இதுக்கு எந்த என்ஜினியருடைய பர்சனல் பிளானே கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை வச்சார், அதை நான் என்ன செஞ்சேன், என்ஜினியருக்கு ஷேர் பண்ணேன், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி. ஏன் இப்போ தான் வெளியே ஒரு உதாரணமாக நல்ல சுவர், சுற்றி வர சுவர் இருக்க, இது எப்போ ஏன் இதுக்கடையில் இந்த கிளாஸ்லாம் போட்டு இப்படி நீங்கள் இந்த இடத்த சின்னதாக வச்சுருக்கீங்க? பரிசுத்தாவியானவர் அதை அந்த படத்தை தரிசனத்தில் எனக்கு காண்பித்தார், இதை இப்படி கட்டணும், இதுக்கு இத்தனை கதவுகள் வைக்கணும், இந்த மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி இருக்கணும். ஒரு முறை இந்த ஸ்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜை வந்து டிசைன் பண்ணுறதுக்கே 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ என்ஜினியர் சொன்னாங்க, இப்படிலாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நீங்கள் அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ பார்த்துருப்பீங்க, நம்ம ஊருக்கு இது ஒத்து வராது, இதெல்லாம் இங்கே கட்டவே முடியாது பிரதர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் ஒரு என்ஜினியர் சொல்கிறாருன்னு சொன்னால் அதை பொதுவாக நம்ம ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் என்னுடைய கண்களில் நான் பார்த்த ஸ்டேஜ் வந்து அவர் சொல்கிற மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். கர்த்தர் உணர்த்தினது இல்லை பிரதர் இப்படி இருக்கணும், சரி நான் 2 நாள் கழித்து வரேன், திரும்ப ஒரு மீட்டிங் போடலாம். இப்படியே இழுத்து இழுத்து இழுத்து 3 மாதத்துக்கு மேலே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1 லட்சம் ரூபா கொடுங்க, நான் வந்து தரேன், 2 நாள் கழித்து தரேன்னு போனவர் தான் அதே ஒரே போக போயிட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆனாலும் நம்முடைய போராட்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, இயற்கை சீற்றங்கள். எப்போதெல்லாம் இங்கே கட்டணம் கட்ட தூங்குவோமோ பயங்கர மழை வந்துடும், மழைக்காக தான் ஜோம் பண்ணுவோம், கடைசியில் மழையை நிறுத்துங்கன்னு ஜோம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சில நேரத்தில் பணம் இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டான், சில இந்த பணத்தையாவது முழங்கால் போட்டு அழுது ஜோம் பண்ணி வாங்கிடலாம், ஆனால் இந்த வேலைக்காரங்களோட படுற பாடு பயம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனாலும் இது இப்படி தான் வரணும், இது இங்கே வரணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி அமையணும், என்று கர்த்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தரிசனத்தை அதை காணவில்லை என்றாலும் அது வரும் என்று பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் இன்றைக்கு நம்ம சொல்ற மாதிரி அந்த பிதாவினுடைய தேவனாகிய கர்த்தருடைய விசுவாசம் என்ன, இல்லாதவைகளை அது இருக்கிறதாக இருக்கிறதாக அவர் அழைக்கிற கர்த்தர். ஆமென். அப்போ அதே போல இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய விசுவாசம் முதலாவது உங்களுக்குள்ள வரணும். தேவனுடைய விசுவாசம்னா என்ன, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக. ஒருவேளை இன்றைக்கு நீ ஒரு பலவீனத்தோடு இருக்கலாம், இந்த பலவீனம் என்னை விட்டு மாறும், நான் விசுவாசிக்கிறேன் என்று முதல்ல நம்ம சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை வச்சு நீங்க உங்க எதிர்காலத்தை நீங்க நிர்ணயிக்க கூடாது. இன்னைக்கு என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாளைக்கு கர்த்தர் இதை தலைகீழாக மாற்ற போகிறார். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார் இந்த ஊர்க்காரர், இந்த ஆண்டவர், இந்த வல்லமை பெற்றவர் இன்னார், அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக நீங்க திரும்ப மார்க் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்தை நீங்க திருப்பி 23 வசனம்,
2: எவனாகிலும் இந்த மலையை பார்த்து
1: நீ பெயர்ந்து
2: சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: நல்ல கவனிங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆண்டவர் போதிக்கிறார், தேவனுடைய விசுவாசத்தை பற்றி போதிக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஓமை சொல்லுகிறார். என்ன ஓமை சொல்லுகிறார், எவனாயிலும் ஒருவன், சொல்லுங்க அந்த வார்த்தைய, இவர்தான் அவர்தான் இல்லை, புரியுதா உங்களுக்கு, எவனாயிலும் ஒருவன். சிலர் சொல்லுவாங்க, எங்களாலெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது பிரதர், எனக்கெல்லாம் செய்ய முடியாது, நாங்கள் ஒரு சாதாரண விசுவாசிகள், நாங்கள் ஒரு சாதாரண சர்ச் மெம்பர், நான் இப்போ தான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், எங்களாலாம் முடியாது, இப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சிருக்கிறேன், நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோமே, ஆண்டவர் சொல்கிறாரு, எவனாயிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து, சொல்லுங்க வாய் திறந்து பார்த்து, இன்னொரு முறை சொல்லுங்க, சரி பார்த்து பாருங்கள் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன், பாருங்க இப்போ இந்த நோட்டை பாருங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சரீர உறுப்பில் எந்த உறுப்பு வேலை செய்யணும், கண் வேலை செய்யணும், கண். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் போதாது, அந்த விசுவாசம் உங்கள் கண்களில் இருக்கணும், இந்த பார்வை ஒரு விசுவாச பார்வையாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உதாரணமாக நம்ம இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 5 ஆண்டு திட்டம்னு சொல்லி 5 வருஷம். இப்போ இந்த இடத்துல நம்ம ரோடை வந்து ஒரு பெரிய ஒரு பாலம் வரப்போகுது 5 வருஷத்துக்கு முன்னாலன்னா 5 வருஷத்துக்கு முன்னாலே பிளான்லாம் போட்டுருவாங்க. அவன் சொல்லான், இந்த இடத்துல 5 வருஷத்துக்குள்ளே இப்படிப்பட்ட பெரிய ஒரு பாலம் கட்ட போகிறோன்னு. நான் ஒரு முறை ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போயிருந்தேன், அந்த நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் 5 வருட திட்டம், அங்கே 20 ஆண்டு திட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம், 20 வருஷத்துக்கு பின்னால் இந்த இடத்துல என்னென்ன வரும்னு அங்கே அழகாக படம்லாம் வரைஞ்சி அங்கெல்லாம் அங்கங்கே வச்சுருக்கிறாங்க, 20 வருஷத்துக்கு பிறகு இந்த இடம் இப்படி இருக்கும்னு. நான் போன வருஷம் இந்த அரபு நாட்டில் கத்தார்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு போயிருந்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா 2020 அப்படின்னு பெரிய போர்டு வச்சு பக்கத்தில் பயங்கரமாக இருக்குது. அந்த படங்கள்லாம் பார்த்தா பெரிய பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய பயங்கரமான ட்ரெயின்லாம் ஓடுது. அந்த ஊரில் ட்ரெயினே கிடையாது, கடலுக்குள்ள தோண்டி ட்ரெயினை போட்டு இன்னொரு நாட்டுக்கு ட்ரெயின் ஓடப்போகுது. எப்போ 2020 வரும்போது இதெல்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஏர்போர்ட்டில், பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டரில் இந்த படங்களெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க, மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்காங்க, 2020 இப்படி வரப்போகுது என்று ஜனங்களுக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கு நான் உங்களை உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு உங்க நீங்க ஒரு சின்ன வீட்டில் இருப்பீங்க, இதுக்குள்ளேயே தான் நான் இப்படி இருக்கணும் என்பது தேவ சித்தம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லையை விரிவாக்குவார். நம்முடைய ஏன் அப்படி நீங்க சொல்றீங்க விரிவாக்குவார்னா, நம்முடைய ஆண்டவர் விரிவாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவர் குறுக்குகிறவர் அல்ல, சுருக்குகிறவர் அல்ல, மட்டுப்படுத்துகிறவர் அல்ல, கட்டுப்படுத்துகிறவர் அல்ல. நம்முடைய கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, எவனாயில் ஒருவன் இந்த மலையை என்ன செய்யணும், முதல்ல முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். இப்ப விசுவாசம் இருக்கு, விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போறதில்ல. இல்லை, ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கணும், மலையை பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம், மலையை பார்க்கணும். இப்போ மலைக்கு கீழே நின்று மலை எப்படி பார்க்க முடியும், அப்படிதான் அண்ணாந்து பார்க்க முடியும். ஒரு அளவுக்கு தான் மலை தெரியும், பிரம்மாண்டமான மலை. மலை என்பது நல்ல கவனிங்க, இப்போ இமயமலை மட்டும் இல்லைன்னா சீனாவில் இருக்கிற குளிர் பயங்கரமாக இந்தியாவுக்குள்ளே வந்துடுமா. ஆனால் அந்த இமயமலை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கங்க, தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மலை வந்து, மலைன்னா என்னன்னா அது ஒரு தடை சுவர். மலை என்பது ஒரு தடை, மலை என்பது என்னது, ஒரு தடை. இன்னொன்னு கூட சொல்லலாம், முன்னேறி செல்ல முடியாதபடி இடைஞ்சலை உண்டாக்கி கொண்டிருக்கிற காரியம் அதான் மலை. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது மலை இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ண முடியலங்கிற ஏதாவது ஒரு மலை இருக்கலாம், ஏதாவது தடைகள் இருக்கலாம், ஏதாவது இருக்கும், தடை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தடையை நீ என்ன செய்யணும், ஐயோயோ பயமாக இருக்குது, அந்த பிரச்சனையை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம திரும்பிக்கிட்டோன்னா, நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வளர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். அந்த மலையை நான் பார்க்க வேண்டுமானால் என் கண்களில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்க விசுவாசம் இருக்கணும், கண்களில் விசுவாசம் இருக்கணும். என் பார்வை ஒரு விசுவாச பார்வையாக இருக்கணும், விசுவாச பார்வையாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன். ஒரு வீடை கட்டும்போது முதல்ல பள்ளம் தோண்டுவாங்க, குழியை தோண்டுவாங்க, அங்கே வந்து ஃபவுண்டேஷன் போடுவாங்க, அங்கே ஜல்லி, மணல், கல், செங்கல், குழி, குண்டெல்லாம் அங்கே இருக்கும். அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா, கேட்குற டக்குன்னு பேசும், போவீங்களா போக மாட்டீங்களா, அங்கே குழி இருக்குமே, செங்கல் இருக்குமே, அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா, போவோம். ஏன்னா குழி இருந்தாலும் பார்த்துவாங்க, பார்த்துவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அப்படி அங்கே நின்றுவாங்க. அப்படி பார்த்து வாங்கன்னு தான் சொல்ல, வராதிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி இந்த குழியும் குண்டுமாக இருக்குது, இன்னும் ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அழகான கட்டடம் எழும்ப போகிறது. அந்த கட்டடம் எப்படி எழும்ப போதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால தான் பார்த்துவான்றீங்க. அந்த அந்த கட்டடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா இது குழியும் குண்டுமா, ரோட்டில் செங்கலை வச்சுருக்கான், அங்கே வச்சுருக்கான், இங்கே வச்சுருக்கான், போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு இப்போ சண்டை கூட வந்துடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் கெட்ட ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போய் அதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அந்த வீட்டை கட்டுறாங்க. கையை உயர்த்தி ஆண்டு மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த கரடு முரடான இடமா இருந்தாலும் அவங்க அந்த இடத்துக்கு போவது விரும்புவாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பல தடைகள் போராட்டங்கள் வரும், அதை தாண்டி செல்லும்போது தான் கர்த்தரங்க அற்புதங்களை செய்வார். கையை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அதை பார்க்கிறதுக்கு ஒரு பார்வை, விசுவாச பார்வை இருக்கணும். ஆமென். இப்ப பயங்கரமான ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை கடல் பிரவாகித்து, பயங்கரமான கடல்ல இப்படி அந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சாரி யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் அந்த யோர்தானில் போய் ஓரத்தில் பட்டா யோர்தான் என்ன செய்யும், ரெண்டாக பிளக்கும். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப ஆண்டவருடைய சித்தம், யோர்தானை கடந்து நீங்க கானானுக்கு போறீங்க, இதுதான் ஆண்டவருக்கு திட்டம், ஆண்டவருடைய பிளான். இப்போ அதை முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு தடை சுவர் மாதிரி அங்க யோர்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை போல உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்க முன்னேறி செல்ல முடியாதபடி, உங்க ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, மற்ற வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு யோர்தான் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இதை துரத்துங்க, இதை பிளங்க, இதை மாற்றுங்க அப்படின்னு நீங்க ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் மாறல. ஏன் மாறலன்னா, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, உங்களுடைய கால் போய் அந்த உள்ளங்கால் அந்த யோர்தானின் கரையில தண்ணீர்ல பட்டா அந்த தண்ணீர் என்ன செய்யும்? ரெண்டாக பிளக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இது வந்து இது நாம் செய்ய வேண்டியது. ஆனா இந்த காலத்தில் அப்படி ஒன்று ஓடினா நம்ம உடனே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், யோர்தானே நீங்க தானே உண்டாக்குனீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னா அந்த யோர்தான் என்ன செஞ்சிடும், ரெண்டாக பிளந்துரும் அப்படி டக்குன்னு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்துல அற்புதங்களை பார்க்கணும்னா உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை செயல்படுத்தணும். ஆமேன். கிரியையில கொண்டு வரணும். கிரியை இல்லாத விசுவாசம் என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலையை முதலாவது பார்க்கக்கூடிய ஒரு விசுவாச பார்வைய ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுங்க. என்ன பார்வை கொடுங்க? விசுவாச பார்வை. ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு விசுவாச பார்வையை தாங்க. என் கண்ணில் ஒரு விசுவாசம், என் கண்ணில் விசுவாசம், என் கண்ணில் என் வீட்டில் இருக்கிற குறைய தான் தெரியுது. எங்கெங்கே குறை, வீட்டில் என்ன குறை, அந்த ரூமில் என்ன குறை, சாப்பாட்டில் என்ன குறை, நான் உடுத்துகிற உடையில் என்ன குறை, இந்த குறை தான் என் கண்ணுக்கு தெரியுது. நிறைவு என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்று முதல் என் பார்வையை விசுவாச பார்வையாக மாற்றுவீராக. இன்று முதல் என் பார்வையை விசுவாச பார்வையாக மாற்றுவீராக. இன்று முதல் என் கண்களை விசுவாச கண்களாக மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களில் ஒரு விசுவாசம் வரட்டும். என் பார்வையில் இருக்கிற அவிசுவாசம் போகட்டும் இயேசுவின் நாமத்தில், விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு எங்கள் கண்களில் ஒரு புதிய விசுவாசத்தை நீர் கொடுக்கிற தயவுக்காக கரங்களை தட்டி நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரும்ப அந்த வசனத்திற்கு வாங்க. 11 மார்க் சாப்டர் 11 அந்த 23 வசனம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. எல்லாம் சொல்லுங்க, சொல்லி. இப்போ சொல்லுங்கள், பேசுங்கள்னா நமக்கு என்ன என்ன என்ன என்ன உறுப்பு வேலை செய்யணும்? கண்ணா, வாய். இப்போ நல்லா கவனிங்க, விசுவாச ஜீவியத்தில் நிறைய உறுப்புகள் வேலை செய்யணும். உள்ளத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் மாத்திரம் நம்புறேன் வீட்டிலே உட்காந்துன்னு தான் முடியாது. ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்லுகிறார்? முன்று மலையை பாரு, ரெண்டாவது மலையை பார்த்து சமுத்திரத்தில் நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி. சொல்லணும்னா பேசுங்கன்னு அர்த்தம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தை இன்றைக்கி அநேகர் நம்ம கேட்குறோம், ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு இருதயத்தில் அப்படியே பதியும். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் கொடுத்துரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தத்தை, அது என்ன தத்துவம்? வாக்குத்தத்தம், வாக்கு. இந்த வாயை திறந்தாதான் வரும் அது. அப்போ இருதயத்திலே அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா போதாது. ஆண்டவர் சொல்றார், வாயை திறந்து நீங்க அறிக்கை பண்ணணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். கையை வைத்து ஆண்டவர் மேம்படுத்துங்க. என்ன வார்த்தை பேசணும்? விசுவாச வார்த்தை. கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவின்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் அவனுக்கு அதே நேரத்தில் மத்தேயு 6:8 அடிக்கடி நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்துகிற வசனம், எனக்கு இன்னது தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். எனக்கு உணவை தருவார், எனக்கு நன்மையானதை தருவார், அவரே எனக்கு தருவார். நான் யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. கைய வைத்து கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னால கத்தருடைய பிள்ளைகளை ஸ்டீவுக்கு இந்த இதே ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அவனுடைய பர்த்டே, அந்த வாரத்தில் நான் பெங்களூர் கூட்டத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஸ்டீவ் சொன்னால், எனக்கு பர்த்டே வருது, எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னா, சரி உனக்கு ஏசப்பா தருவார், நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளும் நம்ம சொல்லணும், ஆமே சொல்லி கொடுக்கணும். அது ஏற்ற நேரத்தில் கத்தர் கிரியை செய்வார். இதை சொல்லிட்டு நான் பெங்களூர் போயிட்டேன். 3 நாள் கூட்டம் முடிச்சுட்டு பெங்களூரில் 12:30 ட்ரெயின். அப்போ அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவங்கெல்லாம் வந்து ட்ரெயினில் என்னை வழி அனுப்ப வந்தாங்க. ட்ரெயினில் ஏறி நான் உள்ளே போகும்போது அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த பிரதர் ஒரு பேக் ஒன்று என் கையில் கொடுத்துட்டு, நீங்கள் வீட்டில் கொண்டு போய் உங்கள் மகங்கிட்ட கொடுங்கன்னார். நான் வாங்கி ட்ரெயினுக்கு கீழே சீட்டு கீழே வச்சுட்டு ரொம்ப பயங்கர டயர்ட் படுத்து தூங்கிட்டேன். காலையில் வீட்டுக்கு வந்து நான் கிறிஸ்டிகிட்ட அதை கொடுத்தா, திறந்து பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு. அது அவனுக்கு போடும்போது அவனுக்கேன்னு ஸ்டிச் பண்ண மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அவங்களுக்கு அவங்க பர்த்டேன்னா அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ அவனுக்கு உடனே சொன்னேன், ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு, உனக்கு இந்த துணியை தந்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி நிறைய பாடங்களை நான் ஊழியத்தில் படிச்சிருக்கிறேன். அதனால் பண விஷயத்தில் மட்டும், பண விஷயம்னு இல்லை, எந்த விஷயம்னு இல்லை, நான் விசுவாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தருவார். அதற்காக பல கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வரும். ஆனால் அதுக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது 1 மாதம் வர்றது 2 மாதம் கழித்து வரும், ஆனால் கட்டாயம் வந்தே ஆகும். கையை வைத்து கத்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்வேன்னா, வாயை திறந்து அடிக்கடி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். ஆண்டவர் நீங்கள் தரப்போகிறீங்க, நீங்கள் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நீ செய்ய போகிறீங்க ஆண்டவர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்போ அதே பாடத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன அற்புதங்கள் வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, அந்த அற்புதத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லை, நீங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லி, உங்கள் வீட்டில் யார் யார் ரட்சிக்கப்படல, அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை நடக்க போகிறது, கர்த்தர் செய்யப்போகிறார் சொல்ல, சாத்தானுக்கு பயங்கர எரிச்சல் வரும். ஆண்டவர் அந்த விசுவாச வார்த்தையை பார்த்து நம்மை கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. 1 யோவான் 5:14, 1 John 5:14, அதை எடுத்து வாசிக்கிறீங்களா? சீக்கிரம்.
2: நாம்
1: எதையாகிலும்
2: அவருடைய
1: சித்தத்தின்படி கேட்டால்
2: அவர்
1: நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே
2: அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற
1: ஒரு தைரியம். கையை வைத்து ஆண்டு மையப்படுத்துங்க. அப்போ நாம் எதையாகிலும் அப்படின்னா எதை வேணா கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் சிலர் தகாத விண்ணப்பமா விண்ணப்பம் பண்ணுவாங்க, தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தை போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஜபத்துக்கு பதில் வராது. உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தரல, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, விசுவாசிக்கும் போது இது தேவனுக்கு சித்தமானு பார்க்கணும். கையை வைத்து ஆண்டவர் மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவன் நான் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம், நாம் ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம், நாம் பலனாக இருப்பது தேவ சித்தம், நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவது தேவ சித்தம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு, அதை தேவ சித்தம். அதே நேரத்தில் ஆண்டவர் விரும்பா தகாத ஒரு காரியத்தை போய் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அங்கு அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். இன்னொன்று, ஆண்டவர் உயர்த்துறார்னு வைங்களேன், படிப்படியாக தான் உயர்த்துவார் கர்த்தர், படிப்படியாக தான். இப்போ திடீர்னு, இப்போ ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஒரு ஊழியர் கூட்டம். அதில் முதல் வரிசையில் இருக்கிற ஒரு ஒரு ஊழியரை பார்த்து, பிரதர் கொஞ்சம் எழும்புங்க அப்படின்னாரு. எழும்பிட்டு அவரை பார்த்து சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு 1 கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்தா நீ என்ன செய்வீங்க? உடனே அவர் எதிர்பார்க்கவே இல்லை அவர் அப்படி சொல்வார்னு. என்னென்ன சொன்னீங்க சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள். 1 கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்தா நீ என்ன செய்வாய்? என்ன 1 கோடியா எனக்கா? என்ன செய்வேனா? நீ ஒன்றுமே செய்வேனா, நீ உட்கார் அப்படின்றார். காரணம் என்னன்னு கேட்டால், அப்போ அந்த அவர் வந்து அந்த 1 கோடினா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டார். அப்போ அதே நேரத்தில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆலயம் கட்டணும் நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன 1 கோடின்றீங்க அப்படின்னு அவன் சொன்னானா, அவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அது பிளான், ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ ஒரு நோக்கம் இல்லாதவன் கையில் கொண்டு போய் 1 கோடியை கொடுத்தா என்ன செய்வான்? ஏற்கனவே சரிவர பைபிள் வாசிக்கலாம், ஜோம் பண்ணுறதில்ல. அப்போ வந்து அந்த எதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இந்த காரை வாங்கலாமா, அந்த வீட்டை வாங்கலாமா, எங்கே வட்டி கூடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கெட்டு போயிடுவான். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்துறாருன்னா அவனை படிப்படியாக தான் கர்த்தர் உயர்த்துவார். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்போ நீங்கள் எடுத்த உடனே அதை தாங்க இதை தாங்க, உடனே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை தான் செய்யணும். அந்த காரியத்துக்கு நான் தகுதியான்னு பார்க்கணும். ஆமே, அந்த தகுதி உள்ளவனை தான் கர்த்தர் அந்த இடத்துக்கு அனுப்புவார். கையை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. இப்போ எனக்கு சைக்கிள் தான் ஓட்ட தெரியும்னா, நான் விசுவாசத்தில் கார் ஓட்டுவேன்னு ஓட்டினா என்ன ஆகும்? நான் போய் எங்கேயாவது மோதுனா கூட பரவாயில்ல, எழுத்தாப்பில் வரவனுக்கெல்லாம் பெரிய டேஞ்சர் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சில நேரத்தில் சில பிரச்சனைகளில் சிலர் மாட்டிக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு இதுக்கு என்ன செய்யணும்? நல்ல பைபிள் வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். வசனம் என்ன சொல்லுது அதன்படி நம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்கள் ஜபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் நினச்சிருவீங்க, நம்ம ஜபத்தில் ஒரு வல்லமை இல்லை போல இருக்கு, அதனால தான் பதில் வரல. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. டிஎல் ஆஸ்பான் என்ற ஒரு பெரிய தேவ மனிதர் அமெரிக்காவில், அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஜபத்தில் நிறைய உயிரோடு மரித்தவங்கள உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், ஐயா நீங்கள் இத்தனை பேரை உயிரோடு எழுப்பியிருக்கீங்க, ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே அவர் மறித்து விட்டார் அப்படின்னு தகவல் வருது, நீங்கள் என்ன செய்வீங்கன்னா? அப்போ வேறு யாராவது வியாதியாக இருக்காங்களான்னு பார்ப்பேன், அவங்களுக்கு போய் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த ஆள் இன்னொரு கேள்வி கேட்டாரா, நீங்கள் ஜோம் பண்ணி முடித்த உடனே டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ல வந்தால் இறந்துட்டார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா? இன்னொரு பேஷண்ட் இருக்காரா, அவருக்காக நான் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னாரு. என்னையா, முதல்ல ஜோம் பண்ணால் செத்துட்டாரு, அடுத்த ஜோம் பண்ணவர் கொஞ்ச நேரத்துக்குள்ளே செத்துட்டாரு, நீங்கள் என்ன திரும்ப ஜோம் பண்ணுவேன்றீங்களா, அது எப்படி? அப்போ தான் டிஎல் ஆஸ்பான் சொன்னாரா, ஏன் வேலை ஜோம் பண்ணுற வேலை? ஏன் வேலை என்ன வேலை? ஜோம் பண்ணுற வேலை. என் ஆண்டவர் ஜபத்தை கேட்குறவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்பினாலும், ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ பேர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்மேல் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பெல்லாம் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்து, வசனத்தின்படி நம்ம எமோஷனலாக போகாமல் ஒரு அனுபவ ரீதியாக வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அற்புதங்களை காண வேண்டும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீங்க பார்க்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? பேசணும். விசுவாச வார்த்தை தான் பேசணும். அவிசுவாசமான வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைனா என்ன? முடியாது, கஷ்டம், ரொம்ப தூரம், இது நான் நினைக்கல, இதெல்லாம் முடியாது, எப்படி ஜெபம் பண்ணா போதுமா, அப்படியா இப்படியா, இப்படியே பேசிகிட்டே இருந்தேன்னா அந்த அவிசுவாசமான ஆவி நமக்குள்ளே கிரியை செஞ்சால் அற்புதங்களை அது தடை பண்ணோம். பைபிளில் சொல்லியிருக்கு, அங்கு அநேகர் விசுவாசிக்காதபடியினால் கர்த்தரால் அங்கு அற்புதங்களை செய்ய முடியலன்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நான் உங்களோடு என்ன பேசுகிறேன்னா, அந்த 24 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, என்று அந்த தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. 3 அந்த வசனத்தில் நான் சொல்லி கொடுக்க போகிற வார்த்தை, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். முதல்ல கண், கண்ணில் கை வைங்க. முதல்ல, 2 வாய், 3 இருதயம். விசுவாசம் வேலை செய்கிறதுக்கு, அற்புதங்கள் நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றா வேலை செய்யணும். முதல்ல கண், 2 வாய், 3 ஹார்ட். இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். யாக்கோபின் நிருபத்தில் உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். 1 யாக்கோபு 1 நீங்கள் திருப்புங்க. ஜேம்ஸ் சாப்டர் 1:6 6 வசனத்திலிருந்து வாசிங்க.
2: ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன்
1: சந்தேகப்படுகிறவன்
2: காற்றினால் அடிபட்டு
1: கடலின் அலைக்கு
2: ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில்
1: எதையாகிலும் பெறலாம் என்று
2: நினையாதிருப்பானாக.
1: போதும், நல்ல கவனிங்க. சந்தேகத்தை பத்தி யாக்கோபு சொல்றார். சந்தேகம், இந்த சந்தேகத்துக்கு அவர் எதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்னா, கடலின் அலைகள். எல்லாம் வாய்த்தன் சொல்லுங்க. இப்ப கடலின் அலைகள், காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அலை வீசிட்டு அதுக்கப்புறம் அந்த அலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குமா? ரெஸ்ட் எடுத்து 3 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுமா? இல்லை. அப்படி அதே போல அலைகள் ஓய்வது இல்லை. அலைகள் என்ன செய்யாது? ஓயாது. அதே போல இந்த சந்தேகம் என்ற ஆவி உள்ள வந்துட்டுனா அது உள்ள இருந்து நம்முடைய அவிசுவாசத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதான் யாக்கோபு சொல்லுகிறார், சந்தேகப்படுறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகில் ஒன்றை பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காதப்பா, உனக்கு எதுவும் கிடைக்கும்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்காத சந்தேகப்படுகிற ஆட்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஊர்களுக்கு போகும்போது அங்கே அற்புதங்கள் சர்வசாதாரணமாக, உதாரணமாக என்னால் மறக்கவே முடியாது. ஊழியத்தில் ஆப்பிரிக்காவுக்கு போய் கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போயிருந்தேன், தான்சானியா என்ற இஸ்லாமிய நாட்டுக்கு. ஊழியத்தில் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன், அந்த மாதிரி ஒரு மிராக்கிள்ஸ், அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நான் பார்த்ததே இல்லை. காரணம், அந்த ஆட்கள் என்ன பார்த்ததில்லை, நான் அவங்கள பார்த்ததில்லை. அவங்க யாரன்னு நான் யார தெரியாது. அவங்களுக்கு அவங்க எல்லாம் ஆண்டவர் அறியாத இஸ்லாமிய மக்கள். அதில் 2% தான் கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸு. அந்த மைதானம் முழுவதும் மக்கள் ஒரு 15-20 தான் பிரசங்கம் பண்ண முடியும். அதுக்கு மேலே பிரசங்கமே பண்ண முடியாது. அதுக்குள்ளே அசுத்தாவிகள்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டு அலற ஆரம்பிக்கும். நான் நினச்சேன், ஒவ்வொரு பிசாசை துரத்துனா இத்தனை பிசாசை துரத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்போது தெரிலன்னு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எல்லா பிசாசும் ஓடிடுச்சு, நான் திறத்தவே இல்லை. அந்த பிசாசுகள்லாம் பிடிச்ச ஆட்கள்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து போடுறாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்கெல்லாம் வரிசையாக வந்து நின்று சாட்சி கொடுக்குறாங்க. 30 வியாதி, 20 வியாதி, 15 வியாதி, காது கேட்காதவன், கண்ணு தெரியாதவன், நடக்காதவன், எல்லாரும் எழுமி நடந்து வந்து பயங்கரமாக சாட்சி கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்னென்னா, அந்த ஜனங்கள் ஒரு இன்னசென்ட் பீப்புள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஐயோ, இந்த வியாதியை இயேசு குணமாக்குவார், இயேசு உன்னை தொடுவார் என்று அந்த சத்தியத்தை பேச ஆரம்பித்த உடனே அவங்க விசுவாசிக்கிறாங்க. உடனே கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நேற்று இரவில் கூட ஒரு சகோதரன் நல்ல ஒரு சாட்சி கொடுத்தார். அவர் சொன்னார், பயங்கரமான இந்த மஞ்சக்காமால வியாதி வந்து பயங்கர கஷ்டப்பட்டேன். நேற்று அவர் சொன்ன சாட்சி அநேகருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நீண்ட காலமாய் தலைக்குள் இருந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றி ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். நேற்று இரவு சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இரவு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டால், உங்கள் இருதயத்தில் பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. ஆமென். நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணும்போதும் அந்த ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டார், அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். அது வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். ஆமென். பொறுமையோடு காத்திருப்பேன் சொல்லும் போதே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிற வசனம், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டிய நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும். கையை வைத்து ஆண்டர் மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்க நினைச்சது நடக்காம இருக்கலாம், ஆனால் கட்டாயம் அது நடந்தே ஆகும். அதுக்குன்னு ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருப்பாரு, ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு. எப்படி நான் சொல்றேன்னா, சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களால படகு கவிழ்ந்து விடும் போல இருக்கிறது. எவ்வளவு நேரம் தத்தளித்து கொண்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, பைபிள்ல போடல, ஆனா தத்தளித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கடலின் மேல் நடந்து போன நேரத்தை குறித்து சொல்லுகிறது, இரவிலே இயேசு நடுக்கடலில் நாலாம் ஜாமத்தில் இயேசு நடந்து போனார். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கென்று ஒரு வேளையை வைத்திருக்கிறார். அந்த வேளை வரும்போது ஆண்டவர் சரியாய் செய்து முடிச்சிருவாரு. அது வரைக்கும் இந்த இருதயத்தில் சாத்தான் சந்தேகத்தை கொண்டு வருவான். நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, வருமா வராதா என்ற சந்தேகத்தை கொண்டு வருவான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ள ஜபத்தில் ஜபம் பண்ணி சந்தேக ஆவியை நம்ம துரத்தணும். ஆமேன். சந்தேகப்படுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் அவனை துரத்துறேன், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாச வார்த்தை நீங்க சொல்லி சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என்ன செய்வார்னா, அடுத்த வசனத்தை பாருங்க. அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24 வேகமாக.
2: ஆதலால்
1: நீங்கள் ஜெபம் பண்ணும் போது
2: எவைகளை
1: கேட்டுக்கொள்வீர்களோ
2: அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்,
1: பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்,
2: அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்.
1: எப்பொழுது உண்டாகும், எப்போது உண்டாகும், இல்ல இல்ல, பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கும் போது. ஆமேன். சும்மா விசுவாசிக்கும் போது விசுவாசம் சொல்லக்கூடாது, பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். இப்போ என்னுடைய அனுபவத்தை நீங்க கேட்டீங்கன்னா, நான் சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் போதே இருதயத்துக்குள்ள ஆண்டவர் நல்ல உணர்த்துவார், இது கட்டாயம் நடக்க போகுதுன்னு, அதை நான் விசுவாசிப்பேன். ஆமேன். அதுல ஒரு கஷ்டமே இருக்காது, ஒரு பயமே இருக்காது, அதுல ஒரு டென்ஷனே இருக்காது, ஒரு பிரச்சனையும் வராது. அமைதியா இருக்கும் போது கர்த்தர் அதை ஸ்மூத்தா நடத்தி முடிக்கிறார். கையை வைத்து கர்த்தரை மயப்படுத்துங்க. அதான் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம். இப்ப நீங்க ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்க உள்ளத்துல ஒரு நல்ல தெளிவு இருக்கு, உங்க உள்ளத்துல ஒரு பூரணமான இது இருக்கு, அது கட்டாயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. ஆனா இதுக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருடைய ஆவியானோட இணைந்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது நடக்கிற வரைக்கும் கர்த்தர் செய்யறன்னு சொல்லிட்டார், நான் தூங்கிட்டு இருக்க கூடாது, ஆண்டவர் செய்வார். உதாரணமாக எலியாவின் வேதம் சொல்லுகிறது, எலியாவின் காதுல பேர் இறைச்சலுள்ள சத்தம், மழை பெய்ய போகிற சத்தம் கேட்கறதுன்னு சொல்லிட்டான். ஆனா மழை பெய்யல, கேக்குதுன்னு சொல்லிட்டேன் ஆகாப் கிட்ட, ஆனா பெய்யல. ஆனா மழை பெய்யற வரைக்கும் எலியா முழங்கால நின்னு ஜெபம் பண்ணா. அப்போது ஏற்ற நேரத்தில் மழை என்ன செய்ததுங்க, மழை பெய்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தை சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போது உங்க நாவை இன்னையிலிருந்து இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க ஜெப வீரரா மாற போறீங்க, கர்த்தர் உங்களை ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்ற போறாரு. உங்க நாவு எப்போதும் விசுவாச வார்த்தைகளை சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல ஆதியாகமம் 17 ஒரு வசனத்தை வாசிங்க, 15:16-17 முடிக்க போறோம். 15:16

இன்னொரு முறை சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து அந்த அம்மாவுடைய ஒரிஜினல் பெயர் என்னது? சாராய். ஆண்டவர் சொல்றாரு, இனி அவளை சாராய் நீ கூப்பிடாத. எப்படி கூப்பிடு? சாராள்னு நீ ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரு, கூப்பிட ஆரம்பிச்சிரு. உன் இருதயத்துல சந்தேகமே வேணாம். ஏன்னா அவள் யார்? சாராள் என்றால் என்ன அர்த்தமா? அநேக ஜாதிகளுக்கு தாய். அப்ப இவ இப்படி சொல்லும் போது சாராள் தாயா மாறினாளா இல்லையா? மாறி இருந்தாளா இல்லையா? மாறல. அவள் சாராய் பிள்ளையே இல்லை, பிள்ளை இல்லாத ஒரு பெண்மணியா இருக்கிறாள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாள், அவர் அநேக ஜாதிகளுக்கு. அப்போ கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்து பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, சுமார் 25 ஆண்டுகள் சாராய் சாராய் அவர் எப்படி கூப்பிட்டாரு? சாராள் சாராள் சாராள் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. கையை வைத்து கத்தரை மயப்படுத்துங்க. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்ச காலத்துக்குள்ள உங்களுடைய விசுவாசம், நான் இவ்வளவு ஜோம் பண்ண, ஒரு மாசம் ஜோம் பண்ண நடக்கல, ரெண்டு வாரம் ஜோம் பண்ண நடக்கல, ரெண்டு வருஷம் ஜோம் பண்ண வரல கிடைக்கல, அப்படி நீங்க சோர்ந்து போயிருந்தா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஜெபிக்கிற விஷயத்துல விசுவாச வீரர்களாய் மாற்ற போகிறார். இனி நீங்க ஜோம் பண்ணும் போது உங்களை அறியாமையே உங்க ஜெபத்துல விசுவாச வார்த்தைகளை சொல்ல போறீங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ண முடியும், எளிமை இருக்கலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு தலைப்பு விசுவாச ஜெபம், விசுவாச ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமனம், இந்த ஆவிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீங்குவதாக, நீங்குவதாக. என் வாயில ஒரு நாளும் ஒருபோதும் அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, ஆவியானவரே, நான் ஆசீர்வாதமாய் இருப்பது உமக்கு சித்தம், சுகமாய் இருப்பது உமக்கு சித்தம், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது உமக்கு சித்தம், உமக்கு சித்தம். என் தேவைகள் சந்திக்கப்படுவது உமக்கு சித்தம். க்ளோரி, க்ளோரி. இப்ப கையை உயர்த்தி, நான் ஜோம் பண்ண மாட்டேன், இப்ப நீங்க ஜோம் பண்ண போறீங்க. கையை உயர்த்தி இப்போ என்னென்ன காரியத்தை கர்த்தர் பேசினாரோ உங்கள் மனதுக்குள்ளே அப்படியே நான் இங்கே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசுவாச ஜபத்தை, விசுவாச வரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்கு முன்பு ஆண்டவரோடு ஒப்புரவாயிருங்க. இனி பழைய மனுஷியா, பழைய மனுஷனா, அவிசுவாசமான வார்த்தை, அவநம்பிக்கமான வார்த்தை, அனாவசியமான வார்த்தை, ஆண்டவரே நாவியில் வராதபடிக்கு வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்கப்பா. விசுவாசம் உள்ளவனாக இருந்து உங்கள் ஜபங்களில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. சந்தேகப்படாமல், இருதயத்தில் சந்தேகப்படாமல், அவன் சொன்னபடியே ஆகும், அவன் சொன்னபடி ஆகும். சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால நான் அறிக்கை பண்ணுகிறேன், இயேசுவின் நாமத்தினால விசுவாச வார்த்தை சொல்லுகிறேன். ஆவியானவரே, இயேசு ராஜா, என் தேவனே, அற்புதங்களை செய்கிறவரே, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, விசுவாசத்தில் கட்டி எழுப்புங்க, விசுவாசம் உள்ள ஜபத்தை எனக்கு தாங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப கரம் உயர்த்தி அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்பி தாபா சொன்ன வார்த்தைகளை மனதில் வச்சு, சொன்ன வார்த்தைகளை மனதில் வச்சு, கபா லா கா தரா, கபா நாமா லா கா தரா, கா லோ சை மே ரா சை மே கோ, கபா தரா கபா தரா, கபா கபா கா தரா கா தரா, கபா கரா கபா.

Bautara kala tabatara kaba kaba padala bana ba luba kaba tara busha li me ho raha ri me he se he le so lo ko so re ma ka to ro ko to ro lo ho to ro ka ha bolla da avishwas aaviye bayatin aaviye sandegatin aaviye எதிர்மறையான ஆவியே கடிந்து கொண்டு ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம். ஓ பாது ராபா கபுதலா கரபதலா கபதலா கபதரா. இயேசுவின் நாமத்தில் எத்தனை பேர் இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளே விசுவாச வரம், விசுவாச வரம் இறங்குவதாக, இறங்குவதாக. பிசாசை துரத்துகிற வரம், விசுவாசத்தில் அற்புதங்களை காண்கிற வரம், ஆண்டவரே விசுவாசத்தில் அடையாளங்களை செய்கிற வரம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. விசுவாச வார்த்தைகளால் சாத்தானை துரத்துகிற ஆவி இறங்கி வருவதாக. ஒவ்வொரு சகோதரிகள் மேல், ஒவ்வொரு சகோதரன் மேல் இப்பொழுது இறங்குகிறது. ஆவியானவருடைய அக்கினியை கட்டவிழ்த்து விடுகிறேன். புது கிருபை வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் தருகிறார், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Thank you, Jesus. Thank you, Lord. Nandri, nandri, nandri, nandri, nandri, nandri, nandri. Avishwasam maraindu poi vittathu. Kartar paathu kolvar. Kartar nadathuvar. Kartar nadathuvar. Kartar nadathuvar. Kartar nadathuvar. Kartar nadathuvar. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: இன்று முதல் இந்த விசுவாசம் வரம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசி, நல்ல விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி, எதிர்மறையான ஆவிகளை துரத்தி, ஜப வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறி வர கர்த்தர் நீங்க உங்களுக்கு கிருபை கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லிருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தர் உங்களை ஒரு சேனையா எழுப்பிக் கொண்டிருக்கிறார், ஒரு சேனையா எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஜப வீரனாய், ஜப வீராங்கனையாய், விசுவாசத்தில் வல்லவர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கே ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா இன்றைக்கு நீர் சொல்லிக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. விசுவாசம் உள்ள ஜபம் என்ற தலைப்பில் விசுவாசத்தை குறித்து நீர் போதித்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க நோட்ஸ்ல மட்டும் இல்ல, இருதயத்துல பதிச்சு கொள்ள நீ கிருபை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. நீ கொண்டு வந்த அன்பு சகோதரிகள், சகோதரர்களுக்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. வீடு திரும்பும் போது நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். சீக்கிரமாய் வீடு போய் சேர உதவி செய்யுங்க. இந்த இரவில் அவங்களோடு பேசுங்க, சொப்பனத்தின் மூலம் இடைப்படுங்க. கர்த்தர் சித்தமான நாளை மாலை சரியாய் 6 மணிக்கு நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, ஆமென். கர்த்தரே ஸ்தோத்ரி, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும் பாதுகாப்பும் நாம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15, மத்தேயு 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஊழியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் இல்லாதபடி கவலையோடு காணப்படும் தேவ ஊழியரே, உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? பயப்படாதீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உங்களை உடைக்கும் அனுபவங்களை அவர் பாதத்தில் உங்களை ஊற்றிவிட உயர்த்தும் அனுபவங்களாய் தேவன் மாற்றிக் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். தொடர்ந்து உற்சாகத்தோடு முன் செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கலங்க வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். மோசேயை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் கடக்க செய்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

சாந்தி. ஆறாம் அதிகாரம் 37 இவ்வாறு சொல்லுகிறது, என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். மத்தேயு 11:28-30. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்கள் மேல் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: mighty blessing him.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில்

சொர்ணமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கும் நேயர்களாகி ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த சங்கமம் வானொலியானது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 படி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு இணங்க 24 மணி நேரமும் கனேடிய மண்ணிலிருந்து தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. துதிகளோடும் பாடல்களோடும் தேவ செய்திகளோடும் நற்சிந்தனைகளோடும் தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் கொடுத்து வரும் ஒரே நோக்கத்தோடு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தர் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுவார் என்று ஏசாயா 51:3 நாம் பார்க்கிறோம். உண்மையாய் அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் செழிக்க செய்வார். விசுவாசிப்போம், தேவ மகிமையை காண்போம்.

இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை கண்டு பயந்து பின்வாங்கின வேளையில் தாவீது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் முன்னேறினான். கோலியாத் விழுந்தான், தாவீதோ ஜெயம் பெற்றான். நாமும் இயேசுவின் நாமத்தில் முன்னேறும் போது பரலோக

கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று 138 சங்கீதம் 8 வசனத்திலே தாவீது அழகாய் சொல்லியிருக்கிறார். உண்மையாய் அவரை நம்புகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவு படாது. கர்த்தரை நம்புவோ மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள.

ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் பொற்று.

0: Recording in progress.
1: கர்த்தருடைய நாமம் ஒன்றை பரிசுத்தப்படுவதாக. 10வது ஆண்டு விழா வாத்துக்கள். 10 எனும் ஆகவே அணிந்தது நன்றே. சங்கம வானொலியே சிறக்கட்டும் உன் பணிகள். பல வளர்ச்சிகள் வெற்றி பெற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் ஊழியம் அருளில் எழுப்பினார். அருமை இரட்சகரின் அன்பான இணைப்பில் எல்லா மக்களின் நலம் கருதி ஈன்ற தமிழ் இனிமை சேர்த்தார் சிறப்பாய். தன் இனத்தின் நரும்பெரும் பரலோகம் காண தனி பெரும் சேவையாற்றி நிற்கும் சங்கம வானொலி தலைவர் லேஸ்டி அண்ணா குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க சங்கமம், வளர்க சங்கமம், வாழிய வாழியவே. இயேசுவே வருகவே, இயலொளி தருகவே, இனிதன புவியிலே இறையென நிறையவே, பரப்பிடும் ஒளியிலே பரவசம் தாருமே, பாரினில் ஒளிந்திடும் இயேசுவின் அருளினை பரவும் ஒளியின் படரும் வெளிச்சம், படைப்பின் மீது பண்டிந்த இருளை பாருலகில் வந்த இரட்சகரின் ஒளி. வாழ்ந்து வரும் நாட்களில் நன்மை அளித்தே வளர்ந்து வரும் ஊழியர்களை
2: கட்டுடை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து சிவன் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறனால ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:19 வாசிக்கலாமா? என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. பிராக்கெட்ல செய்யலா ஆமேன். அல்லேலூயா. கத்துடி பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்னாலும் உண்டாகட்டும் இல்லைங்களா? நம்மேல் பாரம் சுமத்தினாலும், இது என்ன? நாம தான் பாரமாக இருப்போம்ல. நிறைய பாரங்கள் நமக்கு உண்டு. உலகத்தை குறித்த பாரம், நிறைய கவலைகள் நமக்கு, நம்முடைய குடும்பத்தை குறித்த பாரம், சரீரத்தை குறித்த பாரம், இப்படி நிறைய பாரங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாரம் நம்மேல் அவர் பாரம் சுமத்தினாலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா நம்மேல ஒரு பாரத்தை அவரால் சுமத்த முடியும். யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, பாரம் என்பது என்ன? அவருக்கு என்ன பாரம், நமக்கு என்ன பாரம், நமக்கு இந்த உலகத்தை குறித்த பாரம், அவருக்கு என்ன பாரம் அப்படின்னா, நான் உண்டாக்கின என் பிள்ளைகள் என்னிடமே வந்து சேரணுமே அப்படிங்கிற பாரம். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமேன். இல்லை, வருத்தத்தோடு இருக்கணும் இல்லையா? அவர்கிட்ட வந்தோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்ன பாரம்? நம்முடைய பாரம் என்ன? நம்ம குடும்பம் இதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான பாரங்கள். இன்னும் நமக்காக அழுது புலம்புகிற எத்தனை பேர் இருக்குங்க தெரியுங்களா? அப்படி அழுது நமக்காகவே செபி அந்த இருதயமுடையவர்கள் ஜனங்க இருக்கத்தான் செய்யறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க இல்லையா? ஆனா அந்த பாரத்தெல்லாம் கத்தனை செய்யறாருங்க, என்கிட்ட கொடுத்துருங்கிறார். ஆமேன். அந்த பாரத்தெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. அந்த பாரம் உனக்கு தேவையில்லை, இது சும்மா லேசான பாரம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன், ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைங்க, ஒரு 1.5 வயசு 1 வயசு அந்த மாதிரி ரெண்டு சின்ன பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு கிராமத்து வழியா அந்த பஸ் போகுது. அந்த வேலிக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன குச்சி எடுத்து ஒரு குழந்தை விளையாடுது. இன்னொரு குழந்தை அந்த குச்சியை போய் பிடுங்குது. ஆனால் அந்த குழந்தை கொடுக்க மாட்டேங்குது, அழுது ஓடுது. ஆனால் அந்த பிள்ளை உரத்தி அந்த குச்சியை பிடிக்குது, ரெண்டும் சண்டை. அந்த கொஞ்ச நேரம் நின்ன இடத்துல, பஸ் நின்ன இடத்துல அந்த சண்டை ரெண்டு குழந்தைக்கும். அவங்க அம்மா வந்து உடனே அடிச்சுட்டு அந்த வேலையிலேருந்து இன்னொரு குச்சியை உடச்சி இன்னொரு குழந்தை கையில் கொடுக்குறாங்க. அமைதியாயிடுச்சு. இதை நான் பார்த்துட்டு அப்படியே நான் ஆச்சரியமாய் தேவ சமூகத்துக்கு திரும்பினேன். ஆமாப்பா, எங்களுக்கு ஆசீர்வாதங்களான எங்க கண்ணு முன்னாடி தான் வச்சிருக்கீங்க, ஆனால் அது எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்ன செய்யறோம், எங்கேயோ இருப்பது போல தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொருத்தருக்கு வருகிற ஆசீர்வாதத்தை பார்த்து ஏங்குறோம், அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க சுகமா இருக்கிறாங்க, அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு இருதயத்துக்குள்ள என்ன செய்யறோம், மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து கம்பேர் பண்ணி எங்களை நாங்கள் குறைச்சி மதிப்பிட்டுக் கொள்கிறோம் அப்படின்னு நான் அதை தியானிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே போனேன். அப்ப கத்துரை பிள்ளைகளை இன்னைக்கு உங்க பாரத்தை ஆண்டர்ட்டு கொடுத்துருங்களே, அவர் நம்மேல் பாரம் சுமத்தினாலும், ஆமே வேதம் சொல்லுகிறது நம்மேல் பாரம் சுமத்தினாலும் என்ன செய்வாரங்க, அந்த பாரத்தை ரட்சிக்கிறது, நம்ம ரட்சிக்கிற தேவன் அவரே, ஆமே அந்த பாரத்தெல்லாம் எடுத்துட்டு ரட்சிக்கிற தேவன் அவர். நம்ம மேல அவர் என்ன பாரம் சுமத்துவார், ஆத்ம பாரம், ஆமே நம்ம மேல என்ன சுமத்துவாருங்க, அவருக்கு இருக்கிற பாரம் என்ன, அழிந்து போகிற ஜனங்களை குறித்த பாரம், வேற எதுவுமே இல்லை ஆண்டவருக்கு. அப்ப அந்த பாரத்தை உங்க மேல அவர் சுமத்துவார், அந்த பாரத்தை சுமத்தி தான் ரட்சித்துக் கொள்வார். உங்களை மட்டுமல்ல, நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் ரட்சித்துக் கொள்வார். அதனால பாரம் சுமக்கிறவங்க எல்லாரும் அவர்கிட்ட வந்துருங்க, உங்க பாரத்தை கொடுத்துருங்க, அவருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில கரிய நன்மையை கண்டடைவீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஐயா. பாரத்தை சுமந்து திரிகிற எங்க மேல தேவனுடைய தயவு இறங்கட்டும். உங்க பாரத்தை சுமக்கிறவங்களை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். God bless you all.
0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:33 காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் உங்களின் காரியங்கள் எவைகளானாலும் அதை வாய்க்க பண்ணும்படி வழிகளை திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகர் பல காரியங்களுக்காய் நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் விண்ணப்பித்து பதில் வரவில்லையே என்று அங்கலாய்த்தும், சிலர் பதில் வர தாமதமாகிறதுனாலே சோர்ந்து போயும், மற்றும் சிலரோ பதிலுக்காக காத்திருந்த காத்திருப்புகளில் விரக்தியாகி தேவ சமூகத்தை விட்டு விலகி போனவர்களும் உண்டு. இன்றைக்கு உங்களுக்காக கத்த தம் சத்தத்தை துணிக்க பண்ணி சத்ருவின் சதிகளை முறியடித்து பரலோகத்திலிருந்து உங்களுக்காய் கதவுகளை திறந்து கொடுத்து ஒத்தாசைகளை அனுப்பி தம்முடைய அதிசயமான கரங்களினால் அற்புதங்களை செய்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களின் காரியங்களை ஜெயமாக்கி ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், நெகேமியாவின் புஸ்தகம் 1:2 நாம் வாசிக்கையில், அங்கே நெகேமியா தன் நகரமாகிய எருசலேமின் வாசல்கள் பாழானதை அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டதை பார்க்க முடியாமல் துக்கத்தோடு தேவ சமூகத்தில் ராஜாவிடம் விடுப்பும் அனுமதியும் கிடைக்க வேண்டி ஜெபிக்கின்றான். கர்த்தரும் நெகேமியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ராஜாவின் கண்களில் தயவும் வழி செலவிற்கு தேவையானவற்றையும் கொடுத்து அனுப்பும்படி நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்து காரிய சித்தி வாய்க்க பண்ணி ஆசிர்வதிக்கிறதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சத்ரு எங்கெல்லாம் தடைகளை உண்டாக்கியும் உடைத்தும் சிதைத்தும் சுட்டெரித்தும் வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு அவைகளையெல்லாம் கத்த திரும்ப கட்டும்படி உங்களை ஆயத்தப்படுத்துகின்றார், பலனையும் கிருபையையும் தருகின்றார். அது உங்களின் சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனம், வியாதி, குடும்ப உறவுகளில் பிரிவினைகள், திருமண தடைகள், எதிர்கால முன்னேற்றத்திற்கான தடைகள் போன்றவற்றில் உங்கள் வாழ்வில் எந்த வாசல்கள் சிதைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கத்த திரும்பவும் எழுப்பி கட்டுவிக்கின்றார். கிருபையை தயவை கொடுத்து உங்கள் காரியங்களில் காரிய சித்தியை வாய்க்க பண்ணுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் வாழ்க்கையில் சந்தித்த இழப்புகள் நஷ்டங்கள் நிமித்தமாய் எப்படியாய் நாம் திரும்ப பெறப்போகின்றோம், எப்படி நாம் மீண்டும் எழுந்து நிற்கப் போகின்றோம் என்று கலங்கி போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு நீங்கள் போகிற காரியங்களில் பேசுகின்ற மனிதர்களிடத்தில் சந்திக்கின்ற அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு முன்பாகவே கத்த சென்று மனித தயவுகளை இரக்கத்தையும் பெற்றுத்தந்து ஆசிர்வதிக்க உள்ளார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் பயம், கவலை அல்லது நிச்சயமற்ற நிலை இருக்கின்றதா? கர்த்தர் உங்களிடம் முதலில் சொல்லும் வார்த்தை பயப்படாதே, ஏனெனில் அவர் உங்களை ஒருபோதும் தனியாக விட்டுவிட மாட்டார். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவரின் அன்பும் அவருடைய பிரசன்னமும் ஒருபோதும் மாறாது. பயம் எம் விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறது, ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தம் எம் விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தனித்து சந்திக்கவில்லை. உங்களோடு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கின்றார். அவர் உங்களை பலப்படுத்தி தம் நீதியின் வலது கரத்தால் தாங்கி ஜெயத்தின் பாதையில் நடத்துகின்றார். இன்று பயத்தை அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசத்துடன் நம்பி முன்னேறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமையாய் செயல்படுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.

0: ஆமீன் ஆமீன் என்று 11ஆம் தேதி 9ஆம் மாதம் 11ஆம் தேதி ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் பொதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று ஏசாயா 54:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று ஏசாயாவிலே கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 17, எசேக்கியேல் 7, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 3வது அதிகாரம், இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கத்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ வேளை கடந்து செல்ல முன்னதாக அபிஷேக ஆராதனையுடன் தேவ ஊழியர் சத்தியவே திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் தேவ ஊழியருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். வேளையில் இணைந்திருக்கிற தேவ ஊழியர் சௌரி டோலி அவர்கள் அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பஸ்தன ஹோமி லோகனவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஐயா ராஜா உங்களுடைய கிருபை உள்ள கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உங்களுடைய கிருபை இரக்கம் எங்களோடு கூட இருக்கிறது அப்பா. காலதோறும் உங்களுடைய கிருபைகள் புதியதாயிருக்கிறபடியா சோத்ரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுற கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. அப்பா இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரே இந்த நாளில வந்திருக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே அப்பா வருகிற ஆண்டவரே உம்முடைய ஓய்வு நாளிலே ஐயா ராஜா ஆராதனை செய்வதற்காக ஆண்டவரே எங்களை தயார்படுத்துகிறோம். எங்களை ஆவியானவரே சரியான பாதையில வழிநடத்தும். எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எங்களை சுற்றி உள்ள எல்லா காரியங்களும் உண்மை சுற்றி இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது அப்பா ராஜா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடி ஆரம்புக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைமிட்டரட்சகரே என்னாலும் துதித்து பாடிடுவேன். இன்னைமிட்டரட்சகரே என்னாலும் துதித்து பாடிடுவேன். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, தாயின் வயிற்று

இழந்தவரே என் ஆயுள் உள்ளவரை பாடிடுவேன்.

ஹாலேலூயா தகப்பனே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனே உம்முடைய ராஜ்யத்தில் உட்படுத்திருக்கிறபடியால் உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறுத்தவர்களாயிருந்த எங்களை ஆண்டவரே தகப்பனே ராஜா உம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சித்தீரே, அதற்காக சூத்திரம் ஐயா. எங்களுக்கு ஒரு வாழ்வை காண்பித்தீரே, வழியை காண்பித்தீரே நீரே ஆண்டவரே என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி நீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் அப்பா, சூத்திரம் அப்பா, சூத்திரம் அப்பா. அப்பா என்று ஆண்டவரே இருதய பூர்வமாய் வாயார உம்மை கூப்பிட எங்களுக்கு அப்பா என்று ஆண்டவரே தேவனே அந்த ஸ்தானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா ராஜா. எப்பொழுதுமே ஆண்டவரே அடைக்கலமாய் அரணாய் எங்களுக்கு முன்பாக உயர்ந்திருக்கிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. பறந்து காக்கிற பட்சிகளை போல எங்களை பாதுகாக்கிறவரே சூத்திரம் ஐயா. எங்களோடு கூட இருக்கிறவரே அப்பா என்று கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்பு வைக்கிறவரே, வழிகளை உண்டு பண்ணுகிறவரே ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே துதிக்கிறேன் ஐயா, ஹாலேலூயா. உம்மை உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்தீரே, கரம் நடத்தி சென்றீரே. ஆதரவாய் வந்தீரே, கரம் நடத்தி சென்றீரே. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். ஆண்டவராகிய தேவனே, உம்மை அல்லாமல் வேறு ஆண்டவமார்கள் எங்களை ஆண்டார்களப்பா. மனுஷர்கள் ஆண்டதப்பா, துரத்தனங்கள் ஆண்டதப்பா, அதிகாரங்கள் ஆண்டதப்பா ஆண்டவரே, தேசங்கள் ஆண்டதப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே, நீரே எங்களை ஆளும்படி கேட்கிறோம். பரமண்டலங்கள் இருக்கிறவங்களுடைய நல்ல தகப்பனே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யமங்கள் மத்தியில வருவதாக, உம்முடைய சித்தம் ஆண்டவரே பரமண்டலங்களை செய்யப்படுவது போல் ஆண்டவரே செய்யப்படுவதாக. ஆண்டவராகிய தகப்பனே, இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு தாரும், இன்றைக்கு கட்ட வேண்டிய பில்லுகளை கட்ட இன்றைக்கு உதவி செய்யும், இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தும், இன்றைக்கு எங்கள் திருச்சபை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை கட்டுவீராக ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே, எங்களை தீமையிலிருந்து விடுவித்து காத்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் அப்பா, ஆமேன் தகப்பனே ராஜா. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்தீரே, கரம் நடத்தி சென்றீரே. ஆதரவாய் வந்தீரே, கரம் நடத்தி சென்றீரே. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். அன்பிக்காய் எங்கி நின்றேன் அணைத்தீரே நன்றியையா, அன்பிக்காய் எங்கி நின்றேன் அணைத்தீரே நன்றியையா.

பீதமையாய் அலைந்தேனே கண்டீரே நன்றியையா, பீதையாய் அலைந்தேனே கண்டீரே நன்றியையா. நானும் உம்மை அறியவில்லை என்னை தேடி வந்தீரே, நானும் உம்மை அறியவில்லை என்னை தேடி வந்தீரே. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான்

உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். பாவியாய் வாழ்ந்தேனே பாசக்கரம் நீட்டினிடே, பாவியாய் வந்தேனே பாசக்கரம் நீட்டினிடே, பாவியாய் வாழ்ந்தேனே பாசக்கரம் நீட்டினிடே. சிலுவை

வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்தீரே கரம் பிடித்தே நடத்தினே, ஆதரவாய் வந்தீரே கரம் நடத்தினே, உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். ஆண்டவராகிய தேவனே முக்க சூத்திரம் ஐயா ராஜா, அப்பா உம்மை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா ராஜா, என் தகப்பனாய தேவனே உமக்கு நன்றி பரி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களை காணாவிட்டால் நாங்கள் எங்கே போயிருப்போம் தகப்பனே? இந்த உலகத்தின் மாயையிலும் உலகத்தின் காரியங்களை நாங்கள் சிக்கி தவித்திருப்போம் தகப்பனே. ஆண்டவரே உடைய அழகான கண்கள் எங்களை கண்டதப்பா ராஜா, எங்களை பேர் சொல்லி அழைத்ததப்பா, எங்கள் பெயரை சூட்டினதப்பா ராஜா. ஆண்டவரே ஆதரவற்றும் அனாதையாயும் ஆண்டவரே அலைந்து திரிந்த வேளையில அப்பா ராஜா, உம்முடைய கரத்தினால் உங்கள் வலது கரத்தை பிடித்த ஐயா ராஜா, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை அரவணைத்த தெய்வம் ஐயா. தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா எங்களுக்குரிய ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. மரியாளோ தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க கிருபதாரும், எங்கள் கண்களை தெளிவாக்கும், எங்கள் காதுகளை கூர்மையாக்கும், எங்கள் வாயுடைய சத்தத்தை மட்டும் பேசட்டும் அப்பா, எங்கள் சிந்தனை இயேசுவின் சிந்தையாக மாறட்டும் ஐயா. ஆண்டவரே ஈசாக்கு ஆண்டவரே ஆபிரகாம் தோண்டின துறவுகளை பெருச தூர்த்து போட்டாலும் ஈசாக்கு அதை திரும்ப தோண்டினான் ஐயா. ஆண்டவரே ஆதி அன்பு எங்கள் இருதயத்தில ஊற்றப்படும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உண்மைக்காக வைராக்கியம் கொண்டு அலைந்த நாட்களின் நித்தரடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா எங்களோடு கூட சேர்ந்து ஐயா ஆண்டவரே தேவனே உமக்காக வாழ, ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்த வேறுபடுத்தி வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. ஆண்டவரே தேவனே தூர்த்து பெலிஸ்தர் தூர்த்து போன்ற ஒவ்வொரு காரியங்களையும் திரும்ப தோண்டி எடுக்க எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. எங்கள் ஆவியானவரே எங்களுக்கு துணை நில்லும் ஐயா ராஜா. இரக்கமுள்ள தெய்வமே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. இந்த அகப்பனே மீண்டுமாய் ஆண்டவராகிய தேவனே உமக்காக எங்கள் கால்கள் நடக்க, உமக்காக ஆண்டவரே எங்கள் கரங்கள் எழுத ஆண்டவரே அப்பா பிதாவே கிருபதாரும் ஐயா. நீலி புத்தகத்தை திரும்பவும் ஆண்டவர் எழுத உதவி செய்யும் ஐயா. என் தகப்பனே முக்க சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. என் தகப்பனாய தேவனே உம்முடைய கிருபையின் கரத்துல இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஹாலேலூயா ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா தகப்பனே, ஹாலேலூயா ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா தகப்பனே. நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மாம், யெகோவா ரூபாம். நீரே நீரே நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மா. நீரே

යෙහෝවා දේවන් යෙහෝවා සාලෝම් යෙහෝවා සම්මා செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தவர் நீரே யெகோவா தேவன் கண்மலை

பகலில் மிக சம்பம், இரவில் அக்னி சம்பம், பலத்த பாதுகாப்பும் நீரே. பகலில் மிக சம்பம், இரவில் அக்னி சம்பம், பலத்த பாதுகாப்பும் நீரே.

அடிமை புகத்தை முறித்து அறிந்தவர் நீரே யெகோவா தேவன். அன்பு மிகுந்தவர், பாசமுள்ளவர், பரமபிதாவும் நீரே.

ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கு சோத்ரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. தகப்பனே மக்கு சோத்ரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. உமை துதிக்கிறோம், உமை சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐசுள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். விருதாவாய் உழைப்பதும் இல்லை, துன்பம் உண்டாக நீங்கள் பிள்ளைகளை பெறுவதும் இல்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹாலேலூயா. ஆண்டவரே மக்க சோத்ரமையா, சோத்ரமையா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, வேத வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் ஆண்டவரே தேவனை எடுத்து உச்சரிக்கிறோம். மக்கு சோத்ரமையா, சோத்ரம், சோத்ரம், சோத்ரமையா ராஜா. தகப்பனே உம்மை துதிக்கிறேன் ஐயா. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனால் நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே, முக்க சூத்திரம், அவர்கள் விருதாபாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். ஹாலேலூயா. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மரபு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். தகப்பனே, இந்த நாளிலும் ஐயா ராஜா, ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக ராஜா, இலங்கை தேசத்திலிருந்து நேற்றைய நாளிலே ஒரு செய்தியை பார்த்தேன். அங்கே ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் இந்த பூத மருந்துகளுக்கு அங்கே சிக்கப்பட்டு அந்த ஸ்கூல் யூனிஃபார்முடையே நின்று அவர்கள் அந்த புகையை புகைக்கிறார்கள். ஹாலேலூயா. இப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் பிள்ளைகள் அந்த நாட்களிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, படிப்பிலே எவ்வளவு முன்னேற்றமா இருந்தது, ஒழுக்கத்தில் எவ்வளவு முன்னேற்றமா இருந்தார்கள். ஹாலேலூயா. அந்த ஜனங்களுக்காக இப்ப அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதுவும் சொல்லப்படுகிறது, இந்த அன்றாதபுரத்துக்கு அப்புறம் இப்படிப்பட்ட காரியம் குறைவே இருக்கிறது. ஹாலேலூயா. ஆனால் அந்த நான் பார்க்கிறேன், சில சபைகளை பார்க்கின்ற வழியிலே, கொழும்பிலே, மற்ற இடங்களிலே பார்க்கின்ற வழியிலே எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய யாழ்ப்பாண பிரதேசத்தில் இருக்கிற சபைகள் எவ்வளவு தூரம் கஷ்டத்துங்களிலும் எவ்வளவு காரியங்களிலும் போய்கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நாங்கள் செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளப்பா, ஆண்டவரே, பாடசாலைகள்ல படிக்கிற பிள்ளைகளப்பா, ஆண்டவரே, யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளப்பா, ஆண்டவராகி தேவனே, டியூட்டர்களில் படிக்கிற பிள்ளைகளப்பா, ஆண்டவரே தேவனே, படிப்பிலே ஒரு காலத்திலே பேர் பெற்ற நம்முடைய வட மாகாணங்களப்பா ராஜா, தேவனே, தகப்பனே ராஜா, அந்த பிள்ளைகளுக்கு மேல் ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த பிள்ளைகள் படித்து முன்னேற உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. திரும்பவும் ஐயா ராஜா, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயா ராஜா, ஆண்டவரே, உடைய கரம் இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியவும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவரே நீங்க கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, தகப்பனே, உடைய கரத்தை வையும் ஐயா. அப்பொழுது அந்த பிள்ளைகள் குணமாவார்களப்பா ராஜா. திரும்பவும் ஆண்டவரே தேவனே, எங்கள் தமிழ் பிள்ளைகளை நீர் ஆண்டவரே தெளிவுண்டாக்க வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை அறிகின்ற ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆசிரியர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேணும் ஐயா, பெற்றோர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேணும் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய கரத்தை வைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே ஐயா.

0: திட்டம் தெளிக்கிறோம். மேல் மாகாணம், கீழ் மாகாணம், மத்திய மாகாணங்கள், கண்டி பிரதேசங்கள், ரத்தபுரி ஆண்டவரே, கொழும்பு பிரதேசங்கள் ஐயா ராஜா, எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம் ஐயா. விசேஷமாக யாழ்ப்பாண பிரதேசம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம். மட்டக்களம்பு, திருகோணமரம் பகுதிகள் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தேவனை வடமராட்சி பகுதிகளிலேயே ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. மீண்டமாயிரக்கத்தின் பிதாவே அப்பா ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற தேசங்களிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் அப்பா பிதாவே ராஜா. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே ஆண்டவரே இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று ஆண்டவரே இந்த ரெண்டு தேசத்தையும் முப்புரவாக்கினதற்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே, சூடான விவாதங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே சமாதானம் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி கட்டவிழ்க்கிறோம் ஐயா. தேவனே அமெரிக்கன் அதிபர் அதிபதி மேல் முடி ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. அவருடைய மைண்டிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. அவருக்கு சரியான ஆலோசகர்கள் கிடைக்கும்படி செவிக்கிறோம். உதவி பிரசிடன்ட் பைடனை உடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே ராஜா, தேவனே கனடா தேசத்தின் அதிபதி மேல் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கனடா முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. கனடாவை கூறு போடாதபடி ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினால் ஐயா ராஜா வேலி போடுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகி தேவனே ட்ரம்மை நீர் பொறுப்பெடுக்கும்படி செவிக்கிறோம். உடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. இந்த தேசத்திலே இருக்கிற வளங்கள் ஆண்டவரே பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தை ட்ரோப் பண்ண வேணுமா செபிக்கிறோம். பொருளாதாரங்களிலே ஐயா நல்ல உயர்ச்சி வர வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே நம்முடைய கரத்திலே ஐயா ஒவ்வொரு கம்பெனிகளையும் ஒவ்வொரு வியாபார ஸ்தலங்களையும் ஆண்டவரே தேவனே நீர் பொறுப்பெடுக்கும்படி கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஐயா ராஜா அநேக வேலைகளை நீர் உருவாக்க விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த கனடா அரசாங்கத்துக்கு ஆண்டவரே அப்பா அந்த வரிகளை வீணா செலவழிக்காதபடி ஆண்டவரே. அப்பா தேசத்து ஜனங்களுக்கு நன்மைகளை கொண்டு வர ஆண்டவரே அநேக கைத்தொழில்கள் உருவாக்கப்பட உதவி செய்யும்படி செபிக்கிறோம். விசேஷமாக இந்த கனடாவில் பிறந்த கனடியன்ஸ்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய சந்ததியப்பா நினைத்தருளும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருப்பதாக உதவி செய்கிற கண்மலையே உம்முடைய கரத்திலங்களை தாழ்த்தி வைப்பு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் இணைந்து கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை கத்தர் காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே இந்த வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளில் பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பலரை இரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தக்கூடிய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பிசினஸ் காரியங்கள் குடும்ப காரியங்கள் மனதின் வாஞ்சைகள் தேவைகள் ஒன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். திருமுகமாக திங்கட்கிழமை கத்தர் உச்சித்தமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்
0: ஆமேன். பிளஸ் யூ பிளஸ் யூ. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்திய திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கத்தருடைய ஊழியங்களை செய்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் இந்த வேளையிலும்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்று 11 ஒன்பதாம் மாதம் 11 செப்டம்பர் மாதம் 11 அப்பசி மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் ஜபங்களுக்காக வழி நடத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம் உன்

0: பிள்ளைகள் எல்லோரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். சங்கீதம் 54:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 Kings 17, Ezekiel 7 பழைய ஏற்பாட்லேருந்தும் புதிய ஏற்பாட்லேருந்து லூக்கா 3 அதிகாரம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கத்தர்தாமே அந்த வசனங்கள் கூடாக வழி நடத்துவாராக. அத்தோடு மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம் மற்றும் ஒவ்வொரு காரியங்களுக்காக அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை அவற்றையும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர்தாமே அந்த வார்த்தைகள் கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜீவ வேலை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் இணைகிறார்கள். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசனம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கையிலிருந்தும் சௌரி சுஜாதா அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு மீதியான ஊழியர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். நிவாரண விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவிப்போம். வெள்ளிக்கிழமையாக இருக்கும்படியால் பலர் நேவில்லை. வாரத்தின் இறுதி நாளிலே பிரயாணங்களை மேற்கொள்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக கத்தர் வழிநடத்துகிறார். நாங்கள் சௌதரி ஐரீனை வரவேற்போம். முதல்லே எங்களுடன் சௌரன் குணாவ் கூட இணைந்திருக்கிறார். லண்டன் 1 Kings வந்து காலை வேளையிலே பிரிஸ்லோ சிஸ்டர்
1: ஐரீன்,
0: நீங்கள் ஒரு ஜெபத்தோடு வழி நடத்துங்கள். நாளிலே சௌதரி ஜெனட் அவர்களை இணையவில்லை. அவர்களுக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்கிறார் போல இருக்கிறது. இந்த வகையில் நீங்கள் வழி நடத்துங்கள். இந்த வகையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன்.
1: எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சங்கமம் வானொலியின் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் காலை மாலை இரவு என்று கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இனப்பிள்ளையை இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளை தேவன் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பேர் சொல்லி அழைத்தபடியா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் நேர் வழி நடத்தும்படியாய், ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கூட இருந்து எங்களை ஆளுகை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். முதலாவதாக நாங்க பாஸ்டர்யாவை வரவேற்றுக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் ஐரின் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
1: பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க பாஸ்டர். நான் இந்த நாட்களிலே இயற்கை அனர்த்தங்களினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அதே போல நேபாள், இந்தோனேசியா தேசங்களிலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இனிமேலும் எந்த தேசங்களிலும் இந்த மாதிரி இயற்கை அனர்த்தங்கள் வராதுபடிக்கு தேசங்களையும் ஜனங்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளணும். அதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அன்றாடம் தேவைகள், உணவு உடை உறைவிடம் இப்படியான காரியங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். தேசத்தின் தலைவர்கள் அதற்கான திட்டங்கள் தீர்மானங்களை எடுத்து அதன்படி நடக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க பாஸ்டர். நாங்க எல்லாரும் மற்றவர்கள் ஒரு மனப்படுவோம்.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்தை உருவாக்கின தேவனே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவ சுவாசத்தை கொடுத்த அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் உம்முடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரம் தந்தவரே, ஆவியில் எங்களை நடக்க வைப்பவரே, ஒவ்வொரு கண்டங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேரமாக அந்த நேபாள், இந்தோனேஷியா அந்த தேசங்களில் நடந்த வெள்ளப்பெருக்களின் காரணமாக, அந்த அனர்த்தங்களின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி இப்படியான காரியங்கள் கடைசி காலத்தில் நடைபெறும் என்று நீர் வேதாகமத்திலே எச்சரித்திருக்கிறீர். ஆனால் நீர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், மனிதனுடைய திராணிக்கு மேலாக நீர் சோதிக்க அனுமதியாத தேவன். ஆண்டவரே, அவர்களுடைய தீமைகளின் நிமித்தம் ஆண்டவரே, அன்றைக்கு சோதோம் கொமரா பாவ மக்களின் நிமித்தம், மகா பாவிகளாக இருந்ததன் நிமித்தம், 10 நீதிமான்கள் கூட இல்லாத பட்சத்தில் சில காரியங்களை நீர் அனுமதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மக்கள் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் வராதபடி ஆண்டவரே இயேசுவே நீர் ஒரு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். மனம் திரும்பி உம்மிடத்துல வர, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது மீதி எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் இப்படியாக அனுமதித்து மற்ற மக்களுக்கு உம்மை நோக்கி பார்க்கிற அந்த பார்வையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தீமைகளும் பிசாசிடத்தில் இருந்து வருகிறது, நீர் நன்மைகளை மட்டும் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் வேதாகமத்திலே அறிந்திருக்கிறோம். நன்மையான ஈவுகளும் பரிபூர்ணமான வரங்களை நீர் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். பிசாசு மனிதர்களை கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். ஆத்துமாக்களை திருடி மனிதர்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவரே, நீர் ஒரு இரக்கம் பாராட்டும்படியாக இயற்கை மீது உமக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. அன்று காற்றையும் கடலையும் இடியாது அமைதலாக இரு என்று கட்டளையிட்ட தேவனல்லவா நீர். இந்த காலங்களில மனிதர்கள் செய்கிற, அந்த அரசாங்கங்கள் செய்கிற சில தவறான திட்டங்களுக்கூடாக, தேக்கங்களுக்கூடாக இன்றைக்கு பல நிலத்துக்கு கீழே பலவிதமான தகடுகள் உடைந்திருப்பதாக, அந்த கோடுகள் இருப்பதை விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் செய்கிற, மனிதர்கள் செய்த நிலங்களை கிண்டி பெருவிதமான இயற்கை மாற்றங்களை உருவாக்குவதன் நிமித்தம் இப்படியான காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவரே, இதை எல்லாம் நீர் மன்னிக்கும்படியாக பல தேசங்களில இயற்கைக்கு மாறாக பல காரியங்களை செய்கிறார்கள். பல விதமான குண்டுகளை, அணுக்குண்டுகளை அந்த பாறைகளில வெடிக்க வைக்கிறார்கள். அந்த வெடிப்பு ஒரு காலத்துல ஒரு வெடிப்பாக, வெடிப்பு மக்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். கடலை பட்டணமாக மாற்றுகிறார்கள். இயற்கையின் இடத்தையே மாற்றுகிறார்கள். கடல் வற்றி, தண்ணீர்கள் வற்றி போக செய்கிறார்கள். ஆண்டவரே, நீர் நீதி உள்ள தேவன், இப்படியான அரசாங்கங்கள் மேல, இப்படியான அதிகாரிகள் மேல ஒரு தயவை காண்பிக்கும்படியாக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உடை உறையுளை கொடுக்கும்படியாக, ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, மனிதர் இந்த கடைசி காலத்தை தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அன்பில்லாதவர்களாயும் வாழுவார்கள் என்று உம்முடைய வசனத்தின்படி மக்கள் வாழுகிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, மன உருக்கத்தை காண்பிக்கும்படியாக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஒவ்வொரு அரசாங்க தலைவர்களுக்கு நீர் இரக்கம் அந்த மக்களுக்கு காண்பிக்கும்படியாக, அவர்களுடைய மனதை மாற்றும்படியாக ஜெபிக்கிற, இருதயத்தில் இருக்கிற கடின இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு சதியான இருதயமாக, அன்பின் இருதயமாக, மக்கள் மேல ஒரு இரக்கம் காட்டும் இருதயமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீர்தான் எல்லாவற்றையும் தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறேன். இந்த ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு தொடர்ந்து கூட இருந்து இந்த ஊழியம் உம்முடைய வருகை வரைக்கும் பல மக்கள் ரட்சிக்கப்பட, ஒவ்வொரு தேசங்களிலும் தமிழ் மக்கள் ரட்சிப்படக்கிருபை செய்வீராக. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஐரின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளுடைய ஜெபம், ஜெபத்திற்காக உமக்கு பிரியமாக ஜெபிக்கிற அந்த மகளை நீர் காத்து கொள்ளும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக, அந்த குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் உற்றார் ஒவ்வொருவரையும் உம்முடைய ரத்தத்தினால மொழி பாதுகாக்கும்படியாக, தேவைகள் சந்திக்கும்படியாக, நீர் கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டரோடு, கணவரோடு, மகனோடு, மகளோடு கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மை தேடும் பொழுது நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். துதி கன மகிமை ஒன்றான அமைத்தவனுக்கே செலுத்தி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தோத்திரத்தோடு நன்றியுள்ள இதயத்தோடு உம்மிடத்துல தூபம் போல எங்களுடைய ஜபங்களை ஏற்றிக்கொள்ளும் ஜபகத்தை கேட்கிறவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூடேறும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: நன்றி பாஸ்டர். கத்திரங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் தேசங்களிலே ஒரு நல்ல சமாதானத்தை கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். இயற்கை அனுத்தங்களிலிருந்து தேசத்தை பாதுகாக்க போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். எப்படிக்கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி பாஸ்டர்.
2: ஆமேன். God bless you sister. God bless you everybody.
1: தொடர்ந்து நாங்கள் சுஜாதா சகோதரியை அன்போடு கூட வாழ்த்தி
3: வரவேற்கிறேன்.
1: வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படி ஆகி போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதே போல தற்கொலை, எதுக்கு எடுத்தாலும் தற்கொலைக்கு போயிடுறாங்க. இப்படியான பிள்ளைகள் மனம் திருமணம், போதை வசத்துக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள், இவங்க எல்லாரும் மனம் திருமணம்னு சொல்லி வாலிப பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு தெரியும். அந்த காரியங்களை எல்லாம் சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவன் பாதுகாத்து கொள்ளணும். எதிர்கால சந்ததிகள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க சிஸ்டர். ஜெபிக்கிறவங்களே
3: ஆசீர்வாதம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் தந்தையே, மறுபடியுமாக ஆண்டவரே எங்கள் அன்பான உறவுகளோடு என் தந்தையின் திருமுகத்தை தேடி வந்து நிற்கின்றேன் பிதாவே. நாங்கள் கேட்பதற்கு முன் இன்னது தேவை என்பதை நீங்க அறிகிற தேவன், நீங்க இந்த உலகத்தை படைத்து அதை ஆளுமை செய்வதற்காகத்தானே எங்களை உருவாக்கி நீங்க தகப்பனே. ஆனாலும் தேவனே, சத்துருவானவன் எங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் சுவாமி வருடுகின்றான். எங்கள் இருதயங்களில் உம்முடைய வார்த்தைகளை திருடிக்கொண்டே இருக்கின்றான். உம்முடைய வார்த்தையினூடாக நாங்கள் இந்த உலகத்தில் நடந்து செல்ல முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் விசேஷமாக ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. வாலிபனே, உன் வாலிப வயசில் சிருஷ்டி கர்த்தரை நினையென்று சொன்னீங்க தகப்பனே. ஒவ்வொரு வாலிபர்களையும் பிதாவே, நீர் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியிலே படைத்தீரோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு பெற்றோர்கள் கரங்களில் நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த பிள்ளைகளை சரியான பாதையிலே நடாத்தி செல்ல முடியாமல் எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு வேதனைகளோடு இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே சுவாமி. ஆண்டவரே, எத்தனை வாலிபர்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், போதை வஸ்துக்கள் பல்வேறு விதம் விதமான போதை வஸ்துகளை ஆண்டவரே உபயோகிக்கின்றார்கள், தவறான பாதைகளிலே செல்கின்றார்கள் தகப்பனே. கடத்தல்கள் இன்னும் எத்தனை எத்தனை அநீதியான செயல்பாடுகளுக்காக ஈடுபடுத்துகின்ற இந்த பிசாசானவனை இயேசப்பா நீங்க காண்கிற தேவன் சுவாமி. பிதாவே, ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியாமல் பாவத்துக்குள் விழுந்து சுவாமி, அந்த பாவ பிடியிலிருந்து எழும்பி வர முடியாமல் சுவாமி இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள், எத்தனை எத்தனை பிள்ளைகளப்பா கண்ணீரோடு தாய்மார் காத்திருக்கின்றார்கள். என் பிள்ளை இந்த பாவப்பிடியிலிருந்து விடுதலையாக முடியாதா, என் பிள்ளை இந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வர மாட்டானா. ஆண்டவரே, போனுக்கு அடிமையாக இருக்கும் பிள்ளைகளை பாருங்கள் சுவாமி. தொலைபேசி ஊடாக சுவாமி சினிமா குப்பைகளை ஆண்டவரே உலகத்திலே சுவாமி விதைத்து வைத்திருக்கின்றான். விதம் விதமான குப்பைகளான இதுகள் எங்கள் கண்கள் ஆண்டவரே இச்சைகளை கண்ணோக்கி பார்க்கின்றது. எங்கள் வாலிப பிள்ளைகளின் சரீரம் இச்சைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. எங்கள் வாலிப பிள்ளைகளின் சரீரங்கள் பாவத்துக்குள்ளே உள்ளாக்கப்படுகின்றது. பிதாவே நீங்க காண்கிற தேவன் சுவாமி. அப்பா பிதாவே ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்க பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த பாவம் என்பதை அவர்கள் உள்ளத்தில் உணர வையுங்க சுவாமி. தந்தையே அந்த பாவத்தை ஆண்டவரே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கின்ற ஒவ்வொரு தப்பிதங்களையும் நீங்க மன்னியுங்கள் சுவாமி. பிதாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பாவத்துக்குள்ளே ஆண்டவரே கீழ்ப்படியாமல் எவ்வளவோ விபத்துக்குள்ள உள்ளாக்கப்படுகின்றார்கள், தற்கொலைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். பிசாசானவன் பிள்ளைகளின் கண்களை குருடாக்கி இருதயத்தின் சிந்தனைகளை ஆண்டவரே திசை திருப்பி நான் இந்த உலகத்தில் வாழ முடியாது, இந்த உலகம் ஒரு உபத்திரவம் நிறைந்த உலகம், பாடுகள் நிறைந்த உலகம், இந்த உலகத்தில் நான் மனிதனாக வாழ முடியாதென்று எத்தனை எத்தனை வாலிபர்கள் தவறான எண்ணங்களுக்குள்ளே உள்ளாக்கப்படுகின்றார்கள். தகப்பனே கண்ணோக்கி பாருங்கப்பா, அந்த பிள்ளைகளின் உள்ளத்திலே பேசுங்க தகப்பனே. இன்னும் ஒரு வழிகள் உண்டு, அது நித்திய ஜீவ வழிகள், அது உம்முடன் தான் தகப்பனே உண்டு. உம்முடைய இரத்தத்தினால ஒவ்வொரு வாலிபர்களையும் தூய்மைப்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கின்றேன். ஆண்டவரே உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் இயேசுவின் இரத்தத்தினால ஒவ்வொரு வாலிபர்களும் புதுப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக நீர் உருவாக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. உம்முடைய ராஜ்யத்தின் போது சுவாமி எங்கள் பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வரமாட்டார்களா என்று ஏங்கி ஏங்கி இருக்கின்ற பெற்றோர்களுடைய ஏக்கங்களை தவிப்புகளை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. எல்லா தீமையையும் விலக்கி பிள்ளைகளை மீட்டுடுங்கப்பா. இந்த பாவ சாபங்கள்ல இருந்து எங்கள் பிள்ளைகளை மீட்டுடுங்கப்பா. சந்ததி சந்ததியான பாவ சாபங்கள் எங்கள் பிள்ளைகளுக்குள் கடத்தப்படுகிறது தகப்பனே. இந்த சாபங்களை இயேசுவின் நாமத்தினாலே தான் சுவாமி முறியடிக்க முடியும். உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே தான் சுவாமி இந்த சாப தோஷத்தை நீக்க முடியும். பிதாவே எங்கள் நாட்டில இருக்கிற எல்லா தோஷங்களையும் நீக்குங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் நாடுகளை தூய்மைப்படுத்துங்கப்பா. எந்தெந்த பிரதேசத்தில் வாலிபர்கள் இருக்கிறார்களோ அந்த பிரதேசத்தை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரியுங்க. உமக்குகந்த வாலிபர்களாக உம்முடைய இறையாட்சிக்கு ஏற்ற வாலிபர்களாக நீங்க ஒவ்வொரு வாலிபர்களையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றேன் பிதாவே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவனே, உம்மிடத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குகந்த பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழ்ப்படிவில்லை, அன்பு இல்லை. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் முரட்டாட்டமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தில் அன்பை விதையுங்கள் சுவாமி. ஆண்டவரே கீழ்ப்படிதலை கொடுங்க சுவாமி. பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரே பெரியோர்களை மதிக்க வேண்டும். ஆண்டவரே பெற்றோர்களை மதிக்க வேண்டும். அவர்களின் ஆயுள் காலங்கள் நீடிக்கும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பெரியோர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக நல்ல பிரஜைகளாக உருவாக்கப்பட வேண்டும் பிதாவே. இந்த நேரத்திலும் சுவாமி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அந்த தலைமைய தாச தேவதாசனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இதை இந்த இணைப்பை நடாத்துகின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்மிடத்தில் விண்ணப்பங்கள் துதி ஆராதனைகள் இந்த இடத்திலே ஆண்டவரே யார் யார் ஏறெடுத்தார்களோ அவையாவையும் ஆண்டவரே நீங்க நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. இன்னும் ஆண்டவரே என்னென்ன விண்ணப்பங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்க போகின்றோமோ அத்தனையும் உம்முடைய தேவகரத்தினாலே எங்களுக்கு ஆசீர்வதியுங்க. எங்கள் விண்ணப்பங்கள் வீணாக போகாதபடி ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க. நீங்க எங்களை ஆண்டவரே உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே எங்கள் ஒவ்வொருதரையும் தெரிந்து கொண்ட தேவன் சுவாமி, இந்த உலகத்திலே ஆண்டவரே கர்ச்சிக்கும் சிங்கம் போன்ற நாவுகளுடைய மனிதர்கள் மத்தியில் எங்கள் ஒவ்வொருதரை நீர் வெவ்வேறாக பிரித்தெடுத்து இந்த நேரத்திலும் சுவாமி ஒருமித்து உங்களை நோக்கி பார்க்கின்றோம். தகப்பனே எந்த ஆபத்தும் எங்களை தொட முடியாத சுவாமி, உம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல இருந்து என்ன நோக்கத்திற்காக நீங்க பிரித்தெடுத்தீங்களோ அந்த நோக்கம் சித்தம் நிறைவேறும் வரையும் தூயாவியானவரே எல்லாரையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைய நாளை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இன்னும் இன்னும் வருகின்ற நாட்களிலும் நீங்க எங்களோடு கூடவாக இருந்து வழி நடத்துங்க. எங்கள் தேவைகள் யாவையும் சந்தித்து இயேசுபாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ அம்மா.
1: நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் வாலிப பிள்ளைகளுடைய மத்தியில பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. தொடர்ந்து நாங்கள் குணா பிரதர் ஜெபிக்கிறீங்களா பிரதர், முடியுமா? நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர். தேசங்களிலே எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களில கடைசி நாட்களில இருக்கிறோம். அதனால எல்லா தேசங்களிலும் ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரசிக்கப்படணும். சபைகள், விசுவாச பிள்ளைகள் இவங்களையும் கூட தேவன் பாதுகாத்து கொள்ளணும். பின்மாற்றத்திலே போய்விடாத படிக்க அவங்களுக்கு வேண்டிய நல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர். தேசங்களிலே எழுப்புதலுக்காக
4: அன்பின் சரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உடைய சமூகத்திலும் நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிற ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே எழுப்புதலுக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. முதலாவது கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொரு சேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் கர்த்தாவே சத்தியத்தை அறிந்து சத்தியத்திலே நடந்து ஆண்டவரே தகப்பனே தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக காணப்பட ஆயத்தப்பட்டவர்களாக நிற்க தங்களுக்கு தங்களுக்குள்ளேயே விடுதலை வேணுமென்கிறதை உணர்ந்து கொண்டு கர்த்தாவே தேவனுடைய நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தையினாலே தங்களை கர்த்தாவே எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் கேடுகளுக்கும் அசுத்தங்களுக்கும் விலக்கி காத்து கொள்ளத்தக்கதான அந்த வல்லமைகளை பயன்படுத்தி தங்களை கர்த்தாவே விடுவிக்க அன்புரே கர்த்தாவே நல்ல உணர்வுகளை கொடுத்து தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய மனுஷியாக, தேவனுடைய பிள்ளைகளாக, சாட்சிகளாக நிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தவறான சத்தியங்களுக்குள்ளே விழுந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து வாசித்து ஆண்டவரே நாங்கள் செய்கிறது இன்னதென்று உணர்ந்து கொண்டு நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளும் கர்த்தாவே உமை அறிந்து கொள்ளத்தக்கதாக நாங்களும் சாட்சிகளாக நடந்து பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய வழிகளிலே நடக்கத்தக்க நல்ல ஞானங்களையும் தெளிவுகளையும் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் நீங்க கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால கர்த்தாவே இதோ ரட்சிக்கப்படாத மக்களுக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, உம்முடைய வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது. இதோ ஆண்டவரே கேட்கிறவர்கள் ஆண்டவரே கண் திறக்கப்படவும் காதுகள் திறக்கப்படவும் இருதயங்கள் ஆண்டவரே திறக்கப்படவும் உம்முடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக திரும்பி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே நல்ல உணர்வுகளை கொடுத்து அவர்களும் ரட்சிப்புக்குள்ளே வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எத்தனையோ சந்தர்ப்பங்களை தேவன் கொடுக்கிறீர் என்பதை கர்த்தாவே புரிந்து கொள்ள உதவி செய்வீராக செவிக்கிறோம். இந்த உலகம் அவர்களை கொண்டு போகிற திசைகளை ஆண்டவரே அறிந்து கொண்டு தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீர். உண்மை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி தகப்பனே, இதோ அவர்கள் அதை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. அசட்டைத்தனங்கள் இல்லாதபடிக்கு தகப்பனே, உங்களை புறக்கணிக்காதபடிக்கு ஆண்டவரே, நடக்க போகிற சம்பவங்களை எல்லாம் நீர் எழுதி வைத்திருக்கிறீர் என்பதையும் நடந்து கொண்டிருக்கிறீர் என்பதையும் நாங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர்களும் புரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே கிருபை பாராட்டுவீராக. எண்ணம் அநேகர்கள் எழும்பி சுவிசேஷத்தை அறிவித்து எண்ணம் அநேகரை தட்டி எழுப்பவும் சாட்சியாக நிற்கவும் கத்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களில் எழுப்புதல் காணப்படட்டும், சபைகளுக்குள்ளே எழுப்புதல் காணப்படட்டும், தனி மனிதனுக்குள்ளே எழுப்புதல் காணப்படட்டும். ஆண்டவரே, குடும்பம் குடும்பமாய் எழுப்புதல்கள் காணப்பட்ட ஆண்டவரே தேசங்களுக்குள்ளே அது கடந்து செல்லட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கத்தர் தட்டி எழுப்புவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான தேவன் ஆண்டவரே உணர்த்துகிற பொழுது சொல்லுகிற பொழுது அதை கேட்டு ஆண்டவரே நாங்கள் மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதான நல்ல கிருபைகளையும் உணர்வுகளையும் ஒவ்வொருவருக்கும் தந்தங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்துல ஒவ்வொரு காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கத்தருடைய ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன். சங்கமம் ஊடகத்தினூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோதனிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இதிலே பங்கு கொண்டு செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே கத்தர் தம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர்கள் மூலம் சொல்லப்படுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளினாலும் கர்த்தாவே குடும்பங்கள் எந்தெந்த வீடுகளில் எல்லாம் ஆண்டவரே இந்த ஒலிபரப்பு கேட்கப்படுகிறதோ அந்த வீடுகளில் விடுதலைகளும் கர்த்தாவே கட்ட உழுத்தல்களும் நடக்கப்பட்டு ஒவ்வொருவரும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்துகிறதான லெஸ்லியனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே. அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே பாதுகாத்து தொடர்ந்து அவர்களும் ஆயத்தம் உள்ளவர்களாகவும் ஆண்டவரே அவர்களுடைய வாஞ்சைகளும் தேவைகளும் சந்திக்கப்பட்டதாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல எங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே இந்த இணையதளத்தின் ஊடாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே உமக்கு உம்மிடத்துல விண்ணப்பங்கள் செய்வதற்காக ஜாமக்காரராய் நிற்கிறவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை ஒவ்வொரு குடும்பத்திலும் அசைவாடி ஆண்டவரே ஒழுங்குபடுத்தி கர்த்தாவே குடும்பம் குடும்பமாக ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட இருக்கிற தேசங்களில் கர்த்தாவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மலைமேல் இருக்கிற பட்டணமாக காணப்பட கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக கர்த்தாவே இந்த இணையதளத்தை நடத்துகிறதான சகோதரிக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே அவங்களை எண்ணம் பல படுத்துவீராக. எண்ணம் அநேகரை தட்டி எழுப்பத்தக்கதான நல்ல ஞானங்களையும் வாஞ்சைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மறுபடியும் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயமும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: எழுப்புதலை கொண்டு வர போறதுக்காக நன்றி செலுத்துவோம். உங்களையும் தொழில் காரியங்களிலும் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவ நிறைவாய் சந்திச்சு ஆசீர்வதிப்பாராக. நன்றி பிரதர். நன்றி. தொடர்ந்து நாங்கள் நிர்மலா மரியா சிஸ்டர் பிரதர் இருக்கிறீங்களா?
5: கைசலார் சிஸ்டர் சொல்லுங்க.
1: கைசலார் சிஸ்டர் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞாபக சக்திகளை தேவன் கொடுக்கணும். இந்த மனைவி பிள்ளைகள் எக்ஸாமுக்காக காத்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல முறையில எக்ஸாம் இருந்த தேவன் கிருபை பாராட்டணும் சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். இந்த நாட்களிலுக்கு சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கேயும் பயமா இருக்கிறது பிள்ளைகளை அனுப்புறதுக்கு. இப்படியான காரியங்கள்ல இருந்து தேவன் ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் படிக்கிற பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளணும் சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஜெபிக்கிறவங்க தேவன்
5: ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சூத்திரப்பா ஸ்தோத்திரம். சூத்திர ராஜா துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோப்பா. இந்த நாளின் காரியங்கள் யாவற்றையும் தேவனுடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எங்களை கரம் பிடித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோப்பா. தேவரீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளிலும் காலையிலே உமது கிருபையால எங்களை திருப்தி ஆக்கி கொண்டிருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே கூட ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு கூடி அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கின்ற வேலையிலே தேவனுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. விசுவாசித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக ஆண்டவரே கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு சோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்பட்டு உமது சமூகத்துக்கு நேர வருகிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகளே அப்பா நீ நேசிக்கிற தேவனா இருக்கிறீரே. சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வர தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அந்த சிறு பிள்ளைகளுக்காக இந்த வேலையிலே நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் தவறி போகாத படிக்கு சிறு வயதிலிருந்து அவர்களை கர்த்தாவே தாய் தகப்பன்கள் உமது சத்திய வசனங்களுக்கு நேர வழி நடத்தினப்பா. அப்படியாக அந்த பெற்றோர்களுக்கு கூட நல்ல ஞானத்தை கொடுங்க. அவர்களுக்கு படிக்க வைக்கிறதான அந்த டீச்சர்ஸ்களுக்கு கூட நல்ல ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை நல்ல வழியிலே வழி நடத்த கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய போக்கு வரவு வண்டிகளையும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே அந்த ஸ்கூல்ல கூட நீ பாதுகாப்பு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவ தூதர்கள் பாளையம் இறங்கட்டும் தகப்பனே. எந்த சத்ருவாண்டவர் எந்த வேண்டாத தீய கிரியைகளும் பிள்ளைகளை தொடாதபடி இருக்க பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்த கோட்டையிலும் மூடுறப்பா. சின்ன வயசுல இருந்தப்பா அந்த மொபைலுக்கும் யூடியூப்லயும் ஆண்டவரே இந்த ரீல்ஸ்லயும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களை அதுல இருந்து விடுதலை ஆக்குங்க தாய்மார்களே. அவர்களுக்கு இந்த மாதிரி பழக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே ஒரு விசை கூட அவர்கள் மேலே நீர் மனதிறகுங்க. மனதுருக்கமுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பு கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ராஜா. நல்ல ஞாபக சக்தி கொடுங்க தகப்பனே. அவர்கள் எழுதுகிறதான எக்ஸாம்ல எல்லாம் ஒரு திருக்கரம் இருக்கட்டும். நல்ல ஞானத்தோடு படித்து எக்ஸாம்ல எல்லாம் எழுதி ஆண்டவரே பாஸ் ஆகி பெற்றோர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அதே வேளையில் அப்பா இந்த பிள்ளைகள் வருகிற நாட்களிலே ஆண்டவரே அப்பா நல்ல சந்ததிகளாக எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு சூத்திரம். உன் சன்னதி மேலே என் ஆவியையும் உன் சன்னிதானத்தின் மீது என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வார்த்தையின் படி ஆண்டவரே நீர் எல்லா ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலும் உமது ஆசிர்வாதத்தை நீர் ஊற்றுறதுக்காகவும் அந்த பிள்ளைகள் எல்லாம் வருகிற நாட்களிலே எழுந்து சேனைகளா எழும்பி சிறு பிள்ளைகளின் திட்டத்திலே பங்கு பெற்று அப்பா எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற்று அவர்கள் உமக்காய் சேனைகளாய் எழும்ப கர்த்தர் தாமே உதவி செய்யுங்கப்பா. உமக்கு சோத்திரம். அவர்கள் உமக்காக எழும்பி உமது வார்த்தைகளை சிறு வயதிலிருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க உறுதி செய்யுங்கப்பா. அப்படியாக எல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் வளரட்டும். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாதிருப்பான் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்த இந்த பெற்றோர்களுக்கு விசேஷமாய் தாய்மார்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியே நல்ல பாதுகாப்பு கொடுங்கப்பா. எல்லா பயத்தின் ஆவிகள் எல்லாம் நீக்கி போட்டு உற்சாகத்தின் ஆவினாலே பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே நீங்க ஆசிர்வதித்து வழி நடத்துங்க. அவர்கள் கர்த்தாவே வாழ்ந்திருந்து அப்பா நல்லபடியாய் அவர்கள் காரியங்களில் உமது காரியங்களிலே அவர்கள் பிரியமா இருந்து வேதத்திலே பிரியமா இருந்து சின்ன வயசுல இருந்து வேதத்தை வாசிக்க தியானிக்க ஆண்டவரே அவைகளை சின்ன இருதயத்திலே நீர் வைத்து வைக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக தேவன் அந்த சிறு பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கிறதுக்காக சோத்துறோம். எங்களுடைய குடும்பங்களிலே கூட அநேக சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. அவங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். அந்த கனடா பிரேயர்ல இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளை கூட ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஸ்ரீலங்கா உலகம் முழுவதுமா இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் இந்த வேலையிலே உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீங்க தான் பொறுப்பெடுத்து அவர்களை வழி நடத்தினப்பா. அந்த இறுதிங்களிலே விசுவாசமானவன் வேண்டாத விதைகளை போடாத படிக்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை ஆட்கொண்டு வழி நடத்த முடியாத ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து எல்லா சிறு பிள்ளைகளையும் வருகிற நாட்களிலே எழும்பி பிரகாசிக்க செய்து எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற்று தீர்க்க தரிசனங்கள் உரைப்பார்கள் என்ற வசனத்தின்படி அவர்கள் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கிற பிள்ளைகளாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அப்படியே என் தேவன் எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் எல்லா நோய் நொடியிலிருந்து பாதுகாத்து கொண்டு அவர்கள் போக்கிலும் வரத்திலும் எல்லா நேரத்திலும் இரத்த கோட்டையில அக்கினி கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு அதே வேளையில் அப்பா இதில் எந்த பாலியல் வன்கொடுமை எதுவுமே நடவாதபடிக்க ஆண்டவர் நீர் வேலி போட்டு பாதுகாத்து கொள்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே தேவன் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு இசை கூட சங்கமம் ஊடகத்தை முதல் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அப்படிய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எடுத்து உமக்கென்று பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க தகப்பனே. அதே வேளையில இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர், அவர்கள் வீட்டில இருக்கிற சிறு பிள்ளைகளையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள ஐரீனா முது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மகள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் மகளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அதே வேளையில குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை கூட ஆசீர்வதித்து முதல் ஊழிய பாதையில எடுத்து சின்ன வயசுல இருந்து நீங்க அப்பா வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதான சிறு பிள்ளைகள் யாவரையும் தேவன் அவர் எவ்விதமாய் ஆசீர்வதித்து பிறகு செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உடைய உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு சிறு பிள்ளைகளுக்கு தேவன் வேண்டிய பாதுகாப்பை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்தவும். உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள், ஊதியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. பிரதர் இருக்காங்களா சிஸ்டர்?
5: பிரதர் இல்லைங்க சிஸ்டர், இன்னும் வரல அவர் ஜாப்ல இருந்து. கர்த்தர் உங்களை அனைவருமா அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி மேம். தொடர்ந்து நாங்கள் சாந்தி சகோதரியே அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சாந்தி சிஸ்டர்
6: சொல்லுங்க சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட்
6: சிஸ்டர்.
1: சிஸ்டர் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் தேவன் ஏற்ற துணையை ஏற்ற நேரத்திலே ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய மணமகன் மணமகள் கிடைக்க தேவன் கிருபை செய்யணும். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பணம் சொத்து இப்படியான வசதிகளுக்கு நிமித்தம் பிள்ளைகள் பிற மதத்திலே போயிட்டு திருமணம் செய்ய கூட தயங்க மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க போய் திருமணம் செய்ய அதுக்கு பிறகு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. இப்படியான காரியங்கள் எல்லாம் தவிர்த்து கொண்டு ஆவிக்குரிய பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ள தேவன் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கணும். அதே போல அது பெற்றோருக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஜெபிக்கிறவங்களே
6: ஆசீர்வதிப்பாங்களுக்கு நன்றி சொல்றேன். இந்த வேலையிலே ஆண்டவரே உங்களுக்கு மகிமைப்படுத்துறோம், என்ன உயர்த்துறோம் ஐயா, உங்களை கனம் பண்ணுகிறோம் ராஜா. இந்த வேலையிலே ஆண்டவரே இந்த ஜெபத்தை தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி. இதுல ஜெபிச்ச மனுக்கு முன்ன ஜெபிச்ச அத்தனை பேரையும் தகப்பன் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தருகிறதுக்காக ஆண்டவரே வெறுமனையாய் வராதபடி ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா நிறைவோடு வரும்படியாக ஆண்டவரே உங்க பதிலோடு வரும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலே ஆண்டவரே இந்த பாலிவ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ வாலி பிள்ளைகள் கல்யாண வயது வந்தும் கல்யாணம் கட்டாம இருக்கிறார்கள், அப்படியும் இப்படியும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இந்த ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளும் சரி ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகளும் சரி திருமண பந்தத்தில் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே உம்மோட வேதத்தின்படி நடக்கவும் உமக்கு நீர் கட்டளையிடும்படியாக அந்த வாலிப பிள்ளைகள் பெற்றோர்களின் சொல்லுக்கட்டு நடக்கவும் ஆண்டவரே. கல்யாணம் என்பது விளையாட்டல்ல ஆண்டவரே. இருவரும் சேர்ந்து நல்ல வாழ்க்கையை இல்லறமாய் நடத்தும்படியாக பொறுமையாகவும் ஆண்டவரே உங்களோட வேதங்களையும் உங்களோட அறிவுரையும் ஞானத்தையும் ஆண்டவரே அவர்கள் கை கொண்டு ஆண்டவரே நல்லபடியாக இந்த பாலிவ பிள்ளைகள் திருமண ஒப்பந்தத்துல ஆண்டவரே விளையாட்டாக எடுக்காதபடி நீர் அந்த இடத்துல சாட்சியாய் நின்று இள வயது தம்பதிகளுக்கு நீங்க ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க சாட்சியாய் இருந்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஆவியானவர் அவர்களை வழி நடத்தும்படியாக யாவற்றையும் கற்றுக் கொடுக்கும்படியாக பொறுமை ஆண்டவரே இன்னுமா கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவரை விட்டு கொடுக்குறதே ஆண்டவரே உம்மிட்ட இருந்த அந்த ஞானங்கள் இந்த பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த காலத்துல ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நிமிஷத்திலேயே விட்டுட்டு ஓடுறத பாக்குறோம் ஆண்டவரே. அப்படியாய் நடக்காதபடி இந்த திருமண வாழ்க்கை என்பது விளையாட்டாய் இல்லாமல் ஆண்டவரே ஒவ்வொருவரும் கடமையாய் நினைத்து ஆண்டவரே இந்த வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையை அவர்கள் வாழ ஆண்டவரே உம்மக்கு பயந்து ராஜாதி ராஜா உங்களுக்கு பயந்து ஐயா ஏசப்பா உங்களுக்கு பயந்து அப்பா நடக்கும்படியாக நீங்க மேல இருந்து ஆண்டவரே தவப்பனே இந்த பிள்ளைகளோட கூட இருந்து நீங்க வழி நடத்தி வர்றா ஜீவ ஆவியானவருக்கு நன்றி சொல்லுறோம். வேலையிலே அப்பா நீங்க காத்து கொள்ளுங்கப்பா இப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதை நீங்க சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி ஜீவ ஆவியானவரே. எல்லா வழியிலும் அவர்களோட வழியை நடத்துங்க ராஜாதி ராஜா அப்பா அம்முக்கு சோத்திரம் ஐயா அப்பா நீர் உண்மையுள்ள தேவனப்பா. எல்லாம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையில இணையும் போது நீங்க அவர்களுக்கு சாட்சியாய் இருக்கும்படியாக ஆண்டவரே அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே சாத்தான் வந்து குழப்பாதபடி அவன் தீங்கு இணைக்காதபடி ஒவ்வொரு குடும்ப வாலிப பிள்ளைகளின் குடும்பங்களை ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க பாதுகாக்கிறதுக்காக வேலி சுற்றி அடைத்து வேலி அடைத்து பாத்தி கட்டி அவர்களை ஆண்டவரை வழி நடத்தும்படியாக பாதுகாப்பாய் இருக்கும்படியாக உம்மை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. இதே வேலையில உமக்கு நன்றி நீப்பா அப்பா உங்களுக்கு கோடான கோடி ராஜாதி ராஜா நீர் உத்தமன் நீதிபதியுமாய் இருக்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஆண்மகனா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் இருவருக்கும் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுக்கறதுக்காக அப்பா நீங்க அவர்களுக்கு கட்டளை இடுகிறதுக்காக ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகள் எதினால் சுத்தம் செய்வாங்க உம்முடைய வேதத்தினால் அல்லவா என்று சொன்னீங்களே ராஜா. அது போல அவர்கள் வேதங்களை அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் ஆண்டவரே வேதத்துல நல்ல வடிவாக ரகசியங்களை அறிந்து புரிந்து ஞானமாய் நடக்கும்படி இந்த வாழ்க்கையை விளையாட்டா எடுக்காதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிறதுக்காண்டி ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா ஓடோடி வந்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீங்கப்பா. பரலோக தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. நீதியின் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. உத்தமனின் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா நீர் அல்லவோ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக ராஜா உம்மக்க நீங்க இடங்கும்படி ஆண்டவரே கூப்பிடுகிறோம் ராஜா. இடங்குங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு இடங்குங்கப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. வழி நடத்துங்க ஆவியானவரே. இந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்தும்படியாக ஆண்டவரே பாத்தி கட்டி நடத்தும்படியாக ராஜாதி ராஜா இந்த பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க ஐயா. வீணாக ஆண்டவரே சண்டை பிடிக்காதபடி சச்சரவு வராதபடி ஆண்டவரே இரவு பகல் சண்டை பிடிச்சாலும் இரவு அவர்கள் சூரியன் மறைகிறதுக்கு முன்னால சமாதானம் அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் சமாதானமாயிருக்கும்படி தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை கொடுக்கிற தகப்பன் சமாதானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிற தகப்பன் நீங்கள் ஐயா. அப்பா உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ராஜா ஹல்லேலூயா ராஜா. அப்பா அப்பா நீங்க எங்க ராஜாதி ராஜா கோடான கோடி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமை உயர்த்துகிறோம் ராஜா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க சாட்சியா இருக்கும்படி ஞானத்தை கொடுக்கும்படி ராஜா. ஆலயத்துல வந்து நிற்கும்படி ராஜா. அப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் சரி ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் சரி ஆண்டவரே உம்முடைய வாதத் வாசல்ல வந்து சமூகத்துல வந்து நிற்கும்படி ராஜா ஆண்டவரே கட்டளை இடுங்க ராஜா. கொண்டு நட்டத்துக்கு இந்த குடும்பங்களை ஆண்டவரே அப்பா எதுவும் இந்த தீங்கும் இந்த குடும்பங்களுக்கு வராதபடி கட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்க கண் பார்வைக்கு முன்னால வைக்கிற ஆண்டவரே, நீங்க உறங்காமலும் தூங்காமலும் இருந்து பாக்குறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா எங்களை படைத்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிறவர் நீர் அல்லவா தகுப்பனே. இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உங்க கரத்துல எல்லாம் ஐயா தந்திருக்கிறோம் ராஜா. அது ராஜா அப்பா உமக்கு சோத்திரம் ராஜா, சோத்திரம் அப்பா. அப்பா இந்த வேளையில இந்த மத்தியான வேளையிலும் கால வேளையிலையும் பின்னேற வேளையிலையும் ஆண்டவரே இந்த ஜனங்களை கூட்டி சேர்த்து ஜெபிக்க தந்து இந்த சௌர சௌரியர் இறை அறியின் சௌரங்களை ஒவ்வொரு வேலேசி பிரதர் ஒவ்வொரு வேறையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொரு வேறையும் நீங்க பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. கவி கவிதாவை ஆண்டவரே இன்னுமா நீங்க பலம் கொடுத்து சுகம் கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளையை எழுப்பி விடுகிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. எதுவும் தீண்டாது என்று சொன்ன தகுப்பன இல்லவா, எந்த தீங்கும் வராது என்று சொன்னவர் இல்லவா, உங்க ரத்தத்தை பாப்பா விலையேறப்பட்ட உங்க ரத்தத்தை அந்த பிள்ளையின் தலையில பூசுறோம் ராஜாதி ராஜா. அப்பா தகப்பன அந்த நோர்வைக்கு வந்திருக்கிற அந்த சகோதரி, கல்யாணத்துக்கு வந்திருக்கிற சகோதரியின் பெயரை நான் மறந்து விட்டேன். அந்த சகோதரியின் கணவருக்கு சுகம் இல்லை என்று அந்த கணவரையும் ஆண்டவரே நீங்க சுகப்படுத்துறதுக்காக தள்ளும்புகளால சுகப்படுத்துங்க. யார் யாரெல்லாம் சுகஹீனமாய் பெலனட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே உங்க விலையேறப்பட்ட ரத்தத்தால கழுவுறன்றாஜா, தலையில பூசுறன்றாஜா. எந்த தீங்கும் வராது, எந்த நோயும் வராதுபடி பாதுகாத்து கொள்ளுங்க. கவி கவிதாவை கொண்டு வந்து விடுகிறதுக்காண்டி ஜெபிக்க ஆண்டவரே நீங்க பலம் கொடுக்கிறதுக்காக நன்றி ராஜா. அந்த பிள்ளையை தொட்டு சுகமாக்குங்க ராஜாதி ராஜா. ஒவ்வொரு வரையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொரு வரையும் கூட வச்சிருக்கிறதுக்காக பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக பலனில நடத்துங்க. ஒவ்வொரு ஜெபங்களையும் நீங்க பலனாய் நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜாதி ராஜா. தடைகள் இருப்பினும் அந்த தடைகளை உடைத்து போடுகிறவரே, முன்னால செல்லுறதுக்காக சோத்திரம் ராஜா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. இந்த வகையில வர முடியாம இருக்கிறவர்களை கொண்டு வருகிறதுக்காக ஜெனஸ்டிஸ்டரையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரி மேலையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம். ஒவ்வொரு சகோதரங்களையும் உங்களோட கரத்துல தருகிறோம் ராஜா. நீங்க ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரைய வாய்க்க பண்ணுங்க. அவங்களுடைய காரியங்களை கையிட்டு செய்கிற சகல யாவற்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக சோத்திரம். அவர்களுடைய தேவைகளை சந்திங்க அப்பா. அப்பா அவர்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா. சுக பலத்தோட வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. எந்த தீங்கும் அணுகாதபடி அப்பா நீங்க பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இன்னுமா இந்த வாலிப பிள்ளைகளை உங்க கரத்துல பாதுகாப்புக்காக தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நன்றி. பொத்தி வலைய சுத்தி ஆண்டவரே வேலி அடைத்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. கோடானி ராஜா, கோடானி கோடான கோடி சோத்திரம் ராஜாதி ராஜா. உமக்கு நன்றி சொல்லுறோம் இவ்வேளையிலே அப்பா. ஏசப்பா நாமத்துல ஜெபம் கட்டி நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவன் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல துணைகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களையும் உடையங்களையும் குடும்பத்தின் தேவைகளையும் நிறைவாய் சந்திப்பாராக. ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இதே நாளிலும் கத்தாவே அப்பா வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே இன்றைய நாளில் கத்தாவே யாரெல்லாம் வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வைத்திய சாலையிலே வீடுகளிலே இருக்கிறவர்கள் கத்தாவே, ஐசியூல இருக்கிறவங்க கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளையர் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நேரத்திலே தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சிகிச்சைகளுக்கு தேவையான பண தேவைகளோடு அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுடைய கையின் பிரயாசைகள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீங்கள் அப்பா பேர் தெரியாத எத்தனையோ வியாதிகளோடு இருக்கிறாங்க தகப்பனே அப்பா, அவங்க எல்லாருக்கும் தேவன் நீங்க பரிபூர்ண சுகத்தை விடுதலை கொடுக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா, அந்த உலகில் இருக்கும் வைத்தியர்களுக்கு எல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே, நீரே பரம வைத்தியர், நீரே ஔஷதம் ஆண்டவரே சுவாமி அப்பா. அவனுடைய கல்வாரி ரத்தத்தினாலே ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் விமலா சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. வைத்தியசாலையிலே கர்த்தாவே அப்பா, தீவிர சிகிச்சை பிரிவிலே இருக்கிற மகளை தேவன் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி ரத்தம் ஜெயம் ஜெயம் என்று தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும்னு சொல்லி இருக்கிறீங்க ராஜாவே. இந்த நாளிலும் நாங்கள் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை தேவன் நீங்க தொட்டு சுகப்படுதல் ஆரோக்கியத்தை கொடுக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, உலர்ந்து போன எலும்புகளை உயிர் பெற செய்கிற தேவன், இந்த நாளிலும் கர்த்தாவே கால் கை வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம், தேசமெங்கிலும் இருக்கிறதான எல்லா வியாதியஸ்தர்களையும் அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. கிட்னி மாற்று சிகிச்சைக்காய் காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள், சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் இப்படியாய், கல்லீரல் வீக்கங்கள், வயிற்றுல கட்டி இப்படியாய் அநேக வியாதிகளோடு இருக்கிறாங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய நாடி நரம்புகளை தேவன் உடைய காய கரத்தினாலே தொட்டு பரிபூர்ண சுகத்தை விடுதலை கொடுக்கும்படியா எல்லா வியாதியஸ்தர்களையும் அது கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, அந்த வேலையை நடத்த தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய சங்கமம் வானொலி ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். லெஸ்லியானா, ரீதா சகோதரி, பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இணைப்பில் இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜனத் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. இந்த நேரத்திலும் கூட என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. கணவர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவங்கள ஆசீர்வதிங்க. மகன் கர்த்தாவே நல்ல ஞானத்தை கொடுங்க. அதிகாரிகளின் மத்தியிலே தேவன் வெக்கப்பட்டு போகாத படிக்க அந்த மகனை தேவன் காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்து ஜெபித்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, உங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆரம்பம் முதலில் மட்டுமாய் எங்களை நடத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் மட்டுமாய் நடத்தின எபினேசரே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் விசேடமாக வாலிபர்களுக்காக ஜபங்களை ஏறெடுத்து தொகுத்து வழங்கிய சௌரி ஐரீனவர்களும் இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சௌரி ஜெனட் அவர்களுக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்கிறபடியாலும் அங்கு நான் நிற்கிறேன். யூகேயிலும் ஜெர்மனி அந்த பகுதியிலே தண்ணீர் கட்டுப்பாடு இருக்கிறது, அதற்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். சௌரி சாந்தி அவர்கள், சௌரி கவி கவிந்தாக்காக சுயினமாக இருக்கிறவருக்காக ஜெபித்தார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இன்னும் வழி நடத்துவாராக. அதே வழியில் அதிகால வேளையில் இணைந்த சௌரி டாலி, அதே வழியில் அபிஷேக ஆராதனை நடத்திய பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள், இணைந்த பாஸ்டர் அன்றன் ராசநாயகம், சௌரி நிர்மலா மரியா, அதே வழியிலே சௌரன் குணா அவர்கள் இணைந்தார்கள். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அவருடைய வாஞ்சைகளையும் காண்கிறார். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரிடமும் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் திரும்பமாக சனிக்கிழமை நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக இணைவோம். இன்றைய நாளிலே நாளைய நாளிலே பாஸ்டர் அரை விலகன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து தேவ செய்தி எடுத்து வர இருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் இன்னும் ஒருவரையும் அரேஞ்ச் பண்ணவில்லை, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேளையை நிறைவு கொண்டு வந்து மீதியான ஊழியங்களை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சிறுமுக சகோதரி ஐரின் அவர்களுக்கும் தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்திருக்கிறார் கர்த்தர். தாமே அவருடனும் கர்த்தர் கொடுத்த சாலநிலை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும் ஆதாயத்துக்காகவும் வழி நடத்துகிற அவரையும் அதை வேளையிலே தினம் ஒரு தேசம் ஜீவம் ஜீவம் அண்ணா அவற்றையும் அனுப்பி தந்து ஆசீர்வதிக்கிற அவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அவருடைய வாஞ்சைகளை அறிகிறார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் நாளைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்வோம். மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன்.

0: ரெண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3 வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறிய அடித்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 7ஆம் வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசேயாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிப்பட்டது. அசீரியா ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவிகொடாமலும் அதின்படி செய்யாமலும் போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கலட்டி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஆகிலும் அசீரியா ராஜா லாகீசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரீசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடே எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியிலுள்ள மேல்குளத்து சாலகத்தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கி அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்றான். அப்பொழுது இல்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாக்கும் ரப்சாகேயை பார்த்து, உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோடே யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கி இருக்கிற மனுஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடங்கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு உப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவன் அவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத், அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமே என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவின் இடத்தில் வந்து
1: எசேக்கியல் 8 அதிகாரம். 6 வருஷத்து 6 மாதம் 5 தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாயிருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் இவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவறுப்பான மிருகங்களுமாகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டிருந்தன. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூத வம்சத்தார் செய்கிற அருவறுப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். ஆகையால் நானும் உக்கிரத்தோட காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும்.
0: லூக்கா 4 அதிகாரம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாது இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் 1 நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாழக்குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பித்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசத்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னை தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமூரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோ நாட்டில் உள்ள செரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபமுண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி, தங்கள் ஊர் கட்டப்பட்டு இருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தி, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விடத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டிலுள்ள ஜெப ஆலயங்களில்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: Recording stopped. Recording in progress.
1: Good morning, with all glory to our Lord and Savior Jesus Christ. Let's look into our word meditation for today. Today is Friday, 11th of September 2026. And the topic for today is, do everything for the Lord. The opening verse is taken from Colossians 3 verse 23. And whatever you do, do it heartily, as to the Lord and not to men. Did you know that God cares about everything you do? He even knows your thoughts and He loves you very much. The Bible tells us to do everything as if we are doing it for the Lord. This means you can be honest, kind and hardworking even when no one is watching. Hallelujah. When you choose to do what is right, you make the Lord happy. His Spirit in you helps you live the right way every day. The Bible says that when you know what is right, you should do it. In James 4 verse 17. So always choose to do the right thing because you are God's child. Let's look into another scripture from Psalm 139 verses 1 to 4. O Lord, Thou hast searched me and known me. Thou knowest my downsitting and mine uprising. Thou understandest my thought afar off. Thou compassest my path and my lying down, and art acquainted with all my ways, for there is not a word in my tongue, but lo, O Lord, Thou knowest it altogether. Glory to God. Let's pray. Please repeat after me. Dear faithful Father, thank you for helping me do what is right. I am honest, kind, and sincere in all I do. In Jesus' name, Amen. God bless you all. See you on Monday. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஆரம்ப வசனமாக கொலோசியர் 3:23 பார்ப்போம். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கவனிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் எண்ணங்களை கூட அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்காக செய்வது போல செய்ய வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது, யாரும் நம்மை பார்க்காத போதும் கூட நாம் நேர்மையாகவும் அன்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம். நீங்கள் சரியானதை செய்ய தீர்மானிக்கும் போது அது கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. உங்களுக்குள் இருக்கும் அவருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் சரியான விதத்தில் வாழ உங்களுக்கு உதவுகிறார். சரியானதை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம் என்று வேதாகமம் யாக்கோபு 4:17 கூறுகிறது. ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதால் எப்பொழுதும் சரியானதை செய்ய தீர்மானியுங்கள். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 139 வசனங்கள் 1-4 வரை. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். உண்மையுள்ள அன்பான பிதாவே, சரியானதை செய்ய எனக்கு உதவுவதற்காக உமக்கு நன்றி. நான் செய்யும் எல்லாவற்றிலும் நேர்மையாகவும் அன்பாகவும் உண்மையுள்ளவனாகவும் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ ஆன் மண்டே.
0: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

0: Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 11/9/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் அர்ஜென்டினா. அர்ஜென்டினா தேசத்தின் மத நம்பிக்கை சதவீதம் கத்தோலிக்கர் 62.9%, சுவிசேஷ புரொட்டஸ்டன்ட் 15.3%, மத சார்பில்லாதவர்கள் 18.9%, மற்றவை ஏகோவாவின் சாட்சிகள் மார்மன் போன்றவை 1.4%, மற்ற மதங்கள் 1.2%, தெரியாத பதில் இல்லை 3.3%. எல்லா ஜனங்களின் ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். அர்ஜென்டினா தேசத்தின் தலைமைத்துவத்திற்காக ஜனாதிபதி, அமைச்சர்கள் மற்றும் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் ஞானம், நேர்மை, தேவ பயம் கிடைக்க ஜெபிப்போம். அர்ஜென்டினா அரசியல் ஒற்றுமைக்காக, கட்சி வேறுபாடுகளை தாண்டி மக்களின் நன்மைக்காக தலைவர்கள் இணைந்து செயல்பட ஜெபிப்போம். பொருளாதார நிலை தன்மைக்காக பணவீக்கம், வறுமை மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து நாட்டில் நிலையான வளர்ச்சி ஏற்பட ஜெபிப்போம். வேலை வாய்ப்புகளுக்காக இளைஞர்கள் உட்பட அனைவருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாக ஜெபிப்போம். வறுமையில் வாழும் மக்களுக்காக உணவு, வீடு, கல்வி மற்றும் அடிப்படை தேவைகள் கிடைக்க ஜெபிப்போம். அர்ஜென்டினா சபைகளுக்காக சபைகள் ஆவிக்குரிய வல்லமையுடன் எழுந்து சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்க ஜெபிப்போம். ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக தேசம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் பெரிய எழுப்புதல் உண்டாக ஜெபிப்போம். வாலிபர்களுக்காக போதைப் பொருள், தவறான பழக்கங்கள் மற்றும் நம்பிக்கையில்லாமையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு தேவனை தேடும் தலைமுறையாக மாற ஜெபிப்போம். குழந்தைகளுக்காக குழந்தைகள் பாதுகாப்பாக வளரவும், நல்ல கல்வியும் தேவ பக்தியான வழிகாட்டுதலும் பெறவும் ஜெபிப்போம். குடும்பங்களுக்காக குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மன்னிப்பு மற்றும் ஒற்றுமை பெறுக ஜெபிப்போம். இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக கல்வி, தொழில் மற்றும் வாழ்க்கையில் சரியான வாய்ப்புகளும் வழிநடத்தலும் கிடைக்க ஜெபிப்போம். போதைப் பொருள் பிரச்சினைக்காக போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற்று மறுவாழ்வு பெறுவதற்கான உதவிகள் பெறுக ஜெபிப்போம். சுகாதாரத்துறைக்காக மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு ஞானமும் பலமும் கிடைக்கவும், ஏழைகளுக்கும் தரமான மருத்துவ உதவி கிடைக்கவும் ஜெபிப்போம். இயற்கை பேரிடர்களில் இருந்து பாதுகாப்புக்காக வெள்ளம், வறட்சி, காட்டுத்தீ மற்றும் பிற இயற்கை ஆபத்துகளிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். விவசாயிகளுக்காக விவசாயிகளின் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கவும், விவசாயம் செழிக்கவும் ஜெபிப்போம். கல்வித்துறைக்காக பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நல்ல கல்வி சூழல் உருவாகவும், ஆசிரியர்கள் ஞானத்துடன் பணியாற்றவும் ஜெபிப்போம். சமூக நீதிக்காக ஊழல், அநீதி மற்றும் சுரண்டல் குறைந்து சட்டமும் நீதியும் நிலைநிறுத்தப்பட ஜெபிப்போம். தேவ ஊழியர்களுக்காக பாஸ்டர்கள், மிஷனரிகள், சுவிசேஷர்கள் மற்றும் ஜெப ஊழியர்களுக்கு பாதுகாப்பும் அபிஷேகமும் கிடைக்க ஜெபிப்போம். சுவிசேஷம் பரவுவதற்காக அர்ஜென்டினாவின் நகரங்கள், கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி சென்றடைய ஜெபிப்போம். தேசத்தின் எதிர்காலத்திற்காக அர்ஜென்டினா மக்கள் தேவனை அறிந்து சமாதானம், நீதிநிலை மற்றும் நம்பிக்கையுடன் வாழும் தேசமாக மாற ஜெபிப்போம். இந்தியா, இலங்கை, மலேசியா, மியான்மர், இஸ்ரேல், நாம் வாழ்கின்ற தேசம், நம்மை சுற்றி இருக்கின்ற தேசம், நாம் பிறந்த தேசம், தேசத்தின் தலைவர்களுக்காக, சபைகளுக்காக, செழிப்புக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, இயற்கை சீற்றங்களிலிருந்து தேசம் காத்து கொள்ளப்பட, பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தேசங்கள் கட்டி எழுப்பப்பட ஜெபிப்போம். வேதவசனம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
0: Recording stopped.

தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். நீங்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33. ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல. தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் அவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள், அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. 4:27. அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, என்னத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் தேவனோடு யுனைடெட், இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜெபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தியோடு தான் நாங்கள் ஜெபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்கும். அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய். ஆனால் அந்த வார்த்தையோடு, அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா? நிச்சயமற்று பேசுவோமா? எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரியை செய்யும்? நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு, சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37, தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜெபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது. ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லண்டு பேசுவது, இதுதான் ஜெபம். ஜெபம் என்றால்
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக, ஆமென், உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதாக என்று பேசுவது ஜபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கும் சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும், நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும். தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக. அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறீர், நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளாய் எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர்.

காட்டும், இழந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்து விட்டு வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறேன். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, தீர்க்க தரிசனம் உரைப்பார்களாக. அவருடைய வார்த்தையின்படி நீ கட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நினைச்ச நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.

சிவங்கட்டி நிக்கிற மிஜக்கமும் தாயே உங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இஜக்கம் தாயே உம்மிடத்திலேருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இஜக்கத்துக்கு தயக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. உங்கள்கிட்ட தெய்வங்கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்க சௌர சௌரியல் அம்மாக்களை ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லது வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கம் செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி

0: வழி நடத்துவாராக.
1: ஆமென்.
0: நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: நீங்க ஏழைகள் விதவைகள் விதவைகள் திகழ்காக நிரன்காக நீங்க
1: விண்ணப்பத்தை

அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா, அவர்கள் தகப்பனேப்பா, எங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா, இப்படியானவர்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா, உணவு கூட இல்லாமல் அப்பா, ஆண்டவரே ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா, ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா, ஆண்டவரே இப்படி இல்லாத படிக்கப்பா, அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா, அவர்களை

நீங்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க அப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பி அப்பா ஒவ்வொருவரும் வர கிருபை செய்யுங்க அப்பா. நம்புவதை பார்க்கலாம், கத்தரிவரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படி அப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்க அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தை அப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தை அப்பா.

உடனே அதிகாலையில் அப்பாவின் பால்கள் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து ஜெபிக்கிறேன். தகப்பன் நீங்கள் அப்பா, அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன்.

நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தருகிறீங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா

நம்மோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த

அடிப்படி செய்யும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரை இன்னும் வாழ்க்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரை கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலிருந்து நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கத்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இந்த நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும்

வார்த்தைகள் கடினமாய் தோன்றுகின்ற காரியம்.

ترند

கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏன்

இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வாசிக்க கேட்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே, பொறாமை கொள்ளக்கூடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானி ஆகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால் நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களில் போகக்கூடியவர்களாய் அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் இதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கு காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கு ஞானவானாகிய இந்த நாட்களிலே சலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நீதிமொழி 23 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாயிருக்க கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக அந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரியாசப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த 7வது வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றி பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த

சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை

0: பொறாமைக்குள்ளாதபடி நம்முடைய நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றி திருப்புகிற வழியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
1: Recording stopped.

0: இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனா வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அனுப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பார். அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றது நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரேகம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷ மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண் இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண் இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. கைகள் நமக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரி கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்தில், ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்தில் பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும். என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழைய கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்குதான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாய் இருக்கிற தேவத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துலதான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்ப ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்ஸெல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார், பலகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங் அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழிபெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குது, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளியை மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளியை மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன்னத்தை உன்னால மாற்ற முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாற்ற முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாற்ற முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ண கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாகோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடை பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாற்ற முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். தீத்தனுடைய புத்தகம் 7வது வசனத்துல முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புத்தகம் 3வது அதிகாரம் தீத்தனுடைய புத்தகம் 1வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒண்ணு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களை. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிறேன், உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்துவிடும், குடும்பத்தை உடைத்துவிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாள் மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தரால கொடுக்கப்பட்டது நம்ம பழகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேணும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சேனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன். ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல, ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுத நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுத நிறுவனம் 9:10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோடு பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனாலதான் ரோமருக்கு எடுத்துருமே 8 ஆவினால சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் ஆவி ஆத்மா, அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 Corinthians வசனம் இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே, எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே, இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. அதுவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். பத்தாம் அதிகாரம் 38வது வசனத்தில், ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது. அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, ஏற்பாடு செஞ்சுட்டு அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12 அதிகாரம் 7 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவருடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா பரதேசிக்கு அனுப்புற, பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற, அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 வருஷம் ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாது, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு. நல்லவர் பரலோகம் போவான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவன் தான் போக முடியும். யோவான் 3:3 வசனம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ என்ன சபக்காரன், சிஎஸ்ஐயா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தையா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திருமணியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன், பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 வசனத்தில், ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல் நம்ம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமல்ல ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம்.
1: சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாஸ்

0: Jesús. Amén.
1: Amén, amén, amén, amén, amén, amén. Sotra María, Sotra María, Sotra, Sotra, Sotra, Sotra, Sotra, Sotra, Sudikrum, Mega, Sudikrum, Sudikrum, Sudikrum, Nakali Vrika, Sotra, Sotra, Danalika, Sotra, Sotra, Sotra, Nebuvrika, Sotra, Lama Kirvia, Yama Kirvia, Lama Kirvia, Kirvia, Lama, and the Vrika, and the Vrika, and the Vrika, and the Vrika, and the Vrika, and the Vrika, and the அதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களும் விண்ணப்பங்களுக்கும் கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை உள்ளவர் ஐயா, நீங்க கிருபை உள்ளவர், மகத்துவர், மகிமை உள்ளவர். அப்பா, ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது ஆண்டவரே, உங்களோட கிருபைகளை சொல்லி முடியாது ஐயா, அவங்களை துதிக்கிறதுக்கு போதாது ஐயா, போதாது ஐயா, போதாது ஐயா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் சாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, எங்களை தரை மட்டும் தாத்துறோம் சாமி. ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்காம விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. ஒரு கிருபைதானப்பா, எல்லாவற்றையும் தாங்குறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. கிருபை உள்ள திருவனி, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். காணக்கூடாத அழியப்பா, செய்யக்கூடாத அழி மகிமைந்தேவன் அப்பா, பாசினாய் மலையிலே ஆண்டவரே, எங்களோட மகிமையை சொல்ல முடியாது ஆண்டவர். அப்படியான மனித மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் ஆண்டவர்களுக்காக வந்திருக்கோம். மன்னிப்போலும் கிருபைகளும் ஆசீர்வாதம் உழைச்சு கொண்டு சுவாமி, இன்றைய காலை என்ன சூழ்நிலைகளுக்காக உழைச்சு வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காண்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற சேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா, அந்த காலங்களில் கிரமங்களே எங்கள் பாவங்களுக்கு படியாமை நான் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இறக்கங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. தகப்பனே, எல்லாம் மன்னித்து எல்லாம் மனம் திரும்புற மக்களாய் மாற வேண்டும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலத்து, உங்களுடைய கிருபையின் காலத்துல ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களோட வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் அனுப்பி வைக்கிறோம் சுவாமி. நாங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, வேதனை ஆண்டவரே, சபிப்பு ஆண்டவரே, நிறைந்திருக்கிற காலமாயிருக்கும் பயங்கரம் ஆண்டவரே, அமை

dice loro, non dice loro, non dice loro, non dice loro, non dice loro. சுத்தங்களை அழுத்தினாலேத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே கடந்து வாழ்கிற காலம் ஆண்டவர்கள் மக்களுக்கு ஆண்டவரே தகப்பனே எங்கள் இறக்கத்தின் கண்கள் வகிறவன் கண்கள் செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. எனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா தேவனே இருந்து தேவனே எங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், வெற்றி பெறட்டும் சுவாமி.

இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்த்தடியுங்க. எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி. ஆண்டவரே நான் அங்கு கேட்கிறவர்களாய் கீழ்த்தடிகிறவளாய் ஆசீர்வாதம் பெறுகிறவளாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சகப்பனே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். வியாதி அப்ப வியாதியும் கொடுமை ஆண்டவரே. வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. சாபங்களுக்கு ஆண்டவரே வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்களும் பாவங்களும் ஆண்டவருங்க ஜனங்களை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக்கும். ஜனங்கள் தங்களை தாழ்த்து வேணும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஒருவர்தானும் அருமையாய் போனதில்லை. சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்கள்

தேவைகளோடு இருப்பார்களான தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி. முதியோர்கள் யாரையும் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி, வைத்திய சாலையை விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. சகப்பணிகளுக்கெல்லாம் சிறக்கத்து நீங்க இருக்கும் சிறக்கத்து தப்பாளர்களுக்கு நீங்க பெருடைய காரியங்கள் ஒவ்வொன்று எங்கள் சமத்தில் தருகிறோம் சுவாமி. ஐயா இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். படுக்கையில் இருக்க மாதிரி ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்வோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதானப்பா. ஐயா தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா, அதுதான் கிருபி ஆண்டவரே. ஐயா உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக, ஆசீர்வாதம் பெறுவார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். தகப்பனே தேசத்தை

நிரப்பட்ட சுவாமி, அழுகையெல்லாம் நீங்க கொடுத்த சுவாமி, ஆண்டவர் அந்த ஆளுகை நன்மை செய்வாரு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவருடைய ஆட்சியில ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் கத்தர் நல்ல கிருபை என்று உள்ளது என்று சொல்லுகிறோம் சுவாமி. உங்களோட கிருபைதான பரம கிருபைகளுக்காக வேண்டி தேசத்துக்காக வேண்டி தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம்.

vedi, c'erano le camerette insomma, le cavo, mi calavo, andavo a tenere le cavo, mi calavo, andavo in testa, tu mi ricordavo, mi calavo, mi calavo, mi calavo, mi calavo, mi calavo, mi calavo, mi calavo, mi calavo, mi calavo, mi calavo, mi calavo, mi calavo, mi அன்னையோடு அச்சாகத்தோடும் ஆண்டவரே தேசத்தை காக்கிறவள தேவபயத்தோடும் தேவபக்தியோடும் ஆண்டவரே இந்த நிலையில் நிற்கிறவர்களாய் ஆண்டவரே இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி. அப்பனீந்தரான வீரவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம். எவ்வளோ குடும்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த இடங்களிலும் கத்தால் எங்களை தயவுள்ள கடவுள் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். இப்படியாக அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம் ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பனே நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நன்றி. அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி அப்பா பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிறைய ஆண்டவரை வேலை இல்லை ஆண்டவர் ஜனங்களுடைய கூக்குரு ஆண்டவர் சகப்பனே இவர்கள் மனந்திருப்பட்டம் இவர்கள் மனந்திருப்பட்டம் எங்களை சாத்தி ஆண்டவரே எங்களை மாற்றி தேடுவார்கள் ஆனா சமச்சி கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொன்ன உத்துகள் ஆண்டவரே கீழ்பெரியட்டும் சுவாமி சகப்பனே தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவர் தங்களை முகத்தை திருப்பட்டும் சுவாமி சிறப்பை கொடுக்கிற கத்தன் நீங்க வாழ்வை கொடுக்கிற கத்தன் நீங்க வறட்சி நீக்கிற கத்தன் நீங்க ஆண்டவரே அதுதானப்பா ஜனங்களுக்கு வழி உணர்வுகளாய் மாறட்டும் கூக்குறல் எல்லாம் ஆண்டவரே தேசத்தில் உள்ள கூக்குறல் எல்லாம் உங்கள் பக்கமாய் திரும்பட்டு தேவனை நோக்கி கூப்பிடுறவளாய் அந்த கூக்குறல் மாறட்டும் சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்வேன் அப்பா ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் தவிப்பை காண்கிற மாதிரி பசி அப்பா பசி பசியின் குடும்ப வயது வரம்பு தவிக்கிற மக்கள் அப்பா தகப்பன் இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா இறக்க பசினால் வாடுகிற மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே ஆண்டவரே காக்கைக்கும் ஆண்டவரே சமுத்திரத்தில் இருக்கிற திணங்களும் முதலாய் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க அவர்களுக்காக ஆரம்பம் கொடுக்கிற தேவன் அண்டப்பட்டிருக்க சுவாமி அதே தேவன் ஆண்டவரே இவர்களுக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம் பசினால் வாடுகிற மக்கள் ஆண்டவரே

வேண்டி சொல்லுவோம், சொல்ல பண்ணி எங்கெல்லாம் இருக்கிறார்கள் எங்களெல்லாம் காண்கிறது வந்து சந்திக்கும்படி அதை வேண்டி சொல்லுவோம். பிள்ளைங்க குடும்பங்கள் எல்லாம் சத்துருவான வஞ்சித்து போய் அழித்து விடாதபடி தகப்பனை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே, தகப்பனே வேண்டி கொள்ளுவோம். அத்தாவே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அப்பா சபைகளுக்கு ஆண்டவரே தேவனே, என்னுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே சபைகள் எல்லாம் செயல்படட்டும் சுவாமி.

வேண்டிக் கொள்ளலாம். சரி, ஒவ்வொரு நாட்கள் நாளைக்கு நான் நாளைக்கு நான் நாளைக்கு நான் அல்லவரே பிறந்த கிருபையும் காலத்து பரிசுத்தப்பட்டு கொண்டே வரோம் சுவாமி. சபையிலே ஆண்டவரே வந்து ஆண்டவரே வெற்றி பெற்று பார்த்து

ஆண்டவரே, அப்பா தகுதியோடு ஆண்டவரே உங்களிடத்தில் வர வேணுமா? உங்களுக்கு கிருபை வேணும் சுவாமி, இப்படி கிருபை வேணும், இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்வைகளுக்காகும் சமப்பனே. சாட்சியத்தின் சுவிசேஷங்களுக்கு அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும். இவ்வளவு அன்புள்ள சிறுவன் ஆண்டவரே, ஒருவர் யாரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு சுவிசேஷம்

ஜனங்களுக்கானாலும் சுவாமி எழுத்தெல்லாம் சேரோ ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கத்தா எங்களை வார்த்தையை சொல்லுகிறவளாய் குடியின் சேருவளாய் ஆண்டவரே அந்த தாகம் உண்டாகும்படியாக நிற்கிறோம் ஆண்டவரே. வேலை தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரை காண்கிற மக்களிடத்தில் உங்களை அன்பை சொல்லக்கூடிய மக்களாய் நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்வர்களுக்காக வண்டிக் கொள்ளுகிறோம். அந்த

நீங்க வருகிறவே என்று சொன்னவர் இன்னும் கொஞ்சம் காலம் ஆண்டவரே எங்கள் வருகை நாம் அளிப்பதுகளே அப்பா காலங்களின் நேரங்களும் சூழ்நிலைகளும் சொல்லிக் கொண்டே இருக்கிறதற்குள்ளாக ஆண்டவர் எல்லா மக்களும் வார்த்தையை கேட்டு ரசிக்கப்பட வேண்டும் சுவாமி. அதுக்காக எல்லா வழிகளையும் திறந்து தந்திருக்கிறபடி நான் நன்றியும் நன்றியும் எவ்வளவு நல்லவரப்பா எவ்வளவு வல்லமை உள்ளவரப்பா நீங்கள்

ஆண்டவர் வச்சிக்கப்பட்ட மனந்த நம்பு வெளிச்சத்தை காண மனிதி விக்கிரம் சோழர்களோ உடனிப்பார்கள். ஆனால் சோழர்களை சந்திக்கிற எனவே எழுப்பிக் கொடுங்கப்பா, எழுப்பிக் கொடுங்கப்பா, எழுப்பிக் கொடுங்கப்பா. அப்பாதாரத்து மூலமாக எழுப்பிக் கொடுவோம். செல்வம் எல்லாம் ஆண்டவரே, எனங்கள் ஆண்டவரே கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி, மகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. தகப்பனேக்காக வண்டி கல்லூரம், தகப்பனே வண்டி கல்லூரம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அவளுக்கு என் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். அப்பா ஒரு வருஷம் ஆண்டவரே கெட்டு போகாமல் வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்படுகிறவராய் மாறிட்டு சுவாமி.

ஒருவரை நடத்தின சுவாமி, பயாமகர்களை சூழ்ந்திருக்கட்டும், தேவ நீதிகளை சூழ்ந்திருக்கட்டும், இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும் சுவாமி. வேதத்திலேயே ஆண்டவரேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் மத்தேசத்தை கட்டுகிறவர்களாய் மாறட்டும். இவர்களுக்காக நிகழ்ந்தவாப்பனி, எங்களுடைய தேசத்துக்காக எங்களுடைய தேசம், எங்களுடைய தேசம் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் நாங்கள் பிறந்திருக்கிறோம், அந்த தேசம் எங்களை மூதாதீர்வாத தேசமா.

ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே எங்களை தங்கச்சேசத்தின் சுவாமி மன்னிங்க சுவாமி மன்னிங்க மன்னிங்க இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி சேசத்துக்காக வேண்டி சொல்வோம்.

சுவாமி, அதுக்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா மாறுவது இல்லையப்பா. எல்லாவற்றையும் அதன் காலத்து செய்து முடிக்கிறது. இரண்டு தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாக்கு யாரும் ஆண்டவர் சோழருடைய முழங்காலும் நான் உலக ஆருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நினைச்சு

கிருபை உண்டு, கிருபை உண்டு, கிருபை உண்டு. உங்களுடைய கிருபைகள்னால

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: 2 சாமுவேல் 22 அதிகாரம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேரூபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத படிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்களை முறிய அடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக்கொடுத்தீர். அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவர்களை பூமியின் தூளாக இடித்து பெருக்களின் சேற்றைப் போல அவர்களை மிதித்து சிதறப் பண்ணுகிறேன். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இதன் நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும். எரேமியா 25 அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4 வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் அரசாண்ட 3 வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேமின் குடிகள் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி, ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13 வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பிக்கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக்கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் இயந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதிலளிப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கட்டு போகும்படிக்கு இந்த உக்கரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அவர்களை இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழும் இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலும் சாபமும் ஆக்கி போடும்படி குடிக்க கொடுத்தேன். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனத்துக்கும் கலந்து குடியிருக்கிற அனைவருக்கும் ஊத்ஸ் தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அஸ்கலோனுக்கும் காசாவுக்கும் எக்ரோனுக்கும் அஸ்தோத்தில் மீதியானவர்களுக்கும் ஏதோமுக்கும் மோவாபுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் தீருவனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சீதோனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும் தேதானுக்கும் தேமாவுக்கும் பூசுக்கும் கடையாந்தரங்களில் உள்ள அனைவருக்கும் அரபி தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும் வனாந்தரத்தில் கலந்து குடியிருக்கிறவர்களுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சிம்ரியினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் ஏலாமினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் மேதியாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சமீபமானவர்களும் தூரமானவர்களுமாகிய அவரவர்களுக்கும் பூமியின் மீதிலுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கு என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான் என்றார். நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. அவர்கள் குடிக்கிறதற்கு அந்த பாத்திரத்தை உன் கையில் வாங்க மாட்டோம் என்று சொல்வார்களானால் நீ அவர்களை நோக்கி நீங்கள் குடித்து தீர வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ஜித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கர்ஜிக்கவே கர்ஜித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். ஆரவாரம் பூமியின் கடையாந்தரம் மட்டும் போயிட்டும் ஜாதிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும் பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். மெய்ப்பர்களே அலருங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். மெய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் இடமிராது. தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினதின் நிமித்தம் மெய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். அவர்கள் சுகித்திருந்த தாபரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. அவர் பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தை போலிருப்பார். ஒடுக்குகிறவனுடைய உக்கரத்தினாலும் அவனுடைய உக்கர கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாழாயிற்றென்று.
1: ரோமர் 13 அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகைகளுக்கு அல்ல துர்க்கிரிகைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு ரோமர் 14 அதிகாரம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அந்தியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று. ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவனவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சமுசையப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசம்

0: Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்தல் 3:11. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். ஆவியில் அனலாய் இருங்கள். விட வேண்டிய பழக்க வழக்கங்களை விட்டுவிட தீவிரமாயிருங்கள். அன்று லோத்து காலத்தை தாழ்த்தியபடியால் அவன் சந்ததி அமோனியரும் மோவாப்பியரும் ஆனார்கள். எஸ்தரே, நீ தாமதித்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். கர்த்தர் பஸ்காவை ஆசரிப்பதற்கான முறைகளை யாத்திரமாகமும் 12 தெளிவாகவும் வரிசையாகவும் கட்டளையிட்டார். அதில் நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரத்தை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா என்று கூறுகின்றார். பஸ்கா ஆசரிப்பில் தான் மீட்பின் கிரியை ஆரம்பமானது. எகிப்திலிருந்து மீட்பின் தடியை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். அவரையே கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள். தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தின் வாக்கு தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு செபித்தால் நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டீர்கள். தீவிரமாய் புசித்து எகிப்தை விட்டுவிட தீவிரப்படுங்கள். கர்த்தருடைய வருகை எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் இருக்கலாம். இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் தீவிரமும் துரிதமும் வேகமும் நிறைந்ததாக இருந்தது. அதே கால கட்டத்தில் தமது சீசர்களையும் அவர் விழிப்புணர்வுடனும் அக்கறையுடனும் ஆயத்தப்படுத்தினார். இதோ சீக்கிரமாய் வர இருக்கிறேன். திரும்பி பார்க்கவோ பின்னிட்டு பார்க்கவோ பின் மாற்றமான எண்ணங்களுக்கோ இடம் கொடுக்க வேண்டாம். ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். தாமதம் இல்லாத போராட்டங்களில் கலந்து கொள்ளாமல் தேவனுடைய வருகைக்காக விழிப்புடன் காத்திருப்போமாக. கத்தத்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: பிரியமானவர்களே, இந்த நாளின் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன் நாளைய தினத்தை குறித்த கவலையுடன் வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமீன்.
0: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026 ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே இந்த வாக்கு திட்டங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. பிரசங்கின் புஸ்தகம் 7:20 வாசிக்க கேட்போமா இருந்தால், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அங்கே இந்த நாட்களிலே நீதிமானை குறித்து இந்த நாட்களிலே இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை என்றால், அப்படியானால் நீதிமான்கள் கூட இந்த நாட்களிலே பாவம் செய்துதான் இந்த நாட்களிலே மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிற பிரகாரம் பாவத்திலே கற்பம் தரித்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறிக்கிறவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். அப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு மாற்றம் இந்த நாட்களிலே ஏற்படுகிறது. அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவர்கள் இங்கே பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து வருகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து இந்த நாட்களிலே பாவங்களை விட்டுவிட்டு இந்த நாட்களிலே மனம் திரும்புகிற வேளையிலே அங்கே தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களிலே அவர் மன்னித்து, இந்த நாட்களிலே அவருடைய ரத்தம் இந்த நாட்களிலே மன்னித்து அவர்களை அனுதினம் இந்த நாட்களிலே நீதிமான்களாக இந்த நாட்களிலே மாற்றிக்கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே எடுத்து பாருங்கள். இந்த நாட்களிலே வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம் அங்கே ஆபிரகாமுடைய சகோதரன் இந்த நாட்களிலே பாருங்கள், லோத்துவை குறித்து சொல்லப்படுகிறது. லோத்து எப்படியாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆபிரகாமோடு இருந்த லோத்து எப்படியாக பிரிந்து போய் இந்த நாட்களிலே பாவம் நிறைந்த அந்த சோதோம் குமாராவிலே போய் வாழ்ந்து வந்ததையும் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பாவ சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும் ஆனால் ஒரு காரியம் இருந்தது, இந்த நாட்களிலே அவருக்குள்ளே தான் இந்த நாட்களிலே சற்று புரிம்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களுக்கு அங்கே உடந்தைப்படாமல் பாவம் நிறைந்த அந்த சூழ்நிலையிலே அவருடைய பாவங்களுக்கு அவருடைய காரியங்களுக்கு அங்கே உடந்தைப்படாமல் இங்கே அவர் இந்த நாட்களிலே பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷனாக இருந்தது நிமித்தம்தான் இங்கே ஆபிரகாம் அவரை குறித்து தேவனிடத்திலே இந்த நாட்களிலே ஒரு விண்ணப்ப ஜபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே கர்த்தர் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த நாட்களிலே அந்த பாவ இடத்திலே இருந்து வெளியாலே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை. அப்படியானால் நீதிமான்கள் கூட இந்த நாட்களிலே பாவத்திலே விழுந்திருக்கிறார்கள். பாவத்தை செய்து அவர்கள் மனம் திரும்பித்தான் இன்றைக்கு நீதிமான்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சோதனை சோதரி, நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டையிலே நீ வருகிற வேளையிலே அவருடைய ரத்தம் உன்னை கழுவி நீதிமானாக்க அங்கே இந்த நாட்களில் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ராக்கத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவருடைய ரத்தம் இந்த நாட்களிலே நன்மைகளை பேசுகிற பருந்து பேசுகிற பாதுகாக்க ரத்தம் இந்த நாட்களே உன்னை கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கும். அப்படியானால் இந்த நாட்கள் நீ நீதிமானாய் வர வேண்டுமா இருந்தால் ஆண்டோடைய ரத்தத்தின் அண்டையிலே ஆண்டோடைய சமூகத்தில் அண்டையிலே நீ வருகிற வழியிலே தான் அப்போது நீ நீதிமானாக இந்த நாட்களிலே மாற்றப்படுவாய். நீ தான தர்மம் செய்கிறதுனாலே நீ நீதிமானாக்கப்படுவதில்லை இந்த நாட்களிலே, ஆனாலும் ஆண்டவர் ஒருவரே உன்னை நீதிமானாக்க வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையூடாக உங்களோடு இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆண்டவர் அண்டையிலே வாருங்கள், கழுவப்படுங்கள், சுத்திகரியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: Recording stopped.

된다고 하더니 하늘을 오르는 것 같다. 그러는 그 글벌이 의원에서 모르는 그 바야 부른 바야 만든 그 글벌이를 바야 그러는 그 안에서 허리를 내실 때 한다그래 허리를 당기 구름망가를 나온다 세웠다 아빠 아마 구름망가를 가야니 그런 걸라 பிரிவினர்கள் இருக்கிறார்கள் கடி நாங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் சுவாமி நாங்கள் தாழ்த்தட்டும் குடும்பங்கள் வந்து சேரட்டும் பெற்றோர்கள் வந்து சேர்களுக்காக வேண்டி எப்படியா வேண்டவ தேசங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் எங்களை இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி இலங்கை தேசத்தை பாருங்க சுவாமி அப்பா இலங்கை தேசம் இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னும் ஆண்டவரே தகப்பனே பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் போய் கொண்டுதான் தகப்பனை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி திருப்பு வல்லவர் நீங்க திருப்பு வல்லவர் நீங்க ஆண்டவர் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும் தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே இறக்கம் செய்யணும் உங்களோட இறக்கம் தானப்பா வேணும் உங்களோட மன்னிப்பு தானப்பா வேணும் ஆண்டவரே உங்களுக்கு கருவி தான் இப்படியா தேசங்களுக்காக வேண்டிக்கொள்ள

0: எல்லா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம். சமாதானத்துக்காக வேண்டி எல்லாங்களுக்கு கிருபையாப்போம். கிருபையாப்போம்.
1: ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான உங்களுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான நாளிலும் கர்த்தருடைய கரம் தானே கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஆமென். இதனாலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே சங்கீதம் 33:18-19 வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். தமது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதை குறித்து நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த பகுதி, முதலாவது பகுதியிலே எங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சார்ந்து இந்த நாட்களில் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த நம்பிக்கைகளே நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெருகிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் பகுதி இரண்டாவது நாட்களிலே பார்க்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பில் இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது பிலீவர்ஸ் அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளின் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய இயல்பான தன்மைகளும் கிறிஸ்துவின் தன்மையும் தேவனுடைய வார்த்தையும் ஆகியவற்றின் மீது அஸ்திவாரப்பட்டுள்ளதை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிற கத்துள்ள ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுக்குள்ளே இந்த நாட்களிலே அவருடைய நன்மையின் மூலமாய் அங்கே அஸ்திவாரப்படுகிறதை கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, அப்ப அதை குறித்துதான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய இந்த அடிப்படை நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் அந்த தேவனுடைய இயல்பான தன்மையையும் கிறிஸ்துவனுடைய தன்மையையும் தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றின் மேலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டுமா, அத்திவாரப்பட வேண்டும். அவர் விசுவாசியா இருக்கிற மனுஷன் முதலாவது தேவனுக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஒரு அத்திவாரத்தை இந்த நாட்களை போட வேண்டும். அப்படியாக போட்டு இந்த நாட்களை காரியங்களை செய்வாரா இருந்தால்தான் அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் எவ்வளவு கரிசனையும் உண்மையும் இந்த நாட்களில் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே சங்கீதம் 22 இந்த நாட்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, இந்த சங்கீத 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த சங்கீதம் 22 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 4 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே அங்கே 3-4 வாசிக்கிற வேளையிலே இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவரே பரிசுத்தரும் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் அங்கே விடுவித்தவர் என்று சொல்லி நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 22 ஆண்டவுடைய அந்த சிலுவை பாட்டை குறித்த நாட்களை சங்கீதக்காரர் இந்த நாட்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடுக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் இருந்து தேவன் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே விடுதலை செய்தார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட ஒரு சூழ்நிலையிலேயே கதறியபடியே இந்த சங்கீதத்திலே இந்த நாட்களை காட்டுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவன் கடந்த காலங்களிலே தேவன் தமது பிள்ளைகள் மேல் இந்த நாட்களை காட்டிய அக்கறையையும் ரட்சிப்பையும் இந்த நாட்கள் அதிசயமானதை பற்றியும் சிந்திக்கும் போது அந்த தேவன் அவனையும் இக்கட்டிலே இந்த நாட்களே மீட்டு இந்த நாட்களே காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களை உறுதியாக நம்பப்படுகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த ஜனங்களை இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இந்த நாட்களிலே ஒரு காலத்திலே இந்த நாட்களே கொண்டு போகப்பட்டார்கள். எப்படியாக கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி சொன்னால் யோசேப்பு அடிமையாக இந்த நாட்களில் எகிப்து தேசத்தில் கொண்டு போகப்பட்டார். அப்ப அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு அந்த இடத்திலே இருந்து பாருங்கள், தேவன் தன்னுடைய யோசேப்பு மூலமாய் தன்னுடைய தரிசனங்கள் தன்னுடைய காரியங்கள் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த எகிப்து தேசத்துக்கு காண்பிக்கும்படியாக தேவன் யோசேப்பினுடைய தலையை எகிப்து தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படியாக உயர்த்தி இந்த நாட்களில் அந்த இடத்திலே வைத்திருந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் யோசேப்பும் யோசேப்பினுடைய அந்த அவர்களுடைய அதாவது கோத்திர பிதாக்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த 12 கோத்திர பிதாக்களும் அந்த இடத்திலே அந்த பஞ்சகாலத்திலே வந்து இந்த நாட்களை தங்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்திலே பெருகி கொண்டு போறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக யோசேப்பு மறித்ததற்கு பின்பாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்துல வருகிறார். அந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களில் எகிப்தியருக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் இந்த நாட்களில் வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலேதான் இந்த நாட்களிலே இங்கே சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே வைத்த நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் நம்பின நம்பிக்கை நிமித்தம் நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த சங்கீதம் 22:4 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்கள் இந்த யாத்ரா புஸ்தகம் முழுவதும் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே சிருஷ்டிகராகிய கர்த்தர் நம்முடைய உண்மைகளையும் இந்த நாட்களில் விசுவாசங்களையும் அங்கே விசுவாசம் உள்ள மக்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல அவர்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கவும் ஏனெனில் அந்த செயல்களை எல்லாம் செய்து நடத்தினவர் என்பதை காணலாம் என்பதையும் கானான் தேசத்திலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்து அவர்களை விடுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே அற்புதங்கள் எல்லா அற்புதங்களை செய்தார். இந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை போன்று தமது ஆண்டவர் பேரிலே உள்ள தமது விசுவாசத்தை இந்த நாட்களே காட்டி இந்த நாட்களே எழுப்பும்படியாகத்தான் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களில் விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே விசுவாசிகளுக்கு எப்படியாக என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால் விசுவாசிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நாட்களை பாருங்கள், 105வது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள், அவருடைய செய்களை ஜனங்களுக்கிலே பிரஸ்தாவப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவரை அங்கே என்ன செய்தார்களாம், அவர்கள் பாடி அவருடைய அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டினார்கள். அவருடைய வல்லமையை குறித்து அவர் செய்த அதிசயங்கள் இப்படியாக இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களே காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த ஜனங்களை நெருக்கத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே அங்கே அவர்களை கொண்டு வந்தார் என்றால் பாருங்கள், 24 வசனத்தில் சொல்வது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாயிருக்கிற நமக்கு செய்கிற காரியம், நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் நம்மை இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், பலவான்களாய் இந்த நாட்களை தேவன் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியானால் இந்த கர்த்தருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை இந்த நாட்களே பலவான்களாக மாற்றி இந்த நாட்களே தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 124 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் நம்முடைய சகாயம், அதாவது நமக்கு ஒத்தாசை, நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு அதாவது எப்படி என்று சொன்னா நமக்கு ஒரு பெலன் அப்படியாக அந்த நாட்களை இருக்கிறது என்று யாரிடத்தில் இருக்கிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் அந்த காரியம் இருக்கிறது என்பதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் சங்கீதக்காரன் எப்படியாக ஆண்டவரோடு இந்த நாட்களே அங்கே அவர் இந்த நாட்களில் இருந்து பலப்பட்டார் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். எபிரேய ராக்கத்திலே பார்க்கிற வேளையிலே 13 அதிகாரத்திலே 6 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தைரியம் கொண்டு நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொண்டு நடந்தார். அந்த இடத்திலே பாருங்கள், அதனாலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு உண்மையான காரியம் தான் அருமையான அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும், இன்றைக்கு எதை எடுத்தாலும் பயம், நாயை கண்டா பயம், அருமையான கத்துடைய பிள்ளைகளை இருட்ட கண்டா பயம், இந்த நாட்களில் அருமையான அன்பு பிள்ளைகளே ஏன் அப்படியாக பயம் வருகிறது என்று சொல்லி சொன்னால், சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால் பயத்தை போடுகிறான். பயப்படுகிறவர்களும் அருவறுப்பானவர்களும் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது, பரலோர் ராஜ்யத்தை சந்தரிக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே வருகிறவர்கள் இந்த நாட்களே தைரியம் உடையவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே பயத்து நிமித்தம் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களே தங்களுக்குள்ளே ஒரு தடைச்சுவர்களை போட்டு இந்த நாட்களே அவர்கள் வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த எபிரேய ராக்கத்தில் இந்த நாட்களே சொல்லப்படுகிறது, அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள். யாத்ராம புஸ்தகம் 6 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 7 வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாயிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தையினுடைய கண்ணோட்டத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைக்குள்ளே இறங்கி பார்ப்போமா இருந்தால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை இந்த நாட்களே அவர் என்ன செய்கிறார், அவர் தனக்கு ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். எகிப்தியர் என்று சொல்லப்படுகிற காரியம் உலகத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. உலகத்தாரால் வருகிற சுமைகள், உலகத்தாரால் வருகிற வேதனைகள், உலகத்தாரால் வருகிற நிந்தைகள், உலகத்தாரால் வருகிற உபத்திரவங்கள். அருமையான கர்த்தருடைய உலகளை வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களை நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், இங்கே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை போட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாதபடியும், தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாதபடியும் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்வார். இந்த கனிமான அன்பு பிள்ளைகளே, இந்த கனிய குடும்பங்களை எடுத்து பாருங்க. இன்றைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர் நிற்பாங்க. என்ன காரணம்? அவர்களுக்கு அந்த பாருங்க, அந்த அந்த எகிப்தினுடைய சுபாவம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. என்ன வேண்டு சொல்லி சொன்னா சொல்லுவார், நீ மதம் மாறிவிட்டாய், மதம் மாறி நீ திருமணம் செய்து விட்டாய், அதனாலே உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுடைய செத்த வீட்டு கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஜனங்கள், ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள், முட்டாளான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இது நம்முடைய கலாச்சாரத்திலும் நம்முடைய காரியத்திலும் இந்த நாட்களை ஊறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வெளிநாட்டவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அவள் ஒரு 16, 17, 18 வயசு வந்து அவன் வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் இந்த நாட்களே அவர்களை புறம்பே விட்டுவார்கள். நீ போய் இந்த நாட்களே உன்னுடைய காரியத்தை பார்த்து வேலையை செய்து காரியங்களை செய்து கொள்ளும்னு சொல்லி. அப்ப அதன் ரீதியில இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு தனிமையுள்ளே வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பழகி கொள்ளுகிறார்கள், பழக்கப்படுத்தப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களை திருமணம் செய்கிற காரியத்திலே கூட இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெற்றோரிடத்திலே வந்து கேட்கிற வழியில் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாதபடி அந்த திருமணத்தை கூட இந்த நாட்களை செய்து வைப்பார். அது ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்துக்குள்ளே அந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களே இல்லை என்பதை அங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்துடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே, இந்த யாத்ரா 6 இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்படியானால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, தேவன் இந்த உலகத்தினுடைய பாரங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை என்ன செய்கிறார், நம்மிடத்திலே இருந்து இந்த நாட்களை அதை நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது, சுமையை இறக்கும்படியாக தான் ஆண்டவர் நாட்களை நம்ம ரசிக்கிறார். இன்னைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்னை பாருங்க ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, இந்த அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், இந்த அந்த நாட்களை பாருங்க, அந்த வயசானவர்கள் மூட்டையை சுமந்து கொண்டு இந்த நாட்களே அப்படியே போவார்கள். 1 மைல் தூரம், 2 மைல் தூரம், 3 மைல் தூரம் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை நடந்து அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். போகிறதும் வாரதும் போக்கும் வரத்துமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் போகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சில இடத்திலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட சில காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார், எல்லா காரியத்தையும் செய்ய ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், சில கவலைகள், சில பிரச்சனைகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிற நோக்கம் அல்ல, அவர்கள் அதை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு திரிவார்கள். டெலிஃபோன் அடிச்சு அவரு சொல்வார், பிரதர் இப்படியா பிரச்சனை, பாஸ்டர் இப்படி செய்து விட்டார், பிரதர் எல்டர் இப்படி செய்து விட்டார், இப்படியா விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் கழிச்சு கொண்டுவார், ஒருவனை ஒருவன் கொண்டன் பண்ணி இந்த நாட்களை கழிச்சு கொள்வார். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை நீங்கள் உங்களை பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன், அப்படியானால் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ கொண்டு வந்து என்னுடைய பாத தண்டையில வா. இன்னைக்கு பிரச்சனைகள் நெருக்கங்களோடு ஆலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டு ஒரு ஊழியர் வந்து நாங்களை ஜெபம் பண்ணுற வழியில் உங்களுக்கு என்ன பிரதர் சிஸ்டர் பிரச்சனை இருக்கு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, முன்னுக்கு வா உங்களுக்கான ஜெபிக்கிறோன்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல அவுட் ஆஃப் கோல் விட்டோன்னா முன்னுக்கு போவார்கள். போனோட ஜெபம் பண்ணுற வழியே ஜெபம் பண்ணி காரியங்களா முடிஞ்ச பிறகு அதே பிரச்சனை சுமந்து கொண்டு அடுத்த நாளும் நாங்களை சொல்வார்கள், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், டெய்லி வந்து அதே ஜோமா இருக்கும். ஏனென்றால் இந்த மூட்டையை தூக்கி கொண்டு போற மாதிரி நம்முடைய ஆக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு சிவச்சுக்கு வருவாங்க. ஆனா ஆண்டவுடைய பாதத்திலே அந்த பிரச்சனைகளை வைக்கிறது இல்ல, மறுபடியும் அந்த பிரச்சனையை திரும்பவும் சுமந்து கொண்டு போவாங்க. அவன் சுமந்து பழக்கப்பட்டு போச்சு, பழக்கப்பட்ட ஆவி, பழக்கப்பட்ட காரியம். அப்ப பழக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், மறுபடியும் சுமந்து கொண்டே இந்த நாட்கள் அப்ப பாரத்தோடு தான் திரிகிறார்கள். ஒளிய ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த நாட்களை அங்கே திரிவதில்லை. அருமையான கத்துடைய உள்ளவர்களே, யோவான் 8 எடுத்து பாருங்கள். இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, அங்கே 30 குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவ விடுதலாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று அந்த வேத பகுதியில சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் குமாரன் ஏற்கனவே எங்களை விடுதலை ஆக்கி விட்டார். என்றைக்கு நாங்கள் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு அங்கே ஒரு விடுதலை, பிசாசினுடைய புடியிலே இருந்து, பிசாசினுடைய கட்டில இருந்து, பாவங்கள்ல இருந்து, பாவ கட்டில இருந்து, சாவ கட்டில இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுவிட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் விடுதலை பெற்ற நாங்கள் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றவர்கள் போல் இந்த நாட்களை நடப்பதல்ல, ஆனா விடுதலை பெறாதவர்கள் போல் இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், போக்கும் வரத்துமா இந்த நாட்களை இருக்கிறோமே ஒழிய, ஆனால் அந்த மெய்யான தேவனிடத்திலே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களை அவர்கள் வைக்கிறதில்லை என்பதை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த யாத்ரா புஸ்தகத்திலே தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்கே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எகிப்தியர் என்று சொன்னால் உலகம், உலகத்தினுடைய காரியம், உலகத்தின்படி நடக்கிறவர்கள், உலக இச்சையின்படி நடக்கிறோம். அது பெற்றோராயிருந்தாலும் சரி, பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, சில வழியில பாருங்கள், பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிப்படைக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெற்றோரை ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன காரணம், அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் வயசான அந்த வயோதிகர் மடங்கள்ல இந்த நாட்களை அவர்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியே விட்டுருவாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க. நேற்றைய நாட்களில் கூட ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் கேட்டேன். இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஒரு குடும்பத்திலே பாருங்கள், 3 பொம்பளை பிள்ளைகள் இந்த நாட்கள், அந்த 3 பொம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவை தாயாருக்கு இந்த நாட்கள் சுகம் இல்லை. எத்தியோப்பிய தேசத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த தாயாருக்கு கேன்சர் வியாதியிலே அவர்கள் இந்த நாட்களே இடுப்புக்கு கீழே இந்த நாட்கள் இயங்காதாம்னு சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக இந்த நாட்கள் அந்த சகோதரி இந்த நாட்களை சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரி இந்த நாட்களே அந்த நாட்டில இருக்கிறார்கள், ஆனா அருகில இருக்கிறார்கள். அந்த தாயாரை போய் விசாரிப்பதோ, அந்த தாயாரை போய் பார்க்கிறதோ காரியங்களே இல்லை. தங்களுடைய பாடுகளும் தங்களுடைய காரியங்களுமாய் உலக கவலையோடு இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனா இந்த 2 பெண் பிள்ளைகளும் இந்த இடத்துல இருந்த நாட்களே அந்த வெக்கேஷன் டைம்ல போய் தாயை விசாரிக்கிறது மட்டுமல்ல, தாயை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நன்னியை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர்கள் போய் அந்த தாயினுடைய காரியங்களை கவனித்து செயற்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள், எப்படியான காரியம் என்றால், என்ன காரணம் என்றால், அந்த உலக காரியங்கள், அந்த உலக காரியங்கள் இந்த நாட்களை அவர்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறபடினால் அந்த சுமையோடு அவர்கள் விடுவிக்கப்பட முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறதை எங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனா பாருங்கள், இந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களே அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்திலே ஒரு விடுதலை இல்லாதபடி, விடுதலை பெறாதபடி இந்த நாட்களை நடந்து கொண்டு வருகிறது நிமித்தம் அந்த தாயாருடைய காரியத்திலே அவர்கள் இந்த நாட்களே அதற்கு அங்கே பொறுப்பேற்க முடியாத நிலையிலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். கவலைக்கிடமான காரியமாக இருக்கிறது. இதே போல அநேக காரியங்கள் இந்த நாட்கள் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்கள் ஒரு சில பெற்றோர்களை கொண்டு போய் அநாதை ஆசிரமங்களிலே, அதாவது இந்த நாட்கள் வயோதிபர்களுடைய மடங்கள்ல இந்த நாட்களை சேர்த்து விடுவார்கள். அருமையான கத்துடர்கள், ஏனென்று பார்த்தால் இந்த நாட்களே தங்களுக்கு வேலை பழு காரியங்கள் இந்த நாட்களே, அதனாலே நாங்கள் இவர்களை வைத்து பராமரிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு தீர்மானத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த சுமையை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், இவர்களால இந்த நாட்களே கத்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து ஒரு விடுதலையோடு அந்த பெற்றோரை பார்ப்பதற்கு இந்த நாட்களை அவர்களால் முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாத்ரா புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே இங்கே, அதாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் பேர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்க உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாயி கர்த்தர் என்று அறிவீர்கள். ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறவர்கள், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலே நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை நான் அந்த நாட்களை மீட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த எகிப்தியர் அந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவர்களை இந்த நாட்களை இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமையாக அந்த நாட்களை வச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களை அவர்களுடைய அந்த பெருமூச்சுக்கள் அவருடைய காரியங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனோடு இந்த நாட்களை தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே தேவன் அவர்களோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவும். யாரோடு உடன்படிக்கை பண்ணினார்? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிற இந்த சந்ததிகளோடு இந்த நாட்களை தேவன் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த உடன்படிக்கையின் படி இந்த நாட்களை தேவன் இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே அந்த ஒரு சிலர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த எகிப்தினுடைய பாரத்தை விட்டோ எகிப்தினுடைய காரியத்தை விட்டோ அந்த நாட்களை அவர்களுக்கு வெளியிலே வர அந்த நாட்களை மனமே இல்லை. நீங்க பாருங்க, இந்த யாத்ரா புஸ்தகத்திலே வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்களையா, மகத்துவமான அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தார், அது மட்டும் இல்ல வெட்டாந்தரியாக மாற்றினார் இந்த நாட்களை. வேதம் திருவது கீழ்காட்டை வீச பண்ணி வெட்டாந்தரியாக மாற்றி இந்த நாட்களை அவர்கள் நடப்ப சேருமில்ல சுருதியுமில்ல ஒன்றுமில்ல நடந்து வந்துட்டாங்க, கொண்டு வந்து வனாந்திரத்துக்கு வந்தாச்சு. இந்த இந்த ஒரு பெரிய ஒரு அதாவது பெரிய ஒரு காண்டம் என்று சொல்லுவோம். அருமையான கத்தோடு எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சமுத்திரத்துக்கெல்லாம் நடந்து வர்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம்தான், நீந்தவும் இல்லை இந்த நாட்களில் ஒன்றுமேல அவர் நடந்தே வந்தார். ஆனால் இவ்வளவு காரியம் நடந்ததுக்கு பின்பாக கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வந்து நிக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் நாங்கள் எகிப்திலே இருந்தால் அதை செய்திருப்போம் இதை செய்திருப்போம் அப்படியாக வாழ்ந்திருப்போம், எங்களை கொல்லுவதற்காக இங்கே கொண்டு வந்தீர்கள் சொல்லி மோசியோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கும். அறிமான அன்பு பிள்ளைகளே, அப்ப சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த எகிப்தினுடைய நினைவுகள் எண்ணங்கள் அவர்களால் மறக்க முடியாது. அதான் முந்தின வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இப்ப கிமு கிபி என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நாங்கள் கிபிக்கு பிறகு வந்ததுக்கு பின்பாக கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை வித்தியாசமாக அந்த நாட்களில் இருக்கவர். சிலருடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. சிலர் இந்த நாட்களே கிறிஸ்துவோடு வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும், ஆனால் தம்முடைய பழைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கை எப்படியாக வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழ்ந்து அந்த வாழ்க்கையைத்தான் மறுபடியும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் இந்த நாட்களை இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், தேவன் இந்த நாட்களே தேவனை விசுவாசியாத மக்களுக்கு நம்பிக்கை இந்த நாட்களிலே ஏதாவது எந்த ஏதும் இல்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மேல கத்துட பிள்ளைகள், அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை ஐயா. நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நீ எகிப்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, எகிப்தை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இந்த நாட்களை இல்லை என்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் எப்படியாக இந்த நாட்களை இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மேல் இந்த நாட்களை முழு நம்பிக்கை கொள்ளவும் மேலும் அதிக அதாவது அதிக காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை இந்த நாட்களை அழிப்பதற்காக மனுஷ குமாரனாய் வந்தார் என்று விசுவாசிகள் இந்த நாட்களிலே நம்புகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எப்படியாக வந்தார் என்பதை குறித்து நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை வாசிப்போம். ஒன்று யோவானின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்துக்களை நாங்கள் வருகிற வேளை இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமார் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் கத்திருந்த நாட்கள் அங்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்றது சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக மனித குமார்ந்த நாட்களை வெளிப்படுற. அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார் என்று பார்க்கிறவர்களே சாத்தான் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிடப்படுகிறோம். வேதம் சொல்றது அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை அங்கே வேதம் சொல்லுகிறது அவனை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா அப்ப இதை குறித்துதான் இந்த நாட்களில் வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்துல கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். ரெண்டு குழந்தையரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசிக்க பிரகாசமாகாது இருக்கிறபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்குடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். இப்ப வாருங்க இந்த வசனத்தை, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய, அந்த சுவிசேஷம் தேவனுடைய ஷடோ, ஷடோ ஆஃப் த லோட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஷடோ ஆஃப் த கோட் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலாக அந்த நாட்களை இருக்கிறதா, அதான் அந்த மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுறது. அப்ப சுவிசேஷம் அருமையான கத்தோட பிள்ளைகளே, ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது மகிமை பொருந்தினதாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள், வேதத்துல பாருங்கள், எடுத்து கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை செல்லோருடைய பாதங்கள் மலையிலே இவ்வளவு அழகாக இருக்கிறது சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர் ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு வார்த்தை. அப்ப ஒரு சுவிசேஷருடைய பாதங்கள் நாட்கள் எப்படியாக இருக்கிறதாம், அங்கே தேவனுடைய சமூகத்திலே அந்த மலையிலே பார்க்கிற வேளையிலே அழகாக அந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன் என்று சொல்லி சொன்னால், அந்த சுவிசேஷகன் நடந்து நடந்து போய் கிராமங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் பட்டணங்களுக்காக அந்த நாட்களை பாருங்கள், பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வேதம் நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷத்தின் இந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன செய்யுமா, அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தை பாருங்க, இந்த வசனத்திலே மூன்று பிரிவுகள் வருது. முதலாவது பாருங்கள், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவினுடைய மகிமையான மகிமையை குறித்து சொல்லி, இரண்டாவது சுவிசேஷத்தின் ஒளி, மூன்றாவதாக பார்க்கிற வழியிலே அவ்விசுவாசிகளாய் அவர்களுக்கு இந்த நாட்களை என்ன செய்யலாம், அது இந்த நாட்களே பிரகாசிக்க முடியாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறானாம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குறாடி அவன் என்ன செய்கிறான், நீ சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது, அவனுடைய விருப்பம் சுவிசேஷம் பிரசங்க கூடாது, பிரசங்கப்பட்டால் அந்த நாட்களை தடையை கொண்டுருவான், மலையை கொன்றுவான், அல்லது வெள்ளப்பெருக்கை கொன்றுவான் இந்த நாட்களில், அல்ல ஜனங்களுக்குள்ள கலகத்தை கொன்றுவான், அல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியில கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனங்களுக்கும் இந்த நாட்களை பிரச்சனையை உருவாக்குகிறான். அருமையான கத்தோட்ட பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பாருங்கள், அப்போதுல பவுலடிகளா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழிய பாதையில பாருங்கள், கல்லறிகள், அருமையான கத்தோட்ட பிள்ளைகளே, அடித்தார்கள், கல்லறிகிறார்கள், அடிச்சு போட்டு விடுறாங்க, கல்லடிக்கிறாங்களே. அருமையான கத்தோட பிள்ளைகள், நீங்கள் இப்ப கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக, சில ஆண்டுகள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது மதுரை தேசத்திலே பாருங்கிறது நாட்கள், மதுரையிலே இருந்து அதாவது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால், அங்கு கீழே போகணும் இந்த நாட்கள், அதாவது இலங்கை தேசத்தை கிட்ட இந்த நாட்களை பாருங்க, அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ராமேஸ்வரம் என்று நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஊழியர் இந்த நாட்களை பாருங்கள், அவருக்கு ஆண்டு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அவர் நம்முடைய சபைக்கு வந்திருந்தார். சாதாரணமாக ஒரு சிலிப்பர் கூட போடாதபடிதான் இந்த நாட்களில் அவர் தேவ சமூகத்திலே இருந்து காரியங்கள் செய்தார். அப்படியாக அந்த நாட்களிலே அவர் அந்த பவுலஸ் அவர் வந்து இந்த நாட்களில் அந்த ஊழியங்களை செய்த வழியிலே அருமை பிள்ளைகளே, அந்த நாட்களில் நடந்த காரியங்களை சொன்னார். அவருடைய சாட்சி என்னவென்றால், அவரே ஆண்டவர் இந்த நாட்களை சொன்னார், இந்த நாட்களை நீ போய் இந்த கிராமத்துக்கு போய் இந்த நாட்களிலே போய் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களை பிரசங்கி சுவிசேஷ ஊழியத்தை செய்யன்னு சொல்லி இவர் ஆண்டவரத்தில் கேட்டார். ஆண்டவரே, என்னிடத்துல பணம் இல்லை, ஆண்டவரே நான் இப்படியாக அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்து ரொம்ப தூரமா இருக்கே, நான் இருக்கிற இடம் தூரமா இருக்கே சொன்ன வேளையில ஆண்டவர் சொன்னார், நீ போ என்று சொல்லி சொன்னார். நீ போ என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லிவிட்டு சரி என்று சொல்லி இவர் ஜோம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று டெலிகிராம் வந்து, அந்த நாட்களே டெலிகிராம் தான், டெலிகிராம் வந்து அதாவது இந்த போஸ்ட்பியோன் கொண்டு வந்த நாட்களை சொன்னான், ஐயா உங்களுக்கு பணம் வந்திருக்கிற கொஞ்சம் காசை கொடுத்தான் இருப்பான் கத்துடைய பிள்ளைகள். அப்ப அந்த படத்துல அந்த அவர் அந்த யார் அனுப்பினு சொல்லி சொன்னால் இந்த நாட்களே அந்த அனுப்பினுடைய பேரையும் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அவர் அந்த அந்த பியோன் இந்த நாட்களே சொல்லி இருந்தார். இவர் எனக்கு தெரியாதே என்று சொல்லி இந்த நாட்களை இவர் விசாரித்து அந்த இடத்திலே போய் அவரிடத்திலே கேட்ட இடத்திலே அவர் சொன்ன மறுமொழி என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த பணத்தை உனக்கு அனுப்புன்னு சொல்லி, ஆனா உண்மை எனக்கு முன்பின் தெரியாது, கர்த்தர் என்ன நித்திரை கொள்ளவே இந்த நாட்களை விடவில்லை. இந்த பணத்தை உனக்கு அனுப்பினதற்கு பின்பாகத்தான் கர்த்தர் எனக்கு நல்ல நித்திரையை கட்டளையிட்டார் சொல்லி அங்கே அவர் சொன்னார். இந்த நாட்கள் யாருமே கத்துடைய பிள்ளைகள், எனக்கு தெரியாத என்ன காரியம், அதுக்கு பின்பாக என்ன காரியம் தெரியாதுன்னு சொல்லி என்னுடைய வேலையை பணத்தை அனுப்புவதான். அப்படியே அந்த பணத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்யற பவுலோஸ் சொல்லி இந்த பாஸ்டர் அந்த இடத்துல பாருங்கள், மனைவியை கூட்டிக்கொண்டு இந்த நாட்களே போய் அந்த ட்ரெயின்ல போய் இந்த நாட்கள் டிக்கெட் எடுக்கிற வழியில பாருங்கள் என்ன காரணம் என்றால், சரியாக அவர்கள் இருவருக்கும் அந்த டிக்கெட்டு கணக்காகத்தான் அந்த பணம் இருந்தது. எந்த விதமான காரியம் கூடியோ குறைப்போ இல்லை, கணக்காக மட்டமா இருந்தது. போய் இந்த நாட்களை சொல்லப்பட்ட இடத்துக்குள்ள போய் இறங்கி விட்டார். இறங்கி அந்த இடத்திலே பாருங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை சுயத்தை சொல்கிற வேளையிலே, அது பயங்கரமான இந்து மக்கள் இருக்கிற இடமாக அந்த இடத்துல இருந்த வேளையிலே பாருங்கள் ஒரு சம்பவம் நடந்த என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் சுயத்துக்கு அவர்கள் எதிர்த்து நின்ற ஜனங்கள் அவரை இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவரை இந்த நாட்களை துன்புறுத்தி அடித்து காரியங்களை செய்து ஒரு பெரிய ஒரு மரத்திலே கட்டி வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி எல்லாம் செய்து விட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு போற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை அவர்கள் கொண்டு போடுவார்கள். ஆனால் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அடித்து அவர் இயலாத தருவாயிலே இந்த நாட்களிலே அவருடைய கரங்களை, அதாவது கயிறிலே கட்டியிருந்த கைகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து இந்த நாட்களை விட்டு விட்டார். அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே இதற்காகவா நீங்க இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்திலே கேட்டார் சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி பார், உன்னை கட்டியிருந்த மரத்தை திரும்பி பார்னு சொல்லுகிற வழியிலே. அப்படியே அது பெரிய மரமா, அந்த மரத்தை திரும்பி பார்க்கிற வழியில அந்த மரம் பார்த்து கொண்டு நிற்கவே அந்த மரம் அப்படியே பட்டு போய்விட்டது. அமரிமையான கத்தோட வழியில் என்ன மகத்துவமான காரியம், அந்த காரியம் நடந்ததற்கு பின்பாக அந்த ஜனங்கள், அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் மிக பயம் உண்டாகி விட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவரை சொந்தரச்சராக ஏற்றுக் கொண்டார்கள். அவர்கள் அந்த இடங்களை கொடுத்து அவர் அந்த ஒரு ஆலயத்தை கட்டி இந்த நாட்களிலே அநேகர் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே ஆராதித்து வருகிறார்கள். இப்ப அவருடைய பிள்ளைகள் தான் இந்த நாட்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சௌதரியே பாருங்கள், அந்த தேவனுடைய காரியம், அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பாருங்கள் யாருடைய சாயலாக இருக்கிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவினுடைய, அதாவது தேவன் கிறிஸ்து பாருங்கள் இவருடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியாகிய அவர்களுக்குள்ள பிரகாசிக்காத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாகிய தேவனானவன் அவர்களுடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்து வைத்திருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அறிமான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷங்கள் அதாவது பிரசங்கிக்க முடியாதபடி, கோஸ்பில் அதாவது பிரீச் பண்ண முடியாதபடி தேசங்களை இந்த நாட்களில் கட்டி வைத்திருக்கிறார். தேசத்துக்கு போக முடியாது. அறிமான கத்துடைய பாருங்கள், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ளே சுவிசேஷத்துக்கு செய்ய போனால் இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்கள். இந்த நாட்களே வேதம் சொல்ற பாருங்க, யூரோப்பா தேசத்திலே பாருங்கள், ரிச்சர்ட் டும்ப்ராயன் பாருங்கள், இந்த நாட்களே அதாவது இந்த நாட்களே அவர் இந்த நாட்கள் இந்த யூரோப்பாவிலே இந்த நாட்களே அந்த நாட்களே இருந்தவர், அவருடைய அவரிடம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக அந்த நாட்களை இருந்த நிமித்தம் அவரை போட்டு சுவிசேஷத்து நிமித்தம் அவரை சிறைச்சாலையிலே போட்டு அடித்து அங்கே அவருடைய மலத்தை அவர் தின்னும்படியாக அந்த நாட்களை அடிச்சு துன்புறுத்தினார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு இறைச்சல் இந்த நாட்களை வந்தாம். அந்த சிறைச்சாலையில என்னென்று பார்த்தால் தூதர்கள் வந்து நின்றார்களாம். அவர் சொன்னார்களாம், உங்களுடைய ஜெபத்தை இந்த நாட்களே எங்களிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் ஜெபம் பண்ணார், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த இடங்களை ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லுகிற வழியிலே அப்படியே தூதர்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்குள்ளே விதைத்து விட்டு மறுபடியும் வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நெருக்கமான சூழ்நிலை இன்றைக்கு அந்த தேசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஏன் அப்படி என்று பார்க்கிற வழியிலே அந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்தால் அவர்கள் இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டார்கள், ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுவார்கள் என்ற நோக்கத்தில் இந்த நாட்களிலே அவர்களுடைய மனதை அங்கே அவன் என்ன செய்கிறான், குருட்டாட்டமாய் வைக்கிறான். நீ இயேசு ஏற்றுக்கொள்ள கூடாது. சில இடத்துல பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டு பெற்றோர் என்ன செய்வாங்க, நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ மதம் மாறிட்ட, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, நாங்கள் பரம்பரை இந்துவாக்கள், நாங்கள் பரம்பரை இப்படியாக இருக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம், நீ அப்படியாக இருக்கிறாய், ஆனா நீ இன்றைக்கு இப்படியாய் மாறிட்டாய் என்று சொல்லி நாட்கள் அவர்களை தள்ளி விடுகிறார். சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு தேவருடைய மனுஷன் இருந்த அந்த நாட்களே பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களை நடந்தது. என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற வழியிலே அவருடைய அவர் சீக்கிரா இருந்தபடியினால் அவருடைய பாருங்கள் இந்த நாட்களே அவர் அங்கே முதல் அந்த வேதத்தை வெறுத்து நின்றவர், வேதத்தை கிழித்து காரியங்களை செய்தவர். ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டார். தொட்டதற்கு பின்பாக அவருடைய சொந்த பெற்றோரே அவர் அவருக்கு என்ன செய்தார் சொன்னால் உணவிலே நஞ்சை கலந்து நாட்களை கொடுத்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் அந்த நஞ்சு அவரை சேதப்படுத்தவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஏனென்றால் இங்கே அந்த சுவிசேஷத்தில் இந்த நாட்களே அந்த ஒளி அவர்களுக்கு நாட்களை பிரசங்கிக்கப்படுவதற்காக பிரசன்னமானது நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அவர்கள் இந்த நாட்களே அங்கே பிரகாசமாகாத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொன்னால் குருட்டாட்டமாய் வைக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சொல்லி சொன்னால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த தேசத்திலேயோ அந்த பட்டணத்திலேயோ அந்த தீவிலையோ அந்த நகரத்திலேயோ அந்த நாட்களே பிரசங்கிக்க முடியாதபடி இந்த நாட்களே தடைகளை இந்த நாட்களே உண்டு பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சோதனை சௌதரி. அதைத்தான் இங்கே குருந்தி ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள் அங்கே இன்றைக்கு இந்த நாட்களே பாருங்கள் இதன் நிமித்தம் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் அந்த விசுவாசிகளுக்குள்ளே இந்த நாட்களே நம்பிக்கை அற்ற நிலையிலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் காரியம் என்னவென்றால் அவனே அவர்களை இந்த நாட்களே அந்த இடத்திலே பாருங்கள் அவன் இந்த நாட்களே தடுத்து வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சோதனை. கலாத்தியரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான்காவது வசனம் சொல்லுகிறது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும் படிக்கு தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே இருந்த நாட்களை தேவன் விடுவிக்கும்படியாக அந்த நாட்களை இந்த காரியத்தை செய்கிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள் இப்படியாக இந்த காரியத்தின்படி வருகிற வழியிலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நம்முடைய பாவங்கள்ல இருந்து சாவங்கள்ல இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாக தான் தன்னைத்தானே இந்த நாட்களே ஒப்பு கொடுத்து அவர் இந்த நாட்களே தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதைத்தான் கலாத்தியர்கள் நிறுவத்திலே பவுலடிகள் இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே அங்கே எபிரேயர் நாக்கத்தில் நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எபிரேயரின் புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால் ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவருக்கு இந்த நாட்களை பாருங்கள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இந்த நாட்களை இருக்க அவரும் அவர்களை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் அங்கே உடையவர்களானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள் அந்த பதினாறாவது வசனம் சொல்லுகிறது ஆகிய ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு அங்கே உதவியை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக இந்த நாட்களே கை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாருடைய சந்ததிக்கு தேவன் இந்த நாட்களே உதவி செய்தார் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் இந்த நாட்களே இந்த காரியம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யார் இன்றைக்கு நானும் நீங்களும் தான் அந்த ஆபிரகாம் சந்ததியிலே வந்தது மட்டுமல்ல அந்த ஆபிரகாம் சந்ததி ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததி ஊடாக இந்த நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அன்றியும் அன்றியும் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய அவர்களை புத்திரர்களாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன என்ன கொடுக்கப்பட்டது அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த எபிரேய ராகத்திலே பார்க்கிறோம் தேவன் இந்த நாட்களை நம்மை விடுதலை பண்ணும்படியாக அந்த பொல்லாத இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்த கார லோகாதிபதியுடைய காரியத்திலே நம்மை விடுதலையாக்கும் பண்ணும்படியாக இந்த நாட்களை இந்த பூமிக்கு இந்த நாட்களை வந்தார். ஏனென்றால் அவன் இந்த நாட்களே மரணம் மரணத்தை இந்த நாட்களில் ஜனங்களுக்கு கொண்டு வந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே என்று சொல்லி இந்த நாட்களில் ஜெயம் பெற்றவரா இந்த நாட்களில் இருந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஐயா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிக்காமல் இந்த நாட்களில் காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களே அவரிடத்திலே இருந்து இந்த நாட்களே ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களே வேதத்திலே பாருங்கள், பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுவது, அவர் போய் இந்த நாட்களில் நோவாவின் காலத்திலே இந்த சுவிசேஷத்தை அறியாமல் இருந்த ஜனங்களுக்கு போய் அவர்களை பிரசங்கித்து அவர்களை அந்த இடத்திலே இருந்து விடுதலையாக்கி மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இந்த நாட்களே வெற்றி சுரந்தார் என்று சொல்லி பார்க்கணும். கொலோசியர் 1 முதலாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால், சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து இந்த நாட்களில் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக தேவன் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்ப்போமா? இருந்தால் அவர் தாருங்கள் நாட்களே கையெழுத்துக்களை குலைத்தார், நாட்களே எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் நாட்களே ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று, அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசானவன், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே இல்லையே, அவர் வெற்றி சிறந்து விட்டாரே. அப்படியானால் பாருங்கள், அவருடைய துறைத்தனங்கள், அவருடைய அதிகாரங்கள், அவருடைய வல்லமை எல்லாம் இந்த நாட்களை அங்கே அடிக்கப்பட்டு இந்த நாட்களை ஆண்டவர் அங்கே வெற்றி சிறந்ததை அங்கே இந்த நாட்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தது நோக்கம் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களே தன்மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே அவரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்தான் இந்த நாட்களே நாங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே 1 யோவான் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 யோவான் புத்தகத்திலே இந்த நாட்களே 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே என்னோடு கூட நான் வாசிப்போம். இந்த நாட்களே 1 யோவான் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 19 வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வாசிக்கின்றேன் பாருங்கள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம் அங்கே பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் எப்படியாக இந்த நாட்களே நாங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறோம், அது மட்டுமல்ல உலகம் இன்றைக்கு பொல்லாங்குக்குள்ளே இருக்கு. இன்றைக்கு பாருங்கள், அநேகரை பாருங்க, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வீழ்ச்சி காரணம் என்ன, அவர்கள் இந்த நாட்களே உலகத்துக்குள்ளே விழுந்தது நிமித்தம், பொல்லாங்குடைய கையிலே பிடிப்பட்டது நிமித்தம் தான் இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. அதாவது தொடங்கேட்டுல பாருங்கள், அனலாக அக்னியாக நாட்களை தொடர்ந்து ஊழியை செய்தாங்க. இன்னைக்கு ஆக்களை பார்த்து ஆக்களை காணல, அட்ரஸே இல்லை. என்ன காரணம், உலக காரியம், பண ஆசை, பொருள் ஆசை, இப்படியான காரியங்களுக்குள்ளே இந்த நாட்களே வந்து விழுகிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டி முடியாதபடி இந்த நாட்களை இடையிலே இந்த நாட்களை என்ன வருகிறது என்றால் தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கானவன் அவனை தொடான். அப்படியானால் இந்த நாட்களே உண்மையாகவே தேவனாலே பிறக்க வேண்டும். நாங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை சுந்தரச்சராக ஏற்றுக்கொள்கிறது அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களை அங்கே சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த 20 வசனம் சொல்லுங்க, அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை இந்த நாட்களை தந்திருக்கிறாள் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளின் நம்பிக்கை அடிப்படை எப்படியாக இருக்க வேண்டுமா, தேவன் மேலே அந்த பற்றுதலை இந்த நாட்களே வைக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே வேறு எதிலும் இந்த நாட்களே அந்த நம்பிக்கையை இந்த நாட்களே வைக்க கூடாது என்பதை தான் சொல்லப்படுது. இன்னைக்கு நீ விசுவாசியா இந்த நாட்களை இருந்தா என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல பணத்தின் மேலே வைக்காத, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முக்கியமான காரியம் என்ன ஒன்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு எதன் மேலே இந்த நாட்கள் அந்த நம்பிக்கையை வைத்து நாட்களை நடக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களே இந்த வார்த்தை ஊடாக பேசும்படியாக தேவன் இந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, விசுவாசியின் இந்த நாட்களிலே நம்பிக்கையின் அடிப்படை ஆண்டவரே உம்மோடு இருக்க ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளும் உலகத்தோடு அல்ல ஆண்டவரே, ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உலகத்திற்கும் உமக்கும் இந்த நாட்களிலே ஊழியம், ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனாலே அவர்கள் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வர்களாய் இந்த நாட்களில் இருக்க நிறந்த கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அடியேனே மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களே முற்று முழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்று நடத்திக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா.
2: ஆமேன் ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வேதத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே போயிருக்கிறோம். நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே போயிருக்கிறோம். நாளை நாளிலே வேதாக மக்கள் இவரது நேரத்தில் இந்த வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும், அதே வேளையிலே யூடியூப் கூடாக, பேஸ்புக் கூடாக, எக்ஸ் தளத்துக்கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இன்றைக்கு பாட்டு ஒன்று போட்டுருங்க ஐயா.
2: விளங்கில் ஐயா,
1: இன்றைக்கு பாட்டு, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி தலைப்பை போட்டு பாட்டு ஒன்று போட்டு.
2: ஆமேன். பாட்டு ஓகே. நன்றி ஐயா, God bless you. ஆமேன்,
1: God bless you.
2: ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையானவர்களே, இதுவரை நிரமங்களுடன் ஊழியர் சுசேகரத்தின் வானரோகம் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கத்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து வேதிக்கிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிற விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
3: Recording stopped.
2: நான் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர்
3: Recording in progress.
2: கர்த்தர் அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் தேவ ஊழியரை வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளோடு வெளிப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய அவர் கூட வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாரா. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புக்கொண்டு பிரைஸ்லோ பாஸ்டர். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். உங்களுக்கான நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வழியில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you.
4: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மதில் பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீமை என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இந்த தீமையிலிருந்து விடுவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அப்போ அந்த விடுதலை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்நேரத்திலும் அவர் கிருபையை கொடுக்கிறார். பவுல் எழுதும் போது தீமோத்தேயு என்ற ஒரு குமாரன் தன் வாழ்க்கையில் அநேக தீமைகளை அனுபவித்து வருகிறார் என்று அவர் அறிந்தபடினாலே தன்னுடைய குமாரனுக்கு விசுவாசத்தில் அவரை தட்டி எழுப்பவும், விசுவாச வாழ்க்கையில் அவருக்கு துணை நிற்கவும், விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து அவரை பலப்படுத்துவோம்.

கலங்காதே கர்த்தர் இருக்கிறார் என்று தேற்றுகிறார். வாக்குத்தத்தமாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து. அப்போ இந்த தீமையை கொண்டு வருகிறவன் யார்? தீமையை விதைக்கிறவன் யார்? தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை உடையவன் யார்? எவெல்லாம் கேள்விகளை கேட்கும் போது அதற்கு பதில் வருகிறவன் சாத்தான். தீமை செய்ய துணிகிறான். ஒன்று, தீமை நம்முடைய உலகத்தின் வாழ்க்கைக்கு குறித்ததான காரியங்களில் தீமை செய்ய வருகிறான். அடுத்தது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீமை செய்கிறான். குடும்பத்திற்கு தீமை செய்கிறான். கணவன் மனைவிக்கு தீமை செய்கிறான். பெற்றோர் பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்நேரத்திலும் தீமையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை மாட்டாரா? இந்த தீமையினால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அநேகர் பிசாசு தூண்டி விடுகிற தீமையினாலும் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். தியானம் செய்வது கிடையாது. வேத வசனத்தை வாசித்து ஆண்டவர் பேச வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பது கிடையாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டியது, எதற்காக நான் தீமை அனுபவிக்கிறேன்? இந்த ஊழியத்திலே தீமை அனுபவிக்கிறவர்கள் வேறு, பிசாசு போராட்டத்தோடு வெறிதனத்தோடு நம்மளை தாக்க வருகிறான். அவனை நாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நமக்கு உபத்திரத்தை கொண்டு வரவும் துன்பத்தை கொடுக்கவும் வேதனை கொடுக்கவும் போராட்டத்தை கொடுக்கவும் பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறான். இந்த தீமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, கர்த்தருடைய வல்லமை தேவை, கர்த்தருடைய நாமம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவித்து. உனக்கு வருகிற தீமை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் விடுவித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தரை நம்பினபடினாலே இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமையான காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று அவன் போடுகிற பிளான் சக்சஸ் ஆகாமல் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் முழங்காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், தம் பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன், தன் பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன், தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறவர். அப்ப இந்த உலகத்துல தான் தீமை அனுபவிக்க முடியும். இந்த உலகத்துல தான் தீமை தொடரும். இந்த தீமை பிசாசினால ஆட்சி படைக்க முடியும். ஆனா பரலோகம் ஒன்று இருக்குது. இது பூலோகம், பரலோகம். பரலோகத்துல என்ன காப்பாற்றுவார்? பரலோகத்திற்கு போவதற்கு என்ன காப்பாற்றுவார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார்.

அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லுகிற இந்த பவுல்வை பார்க்கும் போது, காப்பாற்றுகிற விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர், நம்ம எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர் ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், தீமை வராதபடி காப்பாற்றுகிறவர், பிசாசு உன்னை தொடாதபடி காப்பாற்றுகிறவர், எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி காப்பாற்றுகிறவர். தீமை உன்னையே மன்னையே மோதும் போது கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் விடுவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேதாகம வசனங்களை குறித்து இந்த வேளையில் உங்கள் மதியிலே சில காரியங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. நிகர்மையானவிலே வேதம் சொல்லுகிறது 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது, நீதிமான் யார்? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். நீதிமான் யார்? பாவ மன்னிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக கிருபை பெற்றவன். நீதிமான் யார்? அடிமை தினத்தில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? சாப கட்டில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? பிசாசினுடைய கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுத்த கர்த்தரை தொடர்ந்து நேசிக்கிறவன். நீதிமான் உடைய வாழ்க்கையில கத்து செய்வது என்னவென்றால், தீமையிலிருந்து அவளை விடுவிக்கிறார், தீமையிலிருந்து விடுவிக்கிறார். இன்றைக்கு பௌர்ணமி, இந்திய தேசத்தில அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிற, என்னுடைய அனுபவத்தின் ரீதியிலே பேசுகிறார், அநேக கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் பயப்படுவது இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு. அமாவாசை முன்னதாகவும் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு முன்னதாகவும் இந்த பிசாசின் கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய இருளின் அதிகாரத்தினாலே அவன் விசுவாசிகளை தான். ஆனால் ஒரு முட்டி போட்டு நிற்கிற முழங்கால் யுத்தத்தில் நிற்கிற ஒரு விசுவாசியை அவன் தாக்க முடியாது. நேகருடைய குடும்பங்களில் பில்லி சூன்யம், நேக குடும்பங்களில் மாந்திரிகத்தினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகள் ஏவலின் ஆவினாலே தாக்கப்படுகிற குடும்பங்கள். தீமை நின்று உன்னை விடுவிக்கும் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், யார் உனக்கு எழும்பினாலும், யார் உனக்கு விரோதமாய் செய்தாலும், அவருடைய இரத்தத்தினாலே பிசாசை அழித்தவர், அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே பிசாசை சிலுவையிலே கொன்றவர் இன்றோ உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார், இன்றோ உனக்கு வாதாடுகிறவராயிருக்கிறார். அந்த கர்த்தர் தீமை நின்று விடுவிக்கிறார். பிசாசு என்னத்தான் தீமை கொண்டு வந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர், உனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை நீதிமான் பிள்ளை என்ற புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறவர். அவர்கள் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். நெருக்கமான தீமையை கொடுத்து நெருக்குகிறான் பிசாசு, விசுவாசத்தில் முன்னேறாதபடி நெருக்குகிறான்.
பண கஷ்டத்தினாலே நொறுக்குகிறான், வியாதியினாலே நொறுக்குகிறான், உபத்திரத்தினாலே நொறுக்குகிறான், வேதனையினாலே நொறுக்குகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை நாளுக்கு நாள் அவனுக்கு நன்றாக தெரியும். ஏசு வரப்போகிறான், நியாயாதிபதியாய் வரப்போகிறான். அந்த நாளிலே நான் பரிதாபமாய் எரிகிற அந்த அக்னி கடலிலே நான் தள்ளப்பட போகிறேன். அதற்கு முன்பதாக அவனுடைய எரிச்சல் கிறிஸ்தவ பிள்ளைகள் மீது, கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் மீது தாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். சங்கீதக்காரன் இவ்விதமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதியிருக்கிற சங்கீதம், என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அவர் என்னை விடுவித்தார். முப்பத்தி நாலாம் சங்கீதம் 19 வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகள் அனைத்திலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

உபத்திரம் இந்த உலகத்தில் உண்டு. நீ பசுத்தத்தில் வாழும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். விசுவாசத்தில் வளரும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். ஒழுங்காக ஆலயத்திற்கு போகும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைப்பான். தெய்வ பக்தியோடு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய வீட்டிலே நீ நிற்கும் போது, தேவனுடைய சமூகத்தை நாற்கும் போது பிசாசு உன்னை நொறுக்க பார்ப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. வேக உபத்திரங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலுமிருந்து அவனை விடுவிக்கிறார். அனைத்தில் இருந்தும் விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யார் விடுவிப்பது? கர்த்தர் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கிறார். நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் வருகையும் காத்தருள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். இதுவரையிலும் பார்க்கப்பட்டு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உலகத்துக்குரிய வாழ்க்கை, சரீரத்துக்குரியதான வாழ்க்கை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வருக்கையும் காத்தருள்வார். உன் ஆத்துமாவை காப்பார், அதான் முக்கியம். இந்த சரீரத்திற்கு வர்ற தீமை, இந்த உலக வாழ்க்கைக்கு வருகிற தீமை, குடும்பத்திற்கு வருகிற தீமை, இவெல்லாம் உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் உள்ளே வாழ்கிற ஆத்துமா அது கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினாலே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த ஜீவனுள்ள நாமம் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய நாமம். இயேசு என்னும் கர்த்தர் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை கிருபையின் மூலமாக எடுத்து வந்தார். அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். இதுல எந்த மாற்று கதையே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க.

சங்கீதம் 91:9-10. கர்த்தரை உன் அடைக்கலமாக்கினால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. கர்த்தர் உன் அடைக்கலமானால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதேவன் கூடாரத்தை அணுங்காது. அப்போ தீங்கு உன்னை அணுங்காது, அப்ப தனிப்பட்ட வாழ்க்கை அது. வாதேவன் கூடாரத்தை நெருங்காது.

கத்தர் உன் அடைக்கலமாயினால் தீங்கு உன்னை அணுங்காது. கத்தர் உனக்கு அடைக்கலமானவர் மாறினால் தீங்கு உன்னை அணுங்காது. வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. தீங்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருங்காது அணுங்காது. வாதை என்பது வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், தொற்று நோய்கள், சிலது தீராத வியாதிகளாய் மாறுகிறது. தீராத வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிற நாயகனாய் அவர் கடந்து வருகிறார். நம்முடைய வீட்டை வேலி எடுத்து காப்பாற்றுகிறார். நம்முடைய வீட்டின் வாசலில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் வீட்டு வாசலிலே, உன்னை காக்கும்படி, உன்னை ஆதரிக்கும்படி, உனக்கு உறுதுணையாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். இது கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய கூடாரத்தை, நாம் வாழ்கிற வீட்டை, நம்முடைய வாழ்கிற வீட்டுக்கு சுற்றிலும் அவர் நமக்கு நித்திலமாக வேலி அடித்து காப்பாற்றுகிறார். கூடாரத்துக்குள் சமாதானம், கூடாரத்துக்குள் அன்பு, கூடாரத்துக்குள் கர்த்தர் அவரே மகிமைப்படுகிறவராய், கூடாரத்துக்குள் பலிப்பிடத்தை கட்டி அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய நாமத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது நம்முடைய கூடாரத்தில் இருக்கிற இருள்கள், வாதைகள், தீமையான காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எசேயா 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் ஒரு நீதிமானுக்கு. ஒரு தீமையை அனுபவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதாவது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெண்டென்றும் அரசாளுகிறவர். பயப்படாதே என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், பயந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் அவர் கிருபையை அருளுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயப்படுகிறோம். பிசாசு ஒரு தீமையை கொண்டு வந்து விட்டால் அவன் தீமைக்கு விரோதமாய் போராடுவதில் நாம் பலப்பட வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். பயப்படாமல் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். பயப்படாமல் கர்த்தரை நம்ப வேண்டும். பயப்படாமல் கர்த்தரோடு இருக்க வேண்டும். பயப்படாமல் கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ள வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ வேண்டும். பயப்படாமல் முட்டியில் நிற்க வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையாய் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொல், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த தீமை வந்தாலும் நான் விடுவிப்பேன். எந்த தீமை வந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன். எந்த வாதை வந்தாலும் உனக்கு குணமாக்குவேன். எந்த தீமை உன்னை அணுகினாலும் அது உனக்கு சேதத்தை படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக.
அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு காரியத்தை பண்றாரு. ஒன்னு பலப்படுத்துகிறார், ரெண்டாவது சகாயம் செய்வேன், சகாயம் பண்ணுகிறார். பணம் நஷ்டம் ஆயிட்டே இருக்குதுன்னாக்கா சகாயம் பண்றாரு, அது நஷ்டம் அவ எப்படி தடுத்து நிறுத்துறார், சகாயம். அது இன்னொரு வார்த்தை கிருபை கொடுக்கிறாரு. பலப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி ஆண்டவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உன்னை வீக்னஸ் விட மாட்டாரு, உன்னை பலவீனமா அடைவதற்கு விட மாட்டாரு, தீமை செய்யறவன் உன்னை மேற்கொள்வதற்கு விட மாட்டாரு. நீ பலவீனமா இருக்கும் போது உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய், பலப்படுத்துகிற பசுத்தாவியை உனக்கு அனுப்பி அவர் பலப்படுத்துகிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே சகாயம் பண்ணும் தேவன், உன்னை பலப்படுத்தும் தேவன், அவத்தான் வாக்குத்தத்தை கொடுக்கிற. பயப்படாத மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். இந்த வாக்குத்தத்தமான வசனம் எல்லாம் தேவனுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள். அவைகளை விசுவாசிக்கும் போது அவைகள் நம்மை காப்பாற்றும், அவைகள் நம்மை விடுவிக்கும், அவர்கள் அவைகள் நம்மை எந்த தீமை நின்றோம் அவ அடிமைதனத்திற்கு போகாதபடி நம்மை காப்பாற்றக்கூடிய கர்த்தரவர். ஏசையா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களிலும் அக்னியிலும் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. நீ தண்ணீர்களில் அக்னியிலும் நடந்தாலும், தண்ணீர் ஓடுகிற அந்த தண்ணீரை நிறுத்த முடியாது, அக்னி அந்த அக்னிக்கு விரோதமாக எழும முடியாது. அப்படி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் என்றால், உன்னோடு நான் இருப்பேன், எல்லா சமயத்தில எல்லா நேரத்தில எல்லா சோதனையில எல்லா போராட்டத்தில எல்லா தீங்கிலும் எது உனக்கு நேர்ந்தாலும் எந்த வாதை உன்னை தாக்கினாலும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு கூட இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். நீ தண்ணீர் உன் மீது புரளவில்லை, அக்னியின் நடந்தாலும், அக்னினாக்கா இந்த சரீரம் வந்து எரிச்சிடும், அந்த அக்னிய எரிச்சிடும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதான். நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர்.

0: உட்கொள்ளாத எவைகள்? அக்னியோ தண்ணீரோ. எதுல நீ நடந்தாலும் அவைகள் ஒன்னு உன்னை சிங்கு பண்ணாது. நான் இருக்கிறேன். இந்த உலகத்துக்குரியது தண்ணீர், இந்த அக்னி. பிசாசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த தண்ணீரும் அக்னியும் கத்தரால படைக்கப்பட்டவைகள். அதுல போய் நீ சிக்கி கொள்ளும் போது அங்க கூட நான் இருப்பேன். அது தண்ணீரின் மூலமாக, அக்னியின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்பட்டாலும் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அங்கே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாதாக சுவிசேஷம் 6:13 இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசுவே சொன்னார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இது வந்து பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் இந்த தீமையை கொண்டு வந்து கத்த நிறுத்துகிறார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. சோதனைக்குள் பிரவேசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தீமை நின்று எல்லா ரட்சித்துக் கொள்ளும். அது ஒரு ஜபமா இருக்க வேண்டும். என் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. என்னை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். வேண்டுதல் செய்யும், ஜபத்திலே கொண்டு வந்து நிறுத்து. பிசாசு எந்த தீமையும் கொண்டு வந்து உன்னை தாக்காதபடி தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா என்று வேண்டுகிற ஒரு இதயமா இருக்க வேண்டும். வேண்டுகிற ஒரு ஆத்மாவை இருக்க வேண்டுகிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி அல்ல, தீமையானவர்களிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, தீமையானவனிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். இது ஒரு வேண்டுதல். அப்போ தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு. தீமையை நம்மத்திலே குடும்பத்திலே விதைக்கிறவன் பிசாசு. ஆண்டவரிடத்தில் எந்த தீமையான காரியங்கள் வராததற்கு முன்னே என்னை காத்துக்கொள்ள என்று ஜெபிக்கிற விசுவாசித்தான். வந்த பிறகு அணைப்போடுறத விட வராதுக்கு முன்னே ஜெபிக்க வேண்டும். அந்த பிறகும் ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2 தெசலோனிக்கர் 3:3 கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையானவனிடமிருந்து காத்துக்கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் உண்மையில் இருக்கிற கர்த்தர். அந்த உண்மையான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர் அவர், வாதாடுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார், தள்ளாதபடி இருக்க காப்பாற்றுகிறார், தீமை நின்று காத்துக் கொள்வார், அவர் கூட இருக்கிறார், எந்த தீமை வந்தாலும் காத்துக் கொள்வார், எந்த தீமை வந்தாலும் காத்துக் கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். 1 பேதுரு 5:10 சிறிது காலம் பாடுபட்ட பின் சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். சிறிது காலம், சிறிது காலம் பாடுபட்ட பின், அப்போ சிறிது காலத்தில் பாடுபட்ட, உபத்திரம் அடைந்த, தீமை அடைந்த எங்களுக்கு கர்த்தராகிய தேவன், கிருபையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். பூரணப்படுத்துகிறார் நம்மை, நிலைநிறுத்துகிறார் அவர், நம்மை பலப்படுத்துகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பார், பலப்படுத்தி சிறிது காலம் தொடர்கிறது தீமை, தொடர்கிறது பாடுகள், தொடர்கிறது நெருக்கங்கள், தொடர்கிறது அவமானங்கள், தொடர்கிறது வேதனைகள், தொடர்கள், இவையெல்லாவற்றில் இருந்தும் உன்னை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் என்ன தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், என்ன தீமை உன்னை மோதி கொண்டிருந்தாலும், என்ன தீமை பிசாசு உனக்கு, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எடுத்துக்கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த வார்த்தை உண்மையாகவே சத்தியம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். இந்த பெரியவருடைய நாமம் மகிமையின் நாமம். அந்த பெரியவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆகவே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தம்முடைய மக்களை எல்லா தீமை, உபத்திரம், சோதனை, சத்ருடைய தாக்குதல்கள் மற்றும் ஆபத்தில் இருந்து விடுவித்து காத்து நடத்துகிறவர் என்று உண்மையை வலியுறுத்துகிறது, வலியுறுத்துகிறன. இவற்றை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு ஆராதனைக்கான கர்த்தர் எல்லா தீமை நின்றும் விடுவிக்கிறார் என்ற இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நம்மை காத்து கொள்ள கிருபை கொடுக்கிறது. தீமை நின்று விடுவிக்கின்ற கர்த்தரவ, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பிசாசு உன்னுடைய விசுவாசத்திற்கு, உன்னுடைய பரிசுத்திற்கு விரோதமா என்ன தீமையை கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை சமைப்படுத்துவார். ஒவ்வொருத்தரும் நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தை சிந்தி காப்பாற்றி மீட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், துணையாய் நிற்கிற கர்த்தர். ஆகவே என்ன தீமை இருந்தாலும் உங்களுக்கு, என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விடுவிக்கிற கர்த்தராய் உங்களை காப்பாற்றுகிற கர்த்தரா இருப்பாராக. இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாய் இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். தீமை நின்று விடுவிக்கிற கர்த்தர் நீர், தீமை நின்று எங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். எம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து கொள்ளும், ஆதரியும் காப்பாற்றும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப உயிர் மிச்சு பெறும். தீமை இருக்கிற நேரத்தில் சோதனைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் அவர்களை நிலைநிறுத்தும், காப்பாற்றும், ஆதரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஐயா,
1: ஆமீன், ஆமீன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க பாஸ்டர் இந்த செய்திக்கு?
0: கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர்.
1: ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் என்ற செய்தி கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை தான் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்டுக்கொண்டு இந்த ஒருவர் சார்பிலும் மறு உழைப்பிலை கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் பேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்தில் போய்க்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பவும் திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கருத்தில் ஒப்புக்கிறோம். நீங்கள் பாஸ்டர், நீங்கள் சண்டே ஒரு செய்தி கொடுக்கலுமா? அந்த சேம் டைம் 6:30 பாஸ்டர்.
0: 5:30
1: ஆரம்பமாக நீங்கள் 6:30 வந்தா காணும்.
0: 6:30
1: ஆமாம்.
0: அது ஃபர்ஸ்ட் சண்டே இல்லீங்களா?
1: ஃபர்ஸ்ட் சண்டே நினைக்கிறோம்.
0: ஆமா, அதுல வந்து நானு 6:30 நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல இன்டர்நேஷனல் ராபோஷன் கொடுக்குறேங்க.
1: ஓகே,
0: எனக்கு ஒரு 5:30 6:00 கூட ஓகே. 5:30, 6:15, 6:30 கூட பரவாயில்ல.
1: ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் ஒரு ஒரு சில வர்ஷிப் செய்துட்டு உங்கள்கிட்ட தந்துட்டு பின் திருப்பி கண்டினியூ வந்தோம்.
0: ஓகே,
1: ஓகே பாஸ்டர். ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர்.
0: ஓகே, ஓகே,
1: ஓகே. ஆமென்.
0: God bless you. Amen.
1: Amen. Amen. Amen.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: என்று ராஜாக்கள் 8 அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடிவர செய்தான். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7 ஏத்தானிம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பணிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கேருபின்களுடைய செட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபின்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதில் வேறொன்றும் இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜாமுகம் திரும்பி இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாயிருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்டமாட்டாய். உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் நம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர்.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும் போது, அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமரப்பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததின் நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமுமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால், நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல், ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படி கொத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால், உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலைப் போல உமக்கு பயப்படும்படிக்கும், நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும், உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்தில் ஆகிலும் சமீபத்தில் ஆகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உமை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இரங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. அவர்கள் எகிப்தென்கிற இருப்பு காலவாயின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமுமாய் இருக்கிறார்களே, அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்காற்படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடே சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்கிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. கர்த்தரே தேவன் வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான். பின்பு ராஜாவும் அவனோட இருந்த இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 21,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நிணத்தையும் கொள்ள மாட்டாமல் சிறிதா இருந்தபடியினால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நிணத்தையும் செலுத்தினான். அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவனுடைய இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் அதற்கு பின்பு வேறே 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு
2: எரேமியா 34ஆம் அதிகாரம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய சர்வ சேனையும் அவன் ஆள்கைக்குட்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் எருசலேமுக்கும் அதை சேர்ந்த சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகையில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் இடத்தில் பேசி அவனுக்கு சொல்ல வேண்டியது, இதோ நான் இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், அவன் இதை அக்கினியால் சுட்டரிப்பான். நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும், அவன் வாய் உன் வாயோடே பேசும், நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ பட்டயத்தாலே சாவதில்லை, சமாதானத்தோடே சாவாய். உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிய உன் பிதாக்களின் நிமித்தம் கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல உன் நிமித்தமும் கொளுத்தி ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி உனக்காக புலம்புவார்கள். இது நான் சொன்ன வார்த்தை என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல் என்றார். இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்கதரிசியாகிய எரேமியா எருசலேமிலே யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் இடத்தில் சொன்னான். அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனைகள் எருசலேமுக்கு விரோதமாகவும் யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் மீந்த பட்டணங்களாகிய லாகீசுக்கும் அசேகாவுக்கும் விரோதமாகவும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தது. யூதாவின் அரணிப்பான பட்டணங்களில் இவைகளே மீந்திருந்தவைகள். ஒருவனும் யூத ஜாதியானாகிய தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவனவன் எபிரேயனாகிய தன் வேலைக்காரனையும் எபிரேய ஸ்திரீ ஆகிய தன் வேலைக்காரியையும் சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலையை கூறும்படி ராஜாவாகிய சிதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கை பண்ணின பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டாயிற்று. ஒவ்வொருவனும் தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் இனி அடிமை கொள்ளாதபடிக்கு சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று உடன்படிக்கைக்கு உட்பட்ட எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் கேட்டபோது செவி கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி தாங்கள் சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாய் இருக்கும்படி அடிமைப்படுத்தி கொண்டார்கள். ஆதலால் கர்த்தராலே எரேமியாவுக்கு வார்த்தை உண்டாகி அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற

0: போனார்கள். நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணி இருந்தீர்கள். ஆனாலும் நீங்கள் மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவனவன் விடுதலை அனுப்பிவிட்ட தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் திரும்ப அழைத்து வந்து அவர்களை உங்களுக்கு வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாய் இருக்கும்படி அடிமைப்படுத்தினீர்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கும் அவனவன் தன் அயலானுக்கும் விடுதலையை கூறின விஷயத்தில் என் சொல்லை கேளாமற் போனீர்களே. இதோ நான் உங்களை பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன். பூமியின் ராஜ்யங்களில் எல்லாம் அலைகிறதற்கும் உங்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கை வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கந்து குட்டியை போல் ஆக்குவேன். கந்து குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவனுடைய பிரபுக்களையும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் உங்களை விட்டு பேர்ந்து போன பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். இதோ நான் கட்டளை கொடுத்து அவர்களை இந்த நகரத்துக்கு திரும்ப பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதை அக்னியினால் சுட்டரிப்பார்கள். யூதாவின் பட்டணங்களையும் ஒருவரும் அவைகளில் குடியிராதபடி பாழாய் போக பண்ணுவேன் என்று.
1: மார்க்கு 8 அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனே அவர் தம்முடைய சீஷரோட கூட படவில் ஏறி தல் மானுதாவின் எல்லைகளில் வந்தார். அப்பொழுது பரிசேயர் வந்து அவருடைய தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவரிடத்தில் 1 அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக் கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாது நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து

0: எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், என்றும் வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்?
1: ஆமேன். இன்று 12ஆம் தேதி, 8ஆம் மாதம் 12ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி, ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்திருந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வசனம் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று உபாகமம் 33:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. பரிசுத்த வேதாபத்தத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் இன்றைய நாளுக்கான வாசிப்பு 1 ராஜாக்கள் 7, எரேமியா 33, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து மார்க்கு 7வது அதிகாரம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளுக்குடாக வழி நடத்துவாராக. இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே ஒலிபரப்பு செய்து பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்குடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதே வேளையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதிகால வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது அபிஷேக ஆராதனை நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஆயத்தமாயிருக்கிறார்கள். அதே வேளையிலே எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணபாலன் அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். எங்களுடன் சௌரி மெலீனா அவர்கள் வவனியா இலங்கையிலிருந்து கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான அபிஷேக ஆராதனை கூட வழி நடத்துவார். அதனை தொடர்ந்து இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்காக ஊழியர்கள் அவர் இணைவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள். இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு கால வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரேசலோடமா? ஆமீன். உங்களுக்கும் கால வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள்.

ಹಲ್ಲೆಲೂಯ ದೇವನೇ ಮೆಸ್ತೋತ್ತರಿಕರೋಮ ಯರಾಜಾ ஆண்டவராகி தேவனே உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதவுடையவர்களை நீ பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனப்பா. ஆண்டவராகி தகப்பனே, இந்த வேளையிலும் என்ன நோக்கத்துக்காக எங்களை அழைத்திருக்கிறீரோ அந்த அழைப்பை ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய வாஞ்சையின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில வருவதாக, உம்முடைய சித்தம் கரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் எங்கள் வாழ்க்கையில செய்யப்படுவதாக. தகப்பன் ஆகிய தேவனே அப்பா, எங்களை தீமைக்கு விலக்கி காத்து கொள்வீராக ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, தகப்பனே ராஜா, ஆண்டவரே நீர் எங்களை போதித்து உணர்த்தி வழி நடத்துவீராக ராஜா. தகப்பனே, இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பார்வைக்கு நலமானபடி எங்களுக்கு செய்யும் தகப்பனே. உமக்கு சூத்திரம் இயேசுவின் நாமத்தினால். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி, ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. இந்த ஏசாயா 54 முதலாவது வார்த்தையை சொல்லப்படுகிறது, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. ஹாலேலூயா. பிள்ளையே இல்லை, பேரன் பூமன். ஹாலேலூயா. பாருங்கள், அவளுக்கு பிள்ளையே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹலிலூயா. களஞ்சியத்திலே அங்கே விதைத்தானியம் உண்டோ? ஹலிலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுதா, இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இங்கே சொல்லப்படுகிறது, பிள்ளை பெறாத மலடியே, பிள்ளையே இல்லை. ஹலிலூயா. கடனை கட்ட முடியவில்லை, சுகத்தை காண முடியவில்லை, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியவில்லை. இப்படி அநேகமான காரியங்கள் ஊடாக நீங்க கடந்து செல்லலாம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மிகவும் சிம்பிளான சொல்யூஷன் என்ன, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. ஹலிலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சிங் எ சாங். ஹலிலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ந்து பாடு. ஏன் மகிழ்ந்து பாடு? ஏன் ஹலிலூயா? கம்பீரமாய் பாடி, ஆழ்ந்து சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய சூழ்நிலை மாறும்படி. ஹாலேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை அங்கும் இங்கும், அந்த ஊழியக்காரரா, இந்த ஊழியக்காரரா, அந்த விசுவாசியா, இந்த விசுவாசியா, இங்கு அலைந்து திரிவதை பார்க்கிலும் மகிழ்ந்து துதிப்பாடு. ஹாலேலூயா. கர்த்தரை அங்கே துதித்து கீர்த்தனம் பாடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹாலேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் ஆராதிப்போம். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எல்சடாய் தெய்வமே,

பவனி ஹலிலூயா. ஆண்டவர் ஆகி தேவனே, ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வைத்து அவனை பெருக பண்ணினேப்பா. ஈசாக்கு ஆண்டவரே, பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே, எகிப்துக்கு போக ஆண்டவரே, அப்பா ராஜா ஆண்டவரே, அவன் வாஞ்சித்த வேளையிலும் கூட தேவரீர் அவனை இடமறித்து இந்த தேசத்திலே குடியிரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரே தேவனை ஆசீர்வைத்த மாத்திரத்திலே தகப்பனே ராஜா, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் பஞ்சகாலத்திலே. அங்கே தேவன் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஹாலேலூயா. ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், கற்பத்தின் கனிகள் கைட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளவேன்னு சொல்லி இருக்கிறீங்களையா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடிய அந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கத்த சொல்கிறார். ஹலிலூயா. அவங்களுடைய வருமானங்கள் அதிகம். ஹலிலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதிகம். ஹலிலூயா. ஊழியத்தின் பாதையிலே ஆத்துமாக்கள் அதிகம். ஹலிலூயா. ஆண்டவரே சர்வத்திலே சுகம் அதிகம். தகப்பினியுமே சோத்திரிக்கிறோம் ஐயா. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கத்த சொல்லுகிறார். ஹலிலூயா. இல்லாதவர்களை அழைக்கின்றது இவனேமுக்கு சோத்திரம் ஐயா. எல்சடாய் தெய்வமே சர்வ

போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என்லாயேசேக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கியதே. எல்லாயேசேக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே. எல்லாயேசேக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே. சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. ஹாலேலூயா, எங்களை பெருக செய்கிறவர். ஹாலேலூயா. ஏழு தடவை எரிகோவை சுற்றி வந்த மாத்திரத்திலே எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. வழிகள் அங்கே ஆரம்பித்தது. ஹாலேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிப்போம், உங்களை பெருக செய்கிறவர் நீங்க தானப்பா, எங்களை பெருக செய்கிறவர் நீங்கள் தானப்பா, எங்களை பெருக்கமாக்குறவர் நீங்கள் தானப்பா, எங்களை பெருக செய்கிறவர் நீங்கள் ஆண்டவரே, எங்களை பெருக்கமாக்குறவர் நீங்கள் தானப்பா, எங்களை பெருக்கமாக்குற தெய்வமே நீங்கள் தான் ஐயா, எங்களை பெருக்கமாக்குறவரே நீங்கள் அப்பா ராஜா. தேவனே அப்பா, நீங்க எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாருங்கோ ராஜா. ஆண்டவரே, எங்கள் பைனான்சியல் சிச்சுவேஷன்ல வாருங்கோர் ராஜா. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாருங்கோ ஆண்டவரே. அப்பா, உங்கள் சரீரத்திலே ஆண்டவரே வந்து வாசம் பண்ணுங்கோ தகப்பனே. அப்பா பிதாவே, எங்கள் சூழ்நிலையில வாருங்கோ, எங்கள் திருச்சபைக்குள்ளே வாருங்கோ ஐயா ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு கல்யாண வீட்டிலே வந்து ஆண்டவரே அப்பா இல்லாத திராட்சை ரசத்தை உருவாக்கி கொடுத்தீங்களே ராஜா. ஆண்டவரே தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை உருவாக்குற சக்தி உம்மிடத்தில் தான் உண்டு அப்பா ராஜா. உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உண்மை விசுவாசிக்கிறோம் ஐயா ராஜா. எங்கள் வீடுகளுக்குள்ளே வாங்கோ ஐயா, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாங்கோ, எங்கள் பேங்க் அக்கவுண்டுக்குள்ளே வாங்கோ ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாங்கோ ஆண்டவரே தகப்பனே, எங்கள் திருச்சபைக்குள்ளே வாங்கோ ராஜா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவரே, வெறுமைய ஆண்டவரே நிறைவாக மாற்றுகிற தெய்வம் நீங்கள் தான் ஐயா. குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தெய்வம் நீங்கள் தான் ஐயா. என் பாத்திரங்கள் நிரம்பி வழியுது என்று தாவீது சொன்னார் ஐயா. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறதப்பா, எங்கள் திருச்சபைகள் நிரம்பி வழிகிறதப்பா ராஜா. ஆண்டவரே, எங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் நிரம்பி வழிகிறதப்பா, சரீரத்திலே சுகம் நிரம்பி வழிகிறது தகப்பினியுமுக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. வெறுமைகளை மாற்றுகிற தெய்வம் அப்பா, பெருக்கத்தின் ஆண்டவர் அப்பா ராஜா. எங்களை பெருக செய்கிறவரே, எங்களை பெருக செய்கிறவரே, எங்களை பெருக செய்கிறவரே சோத்திரம், எங்களை பெருக செய்கிறவரே சோத்திரம், எங்களை பெருக செய்கிறவரே சோத்திரம், எங்களை பெருக செய்கிறவரே சோத்திரம், எங்கள் பெருக செய்கிறவரே சோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் எனக்கு தெரியப்படுத்துங்களும் சொன்னவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அற்புதமானவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. ஆறுதல் தேவனே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. அற்புதமானவரே, அதிசயங்களை காண செய்கிறவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நிறைவாக்குகிறவரே, ஏற்ற காலத்திலே ஆண்டவரே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுகிறவரே அப்பா. மை துதிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே துதிக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எங்கள் சுபாவங்கள் மாற்றப்படுவதாக ராஜா, எங்கள் வாழ்க்கை மாற்றப்படுவதாக, எங்கள் எண்ணங்கள் மாற்றப்படுவதாக, எங்கள் சிந்தனைகள் மாற்றப்படுவதாக. ஆண்டவரே தேவனே, உமக்கு உகந்த பலியாய் நாங்கள் இருப்பாவதாக ராஜா. தகப்பினே துதிக்கிறோம் ஐயா. அற்புதமானவரே, உம்முடைய கரத்தியங்கள் மேல் வையும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தியங்கள் வீடுகளிலே வையும், உம்முடைய கரத்தியங்கள் பிள்ளைகள் மேல் வையும், உம்முடைய கரத்தியங்கள் திருச்சபையிலே வையும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தியங்கள் ஊழியத்திலே வையும் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே, ஓரபக்கருதுரி வர வர வர பக்கருதுரி வர வர வர பக்கருமணி. ஹாலேலூயா. அற்புதமானவர், ஆறுதல் தருகிறவர், விடுதலை தருகிறவர், விண்ணப்பங்களை கேட்கின்றவர், அற்புதமானவர், ஆறுதலானவர்.

0: துதிக்கிறோம் அப்பா, தடைகளை நீக்கி போடுகிறவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்க சோத்ரம் ஐயா ராஜா. கத்தாவே துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே மக்க சோத்ரம் ஐயா. தகப்பனிய சோத்ரம் ஐயா. மகாதேவனிய சோத்ரம் ஐயா. கிருபை நிறைந்தவரே சோத்ரம். கிருபி அருளுகிறவரே சோத்ரம் ஐயா. உங்களுடைய கிருபி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. தகப்பனே உங்களுடைய கிருபி எங்களுக்கு தேவை அப்பா ராஜா. ஆண்டவரே உங்களுடைய கிருபி எங்களுக்கு தேவை அப்பா ராஜா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மை மனதுற கர்த்தர் சொல்லுகிறீர் ஐயா. நீங்கள் எங்களுக்கு தேவை அப்பா. உங்களுடைய கிருபி எங்களுக்கு தேவை அப்பா. உங்களுடைய கிருபி எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவை அப்பா ராஜா. உங்களுடைய கிருபி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உங்களுடைய கிருபி எங்கள் திருச்சபையில தேவை அப்பா. உங்களுடைய கிருபி எங்களுடைய வாழ்க்கையில தேவை அப்பா. உங்களுடைய கிருபி எங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உடைய கிருபை தேவை ஆண்டவரே. தகப்பனே மக்கு சோத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. ஹாலேலூயா. என் வாழ்க்கை
1: ஆமீன் ஆமீன். ஊழியருடைய தொலைபேசியிலே அழைப்பிலே தடி ஒன்று வந்திருக்கிறது. இந்த வயலே அவர் திரும்பமாக இணைவார்.
2: தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே. ரெகோபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே. ரெகோபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே. ரெகோபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே. ரெகோபோ தொடங்கினதே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதனல்ல. மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூசித்தீர். எந்த குறையெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி

உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் வீவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஹலிலூயா. ஆண்டவரே, எங்களுடைய நாவிலே ஜீவனும் மரணம் உண்டு. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜீவனை பேசுகிறோம். எங்கள் கூடாரத்தின் இடத்தை நாங்கள் விசாலமாக்குகிறோம். எங்கள் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகிறது அப்பா. நாங்கள் தடை செய்ய மாட்டோம். எங்கள் கயிறுகளை நீளமாக்கி எங்கள் முளைகளை உறுதிப்படுத்துகிறோம். நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெறுகிறோம். எங்கள் சந்ததிய ஆண்டவரே, ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாக்கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். ஆண்டவராகிய தேவன், எங்கள் சந்ததியாரை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. ஆபிரகாம் ஆண்டவரே ஈசாக்கை ஆண்டவரே பலிகூடத்திலே வைத்தான் ஐயா. பாவனையாய் திரும்ப பெற்று கொண்டாரப்பா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், எங்கள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் எழுந்து உம்முடைய ஆலயத்தை கட்ட வேணும் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, லேவியருடைய பிள்ளைகள் உம்முடைய ஊழியங்களை செய்ய வேணும் ஆண்டவரே அப்பா. இது எங்களுக்கு கொடுத்திருக்கிற நியமம் ஆண்டவரே தேவனே அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைகிறோம். எங்கள் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாக்கிடந்த பட்டணங்களில் குடியேற்றி வைப்பார்கள். ஹாலேலூயா. ஆண்டவரே, குடியேற்றி வைப்பவன் என்று பேர் பெறுவாயன்னு சொல்லி கூட உம்முடைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா. பாழாய் கிடந்தவைகளை மறுபடி கட்டுகிறவர்களப்பா. பாழாய் கிடந்த வாழ்க்கை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே எங்கள் சந்ததியை நீர் உருவாக்க விடுமா செவிக்கிறோம். ஆண்டவரே யாக்கோபி ஆண்டவரே சிருஷ்டித்து ஆண்டவரே இஸ்ரவேலா உருவாக்கின தேவனே, எங்கள் பிள்ளைகளை நீங்க தான் சிருஷ்டித்தீங்களா ஐயா. அவர்களை நீங்க தான் உருவாக்க வேணும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உன் பிள்ளைகளை என்னிடத்துல ஒப்புவியன்னு சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனை எழுந்து பிரகாசிக்கட்டும் ஐயா. உம்முடைய ஊழியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. உமக்கு சூத்திரம் ஐயா. இந்த பொல்லாத உலகத்திலே தகப்பனே ஆண்டவரே சுடர்களாய் பிரகாசிக்க கிருபதாரும் ஐயா ராஜா. என் தகப்பனே, எங்கள் சந்ததிகளை எங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் எப்பொழுதும் ஆண்டவரே தேவனை பிரவேசிக்க வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தீரே ஐயா ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தீரே தகப்பனே. அதே போல எங்கள் சந்ததியாருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரவேசிக்க வேணும் ஐயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலட்சியடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் இந்திய நீ நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹாலேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். ஹாலேலூயா. நீரங்கள் மீட்பரப்பா, நீரங்கள் மீட்பரப்பா. இந்த நாளிலும் ஐயா ராஜா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் உண்டோ அந்த குறைவுகளை நீர் மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம். உம்முடைய நாமம் மீட்பெறும் சொல்லி இருக்கிறீங்களப்பா. உம்முடைய நாமம் மீட்பெறும் சொல்லி இருக்கிறீர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், உன் மீட்பர், உன் மீட்பெருங்கள், மீட்பெருங்கள், மீட்பர். எங்கள் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுகிற தேவன், எங்கள் சந்ததிகளை மீட்டுக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவராகிய தேவனே அப்பா ராஜா. உம்முடைய ஜனங்கள் என்னென்ன குறைவுகளுக்கு கூடாக கடந்து செல்கிறார்களோ ஆண்டவரே, டிப்ரெஷன்லே கடந்து செல்கிறார்களோ அவர்களை மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவராகிய தேவனே அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடும், விசுவாசத்தை கொடும் ஐயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போதித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை

செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்தன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. உன்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு

காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நினைக்கின்றார் எங்கள் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்கள் கத்தர் செய்த நன்மைகளை

0: ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே, நீர் நன்மை செய்கிற தேவனே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீரே எங்களுடைய அடித்தளம், நீரே எங்களுக்கு ஆதாரம், நீரே எங்களுக்கு எல்லாம் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கத்தரண்டை துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு, வார்த்தைகளோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்களுக்கு ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிஸ்னஸ் காரியங்களிலும் கூட இருந்து வழிநடத்துவாராக. சபை காரியங்களிலும் வழிநடத்துவாராக. அதே வேளையிலே எங்களுடன் இணைந்த சகோதரன் இமானுவேல் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: ஆமென். பிளஸ் யூ. பிளஸ் யூ.
1: ஆமென். ஆமென். ஆமென். ஆமென். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தினார். கத்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. போக்கிலும் விரத்திலும், குடும்ப காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், சர்ச் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்று 12ஆம் தேதி, 8ஆம் மாதம், 12ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம், 12ஆம் தேதி, ஆவணி மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, அத்தோடு 92 ரேடியோக்களில் எங்களை இணைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கத்தர் தாமே அவற்றுக்கூடாக கேட்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்பு வைக்கிறோம். இந்த நாளுக்கான வசனம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பிரியங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். உலகம் 33:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கின்ற அதிகாரங்கள், 1 ராஜாக்கள் 7, எரேமியா 33, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும், மார்க்கு 7வது அதிகாரம் பெற்ற நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜபிப்பதற்காக ஆயத்தமாக வந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் ஆரம்பிப்போம். சமர் காலங்களிலே ஹொலிடே காரியங்கள், ட்ராவல் காரியங்களினாலே பலர் இணைய முடியவில்லை. எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து கனடாவில் இணைந்தார், அதனாலே அவர் இன்றைய நாளில் இணைய முடியவில்லை. ஆனாலும் இந்த வேளையிலும் நாங்கள் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சவுதி ஆரியன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். முதல் முதலாக எங்களுடன் பல வருடங்களுக்கு பின்னதாக சவுதி மெலினா பேர்னட் அவர்கள் ஓவனியா பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சவுதி டோலியிடம் ஒப்படைப்போம். பிரிசரோட்டம்மா, பிரிசரோட் சிஸ்டர் டோலி,
2: நாங்கள்
1: இந்த வேளையிலும் அன்றன் ராசநாயம் அவர்களை வரவேற்போம். பிரைஸ் லோ பாஸ்டர், நினைஞ்சிருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேடமாக இலங்கைக்காக ஜெபியுங்கள், மீதியான ஜெபங்களுக்கூடாக சபைகளுக்கூடாக வழி நடத்துங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். உங்களை இந்த வேளையிலும் கத்தர் பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு கூட வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: ஆமேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். விசேடமாக அந்த இலங்கை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சபைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய சித்தத்தை செய்து அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை காண நீர் உதவி படியாக ஜெபிக்கிறேன். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் நல்லவர், இரக்கமுள்ளவர், எங்களுக்காக யாவற்றையும் அந்த சிலுவையில செய்து முடித்தவர். அந்த இலங்கை தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளும் ஜெபிக்க ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு ஒரு சுமத்தை கொடுக்கும்படியாக, அந்த தேசத்தில் இருக்கிற தீமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக, உம்முடைய கரம் அந்த தேசத்தின் மேல நீட்டப்படும்படியாக, ஆண்டவரே அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படும்படியாக,

0: கூட இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் இந்த மக்கள் சமாதானத்துக்கான தடைகள், ரட்சிப்புக்கான தடைகள், பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற தடைகள் ஒவ்வொன்றையும், அந்த மதங்களூடாக வருகிற ஒவ்வொரு தடைகளை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த பெரிய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸில் இலங்கை இலங்கை தேசத்தின் மேலே அனுப்பும்படியாக மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தில தீமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று நன்மையான இவுகளும் பரிபூர்ணமான மரங்களும் அந்த தேசத்தில் உள்ள சபைகளுக்கூடாக, அந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கூடாக, அந்த தேசம் முழுக்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசத்தில் உள்ள மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு உம்மிடத்துல திரும்பும் பொழுது நீர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, மன உருக்கத்தை காண்பிக்கும்படியாக, அந்த கடினமான இருதயங்களை எல்லாம் மாற்றிவிடும்படியாக ஆண்டவரே, மேலும் கடினப்படாதபடி அந்த தேச மக்கள் உம்மை தேட, நீர்தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை அந்த தேச மக்கள் அறிந்து கொள்ள நீரிடப்படும்படியாக எம்பிக்கிறேன். ஆண்டவரே, அந்த அழகான தேசத்திலே அந்த புயல்களுக்கூடாக வெள்ளப்பெருக்குகளுக்கூடாக அந்த தேசம் பாதிக்காதபடி அந்த ஏழை மக்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக எம்பிக்கிறேன். ஒவ்வொரு பகுதிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த பகுதிகளை சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, சந்தோஷத்தோடு, ஒரு அபிவிருத்தியோடு அந்த மக்கள் செயற்பட, அந்த தீமைகளினால வருகிற தடைகளை எல்லாம் நீக்க போடும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தில இருந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விசேடமாக ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த தேசம் ஒரு சுமமான தேசமாக, நன்மைகளை பெற்றுக் கொள்கிற தேசமாக நீர் மாற்றப் போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. அந்த தேசத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு உம்முடைய கரம் கூட இருந்து அந்த ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளேயும் உம்முடைய ஊழிய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அந்த தேசங்கள்ல கிருகை செய்த மக்களும் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனசர்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளுடைய ஊழியத்தை நீர் கரம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். காக ஜபிக்கிறேன். இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில உம்முடைய அன்பு விதைகள், உம்முடைய கனிகள், வரங்கள் செயற்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: இன்றும் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள நாங்க இருந்து உங்களுக்குள்ள வாழ்வதற்கு தந்த மகா பெரிதான கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, உங்களோட வார்த்தையில் ஆண்டவரே ஜீவன் உள்ளது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று கூறியபடி ஆண்டவரே உங்களோட வாக்கு தத்தங்களுக்கு உங்களோட வாக்கு தத்தங்களின் படி நடப்பதற்கு எங்களுக்கு உங்களோட வெளிப்படுதலையும் உங்களோட அன்பையும் தெரிவி இன்னும் அதிகமாக கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, சபைகள் ஆண்டவரே உங்களோட அன்பு குறையாத வண்ணமாக சபைகளை கட்டி எழுப்புறவர் நீங்கள் ஐயா, சங்கமம் வானொலியை கட்டி எழுப்புறவர் நீங்க ஐயா. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களுடைய பரிசுத்தமான ஆவி மட்டுமே எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, இந்த காலை நேரம் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஜபாவி மூலமாக அப்பா அதிகமான ஜபாவியை ஆத்மா பாரத்தை எல்லாருக்கும் கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன். அப்பா, ஆத்மாக்கள் அழிந்து போற காலத்துல ஆண்டவரே எங்களை அப்பா ஏசியா ஐசியாவின் வாயை தொற்றது, ஏசியாவின் வாயை தொற்றது போல ஆண்டவரே எங்களோட வாயின் தொடுங்க ஆண்டவரே, எங்களோட வாயில் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாக உங்களுக்கு ஏற்றவர்களாக நடப்பதற்கு ஊழியர்களை கடைசி காலத்துல இன்னும் அதிகமான ஊழியர்களை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். சங்கமம் வானொலியின் நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிற நீங்களே உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா நாங்க அப்பா எங்கள் பெலவீனத்தின் நிமித்தம் நாங்க சோர்ந்து போனாலும் எங்களுக்குள்ள பலம் கொடுக்கிற தகப்பன் நீங்க. அப்பா பலத்தினாலும் மேல பராக்கிரமத்தினாலும் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துல அப்பா அவ்வளியோ ஜீவன் உள்ளது ஆண்டவரே. அப்பா நேற்று ஒரு பாஸ்டர் அந்த நெஞ்சு வழி வந்து எப்படி அவர் கத்தர் வழி நடத்துறாரோ அதே போல எனக்கு என்ன இருக்கிற பெலவீனத்துல கத்தர் நடத்தி கொண்டு மக்கா கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஊழியக்காரர்கள் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இளைஞர் தேசத்தில் ஆண்டவரே சபைகளை கட்டி எழுப்புவதற்கு அப்பா அதிகமான புதிதான ஊழியர்களை அனுப்பி உங்களுடைய அபிஷேகத்தினால உலகம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் யுவர் ஸ்பிரிட் இஸ் மூவிங். அப்பா அந்த வல்லமையின் அதிகமாக பொழிந்தரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா ஒரு ரிவைவலை கொடுங்க ஐயா. அப்பா நாங்க அப்பா அங்கேயோ இருந்து தெரிந்தெடுத்த எங்களை ஆண்டவரே உங்களுக்கு உகந்த பாத்திரராக உங்களுக்கு ஏற்றவர்களை சிந்திப்பதற்கும் உங்களுக்குரியவர்களாக நடப்பதற்கும் எங்களை அப்பா உங்களோட சித்தத்தின்படி நாங்கள் யாவரும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கே உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க, உங்களோட கிருபையை தெரியப்படுத்துங்க. உங்களுடைய அப்பா உங்களோட வல்லமையிலையும் உங்களோட அன்பிலும் குறைவே இல்லை. ஆனபடிய அன்பு சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. அன்பு விசுவாசம் நம்பிக்கை இவர்களில் அன்பே பெரியது. ஒருவருக்கு ஒருவரை மன்னித்து ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையா இருந்து ஒருவருக்கு ஒருவர் உங்கள் மேலே அதிகமாக அன்பு கூறுவதற்கு உங்களுடைய அன்பை அதிகமாக ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியாக என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. முதலாவது அவருடைய ராஜ்யம் அவருடைய நீதியின் தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்று கூறி உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களை அழைத்து உங்களோட மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி வாழ்த்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் வேலையில் இருந்தாலும் இணைந்து ஜபித்து ஆசீர்வித்து உங்களை கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நித்திய ஒளிச்ச நேரத்தை நேற்றைய நாளை நடத்தினீர்கள். அதே வேளையில் இந்த வேளையில் இணைந்திருக்கிறீர்கள். பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சௌரி மேகலா வாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரன் குணபாலன் அவர்கள் லண்டன் ஒன்றாரியிலிருந்து இணைந்திருக்கிறார். நாங்கள் இந்த வேளையில் சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிறார்கள். பல காலத்துக்கும் பின்னதாக அவருடைய எல்லா காரியங்களையும் கத்து நிறைவேற்றி கொடுத்திருப்பார் விசுவாசிக்கிறோம். வாலிபப்பன் அவர் ஏழு காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலும் கத்தர் தாமை வழி நடத்துவாராக. அவருக்காகவும் அவருடைய சபைக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அதே வேளையிலே மீதியான காரியங்களுக்கு ஊடாக ஜெபிக்க அவரை அழையுங்கள். மெலினா பர்னர் வவுனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மெலினா. ப்ரைஸ் தி லார்ட் இணைந்திருக்கிறோம். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சிஸ்டர் மேகலா அழைத்து அவரை அழைத்து ஜெபத்தை கொடுங்கம்மா.
3: நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தகப்பனே இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இவ்வளவு நேரமாய் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களோடு இணைந்திருந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமா ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில ஆண்டவரே இந்த ஜெப வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே நீ நடத்துவீராக ஆண்டவரே. மனுஷிகமாய் அல்ல ஆண்டவரே, நீர் பேசுவீராக. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமேன். இந்த வேளையில நாங்கள் முதலாவதாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். எங்கள் இலங்கை தேசத்துக்காக இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு காரியமா ஒவ்வொருவரும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பொருளாதார காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதே நேரத்துல அதிகமாக இந்த ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா அதிகமான இடங்கள்ல ஹெரோயின் நிமித்தமாய் வாலிபருடைய வாழ்க்கை சீரழிந்து போகிறது. சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் அழிக்கப்படுகிறார்கள், வெச்சாரம் வேசித்தனம் அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல ஒவ்வொருவரும் நடவடிக்கை திருமணமானவர்கள் கூட பிள்ளையான நடவடிக்கையில போது நாங்க காண்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நிறுத்தப்பட வேண்டும். தேவனுடைய கரத்தினாலதான் இந்த காரியங்கள் ஆகும். அதனால் நாங்கள் அதுக்காக ஜெபிப்போம். இந்த ஹீரோயின் எல்லாம் நிப்பாட்டப்பட வேண்டும். அதெல்லாம் எங்க கண்டுபிடிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலேயே அது அழிக்கப்பட வேண்டும். எத்தனையோ ஆயிரக்கணக்கில் கண்டுபிடிக்கப்படுகிறது, ஆனால் என்ன அதுக்கு பின்பதாக அது அழிக்கப்படுகிறதா என்ன நடக்கிறது என்று தெரியாது. அப்படி இல்லாதபடிக்கு அது அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். சிறுவர்கள் வாலிபர்கள் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை பிரசாரம் பண்ண வேண்டும். அவர்கள் இந்த வேசித்தனமான காரியத்துக்குள்ளேயோ விபச்சாரத்துக்குள்ளேயோ இந்த ஹீரோயின் காரியத்துக்குள்ளேயோ போகாதபடி தேவன் காத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் படிப்பு விஷயங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் முன்னேறி சென்று இனி வருகிற ஜெனரேஷன் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். இதற்காக சிஸ்டர் மெல்லினா பேன ஜெபித்துக் கொள்ளுங்க.
4: நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் ஒரு குடும்பமாக ஒன்று கூடவும் ஆண்டவரை நாங்கள் உண்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் நீர் இந்த வேளையை எங்களுக்கு ஏற்படுத்தினக்காய் உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவன் நீங்க எங்களுடைய தேசத்தை காத்து கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேசத்திலே சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக குறிவைத்திருக்கிற எல்லா பிசாசின் கண்ணிகளையும் தேவன் தாமி முறியடித்து உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை எங்களுடைய தேசத்திலே நீங்க எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே கிரியை செய்கிற போதை வஸ்தி நாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளுக்குள்ளே இந்த பாவமான காரியங்கள் போதை பொருள் அதே போல தேவையற்ற காரியங்களுக்கு அடிமைத்தனங்களுக்குள்ளே சிக்கி கொண்ட ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கைகளை அழித்து கொண்டு எங்களுடைய தேசத்தின் எதிர்கால சந்ததி அநியாயமாக போகத்தக்கதாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாதாவியின் கிரியையிலும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளுக்குள்ளே வாலிப பிள்ளைகளுக்குள்ளே உம்முடைய சுவிசேஷங்கள் கொண்டு செல்லப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் அவர்களை பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்பட நீங்க கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் வேதத்திலே காண்கிறோமே எங்களுடைய சந்ததிக்குள்ளே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல, எங்களுடைய சந்ததிக்குள்ளே தேவன் செய்த கிரியைகளை நன்மைகளை அறிவிக்க நீங்க வலுக்கட்டாயமாக நீங்க அதை அநேக இடங்களிலே அப்பா நீங்க வலியுறுத்தி இருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தேசம் எங்கிலும் உள்ள தேவ பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்த்தெடுக்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேத ஞானத்திலே வளர்த்தெடுக்க, ஒவ்வொரு சபைகளும் தங்களுடைய சபைகளில் இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் மட்டிலே கருத்துள்ளவர்களாய் நடந்து அவர்களை நல்வழிப்படுத்தவும். முதலாவதாக அவர்களை வேதத்திலே சரியா வளர்த்தெடுக்கவும். தேவன் பெற்றாருக்கும் சபைகளில் இருக்கிற நடத்துறவர்களுக்கும் நீங்க உங்களுடைய கிருபையை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையிலும் சிறு பிள்ளையிலும் உம்முடைய வார்த்தைகளை சரியாக பிடித்துக்கொண்டு மற்றவர் மத்தியிலே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும். அநேக பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாம் ஆண்டவரே. சபைகளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் உமக்குள்ளாக வளர தேவன் உம்முடைய கிருபையை ஊற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே எங்க தேசத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள் அந்த நேர்மையோடு செயற்பாண்டவரே. அப்பா இந்த லஞ்சம் போன்ற காரியங்கள்னால் இந்த சரியான சட்டம் கடைபிடிக்கப்படாத நீக்கப்படவும் ஆண்டவரே. சரியான தண்டனைகளும் இதுக்கு முறையான சட்டங்களும் சரியான முறையிலே செயற்படுத்தவும் தேவன் நீங்க உதவி செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். கடவுளுக்கு பயந்து தேசத்தை நீதியோடு ஆளுகை செய்கிற ஆட்சியாளர்களை தேசத்திலே நீங்க உண்டு பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எதிர்கால சந்ததியை கெடுத்து போடத்தக்கதாய் தேசத்திலே கிரியை செய்கிற சகல அசுத்தாவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமான தேசத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள்

0: हेलो। हेलो। ओ प्रेज
1: ஓகே.
0: லார்ட் சிஸ்டர், ப்ரே பண்ணுங்கம்மா.
2: எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே, தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ளே இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், நீங்க வெறுக்கிற காரியங்கள்ல இருந்து நாங்கள் மனம் திரும்ப, ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்ப நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறதப்பா, உங்களுடைய வருகைக்கான ஆயத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே நிறைவேறுகிறதா காலமா இருக்கிறதா ஆண்டவரே. இந்த வேளையிலே தேசம் எங்கிலும் உள்ள சபைகள் தங்களை தாழ்த்தி, தேவ பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி, அவருடைய இருதயத்தில் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு வழிகளையும் விட்டு விலகி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலே மனம் திரும்பி ஆண்டவரே, அப்பா தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற தேவன் நீங்க கிருபை செய்ய முடியாது. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா ஆண்டவரே. கல்வி கற்கிற சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கொடுங்க ஆண்டவரே. அப்பா வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு பிள்ளைகளும் வழிதப்பி போகாத படிக்கு நல்ல ஒழுக்கத்திலேயும் நற்காரியங்களிலும் வளர்க்கப்படத்தக்க சட்டங்களும் அதற்குரிய நடைமுறைகளும் எங்களுடைய தேசத்திலே கொண்டு வரப்பட தேவன் உதவி செய்ய முடியாது. நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வாதமாக இலவச கல்வியை தேவன் எங்களுடைய தேசத்திலே பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீங்க. அந்த கல்வியை பெற முடியாத படிக்கு தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தடைகளை உடைத்து நீங்க வழிவாசலை திறக்கும் முடியாது நான் ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே, அப்பா அந்த இலவச கல்வியிலே ஆசிரியர்கள் தன்னுடைய கடமையை சரியா செய்யவும், பிள்ளைகளை நல்வழிப்படுத்தவும், பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அந்த ஞானம் அவர்கள் நற்பிரஜைகளாய் விளங்க அது அவர்களை வழிநடத்தும்படியாகும் தேவன் நீங்க வழிநடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை மீண்டுமாய் உங்களுடைய கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. பாவ பிடியிலிருந்து நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் அடிமைத்தனத்திலே வாழ நீங்க எங்களை அழைக்கவில்லையப்பா. அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ள தேவன் நீங்க வந்து இந்த உலகத்தில் எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு இருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இருக்கிற வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்ட ஆண்டவரே, அவர்களுக்குள்ளும் உம்முடைய வார்த்தைகள் விதைக்கப்படவும், பரிசுத்தமுள்ளோர் எழும்பவும், உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஒரு இளம் சமுதாயம் எங்களுடைய தேசத்திலே உண்டாகும் தேவன் நீங்க கிருபை செய்ய முடியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்
0: ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய படிப்பு காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை காரியங்கள் உங்களுடைய பெற்றோர் ஆவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்படுகிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாய் எப்பொழுதும் காணப்படத்தக்கதாக இயேசுவின் கரத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில இந்த கவர்மெண்ட்ல எடுக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் பிழையான காரியங்களை பிழையான அந்நிய மத போதனைகளை இருந்து எடுக்காத படிக்க ஒரு தேவனுடைய ஊழியக்கார ஒருவர் அந்த இடத்துல நியமிக்கப்பட வேண்டும். அது என்ன ஆலோசனைகள் எடுக்கிறாரோ அந்த பெரிய பெரிய ஆலோசனைக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரன் நின்று அந்த இடத்துல சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். கவர்மெண்ட்ல எடுக்கிற முடிவுகள் எல்லாம் இந்த கீழ்மட்டத்துல இருக்கிறவர்களை ஆசிர்வதிக்கும்படியாகவும், அதே நேரத்துல சரியான சகோதரி ஜபித்தது போல சரியான வேலை வாய்ப்பு யார் யாருக்கு கிடைக்க வேணுமோ அந்த வேலை வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்க வேணும். லஞ்சம் அதுகளுக்குள்ள போகாத படிக்கு படிப்பு காரியங்கள் நிமித்தமாய் சரியான வேலை வாய்ப்பு கிடைக்க வேணும். அதே நேரத்துல தோட்டங்கள் விவசாயங்கள் செய்யறவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க வேணும். அது நிமித்தமாக தான் அது நாங்க தமிழ்ல படிச்சிருக்கிறோம், வரப்புயர நீருயர வய வரப்புயரும் வரப்புயரத்தான் கோணுயர்வாண்டு கோணு இருந்தா தான் நம்ம கவர்மெண்ட் உயர்ந்து வந்தா தான் இது தேசம் வந்து ஆசீர்வதிக்கப்படும். அதே போலதான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். தேசம் ஆசீர்வதிக்கப்பட தேசத்துல செழிப்பு வர இந்த வறுமையெல்லாம் மாறும். மக்கள் சந்தோஷமா இருப்பார்கள். இந்த தேவையில்லாத காரியங்களுக்குள்ள அவர்கள் நுழைய மாட்டார்கள். இந்த படம் இல்லாத நிமித்தமாக எப்படியாவது நாங்கள் என்னத்தை வித்தாவது நாங்கள் முன்னுக்கு பருவோம் என்ற பிள்ளையான நோக்கங்கள் எல்லாம் மறைந்து போயிடும். அதற்காக நாங்கள் ஒருமனப்படுவோம். இதற்காக பிரதர் குணா ஜபித்துக் கொள்ளுங்க. பிரதர்
3: அக்கா விண்ணப்பத்தை திருப்பி சொல்லுங்க.
0: என்னென்ன ஸ்ரீலங்காவை ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கான ஜெயிப்பும் அந்த கவர்மெண்ட்ல நடக்கிற திட்டங்கள் தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு ஒரு ஆலோசகர் இருப்பார். அந்த ஆலோசகர் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். அதே நேரத்துல விவசாயிகள், தோட்டம் செய்யறவர்கள், பயிர் செய்யறவர்கள், புதுசா ஃபேக்டரிஸ் எல்லாம் திறந்து நல்ல முறையில ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்யறவர்கள் எல்லாம் முன்னேறி வர வேணும். அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்க வேணும், அவர்களுக்கு வேண்டிய சப்போர்ட் கிடைக்க வேணும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். மற்றது படித்த வேலை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர்.
1: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வல்லம் உள்ள தேவனே உமை சோதரிக்கிறோம் ஐயா. முந்தினவர்களோடு இருந்தவராகிய தேவனே நீங்கள் பிந்தினவர்களோடும் இருக்கிறவர் நீர்தானே ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தேசத்துக்காக, ஸ்ரீலங்கா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்ரீலங்கா தேசத்துல கர்த்தாவே அதிகாரிகளாக நீங்க நியமித்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாரிகளை கர்த்தாவே இந்த மக்களுடைய வாழ்வியல்கள் வாழ்வாதாரங்களை கவனிக்கும்படிக்கு நீங்க நியமித்தீர்கள். ஆனால் அவர்களோ தங்களுடைய விருப்பத்தின்படியும் தங்களுடைய சுய ஆண்டவரே இச்சைகளின்படி அந்த தேசத்தை நடத்துவதற்காக தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி ஆண்டவரே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் அவனவன் பார்வைக்குத்தான் செய்கிறது சரி என்று சொல்லுகிறபடி செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் இந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பொறுப்பிலும் நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகளுடைய கண்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளில உண்மையும்

ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கத்தக்கதான நல்ல எண்ணங்களையும் ஆண்டவரே நல்ல கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, மக்களுடைய சீரழிவுகளையும் மக்களுடைய பொருளாதார வீழ்ச்சியையும் மக்களுடைய ஏழ்மை நிலைகளையும் கவனித்து ஆண்டவரே அந்த மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வியலுக்கு ஆண்டவரே தேவையானவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான நல்ல சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கத்தக்கதாக இந்த அதிகாரிகளுடைய கண்களில் தயவுகள் உண்டாக்குவீராக செபிக்கிறோம் ஐயா. அந்த அதிகாரிகள் கர்த்தாவே இரக்கம் உள்ளவர்களாய் மாறி தங்களால் செய்யக்கூடியதை மக்களுக்கு செய்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களோடு கூட ஆண்டவரே ஆலோசகர்களாக இருந்து ஆலோசனை கொடுக்கிறவர்கள் கர்த்தாவே நல்லவர்களாக இருக்கவும் ஞானமுள்ளவர்களாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே வேண்டாத ஆலோசனைகளை தள்ளிவிட்டு கர்த்தாவே நல்ல ஆலோசனை உள்ளவர்களாக தேசத்தை செழிப்பாக கொண்டு வரத்தக்கதாக பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரத்தக்கதாக அநேகர்கள் கர்த்தாவே தகப்பனின் நன்மையினால் திருப்தியாகத்தக்கதாக அந்த தேசத்துல நடக்கிற சூழல்களை புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே ஏழ்மையான சனங்கள் யாவும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக பொருளாதார பிரச்சனையில இருக்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக தொழில் செய்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே எல்லாரையும் ஒரு ஊக்குவிக்கிற தன்மைகளை அந்த அதிகாரிகள் ஆண்டவரே எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். நல்ல ஞானங்களை கொடுங்க, நல்ல கிருபைகளை கொடுங்க. தொடர்ந்து பயணிக்கிறவர்கள் சேர்ந்து பயணித்து ஒத்துழைத்து காரியங்களை செய்யத்தக்கதான கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் படித்து ஆண்டவரே தகப்பனே வேலைகள் இல்லாமல் ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியாமல் தங்களுடைய வாழ்க்கைகளை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்துல நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவரே திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்துல நல்ல தேசம் கர்த்தாவே ஆண்டவரே அந்த தேசத்துல எல்லா வளங்களும் உண்டு. அவைகளை ஆண்டவரே அந்த மண்ணை பண்படுத்தி அந்த தேசத்துல செய்யக்கூடிய பொருட்கள் ஆண்டவரே செய்யக்கூடிய விவசாயங்களை செய்து அந்த தேசத்துல ஆண்டவரே ஒரு நல்ல முயற்சிகளை எடுக்கத்தக்கதான கிருபைகளை எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த தேசத்துல செய்யப்படுகிறதான பயிர் வகைகள், தானிய வகைகள், விலங்கின வகைகள், காய்கறி வகைகள், பல வகைகள் யாவும் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த தேசத்துக்கும் இருக்கிற தேசங்களுக்கும் கொடுத்து ஆண்டவரே உதவத்தக்கதான கிருபைகளை அந்த தேசத்துல கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்க. வேண்டாத காரியங்களிலிருந்து பிள்ளைகள் தப்பிக்கொள்ளத்தக்கதான வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக எங்கள் ஆண்டவருடைய கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளும் உண்டாகட்டும். ஆண்டவரே இப்பொழுதும் சங்கம ஊடகத்துக்காக செபிக்கிறோம். சங்கமம் ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவை செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்துல இணைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள், சகோதர சகோதரிகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தி எண்ணம் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து எண்ணம் அவர்களை சத்தியத்தினால் நிரப்பி அநேகர்களை தட்டி அனுப்பி ஆயத்தப்படுத்த தக்கதான கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சங்கமம் ஊடகம் கேட்கப்படுகிற வீடுகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விடுதலைகள் உண்டாகி ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்ட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேகருக்கு இந்த ஊடகத்தை கொண்டு செல்லுகிற கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே லெஸ்லி அண்ணனையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழிநடத்துகிறாக. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்களோடு கூட இணைந்து கொண்டு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவ தாசர்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே தேவ குடும்பங்களுக்காக செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, இதோ நாங்கள் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், உம்முடைய ஆவியினாலே சேர்த்து கொள்ளப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வோடு கூட ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் சுகபல ஆரோக்கியங்களோடு இருந்து கர்த்தாவே எண்ணம் அதிகமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் எண்ணம் அதிகமாய் உம்மை துதிக்கவும் பாடவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எங்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக. சுகபல ஆரோக்கியங்களோடு ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ
ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய்

0: கிரத்தை இப்படி ஒத்தாச்சியோடும் ஜபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன், ஆமேன், ஹலேலூயா, ஹலேலூயா. தேங்க்யூ பிரதர். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், உங்களுடைய தேவைகள் யாவையும் தேவன் சந்தித்து இந்த நாட்கள்ல பெரிதான ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களோட வாழ்க்கையில அவர் செய்ய போகிறபடினாலே அவருக்கு கொடான கொடி சோத்திரம். ஜபித்த உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நாங்கள் ஜபித்துக் கொள்வோம். உலக நாடுகள் முழுவதும் நாங்க பாக்குற நேரத்துல ஒவ்வொரு இப்ப 7 கண்டங்கள் இருந்தாலும் 6 கண்டத்தில் இருக்கிற ஜனங்களும் ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான விக்கிரகங்களுக்குள்ளாக அவர்கள் கடந்து போகிறார்கள். ஒவ்வொரு இந்த ஸ்ரீலங்காவை பார்த்தா அங்க ஒரு விக்கிரகம் இருக்கு, சைனாவை பார்த்தா அங்க ஒன்று இருக்குது, ஆஸ்திரேலியாவில பாத்தீங்கன்னா அங்க எலும்பு கூடு வணக்கங்கள் என்று நிறைய காரியங்கள், மனித வழக்கங்கள், அப்படி நிறைய காரியங்கள் காணப்படுது. நாங்க ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிப்போம். இந்த விக்கிரக ஆராதனை நிறுத்தப்பட வேண்டும். தேவனை அறிகிற அறிவினால் இந்த ஜனங்கள் நிறைக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை எந்த இடத்துல செல்றதோ அந்த இடமெல்லாம் தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும். ஒவ்வொரு ஜனங்கள்ல மனதிலையும் ஒரு தேவனை குறித்து, கர்த்தரை குறித்து, இயேசுவை குறித்து ஒரு தெளிவு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். விக்கிரக ஆராதனைகள் ஒழிக்கப்பட வேண்டும். அதே நேரத்துல பேய் வணக்கங்களுக்குள்ளாக ஜனங்கள் கடந்து போகிறார்கள், வாலிபர்களுக்குள்ளாக எழுப்பிண்டு போகிறார்கள். அதே நேரத்துல பிள்ளையான முறை, தவறான முறை திருமணங்களுக்குள்ளாக வாலிபர் கடந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் உலக நாடுகள் முழுவதும் இருக்கிறது. இந்த 6 கண்டங்கள்லயும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அழிந்து போக வேண்டும். கத்திரை அறிகிற அறிவினால் இந்த ஜனங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். அதற்காக பேர் தெரியாது,
2: ஐரின் கொழும்பு இலங்கை நினைக்கிறார்.
1: ஐரின் சிஸ்டர் ஐரின் ஜெபிச்சு கொள்ளுங்க இதுக்காக.
3: ஓகே, தேங்க்யூ. ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் தேவனே, மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த மாலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், கிட்டாவே சொல்லப்பட்டதான விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், கிட்டாவே அப்பா தேசம் முழுவதுமாய் இருக்கிற விக்கிற தோப்புகள் கிட்டாவே அழியப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் அறியாத படிக்க கட்டாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விக்கிர ஆராதனையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கட்டாவே. இதெல்லாம் பொய்யான காரியங்கள் என்பதை உணர்ந்து கொள்ள பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் கட்டாவே அப்பா, ஒவ்வொரு சிலை வழிபாடுகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கட்டாவே. அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் கட்டாவே இது உயிர் இல்லாத இந்த உருவங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று உணரத்தக்கதான நல்ல உணர்வுகளை தேவன் கொடுக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல கட்டாவே அப்பா பேய் வணக்கங்கள் செய்கிற ஒவ்வொருவரையும் கட்டாவே அப்பா தேவனையும் அது கரத்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எல்லாம் கட்டாவே மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனையுடைய வார்த்தைகளை கொண்டு தேவன் அவர்களோடு பேசும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சிலை வணக்கங்கள் உமக்கு அருவறுப்பான காரியங்கள் ஆண்டவரே. அப்பா அதை உணர்ந்து கொள்ள தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல கட்டாவே அப்பா ஜோசியம் பாக்குறது கட்டாவே. இன்னும் பிள்ளை சூனிய கட்டுகளிலே மாந்திரியங்களிலே கட்டாவே அகப்பண்டு சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விக்கிரக கட்டுகளிலிருந்து பிள்ளைகளை தேவன் நீங்க மீட்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இடைய நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல பகுத்தறிவை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மனிதனால் செய்யப்பட்ட அந்த சிலைக்கு ஒன்றுமே இல்லை என்று உணரத்தக்கதான இந்த கிருபையை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த சிலை வழிபாடுகளுக்கு கூடாக கடந்து போகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க தடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கும் பாதுகாப்பு கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு விதமான கத்தாவை வழிபாடுகளை கத்தாவை விக்கிற ஆராதனைகளை தேவன் அப்பா முறியடிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப செய்ய உண்மையான தேவனை அறிந்து கொள்ள தகப்பனே நீங்க கிருபை பாராட்டுபடியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே அநேக சுவிசேஷர்களும் மிஷனரிகளை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் போய் கேட்டாவே உம்மை பற்றி சொல்லும் போது அவர்கள் கேட்டு அதன்படி நடக்க கேட்டாவே தேவனையும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நல்ல உணர்வு சிந்தனைகளை அப்பா அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் செய்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா தேவன் அப்படியாய் செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. இருக்கிற ஆராதனையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற கத்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிமிஷத்திலே தொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா உண்மை உண்மையான தேவனை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உடைய கல்வாரி அன்பை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒருவரை நாங்கள் மறந்திருக்கிறோமே என்ற அந்த உணர்வை அவர்களுக்கு கொடுக்கும்படியால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர் எல்லார்களுக்காகவும் கர்த்தாவே தேவன் முதல் ஜீவனை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு இருக்கிறீங்க ராஜாவே. அதற்கா ஸ்தோத்திரம் அவரே. இந்த உணர்வை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விக்கிற ஆராதனையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய தேவ அன்பை உடைய அபிஷேகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே. உண்மை பின்பற்றி வர தேவன் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையிலே அவர்கள் வளரவும் கத்தாவே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளவும் தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற எல்லா விக்கிரக தொகுப்புகளும் அழிக்கப்பட ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது உம்மால் மாத்திரம் கூடும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல கர்த்தாவே அப்பா ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். லஸ்லி அனாரீட்டா சகோதரி குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பமாய் செய்யற அந்த ஊழியத்தை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வானொலியானது கர்த்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து சென்று அநேக ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஜன சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். மகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மகள் போயிருக்கிற எல்லா காரியங்களையும் நேர்த்தியும் கிரமமாய் நடத்தி முடிச்சிட்டு வர தேவன் உதவி செய்யுங்க. மகளோடு கூட இருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அதை போல கத்தாவே இந்த இணைப்பிள்ளை வந்து இணைந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வ கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமே ஆமே என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் முதுகரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனோட நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பாவை. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். கர்த்தர் சாமி இந்த ஜெபத்தை கேட்டுபடியினால் அவருக்கு கொடான கொடி சோத்திரம். ஜெபித்த சகோதரி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் காரியங்கள், அவருடைய தேவைகள், அவருடைய மன விருப்பங்கள் யாவற்றையும் தேவன் தாமே அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி சோத்திரம். சிஸ்டரை கூட இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். அடுத்தா நாங்கள் ஜெபித்து தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தா நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த ஆறு கண்டங்களிலேயும் காணப்படுகிற வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எந்த மூளை முடுக்கல பார்த்தாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதி. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஜனங்களினால் நிறைஞ்சு போயிருக்கு. அதே நேரத்துல வீடுகள்ல போய் நாங்கள் கதைக்கிற போற நேரம் ஏதோ ஒரு வியாதி ஒரு படுக்கையில யாராவது இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் அறிந்தவர்களுக்காக நாங்கள் அறிந்தவர்களை குறித்து நாங்கள் ஜெபிப்போம். அதே நேரத்துல ஆறு கண்டங்கள்லையும் இருக்கிற ஜாதி ஜனங்கள் பாஜக்காரர் மத்தியில தேவனுடைய அதிசயம் விளங்க வேணும். எந்த இடத்துல இருந்து ஜனங்கள் வந்து இந்த சர்ச்சுக்கு போய் இந்த ஊழியத்தை போய் நான் ஜெபிக்கிற நேரம் எனக்கு சுகம் பெற வேண்டும் விசுவாசத்தோட போகிறார்கள் அந்த இடத்துல சுகம் பெற வேணும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். அதே நேரத்துல இந்த வியாதியில இருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பெற வேணும் சொல்லி ஜெபிப்போம். அதே நேரத்துல முக்கியமா ஜெபிக்க வேண்டியது இந்த ஹாஸ்பிட்டல்களுக்காக. ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு மனிதனுடைய உயிரை அற்பமா எண்ணாதபடிக்கு அவர்கள் தன்னுடைய உயிரை போல அவர்கள் யோசிக்க வேணும், நினைக்க வேணும். நினைத்து அந்த மருந்துகளை சரியான முறையில கொடுக்க வேணும். குடும்ப பிரச்சனை காரணமாக டாக்டர் வந்துட்டு பிள்ளையான மருந்துகளை கொடுக்காதபடி ஞானம் உள்ளவர்களாக ஒவ்வொருவருக்கு செய்ய செய்ய வேண்டும். அந்த ஒவ்வொரு டாக்டர்ஸுடைய கரத்தையும் தேவ கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அதே போல நர்சஸ் ஒவ்வொரு மறந்து கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அதற்காக இந்த வேளையில சிஸ்டர் அருந்ததி ஜெபித்துக் கொள்ளுங்க.
4: உங்களே சீக்கிர அன்பு தகப்பனே, இந்த வேளையில உடைய நாமத்திலேயே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரே எங்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, எது எகிப்தியருக்கு வரப்பணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பணித்தல் நானே என்று சொன்னபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாதி கூடாரத்தை அணுகாதபடி ஆண்டவரே, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குண்ணமாகிறோம் என்று சொன்னபடி கர்த்தாவே, உம்முடைய தழும்புகளால் அவருடைய சரீரங்களிலே படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிவிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தின்படி அவர்களை உயிரும் ஆண்டவரே, உடைய உயிர் இந்த வேளையிலே ஆண்டவரே கட்டிலே படுத்திருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டவரே சரீரத்திலே தொட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒருவரும் எழும்பி ஆண்டவரே மறுபடியும் உடைய ஊழியங்களை செய்யும்படியாக ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியை அமரப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கேன்சர் கட்டிகள் கரைந்து போவதாக, குழந்தைகள் மேல் இருக்கிற எல்லா நோய்களும் ஆண்டவரே அகன்று போகும்படியாய், சுகமும் ஆரோக்கியம் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டவிழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ரத்தத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். உடைய ரத்தத்தில ஜீவன் உண்டு ஐயா, அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொட்டுக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்கொண்டு ஆசீர்வதியுங்க ஆண்டவர். இறுதிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், கிட்னி வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள், சுவாசத்தினால் ஆண்டவரே கத்தாவை என்ன கோளாறுகள் காணப்படுகிறோம், எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீங்கி சீராக இயங்கும்படி ஆண்டவரே, நாடி நெற்றம்பு எல்லாம் ஊன் மச்சை பகுதிகள் எல்லாம் கர்த்தருடைய ஜீவ ரத்தம் பாயும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும், உம்முடைய அன்பு கடந்து வரட்டும் ஐயா. ஒவ்வொரு ரப்பும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொருவர் நோயாளிகளை உம்முடைய கரங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறோம் சுவாமி. உம்முடைய பலத்த கரமும் ஓங்கும் புயமும் தொட்டும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, அங்கு வேலை செய்கிற டாக்டர்ஸ் மேர் தாதி மேர் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சரியாக டயக்னோஸ் பண்ணவும் சரியான மருந்துகளை கொடுக்கவும் ஆண்டவரே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கரத்துக்குள்ளாக கொண்டு வருகிறோம். கற்பிணி தாய்மார்கள் இருந்து, கருவில் இருக்கிற குழந்தைகள் இருந்து ஆண்டவரே, வாலிபர்கள் வயதிபர்கள் சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கும் வீராக இருளில் இருக்கிற அந்த பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். ஆக்சிடென்டினால் ஆண்டவரே பாவங்களை ஆண்டவரே உடலின் அங்கங்களை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. அவருடைய எதிர்காலத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய நாமர்கள் கூட மகிமைப்படுத்துங்க. ஊழியக்காரர்கள் எழுந்து மறுபடியும் ஊழியத்தை கட்டும்படியாய் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில செய்யப்படும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவர் தங்களுடைய ஊழியத்தை மறுபடியும் செய்யத்தக்கதாக பெலப்படுத்துங்க. பலவீனமான கைகளை திட்டப்படுத்துங்க. தள்ளாடும் முடங்கால்களை பெலப்படுத்துங்க அப்பா. உம்முடைய வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இதை செய்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம். நீரே எங்கள் பரிகாரியாய் கர்த்தர் என்று ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. சகலரும் அறியும்படி சாட்சியாய் ஆண்டவரை நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த குழுவில இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதி சுகமும் ஆரோக்கியம் எப்பொழுதும் இருப்பதாக ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்கிற சங்கமும் பால்வழி ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பேர் பேராய் குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதமும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அபிஷேகம் தங்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி மடத்திலே தந்து கர்த்தருடைய ராஜ்யம் பெருகும்படியாக ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொருவருக்காய் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் நீங்க உங்களுடைய குடும்பத்துல தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் எதுவும் தடைப்படாதபடி தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த அதிகமா நாங்க பாக்குறோம், அந்த உலகம் முழுவதிலுமே யுத்தத்துக்கான ஆரம்பங்கள் நடக்கிறது. எந்த இடத்துல போனாலும் நாங்க அறிந்து கொள்கிறோம், இந்த அமெரிக்காவினால் யுத்தம் நடத்தப்படுது. இஸ்ரேலில் இருந்து காசாபிதமாய் அழிவுகள் வர வேண்டும் என்று அதற்காக நாங்கள் சிஸ்டர் ஜெனட் அவர்கள் அந்த புத்தக வெளியீடு நடத்தி இருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை ஒரு ஒரு கிருபையான காரியம் பெருக வேண்டும், அவர்கள் தேவனுக்குள்ள இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் என்று நாங்கள் அதுக்காக ஜெபிப்போம். அதே நேரத்துல பிரதர் நடத்துற ஊழியங்கள், லெஸ்லி பிரதர் அண்ட் சிஸ்டர் ரீட்டா நடத்துற ஊழியங்கள், மகேந்திரன் ஐயா நடத்துற ஊழியங்கள் எல்லாம் வளர்ச்சியாக வேணும். அதாவது சங்கமும் வானொலியை யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் மத்தியில ஒரு கத்தரை குறித்து ஒரு பயம் வர வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஊழியர்களுக்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்துக்காக நாங்கள் பரிந்து மன்றாடி ஜெபிப்போம். அதற்காக புதுசா ஒரு
5: வந்திருக்கிறாங்க
1: புத்தக வெளியீடு பண்ணி இருக்கிற, அதற்காக அதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க.
5: அன்பான பரலோக பிதாவே, தந்தையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, தகப்பனே, என சிஸ்டர் அப்பா ஒரு புத்தகம் மட்டும் வெளியிட்டு இருக்கிறாங்க தகப்பனே, அந்த புத்தகத்தை அப்பா வாங்கி அப்பா அதை வாசிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் அப்பா, அந்த அந்த வார்த்தை ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாக ஆயிடுச்சு அப்பா. தந்தையப்பா அந்த வசனத்தை கேட்டு அதன்படி அப்பா ஒவ்வொருத்தரும் நடக்க கிருப செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த புத்தகங்களை வாங்க அதிகமா எண்ணங்களப்பா விரைந்து வரவும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக சுபிக்கிறேன் அப்பா. தந்தையே நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. பிதாவே அப்பா, உலகம் முழுவதும் அப்பா அப்பா தகப்பனே ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஊழியங்களுக்கு செல்லும் போதப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, போக்கிலும் பரத்திலும் கூட இருங்க அப்பா. பொல்லாத மனிதர்கள் கண்கள்ல இருந்து தயவை கொடுங்க அப்பா. தந்தையப்பா காரருக்கு எதிராக எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகுமே என்று சொன்ன வார்த்தை அப்பா நீங்கள் அவர்களோ ஒவ்வொருத்தரே அப்பா தகப்பனே போகும்போது அப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. பயணத்துல கூட இருங்க அப்பா. தந்தையப்பா வீட்டுல பிள்ளைகளோடு கூட இருங்க அப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அனைத்து ஊழியர்களையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க தந்தையப்பா. ஆண்டவரேப்பா உலகம் இப்ப தகப்பனே யுத்தங்கள் நடக்கிற தேசங்களை அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யுத்தம் நடக்கிற தேசத்திலே அப்பா அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. நீங்களே அப்பா செய்யுங்கப்பா. யுத்தங்கள் நிறுத்துற தேவாதி தேவனப்பா நீங்கள், சமாதான பிறவு அப்பா நீங்கள் தகப்பனே. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா தந்தையப்பா. அந்த இடத்திலே அப்பா அமைதியை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரேப்பா இந்த யுத்தத்தை விட்டு விட்டு சமாதானத்தோடு வாழ எங்களை ஒவ்வொருத்தரையும் அப்பா அதை தலைமை தாங்கி நடத்துகின்ற இருதயங்கள்ல பேசும்படியாக சொல்லிக்கிறேன்ப்பா. தந்தையை யுத்தத்தை நிறுத்துவதற்கான இருதயத்தை அப்பா தகப்பனே நீங்களே அப்பா ஒவ்வொரு இருதயங்களையும் பேசுங்க தந்தையப்பா. யுத்தங்கள் தொடராத படிக்கப்பா. ஆண்டவரேப்பா யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு உணவு உடை இல்லாத ஒவ்வொருத்தரையும் அப்பா பொறுப்படுங்க, காத்துக்கொள்ள வழி நடத்துங்க அப்பா. யுத்தங்கள் நிறுத்தினதற்காக நன்றி அப்பா. தந்தையே நான் நீடிய சமாதானத்தை கொடுங்க அப்பா. தந்தையப்பா ஒவ்வொரு தேசத்தை நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா, உங்கள் சித்தம் செய்யப்படுவதாக அப்பா. தந்தையே நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. தகப்பனே யுத்த தேசங்களை அப்பா நீங்கள் அமைதிப்படுத்துறதற்காக நன்றி. யுகத்தை கேட்டதற்காக நன்றி அப்பா. தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா மூன்று விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் ஆம் என்று பதில் தந்திருக்கிறீர்கள் தந்தையே. எல்லா கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரத்துல எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தேவன் தாமே உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். அடுத்தா நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். உலகம் முழுவதும் இருக்கிறோம் என்பது ஒரு ஒரு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறது பாஸ்டர் தலையில தான் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். ஏன் அவர்கள் அந்த அந்த பொறுப்பை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அவர்கள் அந்த அதுக்கு பொறுப்பானவர்கள். அதே போல இந்த சங்கமம் வானொலியில ஊழியம் செய்யறவர்களுக்கு இருக்கிற பொறுப்பு அநேகம். நாங்க பாக்குறோம் அவங்க ஒரு ஸ்டேஷன் நடத்துறாங்க, அவ்வளவுதான் நாங்க பாக்குறோம். ஆனா அவங்க எத்தனை காரியத்துக்குள்ளாக, எத்தனை பேரோட கதைக்க வேணும், எத்தனை காரியங்களுக்குள்ளாக கடந்து போறாங்க. அவனோட வாழ்க்கை, குடும்ப பிரச்சனையை பார்க்க வேணும், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அந்த இதெல்லாம் கவனிக்க வேணும், அவளுடைய வாழ்க்கையை கவனிக்க வேணும், அதே நேரத்துல ஊழியத்திலையும் சரியான முறையில நடத்த வேணும். அப்ப என்ன தேவன் சொல்லி இருக்கிற, அசதியாய் ஊழியம் செய்யாதபடி ஜாக்கிரதையாய் ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லி. அப்ப ஜாக்கிரதையா நாங்க ஊழியம் செய்ய வேணும். அப்ப அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நாங்கள் பரந்து மன்றாட வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கிறது. உலகம் முழுவதிலும் அநேகர் ஊழியம் செய்கிறார்கள். ஒரு 10 பேரை வைத்து கொண்டு ஊழியம் செய்கிறார்கள். வீதி வீதியாக சென்று ஒரு தங்களுக்கென்று ஒரு ஜனக்கூட்டம் இல்லாதபடிக்கும் வீதி வீதியாக போய் அப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுவோம். அதே நேரத்துல விழுந்து போய் பிரச்சனையின் நிமித்தமாய் விழுந்து போய் அவருடைய சுயினம் நிமித்தமாய் விழுந்து போய் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். தேவன் அந்த காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். விண்ணப்பத்துக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். பரலோக பிதாவே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, யாபேஸ் ஜெபித்தது போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கங்களை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டி கொண்ட வேளையில தேவரி தாமே இந்த விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்தது போல இந்த சங்கமம் வானொலியில யார் யார் இந்த ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்துல ஒரு புதிதான ஒரு ஒரு புதிதான ஒரு இதயம் பிறக்க வேண்டும். அவருடைய மனதில் இருக்கிற துக்கங்கள், வேதனைகள், கவலைகள், நோய்கள் எல்லாம் மறைய வேண்டும். இதுல கொடுக்கப்படுற வார்த்தைகள், ஜபங்கள் எனக்கு என்று ஒவ்வொருவருமாய் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அவர்கள் வெலப்பட வேணுமப்பா. ஆண்டவர் எல்லா ஸ்தானங்களிலும் இருந்து வந்து ஆசீர்வதிப்பேன் என்று நீங்க சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஸ்தானத்துல ஜபிக்கப்படுகிற ஜபங்கள் அனைத்தும் உம்முடைய சன்னிதானத்துல வந்து எட்டுகிறபடியினாலும், ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளின் ஆழத்தையும் அது தொடுகிறபடியினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக தகப்பனே இந்த வேளையில ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கிற இடங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், பசி பட்டினி வேதனை, ஆண்டவரே காயங்களோடு இருந்து மறந்து கட்ட முடியாத நிலை, ஆண்டவரே பெற்றோர் இல்லை, பிள்ளைகள் இல்லை என்ற வேதனை, ஆண்டவரே எத்தனை துன்பமான காரியம் அப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து இந்த யுத்தங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். இயேசு நீர் யுத்தத்தை நிறுத்துகிறவர் நீர் அல்லவோ? ஆண்டவரே நீர் நிறுத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த இடத்துல இருக்கிற யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அந்த வாலிபர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நிலத்தில் விளைகிற விளைச்சல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மிருக ஜீவன்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த தேசமே ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாறட்டும். எவ்வண்ணமாய் ஆண்டவரே அந்த தேசங்கள் அழிவுக்குள்ள இடிபாடுகளுக்குள்ள போய் போனது தகப்பனே, அதை விட ஆண்டவரே மென்மேலுமாக ஆசீர்வதிக்கப்பட்டு எழும்பத்தக்கதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்கள்ல ஜப்பான்ல எவ்வளவுமாய் யுத்தம் ஏற்பட்டு ஆண்டவரே அந்த நகரமே அழிந்து போயிருந்தது. ஆனால் ஆண்டவரே ஒரு நாள் வந்தது அந்த நகரம் எவ்வளவுமாய் அழகாய் எழும்பி ஆண்டவரே ஒரு பிரதேசமாய் அழகாய் ஒவ்வொரு ஜனங்களும் தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்து கொண்டு முன்னேற்றமாய் காணப்பட்டார்களே. அதே போல ஆண்டவர் இந்த யுத்தங்கள் நடந்த பூமிகள் அனைத்தும் செழிப்பதாக என்று இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அங்கு ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு முன்னாக நிற்கிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். ஆண்டவரே அவனுக்கு கண்ணுக்கு கீழாக ஆண்டவரே 1000 பேர் 100 பேர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே பிரிவு பிரிவாய் வைத்து ஒவ்வொருவரையும் கவனித்தது போல இந்த நாட்கள்ல அநேக ஊழியர்களை உலகம் முழுவதும் நீர் எழுப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது அக்கினியாய் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஆண்டவரே பயிட்டுவரே. ஏனோ தானோ என்று எடுக்காதபடி ஒவ்வொருவரும் ஆண்டவரே இது எனக்கு எனக்கு என்று சொல்லி எடுத்து ஆண்டவரே அதுல உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்களாக. காடுகள் மலைகள் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே காடுகள் மலைகள் என்று பார்க்காதபடி ஊழியம் செய்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்கள் படுகிற பிரயாசத்துக்கு தக்கதாக நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் அவர்களை தலைமையில் எப்பொழுதும் இருக்கட்டும் தகப்பனே. அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல வியாதியின் நிமித்தமாய் வேதனையின் நிமித்தமாய் வறுமையின் நிமித்தமாய் மற்றவருடைய பேச்சு நிமித்தமாய் விழுந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நாளில் நாங்கள் எழுப்புகிறோம். அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. நீ சொன்ன வார்த்தையின்படி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஐயா. அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. ஆரம்பத்தில் ஒப்பன்னமாய் ஆண்டவரை ஊழியம் செய்தார்களோ அத்தீ வண்ணமாக இந்த நாட்களிலும் எழும்பி ஆண்டவரை உமக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதாக உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. இந்த நாட்கள்ல நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் எத்தனையோ பகுதி உள்ள ஆண்டவரே பூமி அதிர்ச்சிகளும் ஆண்டவரே கத்தாவ வெள்ளங்களும் மண் சரிவுகளும் ஏற்பட்டு ஜனங்கள் அழிந்து
6: கொண்டே.
1: அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் அறுவரே. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அந்த இடத்துல நாங்கள் சொல்லுகிறோம். ஒருவரும் அழிந்து போக கூடாது. அந்த இடமெல்லாம் ரத்தத்தினாலே நாங்கள் மூடுகிறோம் அப்பா. நீர் அற்புதம் செய்வீராக, நீர் வழி நடத்துவீராக. அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காக சங்கமம் வானொலி ஊழியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நடத்துகிற சகோதரனுக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இதோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இடத்துல ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரம் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமீன்.
2: இதுவரை நேரமும் சகோதரி மேகலாவாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து வழி நடத்தினார். சகோதரன் பாலன் நிக்கிறீங்களா? சகோதரன் பாலன் பிரைஸ் லோட்டையா? உங்களோட சத்தம் கேட்கவில்லை. இல்லை ஐயா, சத்தம் சரியான குறைவா இருக்குது, லோவா இருக்குது. நீங்கள் உங்களுடைய சத்தம் கேட்கல, ஏனென்றால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் அப்படியே நில்லுங்கள், நாங்கள் இந்த வேலையிலும் ஜப வேலையை நிறைவு கொண்டு வருவோம். சௌரி ஏமிக்கும் இணைய முடியவில்லை, அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாக. வழி நடத்திய சௌரி மேகலா வாஸ் அவர்களையும் அதே வேளையில் இன்றைய நாளே முதல் முதலாக இணைந்த சகோதரி மெல்லினா பெர்னட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அப்படியே இணைந்திருங்கள். நாங்கள் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நான் அவரை இன்னும் ஒரு லைன்லேயே கனெக்ட் பண்ணுவோம். அவருடைய சுத்தம் கேட்கவில்லை. கத்தர் தாமே வழி நடத்துவாராக. சகோதரி ஏமி நிறைவு ஜபங்களை எடுத்து வர அழைத்தேன், அவர் நினைவில்லை. பார்ப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக எல்லா காரியங்களுக்காக ஜபித்து ஆசீர்வித்து உங்களை எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சௌரன் குணா அவர்கள் லண்டன் யூகேயில் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்தார். சௌரி டொலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்தார். சௌரி அருந்ததி அவர்கள் கால வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். அதே போல பாஸ்டர் ஆண்டன் டாஸ்னேம் அவர்கள் இணைந்தார்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து. அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரன் பாலன் அவர்களை நினைப்புக்கு கொண்டு வருகிறோம். பிரதர் இப்ப கேக்குதா? ஆமீன் ஆமீன். நீங்கள் இன்றைய நாளிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவருக்குமாக ஜபியுங்கள். எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே காலை வேளையிலே 8 மணி தொடக்கம் இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவர்களுக்காகவும் ஜபியுங்கள். அதனை தொடர்ந்து நீங்கள் ஒரு பாடலோடு இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமே.
7: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
8: அன்பான தகப்பனே, ராஜா நாளை தந்த கிருபைகளுக்காக கோடி நன்றி ராஜா, கோடி நன்றி தகப்பனே. தகப்பனே இந்த அதிகாலை காலம் முழுக்கம் தகப்பன் இதுவரை தகப்பனே ஜெய உண்டப்பங்களை ஏறெடுத்த அன்பான சகோதரிகள் சகோதரர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா எடுக்கப்பட்ட ஜெய உண்டப்பங்களை நீங்க தகப்பனே நீங்கள் ஆம் என்று மாமேன் என்றும் ஆசீர்வதித்தமைக்காகவும் இயேசுராஜனுக்கு கோடான கோடி கோடி நன்றி தகப்பன், நன்றி ராஜா. நடத்துகின்ற சங்கமம் வானொலியின் சகோதரர் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிங்க தகப்பனே, நிறைவாக அனைத்து தேவைகளையும் சந்திங்க ராஜா, தேவைகளை சந்திங்க ராஜா, தொடர்ந்து மனிதத்துக்கு ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு சோத்திரம். தகப்பனே உங்களுக்கு கூடி நன்றி செலுத்தும் ராஜா. தகப்பனே சங்கம் மாணவியிடத்தையும் நடத்துகின்ற அன்பான சகோதர குடும்பத்தையும் இவருடன் ஊழியம் செய்கிற குடும்பங்கள், ஊழியம் செய்கிற மற்றும் சகோதர சகோதர குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகில் சங்கம் மாணவியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணியை எடுத்துக்கொண்டு தகப்பனே உலக ரீதியில் ராஜா குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரை பரம்பரையான சாபங்கள் மந்திரங்கள் சூனியங்கள் செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் ராஜா. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க தகப்பனே, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க ராஜா. அதுக்காக நினைச்சவன் தகப்பனே மற்றும் ராஜா உலக ரீதியில் ராஜா நிரந்தரமான சமங்கலத்தை கொண்டு சொல்லிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் கொண்ட பொறுமைக்கா நன்றி ராஜா. இந்த நாடு அதிபர்களோடும் பிராணவ தலைவர்களோடும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசு ராஜா, இறந்த சமாளத்தை கொண்டு வாங்க ராஜா. அப்படியே நீங்க கொண்ட பொறுமைக்காக மீண்டும் நன்றி செலுத்துவோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே
9: ஆமென்.
8: போலிருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலம் எல்லாம் நீ செழித்திருப்பாய், காலம் எல்லாம் நீ செழித்திருப்பாய், உவற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், இத்தப்பாமல் கனி கொடுப்பாய், வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய்

பட்டிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். பல நாட்டு மக்கள் உன்னுழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். பல நாட்டு மக்கள் உன்னுழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். தினம் பாடி மகிழ்வார்கள். பூவற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். அப்பா தினமும் நடத்திடுவார், ராஜா தினமும் நடத்திடுவார். இவ்வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய்.

0: இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, அங்கே சுகமாக வாழ்ந்திடுமே, அங்கே சுகமாக வாழ்ந்திடுமே. வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தினீர்கள். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய் என்று கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த பாடலுக்கூடாக பாடல் வரிகளுக்கூடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளைய நாளில் இதே வழியில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ.
0: உங்களையும்
1: ஜபங்களோடு பாடல்களோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளின் பிள்ளைகள், பிற பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக.
2: ஆமேன்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழிநடத்துவாராக. அடுத்து நாங்கள் ஓரிரு நற்சிந்தனை கூட கடந்து சென்று ஜப வழிக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஜப ஊழியர் வழிநடத்துவார். சௌகரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் வழிநடத்துவார். ஆமேன். ஆயத்தமாவோம். முன்னதாக நாங்கள் ஒரு நற்சிந்தனை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தேவனுடன் ஒரு நிமிடம். ஆமேன். தேவனிடம், தேவனுடன் ஒரு நிமிடம் கேட்போமா? ஆமே.
2: Recording in progress.
3: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 12th of August 2026, and the topic for today is You are blessed in Christ. The opening scripture is taken from 1 Peter 3 verse 9. Not returning evil for evil or reviling for reviling, but on the contrary, blessing, knowing that you were called to this, that you may inherit a blessing. As a child of God, you are called to live a life full of blessings. The Bible says you are called to inherit a blessing. This means God wants good things to work in your life. When you receive Jesus, you become a new creation and you belong to God's family. No curse, fear or power of darkness can control your life. God has already blessed you in Christ. So instead of being afraid, remember who you are. You are God's child. You are God's child and His blessing is upon you. Walk with joy and confidence every day because you belong to the Lord. Hallelujah. Let's look into another scripture from Ephesians 1 verse 3. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. Glory to God. Please say this after me. I am blessed in Christ. God's blessings work in my life and I live in joy, victory and peace every day. Hallelujah. God bless you all. See you tomorrow. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆரம்ப வசனமாக 1 பேதுரு 3:9 பார்ப்போம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அதற்கு பதிலாக ஆசீர்வதியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதாகமம் கூறுகிறது. இதன் அர்த்தம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடைபெற விரும்புகிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது புதிய சிருஷ்டிகளாகிறோம், மேலும் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாகிறோம். எந்த சாபமோ பயமோ இருளின் வல்லமையோ நம்முடைய வாழ்க்கையை இனி ஆள முடியாது. தேவன் ஏற்கனவே நம்மை கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே பயப்படுவதற்கு பதிலாக நாம் யார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்துடனும் தைரியத்துடனும் நடப்போம். ஹல்லேலூயா. நாம் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கின்றன. நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்திலும் வெற்றியிலும் சமாதானத்திலும் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என்று நீங்கள் தந்த இந்த வசனத்துக்காக நன்றி ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜாவே. உங்கள் வசனத்தின்படி என் அன்பு அப்பாவே, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் புது சிருஷ்டிகள். அவருடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இனி எல்லாம் புதிதாயின என்று அந்த வசனத்துக்கேற்ப நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி அப்பா. எந்த அந்தகாரத்துக்கும் இனிமேல இவர்களின் வாழ்க்கையில் இடமில்லை. இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது சகலதும் புதிதாகவும் சகலதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் வாழ்க்கை இருப்பதற்காக நன்றி. எந்தெந்த காரியங்களுக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இயேசு ராஜாவே, இன்றைய நாளிலும் என் அன்பு அப்பாவை உங்கள் கிருபையால் முடிசூட்டுங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் என் அன்பு ராஜாவே உங்கள் கிருபையால் அவர்களுக்கு வெற்றியாய் நீங்கள் முடித்துக் கொடுப்பதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. See you tomorrow.
2: Recording stopped. Recording in progress.
4: இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 24:6. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன். என் கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு அநேகரின் வாழ்க்கையில் பல நன்மைகளுக்காக காத்திருக்கிறீர்கள். அவைகளில் தாமதங்களும் தடைகளும் வந்து வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் உரிமை கொண்டாடாதபடிக்கும் போராட்டங்களும் விரக்தியும் சோர்வுகளும் இடையிடையே வருகிறபடியினால் விசுவாசத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களும் முயற்சிகளை கைவிட்டவர்களும் முடியாது என்று ஒதுங்கினவர்களும் அநேகர் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை உங்களுக்காக நேராய் கடந்து வருகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாக நன்மை செய்யும்படிக்கு தம்முடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கின்றார். நீண்ட நாட்களான உங்களின் ஜபங்கள், கண்ணீர்கள், காத்திருப்புகளை கர்த்தர் தம் கண்களால் கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை இன்றைக்கு தரும்படி அவர் தீவிரித்து புறப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்கின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசிங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத நன்மைகளை குறித்து தியானிப்போம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சமாரியாவிலே காணப்படுகின்ற கொடிய பஞ்சத்தை குறித்து பார்ப்போமானால், மனிதனை மனிதன் கொன்று சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் அங்கிருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில், அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்றும், அவர்கள் ஊருக்குள்ளே வருவதற்கு தடை பண்ணப்பட்டவர்கள், அவர்களின் இருப்பிடமோ ஊருக்கு கடைக்கோடியில் ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டியவர்கள். இந்த நிலையில்தான் அவர்களின் வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது அவர்களின் தேசத்தில் பஞ்சம். தாங்கள் இருக்கிற இடத்திலோ சாப்பாட்டிற்கு வழி இல்லை. பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சத்தினால், மக்களின் கோபத்தினால் செத்துவிடுவோம். சீரியருடைய ராணுவத்திடம் சென்று ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்றால் அங்கேயும் உயிரோடே வைக்க மாட்டார்கள், கொன்று விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் வேறு வழியின்றி சீரிய ராணுவத்தின் கூடாரங்களை நோக்கி செல்கிறார்கள். செத்தாலும் சாவோம், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைப்போம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் கடந்து போகிறதை கர்த்தரின் கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பக்கமாக திரும்பினது. விளைவு, சீரியரின் ராணுவத்தினருக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகாராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார். இதை கேட்ட ராணுவத்தினர் தமக்கு எதிராய் பெருந்திரளான ராணுவ கூட்டம் வருகிறது என்று எண்ணி, தாம் தப்பிப்பிழைத்தால் போதும் என்றபடி தங்களின் உடைமைகளை, ஏராளமான கழுதைகள், குதிரைகள், வெள்ளி, பொன் வஸ்திரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். குஷ்டரோகிகளோ இவைகள் எதுவும் அறியாதபடியினால் அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டும் நன்கு புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தறிகின்றோம். சாவோம் என்று இருந்தவர்களின் மேல் கர்த்தரின் கண்கள் நன்மையானதை செய்யும்படி அவர்களை நோக்கி பார்த்தமையினால் சௌரியவான்களானார்கள். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட பல சூழ்நிலைகள் நெருக்கி ஏவுகிறபடியினால் எந்த பக்கமும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமலும், தைரியமாய் எதிர்த்து நிற்க முடியாமலும், பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், சாபங்கள், சாவதா பிழைப்பதா என்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் குழப்பத்துடன், விரக்தியுடன், யார் விடுவிப்பார், அவ்வளவுதான் முடிந்தது என்று இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். உறுதியாயிருங்கள். காக்கைக்கும் குருவிக்கும் போஷிக்கிற, வாழ வைக்கிற, வழி நடத்துகிற தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துவது எவ்வளவு நிச்சயம் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த காரியங்கள் ஆனாலும் அவற்றின் தடைகளை விலக்கி ஓடச் செய்து அவற்றின் நன்மை உண்டாகும்படி உங்கள் மேல் தம் கண்களை வைத்து நல்ல பதிலை தந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தைகளை விசுவாசியுங்கள், நன்மைகளை கண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்போஸ்தலர் 6:8. பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் ஸ்தேவான் பந்தி விசாரணையின் ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டு அவன் மூலமாக தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற அந்நாட்களில் யூத மதத்தை சேர்ந்தவர்கள் அவனுக்கு எதிராக எழும்பி அவன் மேல் பொய் சாட்சி சொல்லி அவனை ஆலோசனை சங்கத்தின் முன்பாக நிறுத்தி இறுதியில் கல்லெறிந்து கொண்டார்கள். தனது மரண நிமிடத்திலும் கூட அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி கர்த்தருக்குள் நித்திரையடைந்தான். மரண வேதனை கொடிய உபத்திரவத்தின் மத்தியிலும் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக அவனால் எப்படி ஜெபிக்க முடிந்தது? இயேசுவின் சுவிசேஷத்திற்காக தன் உயிரையே ஒப்பு கொடுக்கும்படியான பலன் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? அது மட்டுமல்ல, தேவனுடைய காரியங்களை ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக ஞானத்தோடும் தைரியத்தோடும் நேர்த்தியாகவும் எடுத்துரைக்கக்கூடிய ஞானம் அவனுக்கு எவ்வாறு கிடைத்தது? அவனுக்கு ஞானத்தையும் வல்லமையும் தேவையான பலத்தையும் தேவனாகிய கர்த்தர் தகுந்த வேளையில் அருளி செய்தார். பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கு இருக்கும் பலவீனம் என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி நீங்கள் போராடி கொண்டிருக்கும் காரியங்களை குறித்து தேவனிடம் ஜெபியுங்கள். ஸ்தேவானுக்கு அருளப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களோடும் இருக்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்து முடிக்க தேவையான பலனை அவர் நிச்சயமாக அளிப்பார். ஆகையால் உங்கள் பலவீனத்திலே நிலைத்திருக்காமல் தேவ சித்தத்தை உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானோரு இணைந்து செயல்படுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: Recording stopped.
1: இன்றைய வேத வார்த்தை. இன்றைய நாளிலும் கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற
0: Recording in progress.
1: இன்றைய வேத வார்த்தை. இன்றைய நாளிலும் கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 12 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை 2026 கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய சமூகத்திலே தேடி வருகிறது. இந்த நாளிலும் லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 28 இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இஸ்ரவேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வாக்கு தத்தத்தை யார் யாருக்கு கொடுத்ததென்றால் அங்கே கர்த்தராலே அனுப்பப்பட்ட தூதர் இந்த நாட்களிலே வந்து மரியாளை நோக்கி இப்படியாக பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாங்கள் இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால் இங்கே பாருங்கள். இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, அங்கே கபிரியல் என்னும் தூதன் கலிலேயா உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தம் ஆகிய யோசேப் என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திலே தேவனாலே அனுப்பப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவனாலே அனுப்பப்படுகிற தூதர்கள் நம்முடைய குடும்பத்திலே நம்மை வந்து இந்த நாட்களே சந்திக்க வல்லவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். எதாட்சியமாக சில வேளைகளிலே நாங்கள் தூதர்களை சந்தித்திருக்க கூடும், ஆனாலும் இந்த நாட்களிலே அவர்கள் தூதர்கள் என்று இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இந்த நாட்களிலே முடக்கப்பட்டு கண்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு வாழ்த்துதலை பரத்திலே இருந்து இந்த நாட்களிலே அங்கே தேவனத்திலிருந்து கொண்டு வருகிறார்கள். எப்படியாக சொன்னால், வேதம் சொல்லுகிற காரியம், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் தேவனிடத்திலே இருந்து இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதைவிட மேலாக இருக்கிறதாம் கர்த்தருடைய அந்த மகத்துவமான கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை இல்லை என்றால் ஒரு மனுஷன் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே சந்தோஷமாக ஒரு சமாதானத்தோடு வாழ முடியாது. அவன் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆஸ்தி உள்ளவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அவனிடத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தரிடத்திலே இருந்து இந்த நாட்களிலே அவனுக்கு அந்த கிருபைகள் கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபை என்ற வார்த்தையை இந்த நாட்களில் தூதர்கள் சொல்லுகிற வேளையிலே அவளுக்குள்ளே ஒரு கலக்கம் இந்த நாட்களில் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையிலே கலங்கி இந்த வார்த்தைதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட

கொண்டே நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே, நமக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களே கடந்து வரும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே வேதம் இந்த நாட்களே. ஏனென்றால் அந்த கிருபை, தேவனுடைய கிருபை என்ன செய்யும் என்றால், மறைக்கப்பட்ட சில காரியங்களை, நம்முடைய எதிர்காலத்திலே நடக்க இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறதாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவுடைய சன்னிதான அவரோடு ஐக்கியப்படுங்கள், அவரோடு பேசுங்கள். அங்கே ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ளே பெருகிக் கொள்ளும். இந்த வாக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு தேவனுடைய கிருபை அபரீத விதமாக பெருகும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். கர்த்தர்தானே இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். வாக்குத்தத்தத்தை கூட கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன் விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே அந்த வார்த்தைகள் கூட வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்களை இலக்கிய இருக்கிறோம். அவர் ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவார். கத்திரதாமே வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமீன் ஆமீன். நாங்கள் பிரைஸ்லோட்டம்மா பிரைஸ்லோட் இந்த வேளையிலும் இன்னும் ஒரு புதிய நாளிலே கத்தர் உங்களை இணைத்திருக்கிறார். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களோட கரத்திலே ஒப்புக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
1: ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். கோடி ஸ்தோத்திரங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் எண்ணு கடங்காத ஸ்தோத்திரங்கள். துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேராவிங்கள் கேராவிங்கள் போற்று பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் உட பாதபடியிலிருந்து துதிக்கிறோம். ஆயிரண்டாவது கோடி நாவு போதாதப்பா போதா. நாங்கள் மாத்திரம் சுவாமி நாங்கள் மாத்திரம் நாங்கள் மாத்திரம். தகப்பனே எங்களை துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம். உங்களோட மகிமை உங்களோட மகத்துவம் உங்களோட வல்லமை அப்பா சொல்ல முடியாத ஈவுகள் அப்பா எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம். கிருபையப்பா கிருபை கிருபையப்பா மட்டுமாய் தாங்கி வந்த கிருபையப்பா கோடான கோடி நன்றி சொல்லுறோம் அப்பா நன்றி சொல்லுறோம். உங்களை தகுதிப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி மட்டுமா எந்த அகப்பனை நடத்தி வருகிற கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை அப்பா ஸ்தோத்திரம் சோத்திரிக்கிறோம் ஐயா. தகுதியற்ற எங்களுக்கு உங்களுடைய கிருபை அப்பா கிருபை அப்பா கிருபை அப்பா கிருபை அப்பா. நாங்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா அப்பா நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆனாலும் உங்களுடைய கிருபை எங்களை ஆண்டவரே தாங்குறதப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறதப்பா எங்களை நடத்துகிறதப்பா. அவ்வளவு பெரிய தேவன் நீங்க ஆண்டவரே. சுவாமி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தயவலைக்கா ஸ்தோத்திரம் த நேரத்துக்கா ஸ்தோத்திரம் த நாளுக்கா ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க தந்த சுவாசத்துக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி அப்பாண்டவர்களிடம் ஆண்டவரே. பொல்லாங்கனின் காலம் ஆண்டவரே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற காலமாயிருக்கிறது. சூழ்நிலைகள் எல்லாம் சுவாமி அங்க பார்த்தாலும் ஆண்டவர் பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் அநீதிகள்னே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற காலமாயிருக்கிற சுவாமி எந்த அப்பனே இந்த இனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று படுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய

0: ரங்கடமாய் திரும்ப வேண்டும் என நியமிக்கிறான் சுவாமி. அன்னை போல இறக்கங்களும் கூடத்தில் உண்டு சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, மன்னிங்க சுவாமி, இறக்கம் செய்யுங்க சுவாமி. இவட கிருவை ஆண்டவரே இவர்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்றோம் ஆண்டவரே. இது கிருவையின் காலம் ஆண்டவரே, இதான் அனுக்கிரக காலம் ஆண்டவர். இந்த நாட்களிலாவது ஜனங்கள் இந்த கிருவை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளத்தக்கதா கிருப்படியோ வேண்டுமடி வைக்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா பிதாவே, என்னை அனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் ஐயா. உங்களை வருகை மிக சமீபம், காலங்களும் சூழ்நிலைகளும் ஆண்டவரே நேரங்களும் அப்பா தப்பனே எங்களோட வருகையை சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி. தப்பனே எங்களோட வருகையை பிதா ஒருவர் சொல்ல யாரும் அறிய முடியாது சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே நீங்க வருகிறவரா இருக்கிறீங்க சுவாமி. அப்பா ஜனங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய், ஐயா அந்த ஜனங்கள் மனம் திரும்பி ஆசத்தம் உள்ளவர்களாய் மாற வேணுமடி விற்கிறோம் சுவாமி, மாற வேணுமடி விற்கிறோம். சத்தியம் இந்த நாட்களில் உண்டு சுவாமி. கேட்கிறவர்களாய் கேட்கிறாய், உலகத்துக்காக அல்ல ஆண்டவரே, இது வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துறவர்களாய் மாறட்டும் சுவாமி. எங்கும் வார்த்தை உண்டு சுவாமி ஆண்டவரே, எங்கும் வசனம் உண்டு சுவாமி. தகப்பனே ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு அறிவு ஆண்டவரே, ஒரு கண் ஆண்டவரே, குருட்டாட்டம் எல்லாம் நீங்கிற அறிவு இந்த ஜனங்களுக்கு வர வேணும் அனுபவிக்கிறோம். ஜனங்களுக்கு வர வேணும் அனுபவிக்கிறோம் சுவாமி. ஐயான ஜனங்களுக்கு வரவன் பூமியும் கடையாந்திரங்கள் எல்லாம் காண்கிறீங்க சுவாமி. ஒருவர்தானும் ஆண்டவரே எங்களுக்கு மறைவாய் இருப்பதில்லை ஆண்டவரே, அவர்கள் கட்டு போவதும் உங்களோட சித்தம் எல்லாம்னு சொல்லி இருக்கிறீங்க. தேவன் அவ்வளவு அன்புள்ளவர், அவ்வளவு நல்லவர், அந்த முறையே பெறான குமாரனை ஆண்டவரே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி உலவா உலகத்தில் அன்பு கொண்ட தேவன். இந்த அன்பை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக, இந்த அன்பை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. தகப்பனே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டி தகப்பனே இருக்கம் செய்யப்பா. கிருபையான அப்பா வேணும், வேணும், வேணும் அப்பா. நன்றி அப்பா. யுத்தங்கள் அப்பா, யுத்தத்தில் அல்லப்பட்டு ஜனங்கள் அங்கும் இங்கும் ஆண்டவர் அழகிற மக்கள் ஆண்டவரை கண்ணீரோடு வாழ்வாதாரங்கள் எல்லாம் இழந்து சுவாமி உயிர்களை போல ஆண்டவரே அங்கங்களை இழந்து ஆண்டவரே எவ்வளவு துன்பத்து கூட போய்கொண்டிருக்கிற மக்கள் கத்தாவே இவர்களுக்கு ஒரு விஷயம் அண்ணீங்க அப்பா, மாண்டீங்க. இவர்கள் மனம் திரும்ப வேணும், இவர்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமன. இவர்களுக்கு காரணமாயிருக்கிற எல்லா சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க தானப்பா ஆசீர்வாதம், உங்களுடைய வார்த்தை தானப்பா ஆசீர்வாதம். அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொண்ட மக்களுங்க எல்லாம் இருக்கிற சுவாமி தண்ணீரெல்லாம் துடைத்து இறக்கம் செய்ய முடியாய் வேண்டிக்கிற ஒரு விஷயம் ஆண்டவரே, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. ஜனங்கள் இந்த நாட்களுக்கு படுகிறவளாய் ஆண்டவரே மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்ளட்ட. நீங்க தானப்பா கட்டுகிறது அவன் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறது இவன். திரும்பமாய் ஆண்டவரே உங்களிடத்தில் சேரட்டும் சுவாமி, சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. வியாதியலப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே கண்ணீரப்பா. அந்நாட்கள் வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, கூக்குரல் அதிகம் ஆண்டவரே, வியாதியின் கொடுமை ஆண்டவரே. தகப்பனே இவர்களுக்கு வியாதிக்கு காரணமாக இருக்கிறவருடைய சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஐயா வேதத்தை காண்கிறவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய், படுகிறவர்களாய், இவர்களை நோக்கி பார்க்கிறவர்களாய் மாறட்டும் வேதத்தில் உண்டு சாமி. தகப்பனே நாட்கள் உங்களிடத்தில் வந்த வியாதியஸ்தர் ஒருவராகும் பொறுமையாய் போனதில்லை, அந்த ஒருவரை தொட்டு குணமாக்கினது சுவாமி. இருக்கிறீங்க சுவாமி, இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும். பரிகாரியை கத்தன் நீங்க தான், சோத்தை தருகிற கத்தன் நீங்க தான் என்று சொல்லி ஆண்டவரை கீழ்ப்படிந்து உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பனே வியாதியிலிருந்து விடுதலை பெறுவார்களா, வியாதியிலிருந்து சுகம் பெறுவார்களா, ஆசீர்வாதம் பெறுவார்களா. அப்பா அந்த வியாதிஸ்தர்கள் தேவனையே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்றோம். அப்பா தகப்பனே வியாதி படுக்கையில் இருக்கிற முதியோர்கள் ஆண்டவரை அநாதரவாய் ஆதரவன்றி கிடக்கிற முதியோர்கள், வைத்தியசாலைகள் நிரம்பி கிடக்கிற முதியோர்கள் தகப்பனே கண்ணோக்கி சாருங்கப்பா, இருக்கும் செய்யுங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய உதவி ஒத்தா சாறுதலை கட்டளையிடுங்க சுவாமி. தகப்பனே இந்த வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்கு நீங்க தானப்பா பரிகாரியை கத்தர், சொங்கொடுக்கிற கத்தர், சமாதான கத்தர் நீங்க தானப்பா. இவர்களை ஒரு விஷயம் ஒரு விஷயம் இறக்கும் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். எவ்வளவு தேவைகள் இல்லாம ஆண்டவரை சந்திக்கிறத்தக்க உதவிகளை குத்தாசொலி கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மரண தருவாயில் இருப்பார்கள். ஆனா ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை எப்போ கொடுக்கிறவளாய் மாறத்தம். அப்பா தங்குடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுடைய பாதத்தில் ஆண்டவரே மன்னித்து பெற்று தங்களுடைய ஆத்மாவை எப்போ கொடுக்கிறவளாய் மாறட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தேவனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்றோம் ஐயா. தலைவர்கள் ஆண்டவர் தேசங்களை ஆண்டவர் ஆண்டு ஒன்று தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் தலைவர்கள் மத்தியிலே ஒரு தேவ பயம் உண்டாகட்டும், நீதி உண்டாகட்டும். எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லை ஆண்டவரே. தலைவர்கள் மத்தியிலே குழப்பங்களும் ஆண்டவரே. அவருடைய வழிகளில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. உண்மையான நிலைமையில ஆண்டவரே அவர்கள் திரும்பட்டும் சுவாமி. தேவனுக்கு பயந்து அநீதிக்கு பயந்து வேதத்தை ஆண்டவரே காண்கிறவர்களாய் வாசிக்கிறவர்களாய் கீழ்படுகிற ஒவ்வொரு தலைவர்களும் இந்த நாட்களில் மாறட்டும் சுவாமி. மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களுக்காக வேண்டிக்கொள்ளங்கெல்லாம் தலைமைத்துவத்தில் இருக்கிற அதிகாரங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கொள்ளுறோம் சுவாமி. அதிகாரங்கள் எல்லாம் நீங்க ஏற்படுத்தின தேவன் சுவாமி. நன்மைக்கு எதுவாகவே ஒவ்வொரு அதிகாரங்களையும் நீங்க கொடுத்த தேவன் ஆண்டவரே. இப்படியாக தேசங்களிலும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரங்களையும் ஆண்டவரே நன்மைக்கு எதுவாக ஒரு விஷயம் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. நீங்க தானப்பா எல்லாவற்றுக்கும் பதில், எல்லாவற்றுக்கும் பதில் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம். அந்த அதிகாரத்திலுக்கு ஒருவருக்காக வேண்டிக்கொள்ளும். தேசத்திலே ஆண்டவரே நீதிகள் புரட்டப்பட்டு அங்கலாய்க்கிற மக்கள் சவிக்கிற மக்கள் ஆண்டவரே எங்கும் ஆண்டவர் நிறைந்திருக்கிறவர் சுவாமி. ஐத்திய ஆண்டவரே நீதி ஸ்தலங்களிலும் ஆண்டவரே காரிய அவருடைய காரியங்களில் திரட்டப்பட்டவர்களை அலைகிற மக்கள் ஆண்டவரே, கண்ணீரோடு தவிக்கிற மக்கள் ஆண்டவர். இவர்களுக்கெல்லாரும் நீதி கிடைக்கிற தலைவர்கள் தேசங்களை ஆளட்டும் சுவாமி, தேசங்களை ஆளட்டும் சுவாமி, தேசங்களை ஆளட்டும் ஆண்டவரே. தேசங்களில் நிற்கிற தேசங்களில் இந்த நாட்களுக்கு புத்த காலத்தில் ஆண்டவரே நிற்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் வண்டிக்கொள்ளுவோம், தண்டிக்கொள்ளுவோம். எங்கெல்லாம் நிற்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் பொறுப்புடன் நின்று ஆண்டவரே தேசத்தை காத்து கொள்ள வேண்டிய பயத்தை ஆண்டவரை அவர்களுக்கு உண்டாக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அவருடைய ஆத்மா ஆண்டவரே எங்களுடைய காலங்கள் எல்லாம் கரத்தில் இருக்கிறது சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இந்த இடங்களில் நிற்கவும், அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படவும். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா. இந்த நாட்கள் எங்களுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவர் கடைசி நாட்கள் இருக்கிற ஊழியர்க்கு பிள்ளாத போராட்டங்களின் காலங்களில் இருக்கிற ஊழியர்காரர்கள், பிசாசின் வஞ்சனையில் நிற்கிற ஊழியர்காரர்களான ஆண்டவரே, இந்த காலத்தில் நிற்கிற ஊழியர்கா ஒவ்வொருக்கா மாண்டிக்கொள்ளும் தேவம் இளம் இவர்களை நிறப்பட்டும் ஆண்டவரே, தேவம் பயம் இவர்களை நிறப்பட்டும் சுவாமி ஆண்டவரே, நல்ல குரான காரணாக ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே நிற்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி, நல்ல ஸ்தானாதிபதிகளாக நிற்கட்டும் சுவாமி, அப்போ ஸ்தோத்திரம் உன்னை உள்ளவர்களாக நிற்கட்டும் சுவாமி, தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், எந்தெந்த நிலையிலாம் நிற்கிற அந்த இடங்களில் ஆண்டவரே வேண்டிய வெள்ளத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டிடு இடுங்க சுவாமி, பாதுகாப்பை கட்டிடு இடுங்க சுவாமி, அபிஷேகத்தை கட்டிடு இடுங்க சுவாமி, இவருடைய கருவுறக்காக வேண்டிக் கொள்ளும் கடைசி நாட்களில் நிற்கிறார்கள் சுவாமி, எவ்வளோ போராட்டம் ஆண்டவரே, தேசங்களில் நடக்கிற காரியம் விசாசின் வஞ்சனையான காலம் ஆண்டவரே, உபதேசங்கள் ஆண்டவரே தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், நிற்கத்தக்க வேலனை காட்டிலும் எழுங்க சுவாமி, நிற்கத்தக்க வேலனை காட்டிலும் எழுங்க சுவாமி, ஊழியக்கார ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஊழியக்கார ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்கிறோம், தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, எந்த ஊழியிலும் ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், சபைகளில் எல்லாம் ஜனங்கள் ஆயத்தப்படட்டும் ஆண்டவர், அப்பா அவங்களை வருகையில எடுத்துக்கொள்ள போலத்தான் அப்பா இந்த சபைகள் இருக்கிறது சுவாமி ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளுகிற சபைகளாக மனவாட்டிகளாக பரிசுத்தமல்லவர்களாக ஒவ்வொரு சபையும் இந்த நாட்களில் ஆயத்தப்படட்டும் சுவாமி, ஆயத்த சபைகளின் உண்மையும் ஆண்டவரே பரிசுத்தமும் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் ஒருவர் இருவர் நேசித்து சபையை கட்டுறவர்களாய் கீழ்படுகிறவர்களாய் குடும்பம் குடும்பமாக சபைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டு இவட வருகையில் நிற்கத்தக்கது ஆய ஒரு சபைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, சத்துருவானம் மேற்கொண்டு விடாதபடி தகப்பனே, எங்களை கிருபை ஆண்டவரே சபைகளை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம், நிற்கிற போது மறுபடிய காக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே, பொறுப்புள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களா சபையை கட்டுகிறவர்களாய் ஜனங்களை மேய்க்கிறவர்களாய் ஆண்டவரே, நல்ல மேய்ப்பர்களாய் ஆண்டவரே, கவனிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, அவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, வேண்டிய சுக வேளாண் ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க சுவாமி, பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே சாட்சி உள்ளவர்களாய் நடத்துங்க சுவாமி, போதவர்மார்களுக்காக உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தாவே விழுந்து போன ஊழியர்கள் அநேகம் ஆண்டவரே, ஆண்டவரே விழுந்து போன விசுவாசிகள் ரசிக்கப்பட்ட ஜனங்கள் அநேகம் இந்த நாட்கள் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி, தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே, பெற்றோரட்சி பின் மகிமை ஆண்டவரே, இவர்கள் துச்சம் என்று மதிக்காதபடி திரும்பமாய் ஆண்டவரே அவர்கள் உள்ளமாக வந்து சேர வேண்டும் என்று வைக்கிறோம், தன்னை போல இரக்கங்களும் உண்டு மண்ணை போல இரக்கங்களும் உண்டு, திரும்பவும் கட்டப்படட்டும் சுவாமி, குடும்பம் குடும்பமாய் கட்டப்படட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், அவளுக்கவர்களுக்காக வேண்டி எங்கெல்லாம் விழுந்து தங்குடும் மனம் போல போக்கள் வாழுறாளோ சுவாமி ஆண்டவரே, அவர்களை எல்லாம் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே, உங்களோட மகத்துவத்தை திரும்பவும் காணும்படியாய் ஆண்டவரே, எங்களோட நாமத்தை மாய்மைப்படுத்துகிறவர்களா அப்பா, சத்துருவானவன் தோசிக்காதபடி ஆண்டவரே, இவர்கள் திரும்பவுமா திரும்பவுமா எங்களை பாதபடியும் மண்ணை போல இறக்கங்களும் வெற்றி குளியத்தை செய்யட்டு சுவாமி, விழுந்த நிலையில் இருந்து எழும்பட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குடும்பங்களை எல்லாம் சத்துருவானவன் அழித்து விடாதபடி ஆண்டவரே காத்து கொள்ளுங்கள், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே, தேசங்கள் எல்லாம் காண்கிறீங்க சுவாமி, பஞ்சங்கள் அப்பா அப்பா, தேசங்களில் வேலை இல்லையப்பா, போராட்டம் அப்பா ஆண்டவரே, தேசங்களில் நடக்கிற யுத்தத்தினாலும் ஆண்டவரே, வறட்சியினாலும் ஆண்டவரே, கால சூழ்நிலைகளினாலும் தகப்பனே, தேசங்களில் எல்லாம் பஞ்சம் அப்பா, ஜனங்களுடைய கூக்குரல் போராட்டங்கள் அதிகம் ஆண்டவருடைய கூக்குரலும் போராட்டங்களும் நீதிக்கு தக்கதாய் எங்களுடைய நோக்கி கூப்பிடுறதாக்கதாய் அவர்களுடைய போராட்டங்கள் இருக்கட்டும் சுவாமி, உங்களை நோக்கி கூப்பிட்டு சோமத்தை பெற்றுக் கொள்வார்களா? சோமத்தை பெற்றுக் கொள்வர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கீழ்ப்படிவார்களாக, உங்களை வேதத்துக்கு உங்களை சத்தியத்துக்கு கீழ்ப்படிவார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களா? இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் ஆண்டவரே கோடி உண்டு சுவாமி. பசியின் கொடுமை ஆண்டவரே, பசியின் கொடுமை ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்க, மன்னிங்கப்பா. இவர்கள் பசிக்கும் பஞ்சத்துக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இவர்களுக்கு ஒரு மன்னிப்பை கட்டளையிடுங்க சுவாமி. மனம் திரும்புவார்களாக, மனம் திரும்புவாளவா, மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். போஷிக்கிற தேவன் நீங்க ஆண்டவர், உணவளிக்கிற தேவன் நீங்க ஆண்டவர். இவர்கள் கண்டுகொள்வார்களாக, கண்டுகொள்வார்கள், அவர்களுக்காக வேண்டிக் கொள்வார், அவர்களுக்காக வேதம் ஆண்டவரே இவர்களுக்கு மண்மாதிரியாக இருக்கட்டும். வசனம் உங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில மண்மாதிரியாக இருக்கட்டும். மனம் திரும்பட்டும் சுவாமி. அப்பா பசி கொடுமை ஆண்டவரே, நீங்க இனங்களை போஷிக்கிற சேவன் நீ ஆண்டவரே. இவன் உள்ளோர் எல்லோருக்கும் அபாரம் கொடுக்கிற தேவன் அப்பா. உங்களோட அன்பு ஆழம் உயரம் இல்லாத அன்பு ஆண்டவரே, அவ்வளவான அன்புள்ள தேவன் சுவாமி. ஆறாதவர் அப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்வாப்பா, இறக்கம் செய்வப்பனே. இந்த ஆண்டவரே அப்பா நீங்க சொல்ல இருக்கிறீங்க சுவாமி, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லியாதிகளுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வர அப்பா அந்த காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளவு நல்லவர் அப்பா, எவ்வளவு நல்லவர். ஒருவர் தான் கட்டு போக கூடாது ஆண்டவரே. இந்த காலத்தில் எவ்வளவு வழிகளை தெரிந்து தந்திருக்கிறீங்களப்பா. டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரே, மீடியாக்கள் உண்டு ஆண்டவரே, டெலிவிஷன்கள் உண்டு, போன்கள் உண்டு ஆண்டவரே. எவ்வளவு அதமா சொல்லக்கூடிய வழிகள் உங்களை வார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகல யாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சாஞ்சையின்படி ஆண்டவரே, இந்த அப்பனே எங்களுடைய சித்தத்தின்படி இந்த காலத்தை நடத்துகிறீங்க சுவாமி. இதை நடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதே வாஞ்சியோடு உங்களோட சுவிசேஷத்தை ஆண்டவரை அறிவிக்கிறவர்களாய், பிறகு பிறப்பவர்களாய் அவர்கள் நடக்கட்டும் சுவாமி. தங்களுடைய சுயத்துக்கு தங்களுடைய வழிகளுக்கு அல்ல சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே பொறுப்போடும் தாகத்தோடும் ஆண்டவரை உற்சாகத்தோடு ஊழியங்களை செய்யட்டும் சுவாமி, செய்யட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களில் அழுக்கிற மக்களும் ஆண்டவரே காங்கிர மக்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லட்டும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் ஆண்டவர் என்ற ஒரு வார்த்தையாவது காங்கிறவர்களுக்கு சொல்லட்டும். வேலைத்தளங்களில் சொல்லட்டும், பாடசாலைகளில் சொல்லட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாயிலும் உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷம் வைக்கப்படட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக்கொள். என்னமா ஆண்டவரே அழைக்கப்பட்ட பட்டணம், இருண்ட தேசங்கள், கிராமங்கள் எல்லாம் உண்டு. இங்கெல்லாம் நிற்கிற ஊழியர்கள் சுவிசேஷங்கள் ஆண்டவர மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம். நன்றி ஆண்ட தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எவ்வளோ கண்ணீரோடு துன்பத்தோடு தவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. குடும்பங்களை எல்லாம் தாங்குற பாதுகாக்கிறது வேண்டிங்கிறவர் ஐயா. இங்குள்ள ஊழியக்காரர்களை தாங்கி வெலப்படுத்தி ஆசீர்வதி. நீங்க அந்த இடத்து மக்களும் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். இவருடைய வார்த்தைகளுக்கு வேதத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஆசீர்வாதத்தை பெற்று அவர்களும் பிள்ளைகளும் குடும்பங்களும் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. அறத்து உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க, உதவி செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. தேவை உண்டு சுவாமி. எத்தனை ஊழியக்காரர்கள் தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளுக்கெல்லாம் உதவி செய்யற ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா, ஜனங்களை எழுப்பி ஊழிய ஸ்தாபனங்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஊழியத்துக்கு தேவையாண்டவரை, பொருளாதாரங்கள் தேவையாண்டவர் அப்பா. பூமியின் செல்வம் எல்லாம் இவர்களுக்கு தேவையாயிருக்கிறது சுவாமி. ஆசீர்வதிங்க சுவாமி. இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எப்படியாவது தேசங்கள் ஒவ்வொன்றுக்கா வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம் அப்பா. அந்த நாள் இருக்கிற ஜனங்களுக்கு அவரு கடைசி நாட்கள் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அன்பில்லை அப்பா, அன்பில்லை, அன்பில்லை. ஒருவரிடத்திலாவது உண்மையில்லை ஆண்டவரே. போட்டியும் பொறாமையும் சண்டைகளும் பிரச்சனைகளும் தகப்பனே, ஒருவரை ஒருவர் ஆண்டவரே கடித்து துப்புறவர்களாய் இருக்கிற மக்கள் அப்பா, அன்பில்லை ஆண்டவர். இந்த அன்பு வேணும் சுவாமி, நீங்க தானப்பா அந்த அன்பு, நீங்க தானப்பா. அன்பில்லாதவங்கவனே அறியான் என்று சொன்ன பிரகாரம் இந்த அன்பில்லாதவர்களாயிருக்கிற இந்த மக்களுக்கும் கூட அன்பு வேணும் சுவாமி, அன்பு வேணும் சுவாமி. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்பு குடும்பங்கள் அப்பா. இருந்த நிலையில் இருக்கிற குடும்பங்களின் கொடுமை, கண்ணீர், வேதனை, தவிப்பு அப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க. இவர்களுக்கு வேண்டிய கீழ்ப்படி பரிசுத்தம் ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாக வேணும் நியமிக்கிறோம் சுவாமி. அங்குடைய இருதயங்களை எல்லாம் கடினப்படுத்தாதே, ஒருவர் மன்னித்து எல்லாரும் ஒன்றாக ஒரு மரமாய் குடும்பத்தை காட்டுகிறவர்களாய் மாறட்டும். பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேரட்டும், பெற்றோர்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். தகப்பனே அன்பினால் நிரப்புங்கப்பா, அன்பினால் நிரப்புங்கப்பா. அந்த கடைசி நாட்கள் எங்களை வருகைக்கு முன்பாக பின்மாறியாக பரிசுத்தாவியானவரே, எங்களை அன்பு ஆண்டவரே தூற்றப்பட வேண்டும் நியமிக்கிறோம் நினைக்கிறோம் ஆண்டவரே. நாங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே ஒரு விஷயம் இருக்கும் செய்யப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். குறைந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும் சுவாமி. நீங்க ஒருவராய் ஒரு குடும்பத்தை கட்டப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தவப்பனே. ஆலய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலய பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே வாலிய பிள்ளையோட வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் ஆண்டவரை பறிக்கொண்டே போறது ஆண்டவரே. சத்துருவானவனுடைய வலையில ஆண்டவரே தவிக்கிற வாலிய பிள்ளை தகப்பனே மட்டுக்கொள்ளுங்கப்பா, மட்டுக்கொள்ளுங்கப்பா, மட்டுக்கொள்ளுங்கப்பா. வாலிய பிள்ளைகளும் கூட ராஜ்யத்துக்கு தேவை, கூட ஊழியத்துக்கு தேவை ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு தேவை. நீங்க கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே இவர்களை மீட்டுக்கொள்ளுங்கப்பா. அந்த வாலிய பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளுங்கப்பா. மனுஷனால் முடியாத ஆண்டவர், எந்த சகலத்தையும் படைத்து ஆண்டு கொள்ளுற தேவன் நீங்க ஆண்டவரே, சகலத்தையும் செய்ய வல்ல தேவன் நீங்க ஆண்டவரே. ஆகும் ஆண்டவரே, இந்த வாலிய பிள்ளையோட பெற்றோர்கள் கீழ்படியட்டும், உடைய வேதத்துக்கு கீழ்படியட்டும், உடைய வார்த்தையை கீழ்படியட்டும். இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே வேண்டுதல் செயல்களாய் மாறட்டும், மாறட்டும். இவருடைய கண்ணீர் ஆண்டவரே இவருடைய சமூகத்தில் எட்டுவதால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் சுவாமி. தகப்பனே இந்த வாலிய பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளும் சாப்பிட எப்படியா ஆண்டவரே. அவர் தேசங்களுக்காக இருந்த தேசங்களை தான் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காணும். கடைசி நாட்களில் கூட வரு எங்கள தேசம் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும். ஜனங்கள் எல்லாம் இருளிலிருந்து அந்த வாரத்திலிருந்து விடுதலையாக வேணும், விடுதலையாக வேணும். தகப்பனே விடுவிக்கிறது ஐயா, அவர்கள் மீதர் இறக்கம் செய்யும்படியாக வேண்டும் அப்பா. நீங்க நீதி உள்ளவர், நீதி என்படி தானப்பா. அதின் காலத்தில் எல்லாவற்றை நேர்த்தியாக செய்யற தேவன் நீங்க ஆண்டவரை, நடத்தி கொண்டு வாரீங்கதான். அப்படின்னு அந்த காலங்களுக்காக நன்றி சொல்லுறோம், அந்த காலங்களுக்காக நன்றி சொல்றோம், அந்த காலங்களுக்காக நன்றி சொல்றோம். தகப்பன் எப்படியா இருந்த தேசங்களில் இருக்கிற மக்கள் ஆண்டவர், அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண்கிற அப்படின்னால் நன்றி சொல்லுறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் எங்களுடைய சமூகத்துல வருகிற சுவாமி. நீங்க அதினதின் காலத்து, அதினதின் காலத்து தகப்பனே எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம். அன்று சொப்பியா தேசங்களும் ஒன்றுக்கா வேண்டிக் கொள்ளுவோம், தேசங்களும் ஒன்றுக்கா வேண்டி தகப்பனே. இந்த வேலையில இந்த கனடா தேசத்துக்காக வேண்டி ஐயா, இந்த தேசத்திலே நாங்கள் வாழ்வாதாரம் பெற்று எங்களை உறவுகள் எல்லாம் வந்து வாழ்வு பெற்ற தேசம் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இவர்களெல்லாம் இந்த தேசத்துக்கு நன்மை சிறுவளாய் மாறட்டும். தேசத்தில் உள்ள எல்லா அறுவறுப்போடும் நீ எங்களுடைய மக்கள் ஆண்டவரே தேசத்துல வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். நன்றியுள்ளவர்களாய் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு, விக்கிரகங்களை விட்டு, ஆண்டவரே தங்களுடைய சம்பிரதாயங்களை விட்டு, ஆண்டவரே இந்த தேசத்தை காக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. எப்படியா உங்களுடைய உறவுகள் எங்கெல்லாம் இருக்கிறோம் அந்த இடங்களும் அப்படியான ஆசீர்வாதத்தை வாழட்டும் சுவாமி, வாழட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். எங்களுடைய இந்த கண்டா தேசத்தின் தலைவர்களுக்கு ஒரு தேவ பயம் உண்டாவதாக, தேவ நீதி உண்டாவதாக தகப்பனே. இவர்கள் அதன்படி ஆண்டவரே இந்த கனடா தேசத்தை ஆளுகைக்கு கொண்டு வரட்டும் சுவாமி. இது உங்களுடைய தேசம் ஆண்டவர், இது உங்களுடைய தேசம், ஜீவனுள்ள தேவனுடைய தேசம் ஆண்டவரே. இது கிறிஸ்தவனாடுவோம் நாங்கள், அறிக்கை செய்யறோம் சுவாமி. இந்த தேசத்துக்காக வேண்டிக் கொள்றோம் ஐயா, இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்றோம். நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசம் ஆண்டவர், தேசம் ஆண்டவர், தேசம் ஆண்டவர். எல்லா இருளின் ஆதிக்கங்களும், எல்லா ஆதிக்கங்களும் தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர், எங்களுடைய தேசத்துக்காக கண்ணீரோடு ஜபிக்கிறோம், எங்களுடைய உறவுகளுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி, எங்கள் தாய்மார்களுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி. எல்லா சிறை இருப்புகளும் ஆண்டவரே இவர்களை விட்டு நீங்கி வாழ்வடைய வேணும் என்று ஜபிக்கிறோம் சுவாமி. வேணும் ஆண்டவரே, தேசத்தின் ஜனாதிபதியும் ஆண்டவரே, அவரோடு இருக்கிற மந்திரியும் அவையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். நீதி நியாயம் விழாளிகள வரட்டும் சுவாமி. எல்லா மக்களும் ஒரு மனமா உங்களோட தேசத்தை ஆண்டு கொண்டட்டும் சுவாமி, ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி. கருவையாப்பா அப்படியா ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடிக்கப்பா சங்கரியுக்காக வேண்டிக் கொள்ளும். இணைந்து முடிந்த ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும். அவர் எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் தகப்பனே அவர்களை காண்கிற தேவன் நீங்க, நீங்க, நீங்க ஆண்டவர். அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாவற்றை இந்த நாட்கள் இந்த பொல்லாங்கான காலத்தில் ஆண்டவரே இந்த உத்திரவமான காலத்தை தாங்கிக் கொள்ளுகிற தேவன் நீங்க ஆண்டவர். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதி. எங்களை பிள்ளைகள் குடும்பங்களை எங்களை கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் சுவாமி. நடத்தி வருகிற தேவன் நீங்க ஆண்டவர், நீங்க தான். ஐயா உங்களை சட்டை மறையில் வைத்திருக்கிறவர் நீங்க சுவாமி. அப்பா அந்த வேலையிலும் ஆண்டவரே எங்களை சமாதானத்தோடு நிரப்பி எங்களை ஆளுகை செய்கிறவரே நன்றி சொல்வோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லா கனவும் துதியும் மாயமே நீங்களான நாமத்தில் வேண்டிக் கொள்ளவும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். வரும் நேரம்

ஆண்டவரும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. அந்த ஜபங்கள் கத்தர் கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நாங்கள் இந்த வேளையிலும் இந்த நாளுக்கான வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். அமீன்.

ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார். அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது. நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.

கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய வசனத்திற்காக காத்திருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் ஒன்று யோவான் 4:13 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 4:13, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். கவனித்தீர்களா? நாம் அவரிலும் அவர் நம்மிலும் எப்படி நிலைத்திருக்கிறோம்? தூய ஆவியானவரின் அன்பே அதற்கு காரணம். இது மனிதனுடைய அன்பல்ல. நீங்களோ நானோ இதை செயல்படுத்த முடியாது. ஆனால் ஆவியின் கனி எது என்பதை குறித்து கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறோம். ஞாபகத்தில் இருக்கிறதா? சேர்ந்து சொல்லி பார்க்கிறீர்களா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், அன்புதான் இந்த அட்டவணையிலேயே முதலில் இருக்கிறது. அநேகர் இன்று விசுவாசிக்கும் ஒரு உண்மை சத்தியம் என்னவென்றால், அன்புதான் ஆவியின் கனி, மற்ற அனைத்துமே அன்பிலே காணப்படும் அந்த காம்புகள்தான். நீங்கள் 1 கொரிந்தியர் 13 வாசித்து பார்த்தால், சந்தோஷமும் சமாதானமும் அன்பிலிருந்து வருகிறது என்ற முடிவிற்கு தெளிவாய் வருவீர்கள். உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக சீனாவிலே ஆட்சி செய்து வந்தார் சங் கே ஷெக் என்பவர். இவர் வெளிப்படையாக நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராக அறிவித்தார். அவருடைய ஆத்மாவிலே உண்மையாகவே ஆண்டவர் செயல்பட்டார். காலம் காலமாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இதை குறித்து ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? அவர் வெளிப்படையாக நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதற்கு பல காலங்களுக்கு முன்னதாகவே அவருடைய மனைவி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒருமுறை தனது மனைவியினிடத்திலே அவர் சொன்ன காரியம், இந்த கிறிஸ்தவர்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் அவர்களை இந்த தேசத்திலே மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், அநேகர் கொலை செய்யவும் படுகிறார்கள். பயப்படத்தக்க விதத்திலே அவர்கள் பாடுபடுத்தப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்களிலே ஒருவர் கூட எதிர்த்து ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. சீன சரித்திரத்தை பார்த்தாலும் எந்த காலகட்டத்திலேயும் எந்த ஒரு கிறிஸ்தவனோ கிறிஸ்தவளோ எதிர்ப்பதில்லை. அது மட்டுமல்ல, சீன தேசத்திற்காக எந்த நேரத்திலே எதையும் செய்ய அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். சீன மக்களுக்காக எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்களை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறியிருக்கிறார். அதற்கு அவருடைய மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் கிறிஸ்தவத்தின் சாராம்சம். அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனாலேதான் இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று கூறினாளாம். பார்த்தீர்களா? கிறிஸ்துவின் அன்பு நம்மிலே வெளிப்படுவது ஏன்? தேவன் அதை விரும்புகிறார். கிறிஸ்தவ அன்பு வெளிப்படும் பொழுது அது அநேகருடைய இருதயத்தை தொடும் அன்பாயிருக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் நம்மை சுற்றி வாழுகிற கிறிஸ்துவை அறியாத எண்ணற்ற மக்கள் கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே காண வேண்டும். இன்றைக்கு இது ஒரு ஒதுக்கப்பட்ட செய்தியாயிருக்கிறது. இதை குறித்து கடைசியாக உங்கள் ஆலயத்திலே எப்பொழுது ஒரு செய்தியை நீங்கள் கேட்டீர்கள்? வானொலியிலோ தொலைக்காட்சியிலோ நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பதே முக்கியமானது என்பதை இறுதியாக எப்பொழுது கேட்டோம்? எத்தனையோ கருத்தரங்குகளை குறித்து கேள்விப்படுகிறோம். அன்பை மையப்பொருளாக வைத்து எப்பொழுதாவது கருத்தரங்கு நடைபெற்றிருக்கிறதா? இதுவே அடிப்படையான சத்தியமாகும். மிக முக்கியமான சத்தியமாக எப்பொழுது போதிக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய அன்பு ஒரு குடும்பத்திலே இருக்கும் என்றால் ஒரு மனைவி அந்த குடும்பத்திலே என்ன நிலையிலே இருக்கிறாள் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவள் தனது கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா அல்லது கணவன் தான் குடும்பத்தின் தலைவனா, இப்படிப்பட்ட வாக்குவாதங்களுக்கு அங்கே இடமே இல்லை. எபேசியர் 5:25 அப்போஸ்தலனாய பவுல், புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அவன் அவளை நேசிப்பான் என்றால் மனைவிக்காக ஜீவனை கொடுக்கவும் அவன் ஆயத்தமாயிருப்பான் என்றால், மனைவியும் தன் முழு இருதயத்தோடும் அவனை நேசிக்கிறேன் என்று சொல்வாள் என்றால், அவனுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருப்பாள் என்றால், அந்த குடும்பத்திலே சட்ட திட்டங்கள் தேவையில்லை. இங்கிலாந்து தேசத்திலிருந்துதான் ஒரு காலத்திலே மக்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே போய் குடியேறினார்கள். அப்படி குடியேறும் பொழுது ஒவ்வொரு இடமாக கைப்பற்றி ஆங்காங்கே இருந்த செவிந்தியர்களை அப்புறப்படுத்தி குடியேறினார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அநேகருக்கு மாதிரியாயிருந்தார்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக் கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

கண்ணீருடன் புதிய விடியலை நோக்கி காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களின் காத்திருப்புகளுக்கு கர்த்தர் பதிலை தருகின்றார். உங்களின் குழப்பங்களுக்கு தீர்வை கொடுக்கின்றார். வழி தெரியாமல் இருக்கின்ற காரியங்களுக்கு ஆலோசனைகளை தந்து வழி நடத்துகின்றார். ஆனால் இவை எல்லாவற்றையும் உங்களுக்காய் செய்து நிறைவேற்றப் போகின்ற கர்த்தரிடத்தில் உங்களின் நம்பிக்கையை வையுங்கள். சூழ்நிலைகளின் மேல் உள்ள உங்கள் கண்களை வைக்காமல் கர்த்தரின் மேல் நோக்கமாய் இருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசமடைந்தார்கள் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருந்து உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவை விசுவாசங்களை களைந்துவிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார், வாசல்களை திறந்து கொடுப்பார், வாழ்வளிப்பார், வாழ வைப்பார். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து பார்க்கின்றோம். யாக்கோபு தன் தகப்பனின் ஆசீர்வாத வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு முழு நிச்சயமாய் வார்த்தைகளின்படி தாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று உறுதியான மனதை உடையவனாய் வெறுங்கையனாய் தன்னந்தனியனாய் பயணப்பட்டான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். இரு பரிவாரங்களை உடையவனானான். இவைகளெல்லாம் யாக்கோபின் வாழ்க்கையில் நிறைவேற காரணம் என்ன? அப்படி என்னதான் கர்த்தரிடத்தில் ஜெபித்திருப்பான் என்றால், யாக்கோபு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்றான். தேவரீர், நீர் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்தருளும் என்று தன் வழியை கர்த்தரிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். இவைகளெல்லாம் அடிப்படை தேவைகள், தன்னாலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் அவைகளையும் கர்த்தரே தனக்கு சந்திக்க வேண்டும் என்ற விசுவாசம் வைக்கின்றான். கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம் என்பதை யாக்கோபு அறிந்திருந்தான். தன் வழியை ஒப்பு கொடுத்தான். முடிவில் யாக்கோபு சொல்லும் பொழுது, தேவரீர், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். நீ காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று விதமாய் கர்த்தரிடத்தில் தன் வழிகளை ஒப்பு கொடுத்து தனக்கு எதிராய் வந்த சகல சூழ்நிலைகளையும் வெற்றி பெற்றான் என்று நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக உறவுகளால், நண்பர்களால், உடன் பிறந்தவர்களால் கைவிடப்பட்டு காயப்பட்டு தள்ளப்பட்டும், சில சரீரத்தில் உண்டான வியாதியினால் மனக்கலக்கத்துடனும், வேறு சில பொருளாதார பற்றாக்குறைவினாலும், கடன் பிரச்சனையினாலும், மனக்காயங்களுடன், விரக்தியுடன், மற்றும் சில நீண்ட நாள் ஜெபித்தும் பதிலில்லையே, எந்த வழியும் நமக்காக திறக்கப்படவில்லையே என்றும் கண்ணீரோடு கர்த்த சமூகத்தில் நித்தமும் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்திட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் ஊடாய் கடந்து போய்கொண்டு இருந்தாலும், உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக உள்ள மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவனோ பனையை போல் செழிப்பான் என்ற வார்த்தைகளை சொன்ன கர்த்தர் அதன்படி நடத்தி உங்களை கைவிடாமல் காப்பார் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கும் நீங்கள் நினைக்கலாம், நான் வெறும் கையோடு கோலும் கையுமாய் இருக்கிறேனே என்று. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும்படி உங்களை இரு பரிவாரங்களுடன் ஆசீர்வதிக்க வாஞ்சை உள்ளவராய் இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பகையாய் எழும்பின மனிதர்களையும் உங்களோடு சமாதானம் பண்ணிக்கொள்ளவும், உங்கள் பலவீனத்தில் வியாதியில் விடுதலையையும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனையும் எவற்றிலெல்லாம் ஏமாற்றப்பட்டீர்களோ அவற்றில் இன்றைக்கு இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்ளவும், எந்த காரியத்தின் நிமித்தமாய் குழப்பத்துடன் காணப்படுகிறீர்களோ அவற்றுக்கு ஆலோசனைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என் இருதயம் கர்த்தரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை
அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: Amen, amen, amen. Praise the Lord, Sister Dolly.
1: Praise the Lord, ayya, praise the Lord.
0: Yes, sir. Go ahead.
1: ஆமே நன்றி நன்றி. சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இருக்கிறவரும் இருந்தவரும் ஆண்டவரே, வரப்போறவரான பரிசுத்தமான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற. நல்லவரே, வல்லவரே, காப்பவரே, காண்பவரே அப்பா. இன்று வரை நடத்தினவரே உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சம் சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே கொண்டு வரப்போற ஒவ்வொரு செய்திகளையும் பாட்டுகளையும் கவிதைகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளை ஒரு புதிதான ஆசீர்வாதமான மாலையாக இரவு அப்பா பகலுக்கு பகலாக ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலிருந்து வருவர யாவரும் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உங்களுக்குரியது என்று கூறியபடி ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலிருந்து வந்து அப்பா உங்களோட நாமத்தை உயர்த்த வருகிற ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறப்பா. அவர்கள் யாவரையும் உங்களுக்கு திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை உயர்த்த வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. ஐசாயா 41:10 கூறுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்பா இன்று மட்டும் தாங்கின தேவன் இனிமேல் எங்களை தாங்கி அவருடைய சித்தத்தின்படியே அவர் வருகையில நாங்கள் எடுப்பட்டு போகும் வரையும் எங்களை கத்தர் காத்து ஆண்டவரே அவருடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு நான் கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். அவருடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். அவருக்குள்ள நாங்கள் மறைந்திருக்கும் பொழுது கத்தரை உயர்த்தி அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது கத்தர் எங்களுக்கு அதிகமாக அந்த அன்பில் நிறைத்து அபிஷேகத்தினால நிறைப்பு கத்தாவே நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களை போல பரிசுத்தமாக்குவதற்கே எங்களை அழைத்திருக்கிறீர்கள். அந்த அழைப்புக்கு பாத்திராக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கூட நாம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமே அவர் நல்லவர், வல்லவர், காண்பவர், காப்பவர். அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா, நன்றி. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகளுக்குள்ள கடந்து செல்வோம். 7 மணியிலிருந்து 7:30 வரையும் துதி பாடல்கள் ஜபங்களை எடுத்து வருவார்கள். 7:30 சிஸ்டர் சுவிசேஷ சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் தேவத்தியானத்தை எடுத்து வருவார்கள். அப்புறம் சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்காக ஜெபிப்பார்கள். சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்பார்கள். 7:30 சிஸ்டர் 7:30 சுவிசேஷி ஜஸ்டினா அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 8:00 பாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் செய்தி எடுத்து வருவார்கள். 8:30 பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் செய்தி எடுத்து வருவார்கள். 9:00 பாஸ்டர் ராசநாயமார்கள் செய்தி எடுத்து வருவார்கள். ஆண்டவரங்களுக்கு அழைத்து அழைத்தின்படி கத்தரங்களுக்கு கொடுத்த இந்த பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் கத்தர் அன்பாக அவர் சித்தத்தின் பற்றி நடப்பதற்கே எங்களை அழைத்திருக்கிறான்படியா அவருக்கு நன்றி செலுத்துறேன். இப்பொழுது வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கே நான் எந்த அன்பை தெரிவித்து சகோதர சகோதரிகளே சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் நேரத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் ஜெபம் பாடல் யாவற்றையும் எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி இயேசுவே, நன்றி. யாவரையும் உங்கள் சித்தத்தின் படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி நன்றி. ஆமேன். அட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் அன்போடு வரவழைக்கிறேன். இப்பொழுது சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்போமாக. சிஸ்டர் கருணா, பிரைஸ் தி லார்ட்.
0: கருணா வரையல சிஸ்டர்.
1: ஓ ஓகே ஓகே,
0: நான் செய்யறேன்.
1: ஓகே, அப்ப மகேந்திரன் ஐயா அவர்கள் துதி பாடல் எடுத்து வருவார்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி மகேந்திரன் ஐயா. காட் பிளஸ் யூ.
0: ஆமென் ஆமென். அன்பான பரலோக தாவுப்பனே சுவாமி, சங்கமா வானொலியில் நடக்கின்ற இந்த நித்திய விழுச்ச நிகழ்ச்சியை நீர் என்று ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உலகமும் தொனிக்க நீ கிருபை செய்து கொண்டிருக்க சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன், எங்கள் தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிற தேவனே, என்னாலே இந்த நித்திய வச்ச நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்து தந்தல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி சுவாமி நீ பாதுகாத்து நீ வளர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, வாக்கு தத்தம் தந்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடைய கூட இருப்பேன் சொன்னவர் நீர் ஆண்டவரே. ஏழு நட்சத்திரங்கள் தனது விலகத்தில் இருந்து கொண்டு ஏழு பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற இஸ்ரவேலின் தெய்வமே, முந்தினவரும் பிந்தினவரும் மருத்துவரிலிருந்து எழுப்பினவரும் இருபுறமும் கற்கொள்ள பட்டயத்துடைய தேவகுமாரனே, ஆமென் நாமத்துக்குரியவரே, ஏழு நட்சத்திரங்களையும் ஏழு ஆவிலை மேய்ந்து கொண்டிருக்கிறவரே, தாவீதின் துறவுகளை ஒடியவரே, ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறவரே, ஒருவன் திறக்கக்கூடாதுபடி பூற்றுவர்கள் தெய்வமே. அநியாயம் செய்கிறோன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறோன் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ சீக்கிரம் வருகிறேன்னு சொன்ன வரதா உடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் சுவாமி இந்த நிகழ்ச்சியை நீ கண்ணோக்கி பாரு. தேவ பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார்கள், உங்கள் நாமத்தை மயப்படுத்த வந்திருக்கிறார் சுவாமி, வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாள், தாழ்ந்து கொடுக்க வந்திருக்கிறாள், துதி ஆராதனை செலுத்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறாய் ஐயா. அது மட்டுமில்ல ஆண்டவரே, சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற சங்கமமான உபவாச ஜப நாளை நீர் ஆசீர்வதித்து வர வேண்டிய தேவ பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படி செய்த கிருபைக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. செங்கடல் பிளந்தவரே துதிக்கிறோம், ஜோர்தான் நதியை ரெண்டு குயிலாக நிறுத்தி வைத்தவரே, காற்றையும் கடலையும் அதற்றினவரே, ரெண்டு மீன் அந்த பங்கு ஐயாரும் போஷிக்கிறீர்கள் தெய்வமே, கிருபைக்காமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஐயா, நீர் எங்களை அழைக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வந்து தொடர்பு கொண்டு தாழ்ந்து கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க

அவரும் வெளிச்சம் ரட்சிப்பும் மனதால் தாமதமின்றி வந்திடுவாய். அவரும் வெளிச்சம் ரட்சிப்பும் மனதால் தாமதமின்றி வந்திடுவாய். ஏ

இருந்தால் பேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்துவிடவே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை

0: ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களை இயேசு அழைக்கிறார். நீங்கள் அவருடன் வரும்போது அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார், உங்கள் துக்கமெல்லாம் மாற்றுவார். இப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் வியாதியை சுத்தமாக்குற தேவனவர். தலைமுறால் குணமானோம், தலைமுறால் குணமானீர்கள் என்ற வார்த்தையை சொத்தை கொடுக்கிற தேவன் அந்த இயேசுவை நீங்கள் ஓடோடி வந்து ஒன்றான மிக்கவன் அவரே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திலே அந்த வீதியை நடத்தல கத்திருக்கிறதையாக தேவனே தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீரை ஆசீர்வைத்து வழி நடத்துவோம் என்று எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுறை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். ஐயா, எந்த நேரம் ஐயாவுக்கு மகேந்திரன் ஐயா எந்த நிகழ்ச்சியிலும் வந்து உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தரை கிருபை எங்க கூட இன்னும் அதிகமாக இருப்பதாக ஐயா, நன்றி, நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென். இப்போது ரஞ்சினி அவர்கள் வந்து தேவ தியானத்தை எடுத்து வருவார்கள். பிரைஸ் தி லார்ட் ரஞ்சினி, சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. காட் பிளஸ் யூ.
1: ஆமென். காட் பிளஸ்.
2: ஆஹா,

For the Lord God Almighty reigns. Holy, holy,

அடைக்கலமே கெடுகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம்

0: அமே இதோடு நான் ஒரு சிறிய ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். சுசேஷ ஜஸ்டினா வரும் வரை கத்தருக்கு சோத்ரா. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த நர்ஸ் ஃப்ரெண்ட் ராணி, அவங்க இறந்து இப்போ ஒரு மாதம் இருக்க வேணும். ஆனால் அவங்களோட மெமோரியல் சர்வீஸ் நடக்க போகுது. அதுக்கு முன்பாக அவங்களுக்கு மூன்று கிட்ஸ் இருந்தாங்க, மூன்று பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த மூன்று பிள்ளைகள ஒரு ஆள் தான் கத்தரை ரட்சிக்கப்பட்டது, மற்ற ரெண்டு பேரும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அம்மாவோட பேசுறதும் இல்லை, ஒன்றுமே அவங்க பேசுறதில்ல. அவங்க அம்மாட ஏதோ பிரச்சனையால அவங்க ரெண்டு பேரும் அம்மாட பேசுறதில்லை. ஆனா அம்மா இறக்கும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, இந்த ரெண்டு பிள்ளையும் என்ன செத்தாலும் என்னை வந்து பார்க்க கூடாது என்று. ஆனா இருந்தாலும் நானும் அந்த மற்ற மகளும் சேர்ந்து எப்படியும் அவர்களை வரவழைத்து, இந்த அம்மா சாகிறதுக்கு முதல் அவங்களுக்கு அறிக்கை இட்டு இவங்க மன்னிப்பு கேட்டு, அவங்க அப்படி மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் இவங்க இறந்துட்டாங்க. இறந்தது மட்டும் இல்ல, கத்தர் வந்து பெரிய காரியங்களை செய்யற, அதிசயம் செய்யற தகப்பனங்கள் மக்கள் இருக்கிறார் என்பதை எனக்கு உரிமையாக கூற முடிய வேணாண்டா. அவர் அற்புதம் செய்தார். இந்த ரெண்டு பிள்ளைகளும் பாவத்துக்குள்ளேயே தான் ஜீவிப்பாங்க. இந்த நேரம் தனியா இருந்து பாட்டியாலும் குடிக்கிறதும் இந்த கிளப்பும் கேம்பிளிங் அதே தான். ஆனா இந்த அம்மா செத்த நாள்ல இருந்து ஒரு மகள், அவங்களோட மூத்த மக வந்து சொன்னா, இந்த அம்மாவோட சாவு இந்த வாழ்க்கையை மாத்திச்சு. ஏன்னா அவங்க ஜெபித்த ஜெபம் ஒரு நாளும் வீண் போகல. இன்றைக்கு நான் உணர்றேன், கத்தர் ஒருவர் இயேசு எனக்கு தாண்டி மரித்தார்ன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கத்தரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 25ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு ஒரு மெமோரியல் சர்வீஸ் நடக்குது. அவங்க மகள் பேச மாட்டேன்னு சொன்ன மகள் இப்பொழுது அறிக்கையிட்டு கத்தரை ரட்சராக ஏற்றுக்கொண்டு இந்த அந்த 25ஆம் தேதி அவங்களோட மெமோரியலுக்கு அவங்களோட அம்மாவை பற்றி பேசுவதற்கு துணிவோடு வந்து இந்த உலகத்தில் தனக்கு ஒருதருமே இல்லை, இயேசுவால மட்டும்தான் எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து கர்த்தர் எங்களுக்கு ரட்சிக்க முடியும்னு சொல்லி ரெண்டு பேரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். இப்பொழுது நாங்கள் சங்கமம் வானொலியில் நாங்கள் எத்தனையோ பேர் வந்து கர்த்தர் நாமத்தை கூறி ஜெபித்து பாடி அவருடைய செய்தியை கொடுத்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்குள்ள கர்த்தர் பெரிதான காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களை கத்தர் அழைத்த அழைப்பு மகேந்திரனார் அவர்கள் இந்த ஊழியத்தை நடத்துறது ஈஸியான காரியம். எந்த ஊழியம் இருந்தாலும் கத்தருக்கு பின்னாக நாங்கள் சிலுவை எடுத்து நடத்தும் பொழுது கத்தர் எங்களுக்கு பெரிதான அற்புதங்களை செய்வார். நன்றி செலுத்துறேன் சிஸ்டர். இப்ப சுசேஷ ஜஸ்டினா வந்திருக்காங்க. கத்தர் நல்லவர், போதுமான
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
0: செய்து கொண்டிருக்கிறார்.
1: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
0: அவர்களை வாழ்த்தி நான் அவர்களை வரவழைக்கிறேன். சுசேஷி ஜஸ்டின் அவர்களே வாருங்கள், வந்து உங்களை செய்தி எடுத்து வாங்க.
2: பரவாயில்ல, நீங்க சிஸ்டர் என்று அழைத்தாலும் பரவாயில்ல. கத்தருக்குள்ள எல்லாரும் சகோதர சகோதரிகளாமே, கத்தர் நல்லவர். எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா?
0: ஆமென் ஆமென், எல்லாரும் நல்லா இருக்கிறோம் கத்தோட கிருபையினால. நன்றி நன்றி.
2: ஆமென் ஆமென், கத்தர் நல்லவர். இன்றைய நாளிலும் கிறிஸ்தவ சங்கமும் கிறிஸ்தவ வானொலிக்கு ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைக்கு கொடுக்கப்படுற தலைப்பு வந்து பரலோக ராஜ்யம் சமயமாயிருக்கிறது. ஆமென். பரலோக ராஜ்யம் சமயமாயிருக்கு. நாங்கள் என்ன இதை இழந்தாலும் பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய அவரை தெய்வமாய் கொள்கிறதை இழந்து விட்டோம் என்று சொன்னார். கடைசி காலத்திலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் உயிரோடு இருக்கிற நாட்களில அதை சுகந்தரிக்கும்படியாய், அதன் வழியிலே நடக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்றைய நாளிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டு நாங்கள் அவருக்காய் வாழுவோமாக. ஆமேன் ஆமேன். மறுபடியுமா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிற கர்த்தருக்குள்ள பலனா இருங்க. கர்த்தர் தாம பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமேன் ஆமேன். இந்த வேளையில நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக வேத வசனத்தை, ஆதியாகம் 2:7 7வது வசனம். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். மனுஷனை பூமியிலே மனிதனை மண்ணினால் உண்டாக்கி ஜீவ ஆத்மாவாக கொடுத்த தேவன் இன்றைக்கு எங்களோடு இடைப்படுவாராக. ஆமேன். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 2:7 நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினான். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆமேன். அவருடைய சுவாசத்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் மண்ணினாலே உண்டாக்கி தேவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிற இந்த வார்த்தையின் தலைப்பிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஆமென். கர்த்த நல்லவராக எப்படி ஒரு மனிதன் ஜீவாத்மாவா இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானோ, அதற்கு பின்பதாக நாங்கள் பூமியில நிரந்தரம் இல்லாத இந்த மரணம் ஒன்று சம்பவிக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். அவரோடு நாங்கள் மறுரூபமாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமேன். கர்த்த நல்லவர். இப்படி நாங்கள் உயிரோடு ஒவ்வொரு மனிதர்களும் ஜீவாத்மா பெற்று வாழ்வதை போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர் சொல்லுகிறார். ஆமேன். அவருடைய சீசர்களுக்கு அவர் அழைத்து நாங்கள் இப்பொழுது செல்வோம். மத்தேயு 18 அதிகாரத்திலே கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். சாரி, 10 அதிகாரத்திலே 7 வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக. அப்போஸ்தலர்களை அனுப்பி தேவன் தாமே இயேசு கிறிஸ்து தாமே அவர் சொல்லுகிற வார்த்தை. ஆமேன். பரலோக ராஜ்யம் சமயமாயிருக்கிறது. ஆமே. நாங்கள் முதலாவது வாசித்தோம், அவர் ஜீவன் அடையும்படியே அவருடைய சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி. அங்கே நாங்கள் மனிதர்கள் எல்லாம் மண்ணினால் உண்டாக்கப்பட்டு எப்படி ஜீவனை பெற்று சந்ததி சந்ததியாய் வந்தார்களோ, இன்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரை மீட்கும்படியே இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கிரிய செய்வதாக. ஆமேன். நான் வாசிக்கிறேன், 10 அதிகாரம் 7 வசனம். போகையில் பரலோராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கிங்கள். ஆமேன். சீஷர்களை அழைத்து இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார், பரலோராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆமே. நாங்கள் முதல்ல பார்த்தோம், அவர்களுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதும் போது ஜீவ ஆத்மா ஆனார்கள் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனை நாங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்த மரணத்தின் ஜெயத்தை நாங்கள் சுகம் தரிக்கும்படியாய் இன்றைய நாளிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். பரலோகராஜ்யத்தை சுகம் தரிக்கும்படியா கட்டளை எடுத்து அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கு. அன்பு சகோதர சகோதரியின் வாசலில் நின்று இயேசு கிறிஸ்து உங்களை தட்டி கொண்டிருக்கிறார். ஆமேன். நாங்கள் எதை இழந்தாலும் எங்கள் ஜீவனை இழக்க கூடாது. ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. அப்படி மண்ணினாலே செய்த தேவன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அவருடைய ரத்தத்தினாலே இன்றை மீட்கும்படியாய் விசுவாசிக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஆமேன். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்று கொள்ளும்படி அங்கே பார்க்கிறோம். மண்ணினாலே இருந்த ஒரு மனிதனை மனிதனாக்குறதை நாங்கள் பார்க்கிறோம். மண்ணினால செய்யப்பட்ட உயிரற்ற ஒரு ஒரு பாத்திரமாய் இருந்த ஒரு மனிதனை போல இருந்த அந்த உருவத்துக்கு தேவன் ஜீவ சுவாசத்தை கொடுக்கும் போது ஜீவாத்மாவான அப்படி அவர் தேவன் அதை கேட்காமலே மனிதனை உருவாக்கினதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரிய சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமேன். அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் ரத்தத்தினாலே எங்களை மீட்கும்படியாய் தனியே கொடுத்து தனியே ஜீவனுக்குள்ளே ஒப்பு கொடுத்து மறித்து உயிர்த்து மின்று சதா காலங்களோடு உயிரோடு வாழுகிறார். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போமாக, மத்தேயு 11:29-30 வசனங்களை. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்றார். ஆமேன். ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமேன். அவரிடத்தில் வரும்படியாய் அவர் அழைக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லி. ஆமேன். அவருடைய சுவாசத்தை தரித்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் கர்த்தரை கிட்டி சேரவில்லை என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி. ஆமே. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர்களை அனுப்புகிறேன் நாங்கள் வேதத்திலே மத்தையிலே பார்த்தோம். அதைத்தான் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை பிரசங்கிங்கள் என்று ஆண்டவர் கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி, ஆத்துமாக்கள் விளைப்பாடுதல் கிடைக்கும் என்று சொல்லி. நாங்கள் இன்று மறித்தாலும் பரலோக ராஜ்யம் வரும்போது, தேவனுடைய ராஜ்யம் வரும்போது நாங்கள் மறுபடியுமாய் நாங்கள் வாழுவோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அந்த அந்த சந்தோஷத்தையும் அந்த பாக்கியத்தையும் இழந்து போகாதீர்கள். அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் நல்லவராயிருக்கு. அதுலதான் ஜோவான்லே சொல்லுகிறார், தேவனை விசுவாசிக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை பெறுகிறான். ஆமேன். நாங்கள் பார்க்கிறோம் ஜோவான் 3 அதிகாரத்திலே எடுத்து கொள்வோமாக. யோவான் 3 அதிகாரத்திலே 15-17 வசனம் வரைக்கும், அன்பு சகோதரி சகோதரி, எங்களுடைய இருதயங்கள் அவருடைய இருதயமாய் மாற வேண்டும். ஆமேன். அவர் அழைத்து கொண்டிருக்கிற, அவங்களை நோக்கி பார்க்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கு. எப்படி மண்ணினால் அவருடைய சுவாசத்தை ஊதி அந்த மனிதர்களை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய், அப்படிப்பட்ட ஒரு தேவனை இந்த பூமியிலே நாங்கள் பார்க்க முடியாது. ஆமேன். அவர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற எல்லாத்தையும், ஆனாலும் அவர் உங்களுடைய விருப்பத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அந்த விருப்பத்தை தள்ளாதபடி நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இந்த வேளை யோவான் 3:15-17 வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக. என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கே அவரை அனுப்பினார். ஆமேன். நியாய தீர்க்காதபடி அவராலே ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் அவரை அனுப்பினார். அதிலே தான் நாங்கள் பார்க்கிறோம். 11 நாங்கள் மத்தேயுல பார்த்தோம். ஆமேன். 11 அதிகாரத்திலே ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமேன். ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். கெட்டு போகாமல் உங்களை அழிவிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, இந்த இருளின் பிரபஞ்சத்தில் இருந்து மீட்கும்படியாய் தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஜீவிக்கிறது அவருக்காய் இருக்க வேண்டும், அவருக்காய் மறிக்க வேண்டும். ஆமேன். ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களா இருக்கவன். அன்பு சகோதர சகோதரிகளை, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. ஒரே குமாரனாகிய அவரை எங்களுக்கு தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆமேன். உலகத்தை நியாயம் தீர்க்காதபடி அவரை தந்தர் உலகத்திலே அன்பு கூர்ந்தார், அவன் ரட்சிக்கப்படும்படியாய். ஆமேன். அவரை விசுவாசிக்கும்படியாய். ஆமேன். நாங்கள் எவ்வளவு காரியங்களை செய்கிறோம், ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு புறம் தள்ளி வைக்கிறதை

தெரியும். அதிலே அநேகர் மரித்து அநேகர் தப்பினதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தப்பினவர்களை பார்க்கும் போது எவ்வளவு நாங்கள் மாம்சத்திலே சந்தோஷப்படுகிறோம். அதே போலதான் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நித்திய நித்தியமான நரகத்துக்குள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இந்த வேதத்திலே அப்படித்தான் சொல்லப்பட்டுகிறது. அன்பு சகோதர சகோதரி, அதற்குள்ளே நாங்கள் போகாதபடி நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும்படி, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி, பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமைகளாய் நீங்கள் அவரை பெற்றுக் கொள்ளும்படியாய், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளால் புத்திரராய் சுகியார புத்திரரை அடையும்படியாய் தேவன் இன்றைக்கு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமே. கர்த்தர் நல்லவர். எப்படி ஆதாமை மேவாளை உண்டாக்கி அவர் மண்ணினால் சிறுசி தன்னுடைய சுவாசத்தை ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவர்கள் ஆத்மாவின் ஜீவ ஆத்மாவின் ஆனார்களோ, அன்பு சகோதர சகோதரி, அதே போல நீங்கள் இன்றைக்கு வாழுகிற இந்த தேசத்துல, எந்த தேசத்துல இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அன்பு சகோதர சகோதரி, இது கட்டாயமான ஒரு காரியம் அல்ல. மனதிலே விருப்பம் கொண்டு அவரை நாங்கள் அறியாத காரியங்களை விட்டு விலகி அவரிடத்தில் வரும்படியாய் அழைக்கிறார். ஆமேன். ஒரே ஒரு தேவனாய் இருக்கிற அவருடைய சத்தம் உங்கள் மத்தியிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம், அவருடைய அன்பான பிள்ளைகளே, அன்பான சகோதரரே, ஒவ்வொருவரும் அதற்கு தகுதியாகும்படியாய் இன்றைக்கு அழைக்கிறார். ஆமேன். இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் மாறக்கடுவதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். உங்கள் ஆத்துமாக்கள் ஜீவன் அடையும்படியாய், ஆமேன், ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாய், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய நுகம் அவருடைய இலகுவாய் இருக்கிறது. ஆமேன். உங்களை அவர் ஏற்றுக் கொள்ளும்படியாய் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். ஆமேன். ஒரு ஐஸ்வர்யவன் உங்களிடத்துல வரும்போது எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். ஆனால் ராஜாதி ராஜா உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அவரை விட்டு விலகி அவரை தூரமாக்கி வைக்கிறதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அங்கலாய்க்கிற சத்தத்தை தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் மரித்தால், இந்த பூமியில நிரந்தரமற்ற இந்த மரித்தாலும் ஆனால் நித்திய நித்தியமாய் வாழ்வீர்கள் என்று தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். ஆமேன். ஒரே ஒரு மனிதன் மூலமாக இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது. ஆமேன். ஆனாலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆமேன். வார்த்தை இப்பொழுது நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக. அப்போஸ்தலர் 17:30. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அறியாமை உள்ள காலத்தை தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அறியாத காலத்திலே அவர் காணாதவரே போல இருந்தாராம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாத போது அவர் காணாத போல இருந்தார். என இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஊடாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமேன். அப்பொழுது வழிபாடுகள் ஆராதனைகள் எல்லாம் இந்த உலகத்திலே வேறாய் இருந்தது. புற ஜாதிகள் வேறாய் இருந்தார்கள். ஆனாலும் அதை காணாதவர் போல இருந்தாராம். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது சொல்லுகிறார், எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளை இடுகிறார். ஆமேன். எல்லாரும் அவர் தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அன்பு சகோதர சகோதரியை இன்றைக்கு உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். உங்களை எதினாலே அவர் மீட்டுக் கொள்ளும்? அவருடைய ரத்தத்தினாலே தான். அவர் சிந்திய ரத்தத்தினாலே உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் இன்றைக்கு உங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் நிதானித்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நிதானித்து நீங்க நலமானதை பிடித்து கொள்ளும்படியாய் தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன். அறியாமையின் காலத்தை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, என்னோடு இணைந்திருக்க தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக் கொள்ளும்படியாய் தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். யாரோ ஒருவருக்கு அல்ல, இதை கேட்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் தேவன் அவர் சமீபமாயிருக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. தேவன் தூக்கி எடுத்து வல்லவராய் உங்கள் மத்தியில் அசைவாட போகிறார். அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இருளே இருக்கிற உங்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். சிறையிலே இருக்கிற உங்களை தேவன் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அதைத்தான் ஏசாயாலே பார்க்கிறோம். ஆமேன். இருளே சிறைப்பட்டவர்களை, கட்டுண்டவர்களை, நெருங்குண்டவர்களை விடுதலையாக்கவே நான் வந்தேன் என்று சொல்லி, எந்த இடத்திலே நீங்கள் நெருங்குண்டிருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் அறிந்து கொண்டிருக்கிறார். கட்டுண்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அதை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கவே தேவன் இந்த தேவகுமார் இந்த பூமியிலே வெளிப்பட்டார்.

0: அமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, அவருடைய முகம் இலகுவாயிருக்கிறது. அமேன். அவருடைய முகம் இலகுவாயிருக்கிற அவரிடத்தில் வரும்படியாய் அழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தம் உங்கள் மத்தியிலே ஒழித்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரி, உங்கள் பாரம்பரியங்கள், உங்கள் முன்னோருடைய வழக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறியாதது போல் இருந்தார், இப்பொழுதோ கட்டளையிடுகிறார். அமேன். தன்னை அறிந்து கொள்ளும்படியாய் அமேன். அவருடைய ஜீவ சுவாசத்தை வைத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் மறுபடியும் பிறக்கும்படியாய் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது. என் மகன் என்னிடத்தில் வரமாட்டான், அவருடைய இருதயத்தை துறந்து கொடுக்க மாட்டான் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது. கதவருகே நின்று தட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை முறை சகோதரியே, உன்னிடத்தில் வந்து நான் தட்டி தட்டி கொண்டிருக்கிறேன், என்னை அசட்ட செய்து நீ பின்னாட்டமாய் போயிருக்கிற உன்னை தேவன் அழைக்கிறார். அமேன். அவருடைய அன்பு உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தூக்கி எடுக்கிற அன்பு. காணாமல் போன அந்த ஆட்டை தேடி அழைகிறோடைய அன்பு. அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படியும் போது அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அமேன். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று நீங்கள் நினைக்கலாம், பரலோ ராஜ்யத்தில தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இம்மையிலும் மறுமையிலும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அமேன். எல்லாவற்றிலும் தூக்கி நிறுத்துகிற தேவன், எல்லாவற்றிலும் உங்களை மகிமைப்படுத்துகிற தேவன், எல்லாவற்றிலும் உங்களை தலை உயர்த்தி நிற்கிற தேவன். அமேன். அவர் எந்த இடத்திலும் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே விட மாட்டார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து நடக்கும் போது அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலேயே அற்புதத்தை செய்வார். அமேன். ஒரு படி கால் எடுத்து வைக்கும் போது தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அமேன். நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஒரு நாகமான் குஷ்டரோகி அங்கே குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட போது அங்கே ராஜாவை போய் அங்கே ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்கும்படியாய் ஒரு சிறு பெண் அங்கே சொல்லும் போது நாங்கள் ஆவியான வேதத்திலே பார்க்கிறோம், அங்கே பார்க்கிறோம். அந்த ராஜா வந்து அவர் சுகம் பெற்று அங்கே போகும்போது அங்கே சொல்லுகிறார், அங்கே அந்த ஒரு இடத்திலே போகும்போது நான் அதற்காக பணிந்து கொள்ள வேண்டும், குனிந்து போக வேண்டும், ஆனாலும் என்னை மன்னியும் என்று அந்த தீர்க்கதரிசியே வந்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே மனமாற்றத்தை கண்டு அவர் தேவ ஆவியானவர் அந்த மகனுக்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். ஆமேன். இஸ்ரவேலின் தேவனே தேவன் அறிந்து கொண்டார். ஆமேன். அந்த ஒரு குஷ்டரோகம் ஏழு தரம் சானம் பண்ணி அங்கே எழும்பும் போது குஷ்டரோகம் மாறினதை கண்டு அவர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அவருடைய பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிற காலம் செல்லாது. அன்பு சகோதர சகோதரி, உங்களை கர்த்தர் உருவாக்கினவர் அழைக்கிறார். ஆமேன். மண்ணினால் உருவாக்கினவர் அழைக்கிறார். அவருடைய ஜீவ சுவாசத்தை வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். யாரெல்லாம் இன்னும் தேவனுடைய நாமத்தினாலே அவரை இன்னும் ஏற்றுக் கொள்ளவில்லையோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக் கொள்ளவில்லையோ, இன்றைக்கு என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுடைய அறியாமையை அவர் காணாது போல இருந்தார், இப்பொழுதோ அறியும்படியாய் கட்டளை இட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமேன். தேவன் நல்லவராய் இருக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரி, என்னோடு இணைந்து பிள்ளைகளை பாவத்தை விட்டு விலகும்படியாய், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலகும்படியாய் தேவன் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். மாம்ச இச்சைக்கு விலகும்படியாய் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். மாம்சத்தின் இச்சையை மேற்கொள்ள தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரை நோக்கி பார்க்கிற தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வெளிச்சம் இருளே இருக்கிற உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய வெளிச்சம் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. இருளானது பற்றி கொள்ளாது அன்பு சகோதர சகோதரி, ஜோவான்லே நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வெளிச்சம். ஆமேன். அவருடைய வெளிச்சம் இருளை பற்றி கொள்ளாது. ஆமேன். உங்களை தேவன் ஆசீர்வதிக்க இந்த நேரத்திலும் இறங்கி வந்திருக்கிறார். எந்த பிள்ளைக்காக தவிக்கிறீர்களோ, எந்த கணவருக்காக தவிக்கிறீர்களோ, எந்த மனைவிக்காய் தவிக்கிறீர்களோ, கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். சத்ருவும் கையில் இருந்து மீட்கிற தேவன் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று தேவன் அசைவாடி பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவ சுவாசத்தை வைத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற எந்த தேசத்திலே எங்கிருந்தாலும் உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். உங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும்படியாய் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நினைத்ததை தடுப்பவன் யார்? ஆமேன். அவருடைய ஈவு உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதர சகோதரியே. அவருடைய கிருபை உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். உங்கள் கண்களை திறந்து தேவனை நோக்கி பாருங்கள். ஆமேன். பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். இப்பொழுது இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக. ரோமர் 5:16 16வது 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆதாமுக்கு கூட பாவம் இந்த பூமியை ஆண்ட போதும் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாலே இந்த பூமி மீட்கப்பட்டிருக்கிறது. ஆமே. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ரோமர் 5:17 வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக. மேலும் ஒருவர் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளின் நீவு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்பாக்கு ஏதுவாக இருந்தது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதனாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்று கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவராலே பாவம் அங்கே மரணம் அங்கே சம்பவித்த அந்த பூமியில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அவருக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாய் அந்த பூமி முழுவதும் ஜனங்கள் முழுவதும் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார்கள். அவரோடு இந்த தொடர்பு நீக்கப்பட்டதா இருந்தது. ஆமேன். ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஆமேன். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். அந்த இழந்து போன அந்த பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த ஜீவனை பெறும்படியாய். அதைத்தான் நான் முதலே சொன்னேன். அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். ஆமேன். இன்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றதை நிச்சயத்து இந்த வசனம் அதிக அழகாய் சொல்லு. அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்ல. ஆமேன். அங்கே பவுலடியார் எழுதும் போது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லுகிறார். ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், இதெல்லாம் சும்மா காரியம், இதெல்லாம் ஒரு பொய்யான மாயை. இல்லை அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் ஜீவனை பெறும்படியாய் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் விரும்பும்படியாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் மத்தையிலே பார்த்தோம். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிங்கள் என்று அப்போஸ்தலர்களுக்கு அவர் கட்டளையிட்டு அனுப்பினதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரியே, தேவன் துக்கித்துக் கொண்டிருக்கிறார். பரலோகத்திலே பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பின்மாற்றம் அடைந்த பிள்ளைகளை சந்திக்கும்படியா தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ரபசதனமா நன்றி ஆண்டவரே வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் வந்த ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில் என்று வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய். ஆமேன். அந்த அழைப்புக்குள்ளே வரும்படியாய் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீங்கள் காண்கிறீர்கள். அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆமேன். எங்களுக்காய் நொறுக்கப்பட்டு உளப்பட்ட வயலை போல் அவருடைய முகம் முதுகெல்லாம் இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அந்த கேடு அடைந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டு நீங்கள் ஓடி போவது என்ன? நீங்கள் ஓடி போவது என்ன? எப்படி உங்களை சத்துரு திருட நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் என்று தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே மறுபடியும் வரும்படியாய் அன்பு சகோதர சகோதரியே, மறுபடியும் வரும்படியாய் அவருடைய சொந்த இரட்சகராய் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் அழைத்துக் கொண்டிருக்கிறார். கதவை திறக்கும் போது அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். சகேயே என்னும் ஒரு மனிதனை கண்டு இன்றைக்கு உன் வீட்டிலே நான் வர வேண்டும் என்று சொல்லி அங்கே சபையிடத்திலே போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். உன்னோடு இருந்து உன்னை நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அன்பு சகோதர சகோதரியிடம் உங்களை உருவாக்கினவர் இன்றைக்கு அழைக்கிறார். எத்தனை பேர் அவருக்கு உங்கள் இருதயத்தை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அவருக்காய் வாழ வேண்டும் என்ற உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க இருக்கிறீர்கள்? அழைத்த அழைப்பு கேட்ட பாக்கியத்தை பெறும்படியா எத்தனை பேர் அவருக்கு முன்பாய் நிற்கிறீர்கள்? ஆமேன். அவருடைய கண்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமேன். தேவாவியானவர் அசை பாடிக்கொண்டிருக்க உங்களுடைய இருதயம் கொழந்து விட்டு எறிவதாக, உங்களுடைய இருதயம் கொழந்து விட்டு எறிவதாக, அவருக்காய் அதிகமாய் என்னும் பிரயாசம் படும்படியாய் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்கிற தேவர், ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்கிற தேவர். அன்பு சகோதர சகோதரிகளை குழியிலும் குப்பையிலும் ஊசியிலும் இருக்கிறவர்களை தூக்கி எடுக்கிற தேவன். ஆமே. நீங்க குழியில இருக்கலாம், குப்பையில இருக்கலாம், தூசியில இருக்கலாம், ஆனா பரிசுத்தப்படுத்துகிற தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த வஸ்திரத்தை கொடுக்கிறவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இழந்து போன வஸ்திரத்தை புதிதாக்க கொடுக்கிறவர் உங்கள் மத்தியில் அசைவாடி அந்த ரட்சிப்புக்குள்ளே கடந்து வரும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் அசை வாடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார், அவர் நேசிக்கிறார். ஆமேன். அவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. விசுவாச ஜெயித்தவர் உங்கள் மத்தியிலே அசை வாடி கொண்டிருக்கிறார். பாதாளத்தின் திறவு கோளுடையவர் உங்கள் மத்தியிலே அசை வாடி கொண்டிருக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறவர் உங்கள் மத்தியிலே அசை வாடி கொண்டிருக்கிறார். தேவாதி தேவனாய் உலாவி வருகிறவர் உங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிறார். எங்கள் மத்தியில் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க சொல்லலாம், எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், அப்புறமாய் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி. அப்படியல்ல அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் தட்டும் போது, அவர் வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அற்புதம் செய்கிறவர் உங்கள் மத்தியிலே இருந்து அற்புதத்தை செய்வார். ஆமேன். ஆவியானவர் அசைவாடிக்கொண்டிருக்கிறார். ஆமேன். சரீரம் கட்டு போனாலும் ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். எந்த இடத்திலே உங்களுக்கு பலன் வேண்டுமோ தேவன் நிச்சயமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் இழந்தாலும் நித்திய ஜீவனை இழக்க கூடாது அன்பு சகோதர சகோதரிகளை. தேவனிடத்தில் மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ளே திரும்பும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் அசைவாடிக்கொண்டு ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்க யாரோ ஒருவர் அல்ல, நிறைய பேர், நிறைய பேர், நிறைய பேர், அநேகராய் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த இடத்திலே அநேகராய் இருக்கிறீர்கள். சத்தத்தை இந்த நேரத்திலே என்னுடைய வாயிலே இந்த புறப்புற சத்தத்தை கேட்கிற எந்த தேசத்துல இருந்தாலும் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் கண்ணீர்ல இருந்து கண்ணீர் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. பின்மாறின் மலையை ஊற்றுகிற தேவன் காலம் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கிற நேரத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். அவருடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுகிற காலத்திலே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். அவருடைய வருகைக்கு முன்பதாய் மனவாட்டி சபை பரிசுத்தப்படுத்தி அவருக்காய் நீக்கிற காலத்தில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆமேன். திடன் கொண்டு தைரியமாக இருங்கள், அனுப்புகிறவர் அவர் அல்லவா? ஆமேன். கிதியோனை பார்த்து சொன்னார், உன் இருக்கிற பலத்தோட போ, அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று. ஆமேன். கிதியோன் பயந்து பயந்து இருந்த போதும் தேவனுடைய கரத்தினால் அங்கே ஜெயத்தை கொடுத்ததை போல அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பரலோர் ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது. அவருக்காய் நித்தியத்தை நித்தியமே சந்திக்கும் வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். என்னோடு இணைந்த அன்பு சகோதர சகோதரியோ, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களை சந்திக்கிற வேளை வந்து விட்டது, அவருடைய ஈவும் கிருபையும் வந்து விட்டது. யாரெல்லாம் இவ்வளவு காலம் ஜெபித்து நீங்க சோர்ந்து போனீர்களோ தேவனுடைய கரம் உங்களுக்குள்ளே அசைவாட போகிறதாம் ஆமென். அன்பு சகோதர சகோதரி, இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் எந்த சபைக்கு போக வேணுமோ, ஆவிக்குரிய சபைக்கு போகணும், எந்த தேசத்தில் இருந்தாலும் சகோதரனோடு நீங்கள் இணைந்து அவருடைய தொலைபேசிகளை அழைத்து அவரிடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். சரியான இடத்துல சரியான இடத்திலே சரியான போதகர் நடத்தும்படி அவர் ஒப்பு கொடுத்து உங்களை நடத்துவார். ஆமென். ஆவியானவர் நடத்துவார். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை கொடுத்து அதற்கு வழி நடத்துகிற ஊழியக்காரரை உங்களுக்கு கொடுப்பார். அன்பு சகோதர சகோதரி, அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையை நாங்கள் கண்களை மூடி ஜெபிப்போமாக. தேவ ஆவியானவர் அசைவாட ஜீவ சுவாசத்தை வைத்தவர், அதை இழந்து போகாதபடி நித்திய ஜீவனை பெரும்படியாக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்க. நன்றி தகப்பனே, நன்றி பிதாவே, ஆவியானவரே நன்றி அப்பா. இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ராஜா நீங்க உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றி குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே அப்பா உங்களுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கத்தக்க கிருபையை கொடுக்கிறதுக்காய் நன்றி. அவருடைய இருதயங்கள் திறக்கப்பட்டதற்காய் நன்றி. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதற்காய் நன்றி. அவருடைய செவிகள் திறக்கப்பட்டதற்காய் நன்றி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ராஜா. ஒரு மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். வார்த்தையின்படி இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் பிழைப்பார்கள், நித்திய ஜீவனை அடையும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய கரம் நீட்டப்பட்டதற்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். மறுபடியுமாய் அன்பு சகோதரி, சகையை போல உன்னை அழைக்கிறார், சகையை போல உன்னை அழைக்கிறார். இறங்கி வாழ் உன் வீட்டில் நான் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாமே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மத்தியிலே உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் அன்பு குந்த தேவன், உங்களை உருவாக்கின தேவன். அவர் தன் கரத்திலே வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை உங்களையும் ஆசீர்வதித்து அழகாய் தூக்கி நிறுத்துகிற தேவன். உங்கள் சந்ததி சந்ததியாய் அவருடைய நாமத்தினே ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளையும் கீழே செய்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. விசுவாசின் வல்லமைகள் அகன்று போயிருக்கிறது. நுகம் அவருடைய நுகம் இலகுவாய் இருக்கிறது. ஆத்துமாக்களை மீட்கும்படியாய் அவருடைய நுகம் இலகுவாய் உங்களுக்குள்ளே கடந்து வந்து ரபசரணமா நன்றி தகப்பன். ஆவியானவரே நன்றி அப்பா. உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி. எல்லா நுகங்களும் முறிக்கப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பன். ஆவியானவரே இந்த சங்கமும் கிறிஸ்தவ ரேடியோவை ஆவியானவர் லெசினி பிரதரே ஆண்டவரே மகேந்திரன் ஐயாவை ஆண்டவர் உடன்முடிய சகோதர சகோதரி எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி உம்முடைய ஆண்டவரே ஸ்தானத்திலே நிற்க வைத்து நீ கொடுத்த ஊழியத்தை செய்யும்படியான கிருபைகளை கொடுத்ததற்காய் நன்றி. அவர்களுடைய தேவைகளை சந்திங்க பலப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாய் ஆண்டவர் இன்னும் உற்சாகமாய் உமக்காய் வரமாய் பவுலை போல ஆண்டவரை எழும்பத்தக்க எலியாவை போல எழும்பத்தக்கவர்களாய் இவர்களை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி. குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஆவியானவரையும் ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன்.
1: Recording stopped.
2: Praise the Lord, praise the Lord. அருமையான வார்த்தைகள். ஆமேன். கர்த்தர் ஆமேன். அவருடைய பரலோக ராஜ்யம் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமே இந்த கடைசி காலத்தில் அவரோட வார்த்தையை நாங்கள் நம்புவதற்காகவே உங்களை போல ஊழியக்காரர்களை கர்த்தர் கொண்டு வந்து எங்கள் மத்தியில் கொடுத்ததற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வாழ்த்துகிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளெஸ் யூ. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் மகேந்திரன் அவர்களை வரவழைப்பமாக. அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்து செய்தியை எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
2: ஆமென். பிரைஸ் லார்ட். வாருங்கள், உங்களுடைய செய்தி அவளோடு காத்திருக்கோம் கேட்பதற்கு. வாருங்கள், வந்து உங்களோட செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.
1: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
3: ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு ராஜாவுடைய நல்ல இறக்கத்துக்கு ஆண்டவர் துதிக்கிறேன். இந்த காலை வேளையில இந்த வானொலி சங்கமத்தில் இணைந்திருக்கிற உங்கள் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் நல்லவர். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை நாம தூரத்தில் இருந்தாலும் வசனங்களை கேட்பதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறார். நான் ஆண்டவர் துதிக்கிறேன். நம்ம குறித்த வேலைக்குள்ள தேவனுடைய செய்தி கேட்கலாம். இந்த வானொலி சங்கமத்தில் அநேக தகப்பன்மார்கள் ரொம்ப உத்தரவாதத்தோடு இந்த ஊழியை செய்கிறாங்க. மகேந்திரன் ஐயா, அப்புறம் அம்மா, அப்புறம் நிறைய பேர் இதில் ஊழியத்தில் அந்த லெஸ்லி ஐயா எல்லாருமே இணைந்து செய்கிறாங்க. அவங்கக்காவோட நான் ஆண்டு துதிக்கிறேன். சரி, கத்த நல்ல நம்ம வார்த்தை கேட்கலாம். அப்படியே கண்களை மூடி ஒரே விஷயம் ஜபிக்கலாம். மகிமையும் மகத்துவம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, வானத்தை பூமியை உண்டாக்கினவரே, பிதாவேயுமே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த வேலையிலும் சர்வ வல்லவரே, உம்முடைய திருவுளத்தில் ஆண்டவரே சப்பா நீர் உம்முடைய ஆதீனத்தில் கொண்டிருக்கிற எங்களை குறித்து ஆண்டவரே நினைத்திருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் இருதயத்தை திறந்தள்ளும். சர்வ வல்லவரே எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட பேசும். உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில சந்தோஷத்தோடு ஊழியம் செய்ய எங்களை கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலவில் நான் எழுந்து ஆண்டவர் சமூகத்துல என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்துல கேட்ட போது ஆண்டவர் என் உள்ளத்துல ஒரே ஒரு வார்த்தையை உள்ளத்தில் வைத்தார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு